இல் குறியாது வந்தாரும். அப்ப விருந்து இருவகைப்படும். அறிமுகமாகி வருகின்றவர்கள், அறிமுகம் அல்லாது வருகின்றவர்கள், இருவரும் விருந்தி. ஆதரார் குடையும் பொய்கை கோலக்காவுடான். பூதாமூர்த்தியில் பாடினாங்கன்னா அப்படியே ஆன்ற. இந்த பாட்டெல்லாம் நல்லபடியா வரணுமே சாமி, அதுதான் அம்மனாம் அஞ்சு மாறி. அதனால இப்ப நூலுக்கு பணம் கூட பெற்றலாம், ஆனா நல்லபடியா வரணுமே, வெளிவரணுமே திருத்தநாதி. ஓ துவாதசாந்த பெருவெளியில் துரியம் கடந்த பரநாத மூலத்தலத்து முளைத்த முழு முதலி முத்தம் தருகவி. யார் வாக்கு? குரணசாமி வாக்கு, மீனாட்சி பிள்ளைத்தமிழ். அருமை அருமை அல்லவா. எனவே இப்போ என்ன இருக்குது? விருந்தினேனி விடுதி கண்டாய் நஞ்சமுதா அருந்தினி. நீ வந்து எல்லாரும் வந்து நல்ல உணவை அருந்துவாங்க, நீ விஷத்தையே நீ அருந்துறாய் அல்லவா. நல்லமுதா நஞ்சமுதா அருந்தினி மண் உத்தர கோசமங்கைக்கு அரசி. உத்தர கோசமங்கிலேயே இருக்கின்ற பெருமானி. மருந்தினி பிறவி பிணிப்பட்டு மறைஞ்சினர்க்கே மருந்தினி. யார் இந்த பிறவி வயப்பட்டு இதிலேயே அழிந்து கிடக்கிறார் அவர்களுக்கெல்லாம் நீ மருந்தாக இருக்கிறாய். மருந்தன் என்ன? அந்த பிறவியை நீக்கும்படியான மருந்தாக இருக்கிறாய். என்ன திருவள்ளுவர் 10வது குறள், பிறவி பெருங்கடல் நீந்துவர். யாரு? இறைவனடி சேர்ந்தார், சேராதார் நீந்தார் போடான். சும்மா சின்ன பிள்ளைக்கு சொல்லும் சொல்றது. அப்ப இந்த பெருவியாகிய பெருங்கடலை நீந்தன்னு சொன்ன யாரு? இறைவனடி சேர்ந்தாதான். இல்ல நீந்தார். நீங்க இந்த அறிவர்னு போறீங்களே, எந்த அறிவருடைய திருவடியை நாங்க சேர்ந்தா இந்த பிறவியை போக்க முடியும் சொல்லுங்க. உங்க உண்டாங்க நிறுத்தியா நிறுத்தியா, நான் இன்னைக்கே அடிமையாயிடுறேன். 10வது குறள், ஏன் அறிவராது மண்ணாங்கட்டியாவது கொண்டு குப்பையில போடுங்கடா அவங்க உரையப்பா. அதனால பிறவி பெருங்கடல் நீந்துதல். மருந்தினி எதற்கு? பிறவி பிணிப்பட்டு மடங்கினர்க்கே மருந்தினி. யார் இந்த பிறவியாகிய பிணியில் இருப்பார்களோ அவர்களுக்கெல்லாம் மருந்தாக இருக்கிறாய் அப்படின்னு. அதுதான் ரொம்ப அருமையாக, மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீரானோய் தீர்த்தருளவல்லான் தன்னை. அப்புறம் சுவாமி ஒருத்தர் கொடுத்தர் விட்டு கொடுக்க அருமையா பாடிட்டாங்க. போதுங்கிறேன், நமக்கு இருக்கிற திருமுறைகளையும் சித்தாந்த சாஸ்திரத்தை வச்சுக்கிட்டு அகில உலகத்தையும் ஆடலாம் நம்ம. ஆனா படிச்சுக்கணும், படிக்கணும், அதான் முக்கியம் அல்லவா. படிச்சுட்டா ஆடலாம் தான். எனவே அப்படி மருந்தாக இருக்கிறாய். மடங்க 18-20 முடிச்சிருவோம். மடங்க என் வல்வினை காட்டினின் மன்னருள் தீ கொழுவும் விடங்கனே விடங்க. மடங்க என் வல்வினை காட்டை நின் மண் அருள் தீ கொழுவும் விடங்க. பெருமானி என்னுடைய இந்த தீவினைங்கிற அந்த ஒரு பெரிய காடு மண்டி முள்ளும் கல்லுமா கிடக்குது, அதுல கொஞ்சம் நெருப்பு வச்சு கொளுத்து விட்டா தேவலான். அந்த நெருப்பு எங்க இருக்கினர்? அவ்விடத்துலதான் இருக்கினர். என்னன்னர்? அது அருள் நெருப்பு. அந்த அருள் நெருப்பை பத்த வச்சாதான் இந்த மாதிரி இருக்கிற வீணான பொருள் எல்லாம் போகும். அப்படி நெருப்பு வைக்கணும்னர். எனவே இப்படியாக தீ கொழுவும் விடங்க என் தன்னை விடுதி கண்டாய். என்னை விட்டுடாதப்பா, என் பிறவியை வேரோடும் களைந்து ஆண்டுகொள். பெருமானி இந்த பிறவியை நீ களையும் போது வேரோடு களைஞ்சிடணும். என்ன? இனி பிறக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு 10 வருஷம் பிறக்க மாட்டப்பா, 100 வருஷம் பிறக்க மாட்டேங்க கூடாது. இனி இந்த ஆன்மாவுக்கு பிறவி என்பது கூடாது. அப்படி செய்யணும்ப்பா. அல்ல, அதை நீதான் செய்ய வேண்டும். அதான் அவர் பிறவி பெருங்கடல் சொன்னார் பாருங்க. ஏன்னா இது லேசன் இல்ல, இது பெரிய கடல். இத போய் வத்தடிக்கணும்னா ஒரே ஒரு ஆளுக்கு தான் தெம்பு இருக்குடா, அது இறைவன் தான். அவர் சேர்ந்தார் நீந்துவர், சேராதார் நீந்தார். தள்ளு, அப்புறம் பேசாத இந்த பக்கம் வராத அப்படி அப்படியெல்லாம் நீ இந்த நெருப்பிட்டு கொளுத்துப்பா. என் தன்னை விடுதி கண்டாய் என் பிறவியை வேரோடும் களைந்து ஆண்டுகொள். உத்தர கோசமங்கைக்கரசே கொடுங்கறி குன்று உரித்து அஞ்சு வித்தாய். அம்மா எப்பா இந்த மாதிரி

0: வினையே. ஆனா நீ என்னன்னு கேட்டா, அந்த யானையை உரிச்சதுனால உங்ககிட்ட இருக்கிற அம்மாவே அப்படியே பயப்பட்டா, அஜோ அப்படின்ட்டாளாம். என்னன்னா, யானை அப்படி வந்தது, வந்தவொன்னு என்னமோ ஒரு வாழைப்பழம் பூவம் பழத்தை கொடுக்கற மாதிரி, அது கனிஞ்ச பழம், நீங்க பாட்டு காவட்டா இருந்து பிரயோஜனம் இல்ல, காவட்டை உரிக்க முடியாது, காவட்ட நல்ல கனிமான பழம்னு சொன்ன, அப்படி எடுத்தவொடனே இப்படி இப்படி உரிச்சவன் தானா பாட்டுக்கு வந்துருது இல்லைங்களா. அப்படி யானை தோலை உரிச்சாராம், உரிச்ச உடனே அம்மா வந்து பாத்துட்டு, ஏன்னா அது பதுசு மலையத்தூசன் மகள் அது, அதனால சிவசிவ சிவசிவ சிவசிவ. ஏன்னா ஏன் என்ன என்ன அப்படின்னாரு, ஐயோ அது யானை யானை தோடு அப்படின்னு, அதெல்லாம் என்ன அது என்ன பண்ணுது போ அப்படின்னு உரிச்சாராம். எனவே வீட்டில் இருக்கிற அம்மாவே பயப்பட்டுமா உரிச்சாராம். இல்ல இப்படி எல்லாம் உரிச்ச உனக்கு அப்பா என்னுடைய இந்த தீவினை காட்டை நெருப்பு வைக்க முடியாதப்பா அப்படின்னார். அடுத்தது நம்ம கொம்பரில்லா கொடி போல் அலமந்தனன் கோமலமே, கொம்பரில்லா கொடி போல் அடாராடா. என்னைக்குமே இந்த கொடி படறதுன்னு சொன்னா நம்ம வீட்டுல அதுக்கெல்லாம் கொல்லையிலிருந்து இருந்தாதான் முடியும், மேலும் கொஞ்சம் கொத்துனு கொத்துனு ஏதேனும் படி கொஞ்சம் இந்த செடி எல்லாம் போட்டோம்னா போடலாங்க, பீங்கா செடி போட்டோம்னா அது அப்படியே கொடி வரும். வந்து என்ன கேட்டா, அந்த கொடி அப்படி அப்படி லேசா அப்படி அப்படி வரும்போதே ரெண்டு மூணு குச்சி அப்படி அப்படியே வச்சு ஊனிடணும், ஊண்டி அப்படி மேல வந்து மேல பந்தலும் போட்டுட்டா அது படரும். அப்படி இல்லாம இது நல்லா நல்லா தலைஞ்சு இப்படி கொடி அப்படி வரும்போது ஒரு கொம்பும் இல்லைன்னா கீழே அப்படியே படர்ந்து மண்டி போடும், மண்டி போடும். இதை பார்த்தா நாம் நம்முடைய தமிழர்களில் ஒருவன் கொம்பரில்லா கொடி போல் பாத்தீங்களா, ஒரு கொழுகொம்பு இல்லாம ஒரு கொடி இருந்தேன்னு என்ன பண்ணும், அப்படியே தவிச்சு போடும் பாவம் அல்ல. அப்படி கொம்பரில்லா கொடி போல் அலமந்தனன் கோமளமே, கோமளம்னு அழகுடையவனே அர்த்தம், அழகனே வெம்புகின்றேனை விடுதி கண்டாய் பின்னர் நன்னுகில்லா உம்பருள்ளாய். தேவர்கள் கூட அன்பினால் காண முடியுமே தவிர தன் அகந்தையினால் காண முற்பட்டா நீ உங்க இடத்துல காண முடியாது. உம்பருள்ளாய் மண்ணு உத்தர கோசம் அங்கைக்கு அரசே அம்பரமே, அம்பரம்னு மேலானவனே அர்த்தம், அம்பரமே நிலனே அனல் காலோடு அப்பு ஆனவனே, அப்பு ஆனவனே அர்த்தம், அப்பானவனே கூடாது, அப்புன்னா தண்ணி. அப்போ என்ன இருநிலனாய் தீயாகி
1: ஆனைவெம்போரில் குறுந்தூரண புலனால் அலைப்புண்டு அலைப்புண்டேனை எந்தாய் விட்டெடுதி கண்டாய். இது அந்த நீத்தல் விண்ணப்பம், எந்தாய் விட்டெடுதி கண்டாய், என்னுடைய தாயனைய பெருமானி என்னை விட்டு விடாதப்பா, ஆட்கொண்டனி என்னை மீண்டும் விட்டு விட வேண்டாம் என்று விண்ணப்பிக்கிறார். நான் எப்படி இருக்கிறேன் என்று சொன்னால், ஆனைவெம்போரில் குறுந்தூரன புலனால் அலைப்புண்டேனை, இந்த புலன்களால் இந்த ஆன்மா எந்தெந்த அளவில் மாறுபடுகின்றது என்பது எல்லா பெரும்பாலான பாட்டில் சொல்றேன். இப்ப போன முறை கூட சொன்னேன், திருவள்ளுவர் ஐயர் அல்லவா, திருவள்ளுவர் உரன் என்னும் தோட்டியால் ஓரைந்தும் காப்பான் பரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து என்று சொன்னார். இந்த திண்மை என்ற அந்த ஒன்றினாலதான் இந்த ஐந்து பொறிகளையும் அடக்க முடியும். அந்த திண்மை இல்லைன்னா கொஞ்சம் நெகிழ்ந்து போடும், நெகிழ்ந்து போடும். அந்த நெகிழ்ச்சியே இல்லாமல் கட்டுப்பாடா கொண்டு வரணும், எதனை இந்த ஐந்து பொறிகளையும். கொஞ்சம் ஒரு நாள் சரி இன்னைக்கு கோயிலுக்கு போலாமா தொலைக்காட்சி பார்க்கலாமான்னு வரும்போது அது கிடக்குது போய் என்னைக்கும் பார்த்ததுதான் தொலைக்காட்சி திருப்பிட்டோம்னா அப்புறம் தொலைக்காட்சி தான், அதனால கண்டிப்பா அதை இடிக்க மூடிவிட்டு போகணும். அதான் அந்த உரன் என்னும் தோட்டியால் திருவள்ளுவர்ல இந்த ஐந்து யானை மாதிரி, அதான் ஆனை வெம்போரில்ங்கிறதுக்காக சொன்னேன், இந்த ஐந்து பொறிகளும் ஐந்து யானை மாதிரி கட்டி எழுக்குமா நம்முடைய இந்த ஆன்மாவை. அதுல இந்த ஆன்மா எப்படி ஆகி போச்சுன்னா குறுந்தூரன், இது ஒண்ணுக்கு நடத்துகிற போராட்டத்துல இந்த யானைகள் நடத்துகிற போராட்டத்துல இவ்வளவு உண்டு பசும்புல் தலைகாண்பரிதுங்கிற மாதிரிங்க, அதுவும் திருவள்ளுவர் தான். பசும்புல் தலைகாண்பன ஒரு சின்ன பசும்புல் அப்பதான் ரெண்டு நாள் மழை பெஞ்சு அப்படி மேல வந்திருக்குது, இந்த இந்த மாதிரி இந்த வந்திருக்கிற இன்னைக்கு தான் ரெண்டு நாள் ஆச்சு அப்படி மேல வந்திருக்கிற அந்த புல்ல, இது ரெண்டு மூணு யானை சண்டை போடும் போது அது காலில் இது அகப்பட்டுட்டுதுன்னா என்ன ஆகும், என்ன ஆகும், அது அந்த பசும்புலுடைய தோற்றம் கீற்றம் எதுவுமே தெரியாம போடும். ஏன் இது யானை, அது பசும்புல், அது இப்பதான் வருது.

0: இவ்வளவு உண்டா? அப்போ இந்த உயிரானது அவ்வளவு மென்மையானது, பசும்புல் மாதிரி சும்மா இப்படி இவ்வளவு உண்டு வந்தது. இந்த ஐந்து பொறிகள் யானை மாதிரி, இது கால் பட்டதுன்னா அது போய் தூள் தூளா போகும். அதனால்தான் இந்த பொறிகள் வந்து ரொம்ப கடினப்படுது. கடிகள் கடினப்படுறதுக்கு காரணம் மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய சிவபுராணம். முன்னே சொல்லியிருக்கிறேன், எல்லா பின்னால் இருக்கிற 50 தலைப்பில் இருக்கிற செய்திகளும் சிவபுராணத்திலேயே வந்துருது. இந்த அப்படி கூட ஒரு ஆராய்ச்சி செய்யலாம். சிவபுராணத்தில் திருவாசகம் என்றே கூட எடுத்து எழுதலாம் எழுதலாம். இந்த 95 வரிகள்ல மின் பின்னால் இருக்கிற 50 தலைப்புகள்ல இருக்கிற செய்திகளும் அப்படியே இழையா இழையா ஓடிருக்கு ஓடிருக்கு. அதனால நல்ல அந்த 50 தலைப்பையும் படிச்சுட்டு இந்த 95 வரியோடு இணைத்து பார்த்தோம்னா அப்படி இணைத்து இணைத்து பார்க்கலாம் போல ரொம்ப அருமையா. இங்க பாருங்க, இப்ப ஆனைவம் போரில் 2-3 யானை சேர்ந்துக்கிட்டு, 5 யானை, ஏன்னா இங்க 5 யானை இல்ல இருக்குது, 5 யானை சேர்ந்து ஒரு சின்ன இப்பதான் பசும்புல் இப்படி தலை காட்டும் போது அதுல போய் இது வந்து விளையாடுச்சுன்னா அதை போய் நினைச்சு அழிக்க கூட வேண்டியதுல, இது கால் பட்டாலே போடும். இது நினைச்சு நினைச்சு அந்த பசும்புல்ல விட்டு போர் தொடுக்க வேண்டியதில்லை. அப்படித்தான் இந்த 5 பொறிகளும் இந்த உயிரை அப்படி ஆட்படுத்தி வைக்கின்றன. அதான் அவர் சொன்னார், மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய. பெருமானி எனக்கென கொடுத்த மனம், இந்த மனம் எனக்காக இருந்தா பரவாயில்ல, அந்த 5 தான் ஓடுறீங்குது. விலங்கு மனத்தால் விமலா உனக்கு, இதனாலதான் சுவாமி உனக்கு நான் அன்பு செலுத்த முடியாம தவிக்கிறேன். கலந்த அன்பாயி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இயலாத சிறியன். இந்த வார்த்தை நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை. இது மணிவாச சொல்லிவிட்டு நான் தான் நினைக்கிறது அடி கூட, அவர் பெரிய ஞானி, நாம தான் இந்த மாதிரிலாம் இருக்கணும். இது மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய, அதை அதை கட்டிட்டு மாறடிக்குது இந்த மனசும். விலங்கு மனத்தால் மனம் அங்க போயிட்டது. இப்ப இந்த ஆன்மாவுக்கு யாரு தோணே? ஒருத்தரும் இல்லை. விமலா உனக்கு கலந்த அன்பாயி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இயலாத சிறியன் என்று நாம சொல்ல வேண்டிய வார்த்தைகளை அவர் கூட்டிட்டார். நாம் என்ன சொல்றது? சொல்லவோர் சொல்லும் இல்லை. பெருமானத்துல விண்ணப்பிக்கிறது நமக்கு என்ன இருக்கு? நாம சொல்ல வேண்டிய அனுபவத்தை அவர் சொல்லியிருக்க. அதனாலதான் சொல்லி எனவே சொல்லி ஏத்துகப்பானே, அதுவே நம்ம சொல்ல வேண்டியதுதான். இல்ல அந்த சிவபுராணத்தையே சொல்லி பெருமானிட்ட விண்ணப்பிக்க வேண்டியதுதான், வேற என்ன செய்ய முடியும்? அதுல ஆனை வந்தூரில் ஆனைவம் போரில், 5 யானைகள் செய்கின்ற கடுமையான போர்ல குறுந்தூரன ஒரு சின்ன செடி, அது நீங்க எப்படி திருக்குறள் சொல்லால் சொன்னால் பசும்புல் தலை காட்டுது, தலை காட்டுது. அந்த பசும்புல் தலை காட்டினால் அது எப்படி சிறைவாக அடிந்து போய்விடுமோ அதை போல புலனால் அலைப்புண்டேனை, இந்த பொறிகளினாலே நான் அப்படியே துண்டப்பட்டு கொடுக்கிற என்னை எந்த விட்டெடுதி கண்டாய். பெருமானி ஏதோ உன்னை திருவடியை பிடித்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் நான் சமாளித்திருக்கிறேன், இந்த திருவடியும் நான் விட்டு விட்டேன் என்றால் நிச்சயம் இந்த ஆன்மாவில் அடிப்படும். அதனால விட்டு விடாதப்பா, விட்டெழுதி கண்டாய் வினை ஏன் மனத்து. ஆனா இவ்வளவு கொடுமையான வினையுடைய என்னிடத்திலும் கூட நீ என்ன செய்ய, நீ எப்படி இருக்கிறாய்? தேனையும் பாலையும் கண்ணலையும் அமுதத்தையும் ஒத்து, என்னென்ன சுவைப்பொருள் உண்டோ அத்தனையும் சேர்த்துட்ட. சுவைப்பொருள்ல எது ரொம்ப தலையானது அப்படின்னு கேட்டா தேன் அல்லவா, தேன் அல்ல, தேனையும் அடுத்தது பால், பாலையும். திருவள்ளுவர் பாலோட தேன் கலந்தே பனிமொழி தேன் வாலையிறு ஊரிய நீர், அவர் பாட்டு சாயமா பண்ணிட்டு பாலோட தேன் கலந்தே பனிமொழி வாலையிறு காமத்து பாலை கொண்டு தள்ளனர். ஆமா, சுவைங்கிறது இவனுக்கு அந்த சுவைதானே தெரியுது. நாக்குரிசி படைத்த நாரிய புண்ணாக்குன்னு திட்டினார, அது மாதிரி நாக்குரிசி படைத்த நாரிய புண்ணாக்கு, அதனால எப்படி இருக்கும்னாரு, பெண்ணின்மம் எப்படி இருக்கும், பாலோட தேன்கள் அந்தத்தி பனிமொழி வாழை இரு உரிய நீர் அப்படின்னாரு. ஞானிகள் அதனால அடப்போட அதெல்லாம் சிற்றின்பம், இங்க தேனையும் பாலையும் ஏன் மீண்டும் மீண்டும் ரெண்டு பேரும் இந்த தேனும்பாலின்னு சொல்றாங்கன்னா, நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அதுக்காகத்தான் நீங்க அமிர்த திமுன்னு சொன்னோம் வச்சுங்க, எவன் அமிர்தமும் சாப்பிட்டான். இது என்ன தேன் சாப்பிட்டுருக்க, சாப்பிட்டுருக்க பால் அது சாப்பிட்டுருக்க. அதனால நமக்கு இந்த தப்பாங்க, நம்ம முண்டங்களுக்கு தெரிஞ்சது இதுதான், எது இந்த பால் தேன். அதனால நமக்கு வழங்க முடியாது சொல்லி தொலைக்கணுமே சொன்னாரு. இல்லைன்னா அவனுடைய இன்பம் இன்னும் எங்கேயோ இருக்குது. ஆனா நமக்கு தெரிஞ்சது இதனால இந்த தேனையும் பாலையும் ஒத்து கண்ணலையும் கருப்பஞ்சாறு இப்ப எங்க பார்த்தாலும் விக்குது. அமுதத்தையும் ஒத்து அதுதான் நமக்கு தெரியாதது. எது கடைசியில் இருக்கிற அமுதம் இருக்கு, சொல்ல கேள்வி என்னது அமிர்தமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்களே அது என்ன, அது திரு அதையும் திருவள்ளுவர் விட்டார, அதையும் விட்டார, எங்க இருக்குது மானூர் அமுதத்தை எங்க விட்டாரு? தான் அமிர்தம் என்று உணரற்பாற்று எத வானின்று உலகம் வழங்கி வருதலால். இந்த இந்த உலகத்துல எதனால வாழுதுன்னு கேட்டா மேல் இருக்கிற மடியினாலதான் இந்த உலகம் வாழுதுப்பான். அப்படி வழங்கி வருதலால் அது என்னன்னு சொல்லணும்னாரு. தண்ணீர்னே சொல்லாதப்பா, தண்ணீர்னு சொல்லாத, தண்ணீர்னு சொல்லாதுன்னு சொன்னே ஜலம்னு சொல்லவும் கூடாதுன்னு தெரியும். அப்புறம் ஜலம்னு தனியா சொல்ல மாட்டார், விட்டுரு. அதனால தண்ணீர் ஜலம் இத்தியாதி பிள்ளை சொல்லக்கூடாது தெரியாரு. அமிழ்தம் என்று ஒரு பையன் அங்க தண்ணிய போய் அமிழ்தம்ங்கிறீங்களே சாமி என்ன உணரற்பாற்று மக்குப்பையில எனக்கு தெரியாத தண்ணி, தண்ணி தண்ணி தான், ஆனா அது எப்படி உணர்ந்து கொள்ளணும், அமிழ்தம் என்று உணர்ந்து கொள்ளணும். ஏன் வானின்று உலகம் வழங்கி வருதல், அது இல்லைன்னா நம்ம எல்லாம் இருக்க முடியாதா, இருக்க முடியாது. என்ன வான் சிறப்பு தான் என்ன அந்த வான் சிறப்பு, அவர் சொல்லும் போது எங்கேயோ இருக்குது, எங்கேயோ இருக்குது சிவம். அதனால அமிழ்தம் என்று உணர பாற்று என்றெல்லாம் சொன்னாரு. சாவா மருந்தனினும் வேண்டற் பாற்று, அது எங்க சாவா மருந்தனினும் வேண்டற் பாற்று. விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற் பாற்று. சார் நான் இது எல்லாரும் எப்பவும் கிடைக்கிற மாம்பழம் கம்பளம் இருக்கும்போது நான் கதவை திறந்து வச்சுட்டு தான் சாப்பிடுவேன், கிடைக்காத அமிழ்தமா ஒரு தரம் கிடைச்சதுங்க, அது வேற தரம் கிடைக்காது, அதனால ஏன் காதை கதவை எழுத்து போட்டு ஜன்னல்லாம் அட அப்படின்னு சாப்பிடுறார். சாவா மருந்தனினும் விருந்து புறத்ததா தானுண்டல் வேண்டற் பாற்று. ஜன்னலை திறட, கதவை திறட, குடிச்சிட்டு சாப்பிடுற மக்குப்பையில சாவா மருந்தனால மட்டும் தனியா சாப்பிடுறதா என்ன. எனவே சாவா மருந்தனினும் வேண்டற் பாற்று. எனவே இட்லியும் காப்பியும் சாப்பிடும் போது ரெண்டு குடுத்துட்டு சாப்பிடும் கூட தானா தெரியுதில்ல, சாவா மருந்தாலே அப்படின்னு சொன்னா இட்லி காப்பி தோசை பூரியில குடுத்துட்டு சாப்பிடும். ஏன்னா சாவா மருந்துக்கே சொல்லிட்டா இட்லி தோசை பூரி இத்தியாதிகள் எல்லாம் அடங்கி போகுது. பிடிச்ச பிடி மேல் பிடியா பிடிச்சிட்டாரு. சாவா மருந்தனினும் வேண்டற் பாற்று. இதெல்லாம் என்னென்னமா ஒரு எழுதியிருக்காங்க தெரியுங்களா, ஒருத்தர் சொன்னா அதுக்கு ஒரு விருந்து புறத்துதா தானுண்டல் சாவா மருந்து அப்படி சொன்ன. ஏ திருவள்ளூர் சொல்றதெல்லாம் கேட்காதுல, ஏதேன்னு கிடைச்சதுன்னா முதல்ல கதவையும் ஜன்னலையும் அட நல்லா வச்சு மக்கு, அதுதான் நம்ம புழைக்கிற வழி. விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்து, அதான் புழைக்கிற வழி. எனினும் வேண்டற் பாற்று, ஐயா நான் செத்தே போனாலும் பரவாயில்ல நான் கொடுத்துட்டு சாவறேன்னு வாடா. அப்படி ஒரு உரை ஒருத்தர் எழுதினர், இன்னொருத்தர் எழுதினர், ஒவ்வொருத்தரால என்ன பண்றது. விருந்து புறத்தா தானுண்டல் சாவாம் சாவாம் பிடிச்சிட்டு, நீ வந்து விருந்து வீட்டுல திண்டில் இருக்க நீ சாப்பிடறது நீ செத்ததுக்கு சமானம் விடனர். இல்லையா அப்படி சொல்லாதீங்கய்யா, அவர் தான் ஐயா நீங்க கடைக்கு போய் சாப்பிட்டு போங்க சாப்பிட்டு போங்க என்று அவர் அருந்து எனினும் வேண்டற் பாற்று. வெளியில் இருக்கவர் அப்படி அருந்துன்னு சொன்னா கூட ஐயா நீங்க ஒரு உருண்டை வாயில போட்டாதான் நான் போடுவேன் இல்லைன்னா போட மாட்டேன் என்று கூப்பிடுறா. பா திருக்குறள் பார்த்தீங்களா, ஐயன் திருக்குறள், இழுக்க இழுக்க இன்பம் தரும். நீ எங்கேயோ படப்படாது, ஆமா இங்கேயே இருக்கணும், திருக்குறளே இருக்கணும், எங்க ஐயங்கிட்டே இருக்கணும், முற்றப்படாது. வரும் மூணு முறை என்ன, விருந்து பொறுத்ததா தான் உண்டல் சாவாம், அருந்து எனினும் வேண்டற்பாட்டு. விருந்து பொறுத்ததா தான் உண்டல் சாவாம், அருந்து எனினும் வேண்டற்பாட்டு. இப்படி இல்ல, அதான் திருவள்ளுவர், அதான் திருவள்ளுவர். யோகிவியா படிக்கணுமே, படிக்கிறத மனசுல வச்சுக்கணுமே, ஆண்டவன் தான் காக்கணும். எனவே இப்படி உருந்த தேனையும் பாலையும் கண்ணலையும் அமுதத்தையும் ஒத்து இவற்றையெல்லாம் ஒத்திருக்கிறானாம் பெருமான். அது மட்டுமல்ல, ஊனையும் இந்த உடம்பு, என்பினையும் இந்த ஊனையும் சரி, உள்ள இருக்கிற எலும்பையும் சரி, உருக்கான்ற உண்மையனே, அவற்றையெல்லாம் கூட உருவும்படி ஆக்கியிருக்கிற நீ உண்மையன். உண்மை என்ன, மூணு சொல்லி என்னன்னா, உண்மையன் மிகச்சிறந்தவன் என்று பொருள். அப்படி மிகச்சிறந்தவனாக இருக்கிறவனாக உன்னை நான் எப்படியோ சேரும்படியா நீ செய்துட்ட, செய்த என்னை விட்டுடுதி கண்டாய், விட்டுவிடாதப்பா என்பதுதான் விண்ணப்பம். விட்டுவிடாதே என்று சொல்கின்ற விண்ணப்பம். இங்கே ஆனை வெம்போரில் குறுந்தூறு என விட, ஏன் யானையை சொன்னாரு இருக்கிற போர்ல, ஏன் சிங்கத்தை சொல்றது, புலிகுட்டியை சொல்றது? ஐயன் திருவள்ளுவர், குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன்கை தோன்று உண்டாக செய்வான் வினை. கொன்னு இருக்கா மனுஷன், ஏன் யானை போர் செய்யும் போது என்ன பண்ணும்னாரு, அது பக்கத்துல இருந்து பார்க்காதரா, அங்க அப்படியே சுத்துற மாதிரி உன்ன சுத்தி விடும். நீ ஒரு நல்ல மலையில ஏறிக்க, கீழே யானை இதுங்கட்டும், கவலை இல்லாம அடே பலே பலே, எங்க என்ன கொஞ்சம் துதிக்க நீட்டு அப்படிங்கலாம். ஏன், ஜென்மத்துக்கு மலை மேல ஏற முடியாது. அதனால எனவே தனக்குள்ள ஒண்ணுக்குள்ள அடிச்சுக்கலாமே தவிர, நம்ம பார்த்த ஒரு கால் அதுக்கு ஒரு கோவம் வந்ததுன்னா கூட செய்யறதுக்கு வக்கு இல்லை. ஏன், அது உடம்பு பெரிய சரீரம், மலையில ஏற முடியாது. அல்ல, குன்றேறி யானை போர் கண்டத்தால் எதுக்கு சாமி சொன்னீங்க, தன்கைக்கு ஒன்று உண்டாக செய்வான் வினை. எந்த ஒண்ணு கையில வச்சுக்கிட்டு வேலை செய்யணும்டா, அவர் தருவார் இவர் தருவார் அப்படி பாத்துக்கலாம் இப்படி பாத்துக்கலாம்னு ஒன்னையும் தொடங்காதடா ராஜா, கையில இருக்கணும் தொடங்கும். என்ன பாப்பாளுக்கு இந்த வருஷம் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னா, சரி எவ்வளவு இருக்கு, 10 lakhs 10 lakhs இருக்குற, அவன் எவ்வளவு கேட்டாலும் சரி, மாப்பிள்ள 5 lakhs கேட்டாலும் சரி, இந்த எடுத்துட்டு மீன் 5 lakhsல கல்யாணம் பண்ணணும் அப்படி சொல்லி தர, என்னங்க ஒரு அப்பா 50 ரூபா இருக்குது, 5000 ரூபா இருக்குதுங்க, அது எந்துக்கடா போதும், ஒரு புடவை வாங்க போதுமா என்ன, அவர்கிட்ட கேட்டிருக்கானுங்க, அவர் ஒரு என்ன ஒரு 10,000 தருக்காங்க, இவர்கிட்ட.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் .org-இன் 3 ரேடியோ சேவைகளும் தற்போது எங்களுடைய சொந்த ஸ்ட்ரீமிங் சேவையகத்திலிருந்து இயங்கி வருகின்றன. இதன் காரணமாக ஸ்ட்ரீமிங் URL மாற்றப்பட்டுள்ளது. நீங்கள் தற்போது கேட்டுக்கொண்டிருக்கும் ஸ்ட்ரீம் விரைவில் நிறுத்தப்படும். நம் சைவம் .org இணையதளமும் மொபைல் செயலியும் ஏற்கனவே புதிய URL-க்கு மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. எனவே அவற்றின் மூலம் நீங்கள் எந்தவித இடையூறும் இன்றி தொடர்ந்து நம் ரேடியோ சேவைகளை கேட்டு மகிழலாம். தற்போது டூனின் ரேடியோ கார்டன் போன்ற பிற தளங்கள் அல்லது சேவைகளின் மூலம் நம்முடைய ரேடியோ சேவைகளை கேட்டுக்கொண்டிருந்தால் தயவுசெய்து shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சல் முகவரியில் எங்களுக்கு தெரிவிக்கவும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த தளங்களிலும் புதிய ஸ்ட்ரீமிங் URL-களை புதுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம். எங்கள் புதிய ஸ்ட்ரீம்களை நீங்கள் தொடர்ந்து எவ்வித இடையோறும் என்று கேட்க எங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எங்களுக்கு தெரியப்படுத்தவும். தங்களது தொடர்ந்த ஆதரவிற்கு நன்றி. திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நமசிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
2: ஓம் நமசிவாய்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் மூன்று ரேடியோ சேவைகளும் தற்போது எங்களுடைய சொந்த ஸ்ட்ரீமிங் சேவையகத்திலிருந்து இயங்கி வருகின்றன. இதன் காரணமாக ஸ்ட்ரீமிங் யூஆர்எல் மாற்றப்பட்டுள்ளது. நீங்கள் தற்போது கேட்டுக்கொண்டிருக்கும் ஸ்ட்ரீம் விரைவில் நிறுத்தப்படும். நம் சைவம் டாட் ஆர்க் இணையதளமும் மொபைல் செயலியும் ஏற்கனவே புதிய யூஆர்எல்லுக்கு மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. எனவே அவற்றின் மூலம் நீங்கள் எந்தவித இடையூறுமின்றி தொடர்ந்து நம் ரேடியோ சேவைகளை கேட்டு மகிழலாம். தற்போது டூனின் ரேடியோ கார்டன் போன்ற பிற தளங்கள் அல்லது சேவைகளின் மூலம் நம்முடைய ரேடியோ சேவைகளை கேட்டுக்கொண்டிருந்தால் தயவுசெய்து சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சல் முகவரியில் எங்களுக்கு தெரிவிக்கவும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த தளங்களிலும் புதிய ஸ்ட்ரீமிங் யூஆர்எல்களை புதுப்பிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம். எங்கள் புதிய ஸ்ட்ரீம்களை நீங்கள் தொடர்ந்து எவ்வித இடையோறும் என்று கேட்க எங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எங்களுக்கு தெரியப்படுத்தவும். தங்களது தொடர்ந்த ஆதரவிற்கு நன்றி. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு ஆலவாய், திருச்சக்கரமாற்று, பண் காந்தாரம், திருச்சிற்றம்பலம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருக்காலத்தி, பண் சாதாரி. திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திருநாகைக்காரோணம். திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த நான்காம் திருமுறை திருவிருத்தம்.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை. தலம் திரு விசயமங்கை.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திருமார்பேர் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திரு வட திருமுல்லை வாயில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7 திருமுறை. பண் தக்கேசி இராகம் காம்போதி, திருச்சிற்றம்பலம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு சதகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு பாங்கர் கூட்டம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு கேசரி யோகம். பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் கேசரி யோகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை காரைக்கால் அம்மையார் அருளி செய்த திரு இரட்டை மணி மாலை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் காரைக்கால் அம்மையார் அருளி செய்த இரட்டை மணிமாலை

ஈசன் அவன் அல்லாது இல்லை என நினைந்து கோசி மனத்தகத்து கொண்டிருந்த

என்று தன்னை பல்லால் பரவித் தொழுவார் இடர் கண்டிரால் என்ன நிற்கின்ற ஈசிறான்று தன்னை பன்னால் பரவித் தொழுவார் இடர் கண்டிரால் என்ன நிற்கின்ற ஈசல் கண்டீர் இன வண்டு கேடே பொறா நின்ற கொன்றை பொதும்

செம்பொல்லே முடி

முனிவர் திரிபுரல் மூன்று வெந்து அன்று செல்தேயில் மூழ்க தனிவார் கணை ஒன்றினால் மிக கோத்தையன்.

துன்ப வெள்ள கடல் தள்ளி கீழாயன துன்ப வெள்ள கடல் தள்ளி உள்

கண்ட கண்டல் என் தோழன் கழலே தாழாது இறைஞ்சி பணிந்து பல்நாளும் தலை நிம்மினே ஏ தலையா.

கழக்கொள்ள சேவடி காணலுற்ற கழல் கொள்ள சேவடி

மலர் தோய் தொழக்கண்டு, மலர் தோய் தொழக்கண்டு நிற்குமோ நீ நம்மடுல் தொல்வினையே அடுல்

வினை வந்து சூழாம தாழாமே தாழாமே உள்ளை வணங்கி

அடித்தளத்தில் நன்று அறக்கல் ஐநான்கு தோளும் முடித்தலமுள் நீ முறைத்தவாறு எல் முடித்தளத்தில் ஆறா அடி ஆறா

தேவ சிலை தொட்டவாறு என்று இறங்கு வல்வாய் தேநின்று பாட பெருங்காடரங்கா பயந்து நட்டம் போய் நின்று பூதல் தொழச் செய்யும் மொய்கழறு உன்னியனே

அவனுக்கு ஆட்பட்ட அன்பு. அன்பால் அடைவது எவ்வாறு கொல் மேலதோர் ஆடரவும் கல்பால் ஒருவரை சார ஒட்டாததுவேயுமன்றி முன்பாயின தலையோடு

பாயும் அவிரு சடையர் வேறோர் படல் குலவு நாகமுமே பண்டமரர் சோழ்ந்த தடங்கடல் நஞ்சுண்டார் தமக்கு. தமக்கு என்றும் இல் பணி செய்திருப்பே முக்கோ.

காது நில்வி சுமக்கில்ந்த பிள்ளை வெள்ளேறொப்பதொன்றும் தொண்டை கனிவாய் உமக்கன்று.

0: சிற்றம்பலம்
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் சேக்குள்ளார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
3: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
2: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.

0: தேவா திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம்
2: பண் வியாழக்குறிஞ்சி மூன்றாம் கட்டளை அவ்வினைக்கு இவ்வினையாம் எனத் தொடங்கும் திருப்பாடல்

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம்.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி நாயனார் புராணம் பகுதி 8. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஆகையினால அதனால இது இந்த வரியெல்லாம் அவர் கரெக்டா படிச்சிருக்க

0: சங்கிலி அம்மா மேலமே கைலாயத்தில் இருந்தவங்க தானே, அவங்களை பார்த்ததுனாலதானே இவருக்கு பிறவி வந்தது. இத நினைவூட்டுறார் சுவாமி. ஆமா, கட்டனேன் பிறந்தேன் காதப் தங்கிலி காரணமாக, அந்த பதிகத்தில் இந்த கருத்து சொல்றார் சாமி. கண்ணு ரெண்டும் போய்விட்டது, சுழல்கிறார் கடந்து இவர். இந்த வேளையிலேயும் இந்த வரலாறெல்லாம் விடாம சொல்லிட்டு வர்றார் பார்த்தீங்களா.
1: ஆமா,
0: அது அவர்கள் சொல்லல, அவர்கள் சொல்லல, அவர்கள் உள்ள இருந்து அவன் சொல்ல வைத்தான். அவ்வளவுதான், பரமசிவன் சொன்ன வாக்குதான் தேவாரம். ஆமா, இவர்கள் சொல்லல, பரமசிவன் உள்ளே இருந்து உணர்த்தி விட்டான், சொல்லிவிட்டார்கள். அப்படித்தான் நினைக்கிறார்கள் சைவர்கள். ஒரு காலத்தில் இந்த தேவார புத்தகத்து மேல பூவை தவிர வேற ஒன்னையும் வைக்க மாட்டாங்க. தேவார புத்தகத்து மேல வேற ஒன்ன வைக்கவே மாட்டார்கள். அந்த தகுதி வேற ஒரு புத்தகத்துக்கும் கிடையாது என்பது அவருடைய எண்ணம். இப்பவும் கூட நான் கூட தேவார புத்தகத்து மேல புஷ்பத்தை வைப்பேன், பணத்தை வைப்பேன், பொன் இருந்தா வைப்பேன், வேற ஒரு புத்தகத்தை அது மேல வைக்கவே மாட்டேன். அந்த தகுதி எந்த புத்தகத்துக்கும் கிடையாது. ஆமா, ஆக அது ஒண்ணு சொல்றாரு. இன்னொன்னு சொல்றாரு, மூன்று கண்ணுடையாய், சிவனுக்கு மூன்று கண்ணு அல்லவா. ஆமா, மூன்று கண்ணுடையாய் அடியேன் கண் கொள்வதே கணக்கு வழக்காகில். உனக்கு மூன்று கண்ணு இருக்கு, என் ரெண்டு கண்ணையும் பிடிச்சுக்கிட்ட இல்லையா, கணக்குல என்ன வழக்கு சொல்லு. போனா போயிட்டு போகுது, கணக்கு தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஊன்று கோலாவது எனக்கு கொடு, அதையாவது வச்சுட்டு நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கிறார். இங்க ஊன்று கோலாவதுன்னு கேட்டாரு, அதான் திருவன்பாக்கத்தில் கொடுத்தான். திருவொத்தியூர்ல கேட்டார், திருவன்பாக்கத்தில் கொடுத்தான். இப்ப நாம எவ்வளவோ சாமியை கேட்கிறோம், உடனே கிடைக்கலையேன்னு நாம நினைக்கிறோம். கிடைக்குமா? சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு ஒரு ஊர்ல கேட்டு அங்க கிடைச்சதே, அவ்வளவு லேட்டா அவருக்கு கிடைச்சுன்னு சொன்னா நமக்கு எவ்வளவு லேட் ஆகும் என்று எண்ணி பார்க்கணும். திருநாவுக்கரசர் என்ன பண்ணார், சத்தியமுத்தம்னு ஒரு ஊர்ல போய் உன்னுடைய திருவடியை என் தலைமையில சூட்டுன்னு கேட்டாரு. அவர் நல்லூருக்கு வான்னு சொல்லிட்டார். ஏன் அங்கேயே சூட்டி இருக்கப்படாதோ? ஏன், அந்த இடைவெளி தேவை இல்லையா? ஆமா, அந்த நல்ல வீதிக்கு வந்து கூடும்போதுதான் அவன் கொடுப்பான். அது போல இங்க கேட்கிறார் அவர்,

நான் படுறனே அப்படி அவ சொல்றதுல தப்பு ஒண்ணும் இல்லை. ஆதங்கத்தினால அவ சொல்ற அவ்வளவுதான். அந்த மாதிரி இவருக்கு கொஞ்சம் ஆதங்கம் வருகிறது. மகத்திற்புக்கதோர் சனி எனக்கானாய், ஆண்டவனை பார்த்து சனியன்னு கூட சொல்லிவிட்டார் சாமி. நாமளே திருட்டுறவே இல்லையா. மகத்தில் புக்கதோ சனியனக்கானாய், மைந்தனே மணியே மணமாளா, அகத்தில் பெண்டுகள் நான் ஒன்று சொன்னால் அழையேற் போ குருடா என தெரியேன். குருடான்னு என்ன சொல்லிவிட்டான்னா என்னால தாங்கிக் கொள்ள முடியுமா அந்த சொல்லை? என்னால தாங்கிக்க முடியாதுங்கிற. அகத்தில் பெண்டுகள் நான் ஒன்று சொன்னால் அழையேற் போ குருடா என தெரியேன், முகத்தில் கண்ணிழந்து எங்கனம் வாழ்கேன். கையில்லாதவன் நடந்து போயிடுமா? கால் இல்லாதவன் நடந்து போயிடுமா? முடியும், தட்டு தகவிட்டு போயிடுமா? கண்ணு இல்லாம எங்க போவான், எங்க போய் விழுவான்? இல்லையா, போக முடியாது. முகத்தில் கண்ணிழந்து எங்கனம் வாழ்கேன், முக்கண்ணா மறையோதி. மறையை ஓதுகிறவன் அல்லவா, நீதியோடு இருப்பாய் அல்லவா? நீதின்னு சொன்னா அப்புறம் என் கண் ஏன் போச்சு, இதுக்கு என்ன காரணம் சொல் அப்படின்னு கேட்கிறார் அவரு. ஆமா, முக்கணா முறையோ மறையோதி, உகைக்கும் தன்கடல் ஓதம் வந்துலவும் ஒற்றியூர்.

எனக்கு நாலு பாட்டு நான் பாடுறதுக்கே இவ்வளவு நாழி ஆகுதுன்னு சொன்னா பத்து பாட்டு என்ன கதறி இருப்பார் அவர். எவ்வளவு நாழி பாடியிருப்பார் இந்த பாட்டு அவர். எவ்வளவு ஆதங்கம், எவ்வளவு வருத்தம் நெஞ்சில இல்லையா? ஆமா, பத்து பாட்டு இருக்கு. பத்து பாட்டு இருக்கிறது. நாம படிக்காத குறைதானே தவிர இருக்கிறதையா தேடி வைத்திருக்கிறான் புண்ணியவான். இந்த ரெண்டு கண்ணும் தெரியாத நிலையில திருவாரூருக்கு போவேன்னு புறப்பட்டவர், இரண்டு கண்ணும் தெரியல, மனைவி திருவொற்றியூர்ல இருக்கிறா, திரும்பி போயிருக்கலாம்ல அவள்கிட்ட, நான் வெளியூருக்கு போறேன், எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் எல்லா ப்ரோக்ராமும் கேன்சல் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு போயிடுறேன். ஏன் மனைவி கிட்ட போனா அவ தொண்டு செய்வ, இவர ஏதாவது இருக்கு வழி பண்ணுவ அப்படிங்கிறதுக்காக போறேன். பேசாம திருவொற்றியூருக்கு போயிருக்கலாமா இந்த அம்மாட்ட? கிடையாது, திருவாரூர் போவேன் அவ்வளவுதான், திரும்பி போவேன்ங்கிற பேச்சே கிடையாது. அந்த குறிக்கோள் அப்படி இருந்திருக்கிறார்கள் அவர்கள். நேர திருமுல்லை வாயிலுக்கு போறார், இரண்டு கண்ணும் தெரியல, திருமுல்லை வாயிலுக்கு தரிசனத்துக்கு போறார்.

கிடைத்தது எல்லாமே உன்னுடைய திருவடிதான். எனக்கு கிடைத்தது செல்வம், கல்வி எல்லாமே நீ கொடுத்ததுதான் இல்லையா? ஆமா, சாமி சொல்றாரு.

சாமி என்ன நினைக்கிறார், அவனுடைய திருவருள் இருந்தா யாரு நமக்கு என்ன, நாமார்க்கும் குடியல்லோ போட. இது சொல்ல முடியும்,

எனக்கே முடிகிறதே அவர்களுக்கு எல்லாம் எப்படி? என் வாயில நமச்சிவாய மந்திரம் ஓடுகிறது, என் கையிலே தாளம் இருக்கிறது, தேவாரம் இருக்கிறது, நான் இருக்கிறேன், என்னை காப்பாற்றி விடுவான் அவன் அப்படின்னு நான் நினைக்கிறேனே. ஆமா, திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கடல்கள் என்று எண்ணி ஒருவரை மதியாது உறாமைகள் செய்தும் ஊடியும் உரைப்பனாய் திரிவேன். முருகமர் சோலை சூழ் திருமுல்லை வாயினாய், முருகமர் சோலை சூழ் திருமுல்லை வாயிலாய், வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படுதுயர்களையாய் பாசுபதா பரஞ்சுடரே பரஞ்சுடரே பரஞ்சுடரே படுதுயர்களையாய்.

பின்பணிந்தேத்தும் வேதியா மாதர் வெறுவிட வேடம் அன்றுரித்தாய் கெண்பகச்சோலை சூழ் திருமுல்லை வாயிலாய் தேவர் சங்கரசே கண்பொடில் ஒற்றிமாக நகருடையாய். இன்னும் அவர் திருவற்றியூர்ல இருந்து அவருடைய நெஞ்சு வரல. இங்க இவர் இருக்கிறது இப்ப திருமுல்லை வாயில் திருவற்றியூரை சொல்றார் கண்பொழில்

திருமுல்லைவாயில் தரிசனம் பண்ணிட்டார். பத்து பாட்டு, பாசுபதா பரஞ்சுடரே பாசுபதா பரஞ்சுடரேன்னு. பக்கத்துல இந்த பூண்டி நீர்த்தேக்கம் இருக்கிறது அல்லவா, அந்த பூண்டி நீர்த்தேக்கத்தின் கரையிலே திருவெண்பாக்கம் என்று ஒரு க்ஷேத்திரம் இருந்தது எனக்கு தெரியும். நான் பார்த்திருக்கிறேன் அந்த கோயில் கோபுரத்தை. அந்த ஊருக்கு போனார், சாமியை கேட்டார், நான் பிழை செய்து விட்டேன், நீ பொறுத்துக் கொள்வாய் என்று நினைத்துத்தான் நான் பிழை செய்தேன். சொல்ற சொல் எப்படி இருக்கு பாருங்க, சொல்லுகிற சொல் எப்படி இருக்குன்னு நம்ம கவனிக்கணும். பிழையுளன பொறுத்திடுவர் என்று அடியேன், பிழைத்தக்கால் நீ பொறுத்துக் கொள்ளுவாய் என்று நினைத்துத்தான் செய்தேன். நான் உன்னை மறந்துவிட்டு நான் செய்யவில்லை. ஆமா, பழியதனை பாராமே, இப்படி உன்னை நினைச்சுக்கிட்டு நான் தவறு பண்ணேன், நீ தவற மன்னிச்சு விடுவாய் என்று நினைத்துத்தான் செய்தேன். நீ அந்த பழி வருமே என்று கூட நினைக்காமல் என்னுடைய கண்ணை பிடுங்கி விட்டாய். பழியதனை பாராமே படலம் என் கண் மறைப்பித்தாய். ஒரு பழி வராது, இப்படி செய்யலாமா நீ? குழைவிரவு வடிக்காதா கோயில் உள்ளாயோ இருக்கியா நீ அப்படின்னு கேட்கறது என்னமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீ இருக்கணுமா? என்னுடைய கண்ணு தெரியல, எதற்கு இந்த கோயில்ல நீ இருக்கிற? நாம கூட சொல்றோம் இல்லையா, எனக்கு பசிக்குது, நீ சோறு சமைச்சு வைக்காம இங்க என்ன பண்ணின, நீ இந்த வீட்டுல என்ன பண்ற நீ அப்படின்னு நம்ம கேட்கறோம் இல்ல, மனைவியை கேட்கறோம் இல்லையா? கேட்காதவன் யாராவது உண்டா என்ன? நல்லா இருக்கு, வாயினாலும் கேட்பான் கையினாலும் கேட்பான். கேட்கிறோமா இல்லையா? கேட்கிறார் சுவாமி, குழைவிரவு வடிகாதா கோயில் உள்ளாயோ என்ன, இங்க இருக்கியா நீ, இருக்கணுமா நீ, கோயில் உள்ளாயோ என்ன அப்படின்னு கேட்டாரு. அவன் என்ன பண்ணினா, போக கோயிலுக்குள்ள இருக்கான்னு கேட்க, இருக்கண்டா அப்படின்னு சொல்லி அங்க ஒரு கோல் கேட்டாரு பாத்தீங்களா, திருவத்தியூர்ல ஒரு கோலை தூக்கி எரிஞ்சான், இருக்கடா கோல் எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு. இப்ப குருடன்னா ஒரு கோல் வச்சுக்கிட்டே போற மாதிரி தட்டி பார்த்துக்கிட்டே போற பாத்தீங்களா, குருடனுக்கு கோல் தான் கண்ணு, கையில கோல் இல்லாத குருடனை நீங்க பார்க்க முடியாது இல்லையா. உழையுடையான் உள்ளிருந்து உளோம், நான் இருக்கண்டா கோயில்ல போடா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா தான் ஒரு கொம்ப தூக்கி எறிஞ்சான். ஒன்றுவதோர் கோலருளி உளவும் போயிருந்தானே பின்னால பாட்டுல வருகிறது. நீ இந்த கோயில்ல இருக்கணுமான்னு கேட்டாரு பாருங்க, அந்த கோயில் அழிஞ்சு போச்சு, அந்த கோயில் இப்பொழுது கிடையாது. அந்த பூண்டி ரிசர்வாயர் கட்டும் பொழுது அந்த அந்த கரையில இருந்தது அது, இந்த தண்ணி அடிச்சு அடிச்சு அடிச்சு அடிச்சு அந்த கோயில் போயிட்டு. உங்களுக்கு தெரியுமா, தரங்கம்பாடின்னு ஒரு ஊர் இருக்கு, இந்த தரங்கம்பாடியில மாசிலாமணி ஈஸ்வர் கோயில்னு ஒன்னு இருந்தது எனக்கு தெரியும், நான் பார்த்திருக்கேன். 1945 50ல் கடல் உள்ள வந்தது அந்த கோயில் போயிடுது. ஆமா எனக்கு தெரியும், இப்ப அந்த மாசிலாமணி ஈஸ்வர் கோயில் இல்ல. அது போல சுவாமி கேட்டார், இந்த கோயில்ல நீ இருக்கணுமா அப்படின்னு. அந்த கோயில் அழிந்து விட்டது, இப்ப கிடையாது. இந்த கோபுரம் தெரிஞ்சிருந்தது அதுவும் கிடையாது, இப்போ அதுவும் இடிஞ்சு விழுந்துருத்து. அதுல இருந்த சாமி எல்லாம் தூக்கி கொண்டாந்து மேல ஒரு சின்ன கோயில் கட்டி அத கோயிலாக வைத்தார்கள். புதுசா கட்டப்பட்ட கோயில் தான் அங்கே இருக்கிறது. ஆக என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, சமயாச்சாரிய சுவாமிகளாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கோபத்துக்கு இலக்கான கோயில் இல்லை, கடவுளுடைய கோயிலையே வாழ வைக்கக்கூடிய தன்மையுடைய தேவாரம், கடவுளுடைய கோயிலையும் அழிப்பதற்கு கூட அந்த தமிழுக்கு வலிமை இருந்திருக்கிறது. கதவை திறன்னு திறந்தவுன்னு திறந்துகிடுது, புத்துன்னு சொன்ன பூட்டிக்கிடுது, இறந்தவன் எழணும்னு சொன்னா எழுந்தது, எலும்ப எலும்பு எழுன்னு சொன்னா எழுந்தது. தமிழ்தான் செய்தது, தமிழிசைதான் அதனை செய்தது அல்லவா? ஆமா. ஆக
அந்த தமிழ் என்ன பண்ணிவிட்டது, இந்த கோயில் நீ இருக்கியான்னு சொன்ன உடனே அந்த கோயிலே இடிஞ்சு போச்சு. தேவாரம்தான் கோயிலை வாழ வைத்ததும் கூட அல்லவா? ஆமா, தேவாரம் இல்லைன்னா ஏழாவது நூற்றாண்டுல நம்ம கோயில் எல்லாம் போயிருக்கும். சைவ எல்லப்ப நாயனாருடைய பாடல் ஒன்று நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு நினைவூட்டி இருக்கிறேன். சைவ எல்லப்ப நாவலர் பாடியிருக்கார் அதை. சொற்கோவும், சொற்கோவும்னா நாவுக்கரசன், சொற்கோவும் தோணிபுர தோன்றலும் சீராழியில தோன்றிய திருஞான சம்பந்தரும் எம் சுந்தரனும் சிற்கோலவாத மூர்த்தேசிகனும் முற்கோலி வந்திலரே நீர் எங்கே, நீரும் சிவபெருமானும் ஒண்ணு. அதனாலதான் நீரங்கேன்னு கேட்டுவிட்டார் அவர். சிவனே திருநீரு, திருநீரே சிவன். ஆமா, ருத்ராட்சமே சிவன், சிவனே ருத்ராட்சம். ஆமா, எந்த மத சின்னத்துக்கும் அவளுக்கு பாட்டு கிடையாது, இந்த விபூதிக்குத்தான் அவளுக்கு பாட்டு இருக்கிறது. ஆமா, எந்த மத சின்னத்துக்கு இருக்காரு பாருங்க. நான் பார்க்கல, நான் கேட்கல, இருந்து சொன்னீங்கன்னா நான் கேட்டுக்கிறேன். ஆமா, நீரங்கே மாமரை நூல் தான் எங்கே, எந்தை பிரான இந்த எங்கே போயிருக்கும். இந்த நாலு பேரும் இல்லைன்னா போயிருக்கும்னு எழுதிவிட்டார் அவர். யார்? சைவ எல்லப்ப நாவலர். ஆக அவர் அப்படி பாடினார், அந்த கோயில் அழிந்து விட்டது. அப்படி அடுத்தபடி ஒரு பாட்டு சொல்றார், சதரேனா மான்திகடும் சங்கிலியை. அந்த அம்மா அவர் மறக்கிறதுக்கு இல்ல, மனைவிய மறக்க முடியுமா? மனைவிய மறந்தவன் மனுஷனாக இருக்க முடியுமா? இல்லையா, இருக்க முடியாது. ஏதோ கோபத்துல ஏதோ திட்டுறான் வையிறான், அது வேற சமாச்சாரம். அப்புறம் சரிதான் போடு சொல்லிட்டு போறான் இல்லையா, அப்படி போகலன்னா குடும்பம் இல்ல இல்லையா. ஆமா, மான்திகழும் சங்கிலியை, அந்த அம்மாவினாலதான் இவர் கண்ணு போச்சு. என்ன சொல்லிருக்கணும்? படுபாவி சங்கிலியினாலே என் கண் போச்சேன்னு சொல்லிருக்கணும். சொல்லலையே, சொல்லலையே. மான போன்ற கண்ணுடைய விளாச்சே அவள் அப்படிங்கிறார். ரெண்டு கண்ணும் இவருக்கு இல்ல, அப்பவும் அப்படி சொல்றார். மான்திகழும் சங்கிலியை தந்து வரும் பயன்கள் எல்லாம்

வெண்கோயில் இங்கிருந்தாயோ என்ன, ஊன்றுவதோர் கோலரளி உளோம் போகிறீர் என்றானே. நாடகமே எழுதி வைத்திருக்கிறார் இவர். ஆமா, இந்த நால்வர் வரலாறுல இந்த பகுதி தான் என்னுடைய உயிரை பிடித்தது. திருஞான சம்பந்தர்ல அந்த மதுரை பகுதி, திருநாவுக்கரசர்ல அந்த திருவொற்றியூர் திருவதி இவரிடத்தார்ந்து போய் திரும்பி வந்த பகுதி, இவர்ல இந்த பகுதி எனக்கு என்னுடைய நெஞ்சத்துக்குள்ளேயே ஊறிக்கிட்டு இருக்கிற பகுதி. ஒரு நாடகம் மாதிரி எழுதிட்டு போறார் இவர். ஊன்றுவதோர் கோலருடைய உளவும் போகிறீர் என்றானே.

0: மாந்திகளும் தங்கிலியை தந்து வரும் பயன்கள் எல்லாம் தோன்ற அருள் செய்தளித்தா என்றுரைக்க உலகமெல்லாம் இன்றவனே வெண்கோயில் இங்கிருந்தாயோ என்ன ஊன்றுவதோர் கூனுரளி உலோம் போகிறீர் என்றானே. நான் ஒரு புத்தகம் படித்தேன், அதுல அவன் எழுதுறான் ஆங்கிலேயன், அது தமிழாக்க எனக்கு ஆங்கிலமே தெரியாது. நான் போர்த்து கிளாஸ் தேவார அஞ்சு வருஷம் படிச்சேன், அண்ணாமலை இன்ஸ்டியூட்ல சங்கீத 4 வருஷம் படிச்சேன் இந்த பாடுறதுக்காக வேண்டி, அவ்வளவுதான். பள்ளி படிப்பு எனக்கு 4வது வரைக்கும் தான். அதனால ஆங்கிலத்தில் கடிதம் வந்ததுன்னா நான் உடனே பதில் எழுத முடியாத சூழ்நிலை. ஏண்டா படிக்காம விட்டோம்னு இப்ப வருத்தப்படுறேன். அது சரி, இனிமே வருத்தப்பட்டு பெறமில்ல. 78க்கு மேலே நான் படிச்சு என்ன ஆக போறேன்? சட்டம் பொண்ணு விட்டுட்டேன். நான் இதற்காக போய் அந்த டியூட்டோரியல் காலேஜில் சேர முடியும். அவன் எழுதுறான், அது தமிழாக்கம் வந்துருந்து பாருங்க. என்னுடைய மனைவியை எந்த கட்ட காலத்திலையும் நான் திட்டுனதே இல்லைன்னு எழுதி வைக்கிறேன். நான் அண்ணாமலை இன்ஸ்டியூட்டில இருக்கும்போது லைப்ரரியிலிருந்து அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டே வந்தேன். அது அந்த ஆங்கிலேயனுடைய பெயர் எனக்கு இப்ப கொஞ்சம் மறதியா இருக்கு. அவன் எழுதுனா, என்னுடைய காலத்து வாழ்ந்த காலத்தில் எந்த கட்டமான காலத்திலேயும் என்னுடைய மனைவியை நான் திட்டினது இல்லை அப்படின்னு எழுதி வைக்கிறான். சுந்தரரும் அப்படியேன்னு கீழே புட்நோட்டு போட்டு எழுதின. புட்நோட்டு போட்டு எழுதக்கூடாது, லைப்ரரி புத்தகத்தில் எழுதக்கூடாது. ஆனா எவன் எழுதுனான்னு யாருக்கு தெரியும்? ஒரு பக்கத்தை கிழிச்சுக்கிட்டே போடுறான் சில பேர் இல்லையா, லைப்ரரி புத்தகத்தில் பக்கத்தையும் கிழிச்சிட்டு போடுவான். லைப்ரரியை வாங்கி பாத்துக்கிட்டா இருக்கிறான், வாங்கி போட்டு போயிட்டே இருப்பான். கீழே புட்நோட்டு பண்ண, சுந்தரரும் தன்னுடைய வாழ்க்கையிலே மனைவியை திட்டவில்லைன்னு எழுதி வச்சேன் இல்லையா. அப்பவே எனக்கு இந்த வரலாறுல உள்ளம் தோய்ந்திருந்தது.
1: ஓம் நம சிவாய். சைவம் .org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: தலம் திருப்புகலி திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்த 3 திருமுறை நாலடிமேல் வைப்பு பதிகம் பண் காந்தார பஞ்சமம் ராகம் கேதார கவுளை திருச்சிற்றம்பலம்.

முடிமேல் மதிசூடினை முருகமறு பொழில் புகலி அடியார் அவர் ஏத்துற அழகொடும் இருந்தவனே புகலி அடியார் அவர் எத்துற அழகொடும்

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்கு உரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: பண்டத்தால் ஆடப்படி தண்டமும் நல்லா இருக்கும் அல்லவா? கொஞ்சம் பாட்டு
3: திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த பண் வியாழக்குறிஞ்சி ஒன்றாம் திருமுறை திரு தாளச்சதி

உள்ளங்கழ்வாய் பாலே போக மேகாவாய் பகையரும் பகை நினையா முத்திக்கே விக்கத்தே முடிக்கும் குணங்கள்வாய் மூடா ஊடான் ஆனந்த கரணம் ஒரு நெறியாய் சித்திக்கே உயிர்த்திட்டு திகழ்ந்த

0: வஞ்சத்தே விந்திக்கே மனங்கொள பயிற்று ஓர் மார்பே சேர்வாள் வானோர் சீர் மதிநுதல் மட வரலே. சுற்றம்பலம்
1: அதிகமாக பாட முடியாம காரணம் அதுல இருக்கிற அந்த இசை அமைப்பு தான். சொன்னீங்க என்ன பண்றது, இதெல்லாம் எப்பொழுதாவது தான் நாம் கேட்க முடியும். ஆனா படிக்கிற முறை என்னமோ இந்த மாதிரிதான். ஏன்னா நீங்க சாதாரண ஒண்ணும் படிக்க தெரியாம படிச்சா கூட இந்த மாதிரி ஒரு அமைப்புல தான் போகுது. அது தமிழ் செய்யுள் அல்லவா, அதனால சாதாரண ஒண்ணுமே தெரியாம படிச்சா கூட பந்தத்தால் வந்த பால் பயின்று நின்ற உம்பரம் பாலே சேர்வா ஏனோர்கான் பயிர்கன முனிவர்களும் சிந்தித்தே வந்திப்ப கிளம்பின் மங்கை தன்னோடும் சேர்வாள் நாள் நாள் நீ கையிலே திகழ்ந்தரு பரிசுதலாம் என்று. அதாவது அந்த அமைப்பு அப்படிதான் போயிட்டு ரொம்ப அருமை. இதை அந்த பிரிப்பது கொஞ்சம் கடினம். ஆனால் தமிழ்ச்சொல் அது மாதிரி இல்லை, இந்த யாகாமங்கிற மாதிரி அமைப்பு இல்லை, பின்னால படிக்க போற தர்மபுரத்துறை பெருமானியம்மான் மாதிரி இல்லை. அது ரெண்டுதான் இருப்பதிலேயே கடினமானது. பந்தத்தால் வந்தப்பால் பயின்று நின்ற உம்பர், இது சீர்காழியுடைய பெருமை. பந்தத்தால் வந்து எப்பால் பயின்று நின்ற உம்பர். நீங்க சீர்காழியில வர்றவங்க எப்படி இருக்கா, பந்தம் சீர்காழி போய் வணங்கினியா, வணங்கினா சீர்காழியில போய் வணங்கணும் என்று அந்த பந்தத்தினாலே வந்து எப்பால் பயின்று நின்ற உம்பர். அது தேவலோகத்துல எங்கெங்க இருக்காங்களோ அந்த தேவர்லாம் வந்துடுவாங்களோ எங்க சீர்காழியில அவங்க. அடுத்தது அப்பாலே சேர்வாயேனோர் அப்பாலே சேர்வார்னர். அப்பால்னா அந்த தேவலோகத்திற்கு அப்பால். அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடி. அந்த அப்பால் வந்தவனும் வந்துடாம இருக்க முடியாது. பாப்பனும் மேற்கொள்ள போடாம இருக்காங்க. அப்பாலேன்னு சொன்னா வந்துட வேணாமா, அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும். ஆகவே அதற்கு அப்பால் இருக்கின்ற பெரியவர்லாம் சரி. காண்பயில் கன முனிவர்களும், காண காடு காட்டுல இருக்கிற முனிவர்கள் எல்லாம். எனவே தேவர்கள் என்ன, ஆங்காங்க இருக்கின்ற மற்றவர்கள் என்ன, முனிவர்கள் என்ன, காட்டுல இருக்கவங்க அத்தனை பேர் வந்துடுவார்தான் நம்முடைய சீர்காழிக்கு. காண்பையில் முனிவர்களும் சிந்தித்து வந்திப்ப, எல்லாரும் சீர்காழிக்கு வந்து சிந்தனை செய்து பெருமானை வணங்கு வரலாம், தோணியப்பரை வணங்கு வரலாம். வந்திப்ப பெருமான் எப்படி இருப்பார், கிளம்பின் மங்கை தன்னோடும். கிளம்பின் மங்கை யாரு, மலையத்தூசனுடைய இமமானுடைய மகள் அல்லவா. அதனால இமமான் யாரு, இமயமலை தலைவன். அந்த சிலம்பின் மங்கை தன்னோடும் சேர்வார் நாள் நாள் நீள் கையிலை திகழ் தரு பரிசுதலாம். அப்படி இருக்கின்ற அந்த அம்மையப்பராக இருக்கிற அந்த குளத்தை பார்த்தீங்கன்னா, ஐயா திருக்கையிலாயம் போயிட்டு வந்தீங்களா யாராவதுன்னு கேட்டாங்க. எங்கெங்க கேதாரமே கடினமா இருக்குது. ஏன்னா கேதாரமே கௌரி குண்டம் தாண்டி ஒரு 14 கிலோமீட்டர் போகணும்னு சொன்னா, ஒன்று கையில ஒரு குத்தி வச்சுக்கிட்டு ஊனி ஊனி போகணும், இல்ல குதிரையில போகணும், இல்ல அந்த இது டோபி டோலி ரெண்டு பேர் 4 பேர் தூக்கிவா அதுல மேல உட்காந்துக்கிட்டு போகணும். இந்த மூண்டில்ன்றது 30 ரூபாய்தான், 30 ரூபாய்தான். ஒன்னு குச்சி ஓனிட்டு போனேன், அல்லது குதிரையில போனேன், அல்லது டோலியில போனோம். நாங்க குதிரையில போனோம். அத போனா குதிரையில போகின்ற பொழுது அது நேர் செங்குத்து 14 கிலோமீட்டர். குதிரை அப்படி ஏறும் போது என்னன்னு கேட்டா, நம்ம உட்காந்து நம்ம குதிரையில ஏறினதே கிடையாது, எல்லாம் பஞ்சத்துக்கா பரம்பரையான பரம்பரையில பஞ்சத்துக்காண்டி நம்ம. அதனால பின்னால தள்ளுது. சரி, முன்னால இறங்கும் போது முன்னால தள்ளுது, கீழே இறங்கும் போது. அதனால நீங்க பேலன்ஸ் சரியா வச்சுக்கணும். ஆனா விழுந்தா அழுந்தாலே பாசத்து அனுதினமும், ஐயோ விழுந்தால் எழுந்திருக்க முடியாது. என்னமோ அதெல்லாம் திருப்பணந்தால் இருந்ததுனால அது கேதார யாத்திரை எல்லாம் போக முடியாது. ஆனால் சம்பந்தி வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப இல்ல. இது கேதார்நாத் பத்ரிநாத் போறதுக்கு நேர கோவில் வாசல்ல பஸ் போடும். பத்ரிநாத் இப்படி பத்ரிநாத் இருக்கு, இப்படி கேதார்நாத் இருக்குது. இந்த கேதார்நாத் போறதுக்கு இவ்வளவு சங்கடம். சம்பந்தி வீட்டுக்கு போறதுல பஸ்ல ஏறணும்னா கேதாருக்கு இல்ல, ஆரிக்கு போனது நேர கோவில் முன்னாடி வச்சுக்கணும். அது பத்ரிநாத் ரொம்ப எளிமை, கேதார்நாத் கொஞ்சம் சத்து கடுமை போறதுல. இது இப்படி இருக்கும்போது திருக்கையிலாயிரீங்கள சுவாமி எழுதினார். ஆனால் அதை பத்தி கவலைப்படாதீங்க, போக முடியல. ஆனால் ஈரோடு இன்னைக்கு இருக்கிற தமிழகத்துல அதிகமாக போன ஊர் ஈரோடு தான், திருக்கையிலாய். ஒரு தரத்துக்கு 3 தரம் கூட, 3 தரம் பண்ணுவோம் கூட. நான் நேபாள வழியா 1 தரம் போனேயா, நான் அப்புறம் டெல்லி வழியா 1 தரம் போனேன், 100 தரம் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது சரி அதெல்லாம் முடியும் சார், முடியாதவங்களுக்கு என்னென்ன கைலாயம் பார்க்கணும்னா சீர்காழி வந்துருக்கும். எல்லாம் ஷார்ட்கட் தான் நமக்கு, குறுக்கு வழி தானே தவிர நெருக்க வழி நம்மளால முடியல. அதனால எனவே பாருங்க, இப்ப யாரெல்லாம் வந்தாங்க, பந்தத்தினாலே மேல இருக்கிற தேவர்கள், அப்ப அந்த பக்கத்தில் இருக்கிறவர்கள், காட்டில் இருக்கிற முனிவர்கள் எல்லாரும் வந்து அங்க அம்மைய பறி பாக்குறாங்க. அந்த அம்மைய பறி பாக்குற சீர்காழி எப்படி இருக்கு கேட்டா, நாள் நாள் நீள் கையிலை கைலாயமலை ஒவ்வொரு நாளும் உயர்ந்து கொண்டே போகுதாம், உயர்ந்து கொண்டே போகுதாம். விஞ்ஞானத்துல மலைக்கு வளர்ச்சி உண்டா இல்லையான்னு ரொம்ப காலம் சந்தேகம் இருந்து அன்னை காலத்துல மலைக்கு வளர்ச்சி உண்டு இப்ப சொல்றோம். யாரே ஆங்கிலேய அமைப்புல தமிழ் சொன்னா அன்னைக்கு ஆனா வெளியில வராது. அது திருமுறை ஆசிரியர் சொல்லியிருக்காரு. அதான் எப்படி வரும், சமயம் வந்தாலும் கண்டி பிறந்துருமே, சமயம் வந்துட்டா கண்டி பிறந்துருமே, அது எப்படி தெரியும். அருமையா எட்டாம் நூற்றாண்டு சொன்ன சுந்தரமூர் சுவாமிகள், ஊழிதோர் ஊழி முற்றும் உயர் பொன்னொடித்தான் மலையை சூழி செய்யின் கரும்பின் சுவை நாவலர் ஊரன் சொன்ன. திருக்கடி காப்பு, ஊழிதோர் ஊழி முற்றும் உயர் பொன்னொடித்தான் மலை ஒவ்வொரு நாளும் வளரும்னு ஞானசம்பந்தர் பார்த்தா, ஊழிதோர் ஊழி வளருதுன்னு சொன்னா அப்ப வந்து ஒரு ஊழிக்கு அப்புறம் பற்று வளருமா, ஒவ்வொரு நாளும் வளர்ந்தாதான் ஊழிதோர் உயரும். நாள் நாள் நீள் கையிலே ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே வருகின்ற கைலை மலையின். அப்ப மலைக்கு வளர்ச்சி உண்டு என்ற விஞ்ஞான அறிவு எங்க இருக்கிறது, திருமறைகள் இருக்கிறது. நாள் நாள் ஒவ்வொரு நாளும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து கொண்டே வருதான் அந்த கைலை மலை. அப்படிப்பட்ட நாள் நாள் நீள் கைகளை திகழ் தரு பரிசதலாம். ஐயா நீங்க கைலாயத்துக்கு போனீங்க, மானசரோவரில் குளிச்சிங்க, அப்புறம் ஒரு 2000 அடி 20-10000 அடி ஏறினீங்க, அப்புறம் கைலுக்கு போனீங்க, பிரகாரம்லாம் வந்தீங்க, அதெல்லாம் உள்ள நாளாட்சியும் கொடுக்கு அப்படியானே. ஆமா அப்படின்னு எங்களுக்கு கொடுத்து வைக்கலைங்க. அந்த கைலையில இருக்கிற எல்லா தன்மையும் எங்க காயில இருக்கு, சீகாயில என்ன அந்த பரிசதெல்லாம் அங்க இருக்கிற தன்மையெல்லாம் சந்தித்தே வந்தி இந்த பார் ஜனங்கள் என்று தங்கனால் தாமே காணா வாழ்வார். அப்படி போய் செய்து வருகின்ற நேபாளத்திலிருந்து ஜீப்பில் போகணும்னு சொன்னா 50,000 ரூபாய் கட்டணும். ஆனா நேபாளத்தில் வந்து அந்த ஜீப்பில் ஏறணும்னு சொன்னா நீ

விசாரத் தகவு செய்தவனிடம் அப்படியாக கயிலை காட்சியை இங்குள்ளவர்களும் காணும்படியாக காட்சி கொடுத்துட்டிருக்கின்ற அம்மையப்பர், அந்த அம்மையப்பர் இருக்கிற இடம் எங்களுடைய சீர்காழி. அந்த சீர்காழியிலே எப்படி இருக்கும், கந்தத்தால் என்பிக்கும் கவந்திலங்கு சந்தன காரார் பூவார் தீர்மேவும் கருமல வட நகரீம். அந்த சீர்காழிக்கு நீங்க போகணும்னு சொன்னா வேற ஒண்ணும் இல்லை, வைசூரன் கோயிலிருந்து 5 மைல், அங்க கொள்ளத்திலிருந்து 7 மைல், அங்கிருந்து சி கொள்ளிடத்திலிருந்தாலும் சரி, இங்கிருந்து சீகாலிருந்து புள்ளியர் கோயில் வந்து போனாலும் சரி, அப்படி அந்த 5 மைல் போறதுக்கு முன்னா கம கம கமன்னு வாசனை அடிக்கும், ஆஹா சீர்காழி வந்துட்டது என்று தெரிஞ்சுக்கலாம். 7ஆம் நூற்றாண்டுல சொன்னார். அதனால இப்ப கந்தத்தால் அறிய முடியாது. ஞான சம்பந்தர் கொடுத்து வைக்கவர் கந்தத்தால் அறிஞ்சார். ஆஹா அந்த அந்த சீர்காழி எல்லாம் வந்துருன்னா சீர்காழி எல்லை தங்களை அன்பன வரவே இருக்கிறது, வருக வருக அப்படின்னு போட்டா இவன் வருக வருக போட்டு அழைக்க வேண்டியிருக்கு. அங்கே கமகமன்னு வாசனிச்சா, ஏய் சீர்காழி வந்துட்டு இருக்கியா, கந்தத்தால் எந்திக்கும் கமல் விளங்கு சந்தன காடார் பூவார் தீர்மேவும் கருமல வளநகரே. அப்படிப்பட்ட சோலைகளும் நல்ல மரங்களும் சூழ்ந்திருக்கும்படியா எங்களுடைய கருமல வளநகர் திருக்கயிலாய காட்சியை இன்றும் காட்டிக் கொண்டே இருக்கிறது. சென்ற தொழுவிங்கள் என்று வந்தா என்னும் எம்பெருமானன் திருக்குறிப்பு என்று ஆட்டுப்படுத்துகிறார். பிச்சைக்குடி இந்த பிச்சைக்கு போகும்போது என்ன பாடுபடுத்துறாரு பாத்தீங்களா, கேட்கறது பிச்சை ஆனா போகும்போது பிரமாதப்படுது. ஆமா பெரிய இடம் இல்ல, பெரிய இடத்துல பிச்சைக்கு போனாலும் என்ன அது பிச்சைக்கு இச்சித்து கைய 12 ஆச்சுன்னா கையில ஓர எடுத்துரும். என்ன சார் எப்படி சார் நான் எந்த இடத்துல போகும்னாரு, பிசைந்தணிந்த வெண்போடி, நல்ல உடம்புல எப்பவும் தண்ணீர் அணிஞ்சிருக்கும் அது அப்படியே போட்டுருக்கும். சொல்லவா பிச்சைக்கு போகும்போது சொல்லாம போட்டோ எடுத்துட்டாரு, என்ன பாருங்க. வெண்போடி பீரா நீரார் மாடாரும் என்னது எதுல போவாருனாரு, பிச்சைக்கு போறதுனால தன்னுடைய ஊர்தியை மறக்க மாட்டார். பீடார் நல்ல பெருமை பொருந்தி இருக்கிற மாடு, எதுல கால மாட்டுலதான் போவார். பிச்சைக்கு போனாலும் மட்டும் அதனால வந்து என்ன ஆணையத்துல போவாரு, அது போறது அந்த ஆணையத்துலதான் போவாராம். சரி பீடார் நீடார் மாடாரும், சரி நீ இவர் போட்டும் இமவான் மகள் அந்த அம்மா கூடவே வருவாங்கல்ல, அவங்களும் இவரோட சேர வேண்டியது. நீங்கள அம்மையப்பராதான் பிச்சிக்கும் போறாங்க இல்ல, திரைநுதல் அறிவையோடும் எந்த நேரத்துல போறாருனார், உச்சத்தால் சரிய 12 மணிக்கு. நச்சி போய் ரொம்ப விரும்பி அந்த வேலைய செய்யலாம், தொடர்ந்த வெங்கன் ஏறு ஊரா என்னால தொடர்ந்து அடந்த ஐயா. இப்ப அந்த பிச்சைக்கு போற அந்த ஊருக்கு போன உடனே பாட்டை நினைச்சுட்டு தெரு தெருவா போவாங்க, இல்ல இல்ல வீடு வீடா போனாலும் அந்த விடை மேலதான் போவார். அப்போ அம்மையப்பராக விடை மேல இருந்துதான் இந்த வீடு போனேன் நிப்பார், யாரும் பிச்சை போடலன்னா நெக்ஸ்ட் அடுத்தது அல்லவா அது மாடு போய் நிற்கும், என்ன உடனே பிச்சை போட்டாலும் வாங்கிக்கணும் அடுத்தது மாடு தெரியாது. நம்ம இறைவனுடைய காளை மாடு இந்த மத்தியானம் உச்சியில கட்டணும்னு சொன்னா ஒரு கூட அடுத்து கூட போறா நின்றுடும், ஏன் அவங்க பிச்சைக்கு வந்துவிடும். பாவம் இப்படி தொடர்ந்தடந்த வெங்கன் ஏறு ஊரா, அந்த காளை மாட்டுல வந்து ஊர்ந்து ஊரா நீர் வேறி பயிர் ஓடும். ஆனா அந்த ஊர்ல பல்வேறு வீதி இருக்கு, இவர் எந்த வீதியை தேர்ந்தெடுத்தாரோ அந்த வீதியில இப்படி போயிட்டு இருப்பார். அப்படி போய் பிச்சை எடுக்கும்படியான அந்த அந்த தெருவினை தெருக்களை உடைய அந்த சீர்காழி, அங்கே ஒளி இசை வச்சத்தால் இவர் இந்த பிச்சை எடுக்க போகும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, மனுஷன் காலமாட்டில் போவார், அம்மாவோட போவார், எல்லாம் சரி. இவர் வாய் என்ன பண்ணும்னது, வாய் என்ன பண்ணும்னது, பேசுவதும் மறை போலும் பூசுவதும் வெந்நீர் பூண்பதும் பொங்கதும் பேசுவதும் திருவாயால் மறை போலும் காணிடு. அது வாயில சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி பழக்கம், அதனால பாடிக்கிட்டே தான் போகுது. இது வேற எங்க பிச்சைக்கு போகும்போது மாட்டு மேல போறது, அதுல அம்மாவோட போறது, அதுல பாடிட்டு வேற போறது, இது மாதிரி ஒரு பிச்சைக்காரர் எங்கேயா இருக்க, ஒரே ஒரு ஆள் தான் நம்ம ஆள் தான் அல்லவா. வச்சத்தால் அந்த பேசு அந்த ஒளியோடு கூடி பாடுகின்ற போகிறது அந்த அமைப்பினாலே, நச்சிச்சேர் வடங்கொள் கொங்கை மங்கை மார் வாரா நேரே மாலாகும். உள்ள இருக்கவங்க பிச்சை எடுத்துட்டு வர தாய்மார் உள்ள அடடே வர பிச்சை வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே, இவர் வந்தாலும் சொன்ன உடனே பிச்சை எல்லாம் சாதம் ஒரு அப்பாயசம் இசை எல்லாம் எடுத்துட்டு வராங்க. வந்தா இவர் பாடின அந்த ஒளியை கேட்ட உடனே தன்னை மறந்தார். ரெண்டு பேருக்குல அந்த பாட்டு அப்படி ஈர்க்குது. இந்த திருமேனி உடம்பு கொண்ட அழகு இருக்கு பாருங்க, சொக்கன் இல்ல சொச்சி போகும். அதனால பிச்சை எடுத்துட்டு வந்தவங்க கலையத்துல போடுறது பதிலா

0: அப்படியே வச்சு நிற்கிறாங்க. நேரே மாலா மாலாகம், நேரே மயக்கம் தண்ணி மறந்து அப்படியே தயங்கி விடுறாங்க. வாரா நேரே மாலாகம் வசிவல வனதிடம், வசிவலன்னா வசீகரிக்கலாம், அப்படி வசீகரிக்கிறான் நம்முடைய பெருமான். அவன் இருக்கின்ற இடம்தான் கச்சத்தால் மெட்டி பூ கலந்திலங்கு வண்டினம் காரார் காராரே சோரை கடுமலவல நகரி. பண்டுகளெல்லாம் வைத்திருக்கும்படியான சோரைகள் சூழ்ந்த அந்த கடுமலம் சீர்காழிதான் எங்கள் பெருமான் இருக்கிற இடம் என்று சொன்னார். திங்கட்கே தும்பைக்கே திகழ்ந்திலங்கு மத்தையின், இது பூரா சரையை பற்றி அவருடைய திருச்சடை என்னென்ன இருக்கு, நீங்க கேள்வி கூட வரலாம். இறைவன் பெருமானுடைய திருச்சடையில் இருப்பவை எவை எவை என்று கேட்டா கூட கேட்கலாம். அப்படி ஒரு கேள்வி குறிச்சுங்க. திங்கட்கே சந்திரன் இருக்கும், தும்பைக்கே தும்பப்பூ இருக்கும், திகழ்ந்திலங்கு மத்தையும் ஊமத்தும்பூ இருக்கும். சேரே சேரே நீராக தெரிந்தது சுரநதியோடு, சேரே சேரினர் சேர்ந்து சேர்ந்து அலை வீசுகின்ற கங்கை இருக்கும் நாலாவது. அங்கை சேர் விந்திக்கே அடைந்துடைந்த வெந்தலை, சில சில மாலை இருக்கும்போது தலை மாலை தலை கழிந்துங்கிறார். தலை மாலை என்னன்னு கேட்டா அந்த உடைந்த ஓடு இருக்கு திருமால் தரப்படி, அது வேற தலைமாலையா இருக்குது. இது எத்தனை ஆறாவது பொருளாற்று இருக்கு. திருச்சடையில் இருப்பன எவை என்று கேட்டார். வெந்தலை பாலே மேலே பாலே மேலே மாலேய படர் வரும் அவன் இறகும், அது வேற என்னது. இந்த அன்னப்படையினுடைய இறகு தேடிட்டே போயிட்டு பாருங்க, அதனுடைய இறகு எப்படியே போய் அதில் தலையில் இருக்கு. எங்க பெருமானுடைய தலையில சிவ சிவ பொங்க பேர் நஞ்சச்சேர் புயங்கமங்கள் அண்ணது தலையில அது மட்டுமா இருக்கும். புயங்கமங்கள் பாம்பு அது பாட்டுக்கு சரிங்களா. அந்த உலகத்தில் இருக்கிற பெயர்களை எல்லாம் நீக்கினான் அப்படிப்பட்ட பெருமான். எப்படிப்பட்டவனர் கைக்க பேர் யுக்கத்தே கணன்று மின்று தண்டலை காடே ஓடா ஊரே தேர் கருமர வளனுகரே. கைக்க பேர் யுக்கத்தே அல்லவா, அந்த என்ன இந்த உலகம் அழிகின்ற ஊழிக்காலம், அந்த ஊழிக்காலத்துல கூட இங்க இருக்கிற சோலையோ சோலையில் இருக்கிற ஒரு மரத்தையோ மரத்தில் இருக்கிற ஒரு பூவையோ அசைக்க முடியாது. அப்படிப்பட்ட கருமலமையா ஊழிச்சி வந்த போது கூட அப்படிப்பட்ட ஊர்ல தான் எங்க பெருமான் இருக்கிறான்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: தலம் திருக்கானூர் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் திருப்பதிகம் பவனமாய் சோடையாய். வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: திருச்சிற்றம்பலம் பூழியர்கோன் விப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடிபோற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் 2 திருமுறை 79 பதிகம் பவனமாய் சோடையாய் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த பாட்டுக்கு, இந்த பதிகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு தொடர்பாக இருக்கிற ஒரே ஒரு பெரிய புராண பாட்டையும் பார்ப்போம். இந்த பதிகம் பாடினதுக்கு பின்னணி என்ன அப்படின்னு சேக்கிழார் பெரிய புராணத்தில் சொல்கிறார். அதில் அவர் சொல்கிறார், திருஞான சம்பந்தர் திருவாரூரில் சில நாள் தங்கி அங்கே வழிபாட்டை பெருமான வழிபட்டு அப்புறமா அங்கேருந்து கிளம்பி திருப்புகலூருக்கு போகிறதுக்கு கிளம்புறார். ஏன்னா திருப்புகலூரில் திருநாவுக்கரசர் தங்கியிருக்கார், அதனால் திருப்புகலூருக்கு போய் திருநாவுக்கரசரோடு இருக்கலாம் அப்படின்னு திருவாரூர்லேருந்து கிளம்புறார் சம்பந்தர். அப்படி கிளம்பி திருவாரூர் ஊரை விட்டு வெளியில் வந்து திருப்புகலூர், திருவாரூருக்கு கொஞ்சம் வடக்கு இருக்குது, அப்படி அந்த வழியில் பாதையில் நடக்க ஆரம்பிக்கிறார். நமக்கு தெரியுமே, ஊரை விட்டு வெளியில் வந்தாக்க ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு போனோன்னா வழியில் பாதை இருக்கும், அந்த வழிக்கு ரெண்டு பக்கமும் வயல்கள் தான் இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது. ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு இடையில் வயல்கள் இருக்கும், இல்லைன்னா காடுகள் இருக்கும், சோலைகள் இருக்கும், அப்படி தான். அதுமாதிரி ஒரு ஊரை விட்டு வெளியில் வந்ததும் அங்கே வயல்கள்லாம் இருக்குது, வயல் வெளிக்கு நடுப்புற வழி போகிறது. அப்படி அங்கே வழியில் நின்று அங்கேருந்து திரும்ப பார்க்குறாரு, அப்படி திரும்பி பார்க்குறாரு. திருவாரூர் தெரியுது, கோபுரங்கள்லாம் தெரியும். அதை பார்த்து அவருக்கு மனசுக்குள்ளே, ஆஹா, இப்படிப்பட்ட திருவாரூரை விட்டு நம்ம போகிறோமே அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுறது. அப்போது ஒரு பதிகம் பாடுறார், அந்த பதிகம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிகம். இதில் அவர் இந்த பதிகத்தில் அவர் தன்னுடைய மனசுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி, நீ கவலைப்படாத, நம்ம போனாலும் நம்ம திரும்ப திருவாரூரில் இருக்கிற பெருமான தரிசனம்லாம் வழிபடலாம் உய்யலாம் அப்படின்னு மனசுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி பதிகத்தை அமைச்சிருக்கார். இதுதான் இந்த பதிகத்தோடைய பின்னணி. இப்போ நம்ம அந்த பெரிய புராண பாட்டை பார்ப்போம், அப்புறமா பதிகத்துக்குள்ளே போவோம். புவன ஆரூரினில் புறம்பு போந்து அதனையே நோக்கி நின்றே அவமிலா நெஞ்சமே அஞ்சல் நீ உய்யுமாறு அருதி என்றே சிவனது ஆரூர் தொழாய் நீ மறவாது என்று செங்கை கூப்பி பவனமாய்ச் சோடையாய் எனும் திருப்பதிகம் முன் பாடினாரே அப்படிங்கிறது இந்த பெரிய புராண பாட்டு. சேக்கிழார் பல இடங்களில் திருஞான சம்பந்தர் இந்த பதிகம் பாடினார், திருநாவுக்கரசர் அந்த பதிகம் பாடினார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த பதிகம் பாடினார் அப்படின்லாம் சொல்ல வர்றப்போ பல இடங்களில் அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த பதிகம் என்ன பாட்டு அமைப்பில் தேவாரத்தில் பாடப்பட்டிருக்கிறதோ அதே அமைப்பில் இவரும் அந்த பதிகத்தை சுட்டுகின்ற பாட்டு பாடுவார். இப்போ நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம், பவனமாய்ச்சோடையான்னு பதிகம் பார்க்க போகிறோம். அதில் சம்பந்தர் என்ன அமைப்பில் பாடினாரோ அதை அதே அமைப்பில் பெரிய புராணத்தில் சேர்க்கிறார் இந்த பாட்டை பாடியிருக்கார். அது ஆர்வம் இருக்கிறவளுக்கு அது குறிப்பது. இப்போ பாட்டோடைய பொருளுக்கு போவோம். புவன ஆரூரினில் புறம்பு போந்து அதனையே நோக்கி நின்றே அப்படின்னு முதலடி. ஆரூர்னா திருவாரூர், புவன ஆரூருங்கிற என்ன, புவன ஆரூர், புவனம்னா உலகம்னு நமக்கு தெரியும். இப்போ புவன ஆரூர் அப்படின்னாக்க அதில் நம்ம புவனத்தில் சிறந்த, புவனத்தில் புகழ்பெற்ற அப்படின்னு ஒரு சொல்லை நம்மளை இடையில் கொண்டு வந்து பொருள் கொள்ளணும். அப்படியே உலக புகழ்பெற்ற திருவாரூர்லேருந்து புறம்பு போந்து, புறம்புனா வெளியில், புறம் அப்படின்னா வெளியிலன்னு தெரியும், புறம்புனா அது மாதிரி ஊருக்கு வெளியில் இருக்கிற பகுதிக்கு புறம்பு. பொதுவாக நம்ம ஊருக்கு வெளியில் இருக்கிற இடங்கள்லாம், விவசாயம் பண்ணாமல் இருக்கிற இடங்கள்லாம் வந்து புறம்போக்கு அப்படிம்ப. பொதுவான இடம், ஊருக்கு வெளியில் இருக்கிற இடம் அது பொதுவான இடம், அது புறம்போக்கு அப்படிம்ப. புறம் அப்படின்னா வெளியில், அதான் புறம்புனா வெளியிடம். அப்படி திருவாரூர்லேருந்து வெளியில் வந்து ஊரை விட்டு வெளியில் வந்து அதனையே நோக்கி நின்று அப்படின்னா அந்த திருவாரூரையே பார்த்து நிற்கிறார். அங்கேருந்து ஊரை விட்டு வெளியில் போனதும் அங்கேருந்து திரும்பி பார்க்குறார். திருவாரூர் கோபுரங்கள்லாம் தெரிகிறது. அப்படி திருவாரூரையே அங்கேருந்து பார்த்துட்டுருக்காரு கொஞ்ச நேரம். அப்புறமா அவர் தன்னோட மனசுக்கு சொல்கிற மாதிரி இந்த பதியத்தை பாடுறார். அவமிலா நெஞ்சமே, அவம்னா நமக்கு தெரியும் கீழ்மை, தவம் அப்படின்னா உயர்ந்தது, நம்ம தவம் செய்கிறது தவம் அப்படிம்போம். அவம் செய்கிறதுனாக்க இழிந்த செயல்களை செய்கிறது. அவம் இலா நெஞ்சமே, நல்ல நெஞ்சமேன்னு சொல்கிறார். அவம் இலா நெஞ்சமேன்னா கீழ்மையான குணங்கள்லாம் இல்லாத நல்ல நெஞ்சமே. அஞ்சல் நீ பயப்படாத, நீ பயப்படாத. அஞ்சல் அப்படின்னா பயப்படாத அப்படின்னு அர்த்தம். நீ பயப்பட வேண்டாம். உய்யுமாறு அரிதி அன்றே, அரிதி அப்படின்னா அறிவாய்னு அர்த்தம். உய்யுமாறு அரிதி அப்படின்னா எப்படி உய்யணும்னு உனக்கு தெரியும் இல்லையா அப்படிங்கிறார். அதனால் உய்யுமாறு அரிதி அன்றேனாக்க உயிர வழி நீ அறிவாய் அல்லவா அப்படின்னு அர்த்தம். மனசே, நல்ல மனசே, நீ பயப்படாத, உயிர வழியே நீ அறிவாய் தானே அப்படின்னு சொல்கிறார். அதே உயிர வழி என்னன்னு அடுத்த மூணாவது அடியில் சொல்கிறார் அவர். சிவனது ஆரூர் தொழாய் நீ மறவாது அப்படின்னா நீ கொஞ்சம் கூட மறத்தல் இல்லாமல் எப்பொழுதும் சிவனுடைய திருவாரூரை வணங்கு அப்படிங்கிறார். நீ மறவாது சிவனது ஆரூர் தொழாய் அப்படின்னா நமக்கு நேரடியாக பொருள். நீ மறக்காம எப்பவும் சிவபெருமான் இருக்கிற திருவாரூரை வழிபடுவாயாக அப்படின்னு சொல்லி என்று அப்படின்னு சொல்லி செங்கை கூப்பி, செங்கைனா செம்மைனாக்க சேப்புன்னு ஒரு அர்த்தம், அழகுன்னு ஒரு அர்த்தம், ரெண்டும் நமக்கு தெரியும். நன்மை செம்மைனாக்க நல்ல விஷயங்கள்னு அர்த்தம். செங்கைனா இங்கே சிவந்த கைகள்னு வச்சுக்கலாம், தாமரை போன்ற சிவந்த கைகள். அதனால் செங்கைகளை கூப்பி, அப்படி கை கூப்பி அந்த சிவன திருவாரூரில் தெரிகிற கோபுரங்களுக்கெல்லாம் ஒரு வணக்கம் செலுத்தி, பவனமாய் சோடையாய் எனும் திருப்பதிகம் முன் பாடினாரே அப்படின்னு இந்த பவனமாய் சோடையாய் அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகத்தை அங்கே ஊருக்கு முன்னாடி நின்று கோபுரங்களை பார்த்து பாடி அருளினார். இதுதான் இந்த பதிகத்துக்கு பின்னணியாக இருக்கிற நிகழ்ச்சி. இது எப்போ பாடினார் அப்படின்னு பெரிய புராணத்தில் வருது. அதனால் சொல்கிறது அவர் திருவாரூர் விட்டு கிளம்பியிருக்கார், ஊரை விட்டு பிரியறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. அங்கேருந்து திரும்ப ஒரு தரம் தரிசனம் பண்ணுறார் ஊருக்கு வெளியிலேருந்து கோபுரங்களெல்லாம். அப்புறம் தன்னுடைய மனசுக்கு புத்திமதி சொல்கிற மாதிரி நமக்கெல்லாம் புத்திமதி சொல்கிறார் அவர். இதுதான் இந்த பதிய பெரிய புராண பாட்டுக்கு நேரடியான பொருள். இப்போ நம்ம சம்பந்தர் தேவாரத்துக்கு போவோம். இதில் என்ன சந்தம்னு கொடுத்துருக்கேன். இது வந்து தானனா தானனா தானனா தானனா தான தானா அப்படின்னு சந்தம். அது நம்ம பாட்டு சொல்கிறப்ப, நம்ம படிக்கிறப்போ அந்த சந்தத்தில் படித்தோம்னா நமக்கு சொல்கிறதுக்கு புரியும், சுலபமாக வரும். இப்போ முதல் பாட்டுக்கு போவோம் பதிகத்தில். பவனமாய் சோடையாய் நாவழா பஞ்சு தோச்சு அட்ட உண்டு சிவனத்தாள் சிந்தியா பேதைமார் போலனி வெழுகினாயே கவனமாய் பாய்வதோர் ஏறுகந்தேறிய கால கண்டன் அவனது ஆரூர் தொழுது உயலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. இந்த பதிகம் முழுக்கவே மனசுக்கு தைரியம் கொடுக்குற மாதிரி பாட்டுது. மனசு கலங்குறதுல நம்ம வாழ்க்கையில் பொதுவாக நமக்கு பல காரணங்கள்லாம் நம்ம மனசு கலங்கும். வாழ்க்கையில் ஒரு துன்பம் வந்தாக்க, ஐயோ நமக்கு இப்படி ஒரு துன்பம் வந்துடுது, இதுலேருந்து எப்படி தப்பிப்போ, இதுலேருந்து எப்படி மீண்டு வருவோம், இந்த இப்படி ஒரு கஷ்டம் வந்துடுது அப்படின்னு. அப்போ மனசுக்கு ஒரு தைரியம் கொடுக்கணும். அந்த மாதிரி தைரியம் கொடுக்குற மாதிரியான பாட்டு இது. மனசே நீ பயப்படாத, திருவாரூரை வழிபட்டு உய்யலாம், கவலையப்படாத அப்படின்னு தைரியம் கொடுக்குறார். இந்த பதிகத்தில் நமக்கு பல வார்த்தைகள், நமக்கு புது வார்த்தைகள் வரும், நம்ம தமிழ் அறிவு விருத்தி ஆகுதுனால. பவனமாய் சோடையாய் நாவழா பஞ்சு தோச்சு அட்ட உண்டு சிவனத்தாள் சிந்தியா பேதைமார் போல நீ வெழுகினாயே அப்படின்னு மனசை பார்த்து சொல்றார். இதுல முதல் அடியில் என்ன சொல்றார்? பவனமாய் சோடையாய் நா எழா பஞ்சு தோச்சு அட்ட உண்டு. இது நம்ம வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு நடக்கிறது தானே. நம்ம பிறக்கிறோம், வளர்றோம், இளமையோட இருக்கோம், அப்புறம் காலப்போக்கில் முதுமை வர்றது, முதுமையோட வரக்கூடிய கஷ்டங்கள்லாம் வருது. ஒரு கட்டத்தில் இந்த பிறவி முடிஞ்சு உயிர்ந்த உடலை விட்டு நீங்க போறது. அப்போ அந்த மாதிரி கடைசி காலத்துல முதுமை வந்ததுக்கு அப்புறம் கடைசி காலத்துல என்ன நிகழும் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்ற. பவனம் அப்படின்னா காத்துன்னு அர்த்தம். பவனமாய் அப்படின்னாக்க அப்படி மூச்சரைக்கும் இல்லையா, நம்ம மூச்சு இழுக்கிறது அப்படின்பா. சாக போறதுக்கு முன்னாடி பார்த்தா மூச்சு இழுக்கிறது அப்படின்பா. அந்த மூச்சு இழுக்கிறதுக்கு பேரு பவனமா, பவனம் அப்படின்னா பவனமாய்னா மூச்சு இழுக்கிற நிலை அடைந்து. சோடையாய், சோடைனாக்க வறட்சி அப்படின்னு அர்த்தம். வறண்டு போறது, நாக்கு வறண்டு போகிறதுங்கிறோம் இல்லையா, அதுதான் அங்கே சோடைன்னு வருது இந்த இதில் அர்த்தம். சோடைனா அந்த அர்த்தம். அதனால் மூச்சு இழுக்க நாக்கு வறண்டு போக, அப்போ நா எழா, அப்போ பேச்சும் வராது இல்லையா. ஏதோ சொல்ல வருவா, ஆனால் பேச்சு வராது, நாக்கு ஆம்பா வாயில் ஒன்றும் வராது வார்த்தை. அப்படி நாவேழா நாக்கு கூட அசையாதபடி அப்படி இருக்கிற நிலையில் கூட இருக்கிற மகனோ மருமகளோ என்ன பண்ணுவா? மகளோ மகனோ மருமகளோ என்ன பண்ணுவா? ஐயோ அவருக்கு நாக்கு வறண்டு போயிடுத்தே, ஜலத்தை குடிக்க முடியாதனால பஞ்ச பாலில் தோச்சு அப்படி வாயில் லேசாக பிழிவா. அதான் பஞ்சு தோச்சு அட்டை உண்டு அப்படிங்கிறார். பஞ்சு தோச்சு அப்படின்னா பஞ்ச தண்ணியிலையோ பால்லையோ தோச்சு அப்படி வாயில் வைப்பா. அட்டுதல் அப்படின்னா ஊட்டுறது, உண்பு சாப்பாடு ஊட்டுறதுங்கிறோம் இல்லையா, அட்டுதல்னா சாப்பாடு போடுறது, ஊட்டுதல் அப்படின்னு அர்த்தம். அதனால் அவள் பஞ்சை தோச்சு வாயில் வச்சு ஊட்டுவா. அப்படி அவள் வாயில் வைக்கிறத நம்ம உண்ணுவோம் உண்டு அப்படிங்கிறார். அப்படி ஒரு உயிரை விட்டு உயிர் உடம்பை விட்டு உயிர் பிரியற நிலையில் என்ன கஷ்டம் வரும் அப்படிங்கிறத முதலடியில் சொல்கிறார். அப்படி மூச்சுழுக்க வறண்டு போய் நாக்கு எழாதபடி இருக்கிறப்போ கூட இருக்கிறவாள்லாம் பஞ்ச பாலில் துவச்சி வாயில் வைக்க அப்படி அதை உடம்புல உட்கொண்டு அப்படி ஒரு நிலை அடையும். அந்த நிலை யாருக்கு வரும் அப்படிங்கிறார். சிவனதால் சிந்தியா பேதைமார் போல நீ வெல்கினாயே, அப்படியெல்லாம் வருமே அப்படின்னு அந்த சிவனுடைய திருவடியை நினைக்காதவர்களுக்கு அப்படியெல்லாம் வாழ்க்கை நெருதியில் கஷ்டங்கள்லாம் வருமே அப்படின்னு அவள் கவலைப்படுறது போல நீ கவலைப்படுறியே, நீ வெல்கினாயே அப்படிங்கிறார். இங்கே வெல்குதல் அப்படின்னாக்க பொதுவாக வெல்குதல்னா வெக்கப்படுறதுன்னு வரும், ஆனால் இந்த இடத்துல கவலைப்படுறதுங்கிற அர்த்தம், பயப்படுறது கவலைப்படுறது அப்படிங்கிற அர்த்தத்தில் வருதுங்க. அதனால் நீ அப்படி கவலைப்பட வேண்டான்னு மனசுக்கு ஆறுதல் தைரியம் கொடுக்க போகிறார். அடுத்த அடியில் சிவனத்தாள் அப்படின்னாக்க சிவனுடைய திருவடின்னு அர்த்தம். அந்த அ அப்படிங்கிறது வேற்றுமை உருவது, சிவன் அ சிவன அப்படின்னா சிவனுடைய அப்படின்னு அர்த்தம். சிவனுடைய திருவடியை சிந்தியா பேதைமார், எண்ணாத பேதைனா முட்டாள்னு வச்சுக்கலாம், அறிவிலி முட்டாள் அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால் அப்படி சிவனுடைய திருவடியை சிந்திக்காமல் இருக்கிற அறிவிலிகள் போல நீ கலங்குறியே மனசே, நீ அப்படி கலங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிற. கவனமாய் பாய்வது ஓர் ஏறு உகந்து ஏறிய காலகண்டன். நம்ம கவனம்னு தான் பேச்சில் வரும். அந்த கவனம்னாக்க ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது, ரொம்ப அட்டென்ஷன் பே அட்டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி கவனம். ஆனால் இந்த இடத்துல அந்த வார்த்தையும் இல்லை. இது வந்து கவனமாய்ங்கிறப்ப இது வந்து வேகம்ங்கிற அர்த்தத்தில் இந்த இடத்துல வர்றது. கவனமாய் பாய்வது ஓர் ஏறு உகந்து ஏறிய, வேகமாக செல்லக்கூடிய ரிஷப வாகனத்தில் விரும்பி ஏறுகின்ற காலகண்டன். காலம்னா விஷம் இல்லைன்னா கருப்பு அப்படின்னு அர்த்தம், காலகண்டன்னா நீலகண்டன் அர்த்தம். அதனால் வேகமாக போகின்ற ரிஷப வாகனத்தில் ஏறுகின்ற நீலகண்டனாகிய சிவருமான் அவனது ஆரூர் தொழுது உய்யலாம், அந்த சிவருமான் இருக்கிற திருவாரூரை வழிபட்டு நாம் உய்யலாம், இந்த கஷ்டங்கள்லேருந்து தப்பிக்கலாம். அதனால் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே, அதனால் மனமே நீ இது மாதிரி மயங்கி கவலைப்படாத, நமக்கு இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ வாழ்க்கையில் இப்படிலாம் கஷ்டம் இருக்குமோ அப்படிலாம் கஷ்டம் இருக்கும்னு நீ கவலைப்படாத மனமே, திருவாரூரை வழிபட்டு உய்யலாம் தைரியமாக அப்படின்னு இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இந்த முதல் பாட்டோடு ஒப்பிட்டு பார்த்தா அடுத்த பாட்டு ரொம்ப சுலபமாக புரியும். தந்தையார் பொய்யினார் தாயரும் பொய்யினார் தாமும் போவார், கொந்தவேல் கொண்டொரு கூற்றத்தார் பார்க்கின்றார் கொண்டு போவார், எந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தியால் ஏழை நெஞ்சே, அந்த ஆரூர் தொழுது உய்யலாம் மயில் கொண்டு அஞ்சல் நெஞ்சே அப்படின்னு ரெண்டாவது பாட்டு. இது வாழ்க்கையோட நிலையாமையை பற்றி சொல்கிறார். இந்த பதிகம் முழுக்கவே வாழ்க்கையின் நிலையாமையை பற்றி வரும். தந்தையார் பொய்யினார் அப்படின்னா அப்பா போயாச்சு, தாயரும் பொய்யினார் அம்மாவும் போயாச்சு, தாமும் போவார் இவரும் போகிறார், கொந்த வேல் கொண்டு ஒரு கூற்றத்தார் பார்க்கின்றார், குத்தி கொத்து கொத்தின்னு போகிறதுக்கு கையில் சூளத்தை வச்சுட்டு எமன் பார்த்துட்டுருக்கான், கொண்டு போவார் கட்டாயமாக கொண்டு போவார், எந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தியால் ஏழை நெஞ்சே, ஏழை நெஞ்சேன்னா ஓ முட்டாள் மனசே பேதிய மனமே, எந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தியால், நீ என்னைக்கு தான் வாழ்வதற்கு எண்ண போகிற, அந்தன் ஆரூர் தொழுது உய்யலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. இந்த அந்தன் அப்படிங்கிற வார்த்தை பல பாடல்கள் வரும். அம் அப்படின்னா அழகு, தன் அப்படின்னா குளிர்ச்சி, அந்தன் ஆரூர்னா அழகிய குளிர்ந்த சோலைகள் சூழ்ந்த திருவாரூர், அந்தன் ஆரூர் அதனை தொழுது உய்யலாம் அதை வழிபட்டு நம்ம இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் தப்பிக்கலாம், மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே, இது மாதிரி மயங்கி கலங்க வேண்டாம் நெஞ்சே நீ பயப்படாத அப்படின்னு தைரியம் கொடுக்குறார். அதாவது இதில் என்ன சொல்கிறாருன்னா, தந்தையார் போயினார் தாயரும் போயினார்னாக்க இல்லை எங்கள் அப்பா இன்னும் இருக்காரு எங்கள் அம்மா இன்னும் இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்கிறது அது பாயிண்ட் இல்லை. இதில் எல்லோரும் போக போகிறோம், பலருக்கும் அப்பா அம்மா காலங்கள்லாம் முடிஞ்சு போயிருக்கும், நாமும் ஒரு நாள் போக போகிறோம். அதான் சொல்கிறார், தந்தையார் போயினார்னா தந்தையார் காலமாகிவிட்டார், தாயரும் போயினார்னா தாயாரும் காலமாயாச்சு, தாமும் போவார், இவரும் நாமும் ஒரு நாள் போக போறோம், இதெல்லாம் நிச்சயம் கேரண்டி. ஏன் கொந்தவேல் கொண்டு ஒரு கூற்றத்தார் பார்க்கின்றார். இந்த யமன் இருக்கானே கூற்றத்தார்னா யமன், கூற்றம்னா யமன், கூற்றத்தார் அப்படின்னாக்க யமனை வந்து ஒரு மரியாதை விகுதி போட்டு சொல்றதா எடுத்துக்கலாம், இல்ல கூற்றத்தார்னா யமனோட தூதர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம், கூற்றவனுடைய தூதர்கள் கூற்றத்தார் அப்படின்னு எடுத்துக்கலாம், கூற்றனுடைய ஆள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவன் என்ன வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காவ, கொந்த வேல் கொண்டு ஒரு கூற்றத்தார் பார்க்கின்றார். அவன் யமனும் யம தூதர்களும் கையில சூலம் வச்சுருப்பான், சூலம் பாசம் இதெல்லாம் இருக்கும் கையில. கொந்த வேல் கொண்டு, வேல் அப்படின்னா சூலம், இந்த இடத்துல கொந்த அப்படின்னா கொந்துதல் அப்படின்னாக்க கொத்துதல் அப்படின்னு அர்த்தம். இந்த குத்துறதுங்கள இந்த சூலத்தால் அப்படி குத்தி எடுத்துன்னு போறோங்கிறோமே அதுதான் கொந்த. கொந்து அப்படின்னாக்க வேற அர்த்தத்தில் இதே கொத்து அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. பாட்டுகளை வந்து கொந்தார் மலர் அப்படின்னு வரும், கொந்து கொத்து கொத்தா இருக்கிற பூக்கள் அப்படிங்கிறதுக்கு கொந்தார் மலர் அப்படின்னு வரும். கொந்து கொத்து ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். அதனால கொந்த வேல் கொண்டுனா கொத்தின்னு போறதுக்கு, நம்மளை சூலத்தால் குத்தி கொண்டு போகிறதுக்காக ஒரு கூற்றத்தார் பார்க்கணும். ஒரு இந்த யமன் ஒரு யமன் உட்காண்டிருக்காங்க, அந்த யமன் வந்து நம்மளை கவனிச்சுட்டே இருக்கான். நமக்கு எப்போ காலம் வரும்னு அவனுக்கு தெரியும், நம்ம காலம் எப்போதான் வரும்னு அவன் காத்துட்டுருக்கான், நம்மளுடைய காலத்தை பார்த்துன்னு அவன் காத்துட்டுருக்கான். அந்த காலம் வந்து அவன் நம்மளை குத்தி கொண்டு போயிடுவான், கொண்டு போவார், குத்தி கொண்டு போயிடுவார் அவர் யமராஜா. இப்படி ஒரு நிலையில் இருக்கு நீ, இது உனக்கு தெரியும், இப்படி தெரிஞ்சாலும் மனமே நீ என்ன பண்ணுற, இதை பற்றியெல்லாம் சிந்திக்கிறது கிடையாது. பொதுவாக இந்த உலக இது வாழ்க்கையில் உயன்று கொண்டிருக்கிறாய், எந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தி, இந்த இடத்துல வாழ்வதுனாக்க உய்வதுன்னு அர்த்தம். அவன் ஜாம் ஜாம்னு வாழறாங்கிறமே, அவனுக்கு ஒரு வாழ்வு வந்துடுத்து அப்படிங்கிறோம், அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் நன்னா இருக்கான்னு அர்த்தம், வாழ்வுனா நன்னா வாழறது. அதனால எந்த நாள் வாழ்வதற்கே அப்படின்னா இந்த மாதிரி யமன்கிட்ட போய் சேராம நல்ல வாழ்வு, சிவலோக வாழ்வு, பேரின்ப வாழ்வு இதெல்லாம் அப்படி எடுத்துக்கணும். எந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தி, நீ என்னைக்கு வாழறதுக்கு என்ன போற மனம் வைப்பாய், மனம் வைத்தினா மனம் வைப்பாய் அப்படின்னு அர்த்தம். இந்த முன்னாடி அரிதிங்கிற வார்த்தை பார்த்தோம் இல்லையா பெரிய புராணத்தில், அதே மாதிரி இங்க மனம் வைத்தி அப்படின்னா என்னைக்கு நீ மனம் வைப்பாய் அப்படின்னு அர்த்தம். மனம் வைத்தியால் அப்படிங்கிற இடத்துல இந்த ஆள்ங்கிறது அசை அப்படின்னு பார்த்துருக்கோம் நம்ம, ஃபில்லர் வேர்டு இது. அதனால எந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தியால், நீ என்னைக்கு வாழறதுக்கு என்ன போற. ஏழை நெஞ்சே இப்போ முட்டாள் மனசே, அந்தன் ஆரூர் தொழுது உய்யலாம், அந்த அழகிய குளிர்ந்த திருவாரூரை வழிபட்டு நம்ம உய்யலாம், அதனால மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. அதனால நீ மயங்கி கலங்க வேண்டாம் மனமே நெஞ்சே அப்படிங்கிறார். இந்த ரெண்டாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். இப்போ மூணாம் பாட்டுக்கு போவோம். நிணங்குடர் தோல் நரம்பு என்பு சேர் ஆக்கைதான் நிலாயதன்றால் குணங்களார் கல்லது குற்றம் நீங்காதன குலுங்கினாயே வணங்குவார் வானவர் தானவர் வைகளும் மனங்கொடேத்தும் அணங்கனார் ஊர் தொழு துயலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. உங்களுக்கு சந்தத்தோடு படிச்சு காமிச்சேன் புரிஞ்சுக்கிறதுக்காக, சந்தம் எப்படின்னு. நிணங்குடர் தோல் நரம் வெண்பு சேர் ஆக்கைதான் நிலாயதன்றால் குணங்களார் கல்லது குற்றம் நீங்காதன குலுங்கினாயே வணங்குவார் வானவர் தானவர் வைகளும் மனங்கொடேத்தும் அணங்கனார் ஊர் தொழு துயலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. இதுலேயும் அதே மாதிரி முதல் ரெண்டு அடியில் மனசு எப்படியெல்லாம் கவலைப்படுறது அப்படிங்கிற மனசை பார்த்து சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த வாழ்க்கை நிலையாது அப்படிங்கிறத பற்றியும் விளக்கிறார். அதில் நிணம் குடர் தோல் நரம்பு என்பு சேர் ஆக்கைதான் நிலாயது அன்றால், இது ஒரு ஒரு ஃப்ரேஸ் இது. இது இந்த உடம்பானது நிலையற்றது அப்படின்னு சொல்கிறார். இந்த முதல் அடியில் இந்த உடம்பு நிலையற்றது, அந்த உடம்பு எப்படிப்பட்ட உடம்பு, அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறார். நிணம் குடர் தோல் நரம்பு என்பு சேர் ஆக்கை, ஆக்கைனா உடம்புன்னு அர்த்தம். அப்போ இந்த உடம்பில் என்ன இருக்குது, நிணம், நிணம்னாக்க இந்த கொழுப்பு இருக்குல்ல உடம்பில் இருக்கிற கொழுப்புக்கு நிணம்னு பேர். குடர் அப்படின்னா குடல், குடல் அது நமக்கு தெரியும். தோல் நேரடியாக தெரிகிற வார்த்தை, நரம்பு தெரிஞ்ச வார்த்தை, என்புனா எலும்புன்னு அர்த்தம். அதனால் இந்த கொழுப்பு குடல் தோல் நரம்பு எலும்பு இப்படிப்பட்ட வஸ்துக்கள்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்கிறதுக்கு பேர் தான் இந்த உடம்பு. இந்த இப்படிப்பட்ட இவற்றாலான இந்த உடம்பானது நிலாயது என்றால், நிலாயதுன்னா நிலைத்திருக்கிறது, நிலாயது அன்று அப்படின்னாக்க நிலைத்திருக்கிறது இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லையா. இந்த நிலையற்றது இந்த உடம்பு. அதனால் இப்படி கொழுப்பு குடல் தோல் நரம்பு எலும்பு இதெல்லாம் சேர்ந்திருக்கிற இந்த உடம்பானது நிலையற்றது அப்படிங்கிறது முதல் அடிக்கு பொருள். ஆள் அப்படின்னு கடைசியில் வர்றது அசை சொல்லுது. அப்புறம் இந்த குற்றம் அப்படின்னு ரெண்டாவது அடியில் வருது. குணங்களாருக்கு அல்லது குற்றம் நீங்காது என குலுங்கினாயே. குற்றம் அப்படின்னாக்க வினைகள், பாவங்கள் இப்படிலாம் இருக்கு, பழி, பல அர்த்தங்கள் உண்டு குற்றம்னாக்க. குணங்களாருக்கு அல்லது குற்றம் நீங்காது என குலுங்கினாயே. குலுங்குதல் அப்படின்னா நடுங்கிறது. இந்த குலுங்கிறது இல்லையா, இப்போ வண்டி குலுங்கிறதுங்கிறோம். நம்ம இந்தியாவில் போனால் நமக்கு தெரியும், கார்லேயோ பஸ்லேயோ எதில் வேணால் போகலாம். பெரும்பாலான இடங்களில் போகிறப்ப அப்படியே தூக்கி தூக்கி குலுங்கும், அப்படியே வண்டியே குலுங்கும். அவ்வளோ குண்டு குழியுமா இருக்கும், போகிறப்ப வண்டியை தட தட தட தடன்னு குலுங்கிட்டே தான் போகும். குலுங்கிறதுனா நடுங்கிறதுன்னு அர்த்தம். நடுங்கிறதுனாக்க என்ன அர்த்தம், பயப்படுறது. அவனை கண்டு நீ நடுங்குறியே அப்படின்னாக்க என்ன அர்த்தம், அவனை கண்டு நீ பயப்படுறியேன்னு அர்த்தம். அதான் குலுங்கிறதுனா பயப்படுறதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல குணங்களாருக்கு அல்லது குற்றம் நீங்காது என குலுங்கினாயே. குணங்களாருக்கு அப்படின்னா நல்ல குணங்கள் உடையவர்களுக்கு இல்லையா. குணம்னாக்க சத்துவ குணம், உயர்ந்த குணம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அவன் குணவான் அப்படின்னு அர்த்தம், அவன் ரொம்ப நல்ல குணம், அவன் ஒரு குணவான் அப்படின்னா நல்ல குணங்களுடையவன் அப்படின்னு அர்த்தம். அதனால குணங்களாருக்கு அல்லது குற்றம் நீங்காது, பாவங்கள் நல்ல குணங்கள் இருக்கிறவர்களை தவிர மற்றவர்களுக்கு இந்த பாவம் போகாது இல்லையா. நல்ல குணங்கள் இருக்கிறவர்களுக்கு தான் பாவம் போகும், இந்த குற்றங்கள்லாம் நீங்கும், மற்றவர்களுக்கு அது நீங்காது அப்படின்னு நீ நடுங்கினையே அப்படின்னு என்ன அர்த்தம். நம்ம மனசை பற்றி நமக்கு தெரியும், அது எவ்வளவு நல்ல குணம் இருக்கா தீய குணம் இருக்கான்னு நமக்கு தெரியும். அந்த அதனால் அந்த மனசாட்சியானது நம்மளை சொல்லும், ஐயோ இப்படிலாம் இருக்குமே, அவ்வளோ இப்படி இவ்வளோ தீய குணங்கள் இருக்கே நமக்கு, இவ்வளோ தீய குணம் இருக்கிற நம்ம எப்படி நற்கதி அடையிறது அப்படின்னு நீ கவலைப்படுறியே பயப்படுறியே அப்படின்னு சொல்கிறார். அதனால் குணங்களாக இருக்க அல்லது குற்றம் நீங்காது என குலுங்கினாயே, நீ பயப்படுறியே. பின்னாடி அந்த மனசுக்கு தைரியம் சொல்ல போகிறார். வணங்குவார் வானவர் தானவர் வைகளும் மனங்கொடையத்தும் அணங்கன் அப்படின்னா, இந்த வானவர்னா தேவர்கள், தானவர்னா அசுரர்கள். தானவான் சம்ஸ்கிருதத்தில் தமிழில் தானவர்ம்ப இல்லையா. இறைவனை யாரெல்லாம் வழிபடுகிறார்கள், வணங்குவார் வானவர் தானவர், அந்த சிவருமானை தேவர்களும் அசுரர்களும் வழிபடுகிறார்கள். எப்படி வழிபடுகிறார்கள், வைகளும் வழிபடுகிறார்கள், தினமும் வழிபடுறோம். வைகளும்னா தினம், என்றும் தினமும்னு அர்த்தம். எப்படி வழிபடுகிறார்கள், மனங்கொடு ஏத்தும், அவ தினமும் மனசால வழிபடுகிறார்கள், மனசால போற்றி மனம் ஒன்றி வழிபடுகிறார்கள். மனங்கொடு ஏத்தும்னாக்க மனசு ஒன்றி மனசாலன்னு அர்த்தம், மனம் ஒன்றி வழிபடுகிறார்கள் அர்த்தம். அப்படிப்பட்ட யாரை வழிபடுகிறார்கள், அணங்கன். இந்த இடத்துல அணங்கன் அப்படிங்கிறது சிவபெருமான சொல்ற வார்த்தை. அது அணங்குன்னா தெய்வம், அணங்கன்னா தெய்வத்தன்மை உடையவன் அப்படின்னு ஒரு அர்த்தமா எடுத்துக்கலாம். இல்லைன்னா அணங்கை ஒரு பகுதியில் உடையவனாகி சிவபெருமான எடுத்துக்கலாம். அணங்குனா பெண் அப்படின்னு எடுத்துட்டு, அணங்கன் அப்படின்னா பெண்ணாக இருக்கின்றவன் அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரன் அப்படின்னு பொருள் கொள்ளலாம். அப்படிப்பட்ட இந்த சிவபெருமான் இருக்கிற ஆரூர் தொழுது உய்யலாம், அந்த திருவாரூரை வழிபட்டு நம்ம உய்யலாம், மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சு, நீ மயங்கி கலங்காத தைரியமாரு. அதாவது இதில் சொல்ல வர்றது என்னன்னாக்க, இந்த உடம்பானது நிலையற்றது, நமக்கு உய்தி வேணும், நற்கதி வேணும்னாக்க நீ என்ன நினைக்கிற, இந்த ரொம்ப உயர்ந்த குணங்களோடு இருக்கிறவர்கள் அந்த மாதிரி உயர்ந்த குணங்கள் உடையவர்களுக்கு தான் நற்கதி கிட்டும், நமக்கு அப்படிப்பட்ட நற்குணங்கள்லாம் இல்லையே, நம்ம எப்படி உய்யுவோம்னு நீ கவலைப்படுறியே, கவலைப்படாத நெஞ்சே, நாமும் உய்யலாம். அந்த திருவாரூரில் போய் இறைவனை வழிபடு, அந்த திருவாரூர் சுவாமி நமக்கும் அருள் புரிவார், கவலைப்படாத அப்படின்னு மனசுக்கு தைரியம் சொல்கிறார் இந்த பாட்டில்.
4: இப்போ நாலாம் பாட்டுக்கு போவோம். நீதியால் வாழிகளை நாள் செலா நின்றன நித்தம் நோய்கள், வாதியா ஆதலால் நாளும் நாள் இன்பமே மறுவினாயே, சாதியார் கிண்ணரர் தருமனும் வருணனும் ஏத்து முக்கண், ஆதி ஆரூர் தொழுது உயலாம் மயல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. இந்த பதிகம் முழுக்க மனசுக்கு அறிவுறுத்துறார், மனசுக்கு நல்ல புத்தி சொல்கிறார். அதில் பயப்படாத திருவாரூரில் சிவபெருமான் இருக்கான், அந்த திருவாரூரை வழிபட்டு நம்ம நற்கதி பெறலாம், மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. நீ வந்து இது மாதிரி நம்ம கஷ்டப்படுவோமோ, இந்த மாதிரி துன்பமாக இருக்கே அப்படி இப்படிலாம் நினச்சி கவலைப்பட்டு வருந்தாத, பயப்படாத, தைரியமாரு அப்படின்னு நெஞ்சுக்கு உறுதி சொல்கிறார், தைரியம் கொடுக்குறார். இந்த பதிகம் முழுக்க அதே கருத்து தான். ஆனால் ஒவ்வொரு பாட்டிலையும் வெவ்வேறு விஷயங்களை சொல்லுவார். இதில் நீதியால் வாழ்கிலை நாள் செலா நின்றன நித்தம் நோய்கள் வாதியா ஆதலால் நாளும் நாள் இன்பமே மறுவினாயே. இது அத்தனையும் மனசை பார்த்து சொல்கிற, மனசுடைய செயலை பற்றி சொல்கிறார். நீதியால் வாழ்கிலை, நீதினாக்க தர்மம், நீதிப்படி நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரி வாழணுமோ, முறைப்படி நியாயப்படி தர்மப்படி வாழணும், நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், தீய விஷயங்கள் செய்யக்கூடாது, நல்ல விஷயங்கள் செய்யணும், இது மாதிரிலாம் இருக்குது நீதி. அப்படி நீதியால் வாழ்கிலை அப்படின்னாக்க நீ தர்மப்படி வாழ மாட்டேங்கிற, வாழ்கிலைனா வாழாமல் இருக்கின்றாய் அப்படின்னு அர்த்தம். வாழ்வது இல்லை, நீதியால் வாழ்வது இல்லைன்னு பொருள் அதுக்கு. நாள் செலா நின்றன நித்தம் நோய்கள் வாதியா, இது ஒரு ஃப்ரேஸ் இது. நித்தம் நோய்கள் வாதியா நாள் செலா நின்றன அப்படின்னு பொருள் கொள்ளணும். நித்தம் நோய்கள் வாதியா, இந்த வாதியாங்கிறப்போ வாதிக்க மாட்டா அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளலாம், ஆனால் இந்த இடத்துல அப்படி பொருள் கொள்ளக்கூடாது. நித்தம்னா தினமும் எப்பொழுதும், நோய்கள் வியாதிகள்லாம் பல விதமான நோய்கள், வாதியான வாதித்து, வாதித்தல் அப்படின்னா பாதிக்கிறது இல்லையா, இதனால உனக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்குறோமே, அந்த பாதிப்புங்கிறது தான் வாதித்தல்னு தமிழில் வரும் இலக்கியங்களில். அதனால வருத்துறது, பாதிக்கிறதுனா நம்மளை நோய்கள்லாம் பாதிக்கிறதுனா என்ன அர்த்தம், நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கறது, பீடிச்சுக்கிறது, நோய்கள் பீடிக்கிறது, நோய்கள் கஷ்டம் கொடுக்கறது தான். நித்தம் நோய்கள் வாதியா, தினம் எப்பவும் பல்விதமான நோய்கள் நம்மளை பாதிக்கின்றன, நம்மை பீடிக்கின்றன, நமக்கு வருத்தம் கொடுக்கின்றன. அப்படியாக தினமும் நம்மளை நோய்கள் வருத்தி நாள் செலா நின்றன அப்படின்னாக்க நாள்களும் ஓடிக்கொண்டே இருக்கின்றன அர்த்தம். செலா நின்றன அப்படின்னாக்க போகாம நிற்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, நாள் செலா நின்றன நாள்கள் செல்கின்றன அப்படின்னு அர்த்தம். அதனால மனசை பார்த்து சொல்ற, மனமே நீ தர்மப்படி வாழ மாட்டேங்கிற, தினமும் வெவ்வேறு விதமான கஷ்டங்களுக்கு ஆளாகி இந்த வாழ்நாளும் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. ஆதலால் நாளும் நாள் இன்பமே மருவினாயே, நமக்கு ஓயாம கஷ்டங்கள் வந்துட்டே இருக்கு. அப்ப நம்ம மனசு என்னது விரும்பும், நம்ம மனசு எப்படா நம்ம சந்தோஷமா இருக்கலாம், இது சந்தோஷமா இருக்கு, அது இன்பமா இருக்கு அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டங்களுக்கு நடுப்புற இருக்கிற இந்த அற்ப சுகங்களுக்காக எங்கிட்டே இருக்கும். அதனால நாளும் நாள் இன்பமே மருவினாயே, தினமும் எப்பவும் நீ இந்த அல்ப விஷயங்களையே அற்ப சுகங்களையே பொருந்தி நிற்கின்றாய். மறுவுதல்னா டு பி அட்டாச்ட், டு பி க்ளோஸ் டு அப்படின்னு அர்த்தம் மறுவுதல். அதனால நாளும் நாள் இன்பமே மருவினாயேனா எப்பவும் நீ இந்த அற்ப சுகங்களையே வேண்டி நிற்கின்றாய் அப்படின்னு நம்மளுடைய மனசுக்கு அதனுடைய தன்மையையும் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிற கஷ்டங்களையும் சொல்லி அதனுடைய நிலையை எடுத்து சொல்ற. நல்வழிப்படுத்தணும் அப்படின்னாக்க நம்ம அவர்கள்ட்ட இருக்கிற குற்றங்களையோ புற்றங்களையோ குறைகளையோ அவர்களுக்கு புரியிற மாதிரி எடுத்து சொல்லி அப்புறமா அவர்களை திருத்தணும். அது மாதிரி இங்க மனசுக்கு அதனுடைய குற்றத்தை எடுத்து சொல்ற, நீ என்ன பண்ற அப்படின்னு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்ல வர்ற அடுத்த ரெண்டு அடியில், சாதியார் கிண்ணரர் தருமனும் வருணனும் ஏத்து முக்கண் ஆதி, இது சிவபெருமானுடைய வர்ணனை. அந்த சிவபெருமான் இருக்கிற ஆரூர் தொழுது உயலாம் மையல் கொண்டு அஞ்சல் நஞ்சு, அந்த சிவபெருமான் இருக்கிற திருவாரூரை வழிபட்டு நீ நல்ல கதி அடையலாம். அதனால இது மாதிரி பல விஷயமான பல விதங்கள்ல மயங்கி வருந்தி பயப்படாத தைரியமாறு மனமே அப்படிங்கிறார். அந்த சிவபெருமானுடைய வர்ணனை இந்த மூணாவது அடியில் இருக்கு, யார் யாரெல்லாம் சிவபெருமான வழிபடுகிறார்கள்னு. சாதியார் கிண்ணரர் தருமனும் வருணனும் ஏத்து முக்கண் ஆதி, அந்த சிவபெருமான் முக்கண் ஆதினா நமக்கு நேரடியா புரியும், மூன்று கண்களை உடையவன். ஆதினா எல்லாத்துக்கும் ஆதியாக இருக்கிறவன், காலத்தால முற்பட்டவன், எல்லாவற்றுக்கும் ஆதி காரணமா இருக்கான், மூலமா இருக்கிறவன், அதான் சிவபெருமான். அந்த முக்கண்ணுடைய சிவபெருமான் அவனை யாரெல்லாம் வழிபடுகிறார்கள், சாதியார் கிண்ணரர் தருமனும் வருணனும் ஏத்து முக்கண் ஆதியவன். சாதியார் அப்படின்னாக்க சாதினா ஜாதி, ஜாதி அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு கிளாஸ் அப்படின்னு பேர், அவ்வளவுதான் டைரக்ட் மீனிங், குரூப், ஒரு குரூப் இல்லைன்னா ஒரு கிளாஸ் அப்படிங்கிறது தான் அதோட நேரடியான பொருள். அதனால இங்க சாதியார் அப்படின்னா தேவ ஜாதியார்கள் அப்படின்னா தேவ இனத்தவர்கள். தேவர்கள்ல பலவிதமான கூட்டங்கள் உண்டு நமக்கு தெரியும், அதனால அதுல தேவ இனத்தவர்கள். கிண்ணறருங்கிறது அதுல தேவ இனத்தவர்கள் ஒரு வகை, அது பதினெண் கணங்கள் அப்படின்பா, அதுல கிண்ணறருங்கிறது ஒரு குரூப். அதை பத்தி நம்ம வேறொரு பாட்டில் கூட பார்த்துருக்கோம், மனித உடம்பும் குதிரை முகமும் உடைய ஒரு தேவ இனத்தவர்கள் அவர்கள் கிண்ணறர்னு பேர். அவர்கள் இசை வாசிப்பார்கள், அதனால கிண்ணறம் பாடுறது அப்படின்னு சொல்லுவா. அதனால இந்த கிண்ணறருங்கிற அது மாதிரி ஒரு குரூப் அது. தருமன், தருமன்கிறது யமதர்மன், வருணன் நமக்கு தெரியும். அதனால

0: சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் ஆத்தும சுத்தி.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு திருச்சதகம் அறிவுறுத்தல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: வந்துவனும் வளர்ப்பாரும் அவைதான்பான் ஆயடியேன். இந்த 13வது பாடலிலே நான் அருள் பெறுவதற்காக வருந்துகிறேன் என்பது சரி, அருளை எதன் மூலமாக பெறலாம் என்கின்ற ஒரு முறை இருக்கிறது அல்லவா? அருள் பெறுவதற்காக வருந்துகிறேன் என்பது ரைட்டு. அந்த அருளை பெறுவதற்கான காரியங்களை செய்தால்தானே அருளை பெற முடியும். அருளை பெறுவதற்கான காரியங்களை செய்யாமல் அருள் பெறவில்லை, அருள் பெறவில்லை, அருணை தரவில்லை என்று சொன்னால் அது சரியான ஒரு நியாயம் அல்லவே என்றென்றார் போல ஆரம்பிக்கிறார். வருந்துவன் என் மலப்பாதம் அவை காண்பான். உன்னுடைய மலகோன்ற திருப்பாதத்தை காண்பதற்கு வருந்துகிறேன். ஆனால் அந்த பாதத்தை காண்பதற்கு ஆதாரமான உனக்கு பிரியமான செயல்களை செய்தால் அல்லவா காண முடியும். அதை செய்யாமல் இருந்து கொண்டு நான் காண முடியவில்லை என்று வருந்துகிறேன். அது காண்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இருந்து நல மலர் புனையன். இது எதிர்மறையிலே சொல்லுகிறார். இருந்து நல மலர் புனையன், ஒருமை மனத்தோட இருந்து நல்ல மலர்களை கொண்டு உனக்கு சிறப்பான முறையில நல்ல மாலைகளாக கொடுத்து உன்னுடைய திருமேனியிலே நான் சாத்தவில்லை. இருந்து நல மலர் முனையர். இருந்து என்பது இருந்துதான் மலரை கட்டி ஆகணும். இருந்துதான் மலர் கொண்டு வந்து தனி இடத்தில் இருந்து போக்கும் கோவைகளும் என்றார் முருகநாயனார் புராணத்திலே. கொண்டு வந்து தனி இடத்தில் இருந்து கோக்கும் கோவைகளும் என்றார் முருகநாயனார் புராணத்திலே. அதனால ஒரு இடத்துல சுத்தமான தூய்மையான இடத்துல இருந்து தனக்கு இருக்கிற இடத்தை விட கொஞ்சம் உயரமான இடத்துல ஒரு மேசையை வைத்து அது பூக்கொண்டே சொல்றது, அதுல மலர்களை சுத்தமாக வைத்து அதுல இருந்து வாய் பேசாமல் மிகவும் தூய்மையாக ஆச்சாரமாக சுவாமியை சிந்தித்துக் கொண்டு நன்றாக மாலையை தொடுக்கவும். அது பூ கட்டுகிற விதி ஆச்சாரம் என்று சொல்லப்படும். மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபதம் அணிந்து பணியேனே என்றார் அருணகிரிநாதர். அந்த முறையில நல்ல மலர்களை முறையாக இருந்து நான் உனக்கு அதை புனைந்து சாத்தவில்லை. மலர் புனையன் ஏத்தே நான் தடும்பேற நாறு தடும்பேறும்படியாக உன்னுடைய நாமத்தை புகழை நான் ஏற்கவில்லை சொல்லவில்லை. நான் தடும்பேறும்படியாக சிவநாமத்தை சொல்லுகிறோம், சிவன் புகழை பாடுதலாலும் நான் தடும்பேற என்று சொன்னால் அந்த அளவுக்கு அதை அதிகமாக பாடுதல் நாமத்தை செவித்தலாகிய செயல். கையினாலே மாலை கட்டவில்லை, நாவினாலே உன் நாமத்தை சொல்லவில்லை. அதே 11வது திருமுறையில பட்டினத்தாரு நாமத்தினால் என் நாத்திருத்தேன், நாமத்தினால் என் நாத்திருத்தேன், நரைமா மலர் சேர் தாமத்தினால் உன் சரண்பணியே சார்வதென் கொடுனார். பாமத்திலே ஒரு மானை வைத்து பாமத்திலே ஒரு மானை வைத்து ஒரு மானை வைத்தா சேமத்தினால் உன் திருத்தல்லை சென்று செல்வதோ சென்னரியே என்பது 11வது முறை. நாமம் சொல்லி நாவை திருத்துதல், நாமம் சொல்லி நாவை திருத்துதல், மலர் புனைந்து கையை திருத்துதல். கை திருந்துவதற்காக மலர் கட்டியது ஒரு புது கருத்து. கை திருந்துவதற்காக மலர் புனைதல், நாவு திருந்துவதற்காக நாமம் ஜெபித்தல். கையினாலே தாமம், நாவினாலே நாமம். கையின் தாமம் என்றால் மாலை. அது தாதையே தாளர வீசிய சண்டிக்கு அண்டத்தோடு உடனே புதலத்தோடு வணங்க பொற்கோயிலும் ஓனகம் அருளி சோதி மணிமுடி தாமமும் நாமமும் தொண்டர்க்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசுவித்தானுக்கே பல்லாண்டு ஊருதுமே என்றார். ஜோதி மணிமுடி தாமமும் நாமும், தாமம் என்றால் மாலை, நாமம் என்றால் அவன் பெயர். அதனாலே நாவு திருந்துதல் என்று சொன்னால் இது எத்தனையோ ஜென்மங்களாக இது ஆகாத வார்த்தைகளை பேசி நாவு கிட்டு போச்சு. அதனால அந்த நாவை திருத்துறதுக்கு உன் நாமத்தை சொல்லி நாவு திருத்தவனும் திருத்தவன். அதே போல கையினாலே எத்தனையோ ஜென்மங்களாக கையினால செய்யக்கூடாத செயல்களை செய்து கை திருந்தாது கிட்டு போச்சு. அது கை திருந்துவதற்காக மலர் புனைகள், கை திருந்துவதற்காக தாமம் புனைகள், நாவு இருந்துவதற்காக நாமம் ஏற்றுதல். மற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லு நான் அமைச்சிவாய் என்றார் போல இப்படியே நாவினால நாமமும் கையினால தாமமும் புனைய வேணும் சொல்ல வேணும் ரெண்டும் நான் செய்யவில்லை. நான் இருந்தனால மலர் புனையேன், ஏத்தேன்னா தழும்பு பொருந்திய ஒரு சிலை குனித்தாய் உன்னுடைய ஆற்றலுக்கு பொருந்தியதாயும் அந்த திரிபுரத்தை எரிப்பதற்காக பொன்மலையை வில்லாக படைத்தாய். சிலை என்றால் பொற்சிலை என்றால் பொன்மலையை வில்லாக நேர்மலையை வில்லாக படைத்தாய். அருளமுதம் முடியாயில் வருந்து மனத்தவியும் இப்படி தன்னுடைய குறைபாட்டையும் சொன்னார். நான் செய்யவில்லை என்கின்ற உண்மையும் சொல்லிவிட்டு நான் உன்னை அருளை பெறுவதற்காக உன் பாதத்தை காண்பதற்காக செய்ய வேண்டிய செயலை நான் செய்யவில்லை. ஆனாலும் கூட நீ அருளமுதத்தை புரிய இப்ப நான் உனக்கு மாலை கட்டவில்லை உன் நாமத்தை சொல்லவில்லைன்னு சொல்றேன்ல அது என் குறைன்னு சொல்றேன்ல அப்ப அந்த அளவுக்கு உனக்கு சொந்தக்காரனா இருந்தேன்ல. உன்னுடைய நாமத்தை நான் சொல்லவில்லை உன்னுடைய திருவடிக்கு நான் மாலை குனைந்து சாத்தவில்லேன்னு சொல்றேன்ல அப்ப அதுல செய்ய வேணுங்கிற அக்கறை எனக்கு இருக்குது. ஏதோ என் வினை காரணமாக நான் செய்யவில்லை அதுக்காக நீ என்ன விட்டு விடாது. இந்த அளவுக்கு மாலை குனைந்து சாத்த வேணும் நாலு நாலு நாமத்தை சொல்ல வேணும் அது நான் செய்யவில்லை செய்யவில்லை. ஆனா அந்த குறைய நான் ஏத்துக்கிறேன் குறைய ஆனாலும் கூட என்ன விட்டு விடாது. நினைக்கிறேன்ல செய்ய போறும் நினைக்கிறேன்ல அந்த நினைப்புக்காகவாகுது நீ என்ன விட்டு விடக்கூடாது. அருளமுதம் புரிய வரும் அருளமுதம் உன்னுடைய அருளாகி அமுதத்தை எனக்கு நீ செய்ய வரும் தரவரும் அப்படி நீ தரவில்லையானால் நான் வருந்துவோம். முன்னே திருவடியை காண்பதற்காக வருந்துகிறேன் அதற்கான செயலை செல்ல செய்யவில்லை என்று சொன்னாரா. நீ இப்ப அருளமுதன் கொடுக்காவிட்டால் வருந்து. தாயானவள் பிள்ளைக்கு பால் கொடுக்கவில்லைன்னா பிள்ளை என்ன பண்ணு வருந்து. தாய் பார்த்து கொடுத்தா தானே அப்ப பல வேலையை பார்த்துக்கிட்டு நேரத்தை போகுதுன்னா பல வேலையை பார்த்துக்கிட்டு நேரத்தை போகுதுன்னா அது கத்து. அது போலத்தான் நானும் நீ காலம் தாமதமாக எனக்கு அமைச்சிருந்தால் வருந்து அது தனியே பத்து என்ன நான் ஆமாறு அப்புறம் நான் என்ன ஆக முடியும். ஒன்றா வீணை இருந்து உலகத்தார போல இருந்து ஏதோ உண்டு உண்டு உடுத்து உறங்கி விட்டு அப்புறம் இறந்துவோம். உண்பேன் உடுப்பேன் அப்புறம் என்ன ஒண்ணு இறப்பேன். உண்பேன் உடுப்பேன் உறங்குவேன். உண்பேன் உடுப்பேன் உறங்குவேன் இறப்பேன். உண்பது உடுப்பது உறங்குவது இறப்பு நாலேதான் வாழ்க்கை மனித வாழ்க்கை. பல காரியங்களை உண்பதற்காக செய்கிறான் உழவுதான் இது வர வேற ஒன்றுமே இல்லை. உண்பதற்காக பொருளை தேடுகிறான் தொழிலை செய்கிறான். லண்டன்ல வேலை பாக்குறாங்கிறான் ஆப்பிரிக்காவில பாக்குறான் கனடாவில பாக்குறான் என்று சொன்னா எதுக்காக பாக்குறான் உண்பதற்காக கொடுக்கவும் யோசிக்கும் வேளையில் உண்பதும் உறங்குவதுமாக முடியும். யோசிக்கும் வேளையில் பசிதியில உண்பதும் உறங்குவதுமாக முடியும் தாய்மான. எங்க பார்த்தா என்ன பண்றான் அந்த பணத்தை உண்ணுகிறான் கொடுக்கறான் இதை மிச்சம் இருந்தா ஒரு வீட்டை வாங்கி போடுறான் உடம்புல அதையும் விட்டுட்டு செத்து போறான். அதனாலே இப்படி உலகத்தார போல நான் போலாம் மாட்டேன் நீ அப்படி போக விடாதே போக விட புரியாய் வருந்துவன் மற்றவியன் மற்ற என்னையனான ஆனாரு ஐயாலே தவியேன் என்று சொன்னால் இப்பொழுது நீ செய்யாமையினாலே நீ தனியா இருக்கிற நான் தனியா இருக்கிறேன் எனக்கு உலகத்தார் உறவும் இல்லை உன்னுடைய அனுக்கரகமும் இல்லை உலகத்தார் உறவுல நான் தனியா நிற்கிறேன் தவியே மற்ற என்னையனான ஆனாரு நான் என்ன கிரியாவது என்று சொல்லி இந்த பாட்டில் முடிச்சு அடுத்தாப்புல ஆமாறி என்று சொல்லிவிட்டு ஆவதற்கான காரியங்களை சொல்லுகிறார். ஆகும்படியான காரியங்களை செய்கிறார் சொல்லுகிறாரு. ஆனா அதை நான் செய்யவில்லைன்னு இந்த பாட்டுக்கு இருக்கிறார். என்னைய நான் ஆமாறு உனக்கு நான் ஆகுமாறு நான் உருப்படி ஆகுமாறு நான் உனக்கு ஆகுமாறு நான் உருப்படி ஆகுமாறு ஆமாறு உன் திருவடிக்கே ஆகக்கூடாது. நான் ஆகும்படியாக நானும் ஒரு மனிதனாக ஆகும்படியாக நான் ஒரு பொருளாக ஆகும்படியாக உனக்கு அன்பனாக ஆகும்படியாக நான் என்ன பண்ண வேண உன்னுடைய திருவடியை நினைந்து நினைந்து நினைந்து உருகவனும் குறையவும் அகம் உள்ளம் குறையவும் ஆமாகும் திருவடிக்கே அகம் குறையும் திருவடியை பரவனும் பரவென்று அதற்காகவே உள்ளம் உருகவும் பொன்னை நினைத்து உருகுகின்றார்கள் பொருளை நினைத்து உருகுகின்றார்கள் பெண்ணை நினைத்து உருகுகின்றார்கள் மண்ணை நினைத்து உருகுகின்றார்கள் உன்னை நினைத்து உருகின்றவன் உலகத்தில் பட்டினத்தார். பொன்னை நினைந்து வெகுவாய் உருகுவர் பூவ என்னால் தன்னையே நினைந்து வெகுவாய் உருகுவர் தாரணியில் உன்னை நினைந்து உனை பூசியாத உருத்தரல்ல என்னை இருந்து கண்டாய் இறைவா கட்சி ஏகம்பனே பட்டு நல்ல புய் பொன்னை நினைந்து வெகுவாய் உருகுவர் பூவயன்னால் தன்னை நினைந்து வெகுவாய் உருகுவர் தாரணியில் உன்னை நினைந்து உனை பூசியாத உளுத்தரெல்லா என்னை இருந்து கண்டாயிரவா கச்சியே கம்பனே என்பது மற்றொரு சுவாமி பாட்டு. அதனாலே உன் திருவடிக்கே அந்த என்ற ஏகாரம், திருவடியை தவிர வேறு ஒன்றும் வேண்டாது, திருவடியே வேண்டும் என்று சொல்லி நான் உருவ போடும். அப்படி குழையவில்லை, குழையவில்லை, கிருஷ்டியா இருக்கிறேன். இந்த குழைதல் சொன்னப்ப சூறு குழஞ்சு போச்சுன்னா மென்மையா இருக்கும். அந்த குழந்த சூறு கூட சாப்பிடுறது சாப்பிடுவா நல்லா இருக்கு, வேகாத சொல்றது சாப்பிட முடியாது. விளங்குதா? குழந்தை சோறு உடலுக்கு ஒத்துக்க வேகாத சோறு ஒத்துக்க. அது போல உள்ள முருகனும் குழைய வேணும், குழையவில்லை. உன்னை நினைந்து உன் திருவடிக்கே ஆசையாகி குழைய வேணும், குழையவில்லை. அன்பு உள்ளம் குழையவில்லை, அன்பினாலே உருகவில்லை. அகன் குலைதல் அப்புறம் அன்பினாலே உருகுதல், உருகுதல் குலைதல் வேறு உருகுதல் வேறு. குலைதல் என்பது மனம் இழகி வந்து கட்டி இல்லாமல் போய் வந்து சிவத்தையே நினைந்து அதில் ஈடுபட்டு மென்மையாகி விடுதல். மென்மையான பிற்பாடு அது அன்பினாலே அதிகமாக உருகுதல், அன்பினாலே அதிகமாக உருகுதல். அது குலையேன் அப்புறம் மறுபடி அன்பு உருகிறது. அது நெஞ்ச கனகல் நெகிழ்ந்து உருகுதல், நெகிழ்ந்ததுதான் அந்த குலைதல். அப்புறம் உருகுதல் நெகிழ்ந்து நல்ல விடும், நெகிழ்தல் அப்புறம் உருகுதல். அது உச்சகட்டமானது, ரொம்ப உச்சகட்டமானது. அதனாலே அகன் குலையேன் அன்பு உருகேன் பூமாலை புனைந்து ஏற்றேன். இதிலே அந்த பூமாலையை சொல்றார், பூமாலை புனைந்து ஏற்றேன். பூமாலை என்பது பரமேஸ்வரனுக்கு பிரியமான நல்ல மலர்களை கொண்டு நன்றாக நெருக்கமாக பல வகையான மலர்களை கொண்டு கட்டுதல், அது பணிகளிலே ஒரு சிறந்த பணி. சிவனுக்கு செய்கின்ற துண்டிலே மாலை கட்டும் பணி மிக சிறந்த பணி. அது அந்த திருப்பள்ளி எழுச்சிக்கு சாமியை எழுந்தருளை பண்ணுவதற்காக, சாமியை பள்ளியை விட்டு எழுப்புவதற்காக நிற்கின்ற அடியவர்களிலே ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரா, துண்ணிய பனை மலர் கையினர் ஒருவார். துண்ணியன நெருக்கமாக கட்டிய, இங்க ஒரு பூ அங்க ஒரு பூ கட்டி கட்டாங்க, நெருக்கமாக கட்டிய மாலைகளை கையில சுமந்து கொண்டு நிற்கிறார்கள் ஒருவர் உன்னுடைய திருவடியில சாத்துவதற்காக அப்படிங்கிற துண்ணிய பனை மலர் கையினர். அருணும் இருந்தாரு, உன்னுடைய திருவடிக்கு பல வகையான மலர்களே சோலைகளிலிருந்து மலரில் இருந்து அது நல்ல மாலையாக விருப்பத்தோடு உன் மீது அன்பு வைத்து கட்டி உன்னுடைய திருவடியை சாத்துகின்ற அன்பர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் திருவடியை நான் கும்பிட்டு அருள் பெறுவேன். அதுக்கு நீ மயில் மேல வந்து காட்சி கொடுக்கணுங்கிறார். அந்த அன்பர்களை கும்பிட்டு அருள் பெறுவதற்கு நீ மயில் மேல வந்து காட்சி தரணுங்கிறார். உலை வர விருப்பாக நீழ்காவின் வாசமலர் வகை வகை எடுத்தே நல்ல பாட்டுக்கு புரிய கேக்குதா? உலைவரனா மற்ற துன்பங்கள் எது இல்லாதபடிக்கு ஏக சித்தமாயிருந்து உலைவர விருப்பாக நீழ்காவி நீண்ட சோலை நந்தனவனம் நீழ்காவின் வாசமலர் வகை வகை எடுத்தேதோட மாளிகாபரணம் மாளிகாபரணம்னு இருந்த மாளிகாபரணம் உலைவர விருப்பாக நீழ்காவின் வாசமலர் வகை வகை எடுத்தேதோட மாளிகாபரணம் உனதடியில் எச்சூட வேணாடும் மாதவர்கள் இருபாலும் அவங்களுடைய பாலத்தை உளமது தரித்தேவின் ஆவோடு வாடியருள் வழிபட எனக்கேத யாவோடு தாழ்வுதவ உரகமது எடுத்தாடும் மேகாரம் இதுமிசை வரது பாம்பு எடுத்து ஆடுகின்ற மயில் நிலையடி நீ வரது அப்படிங்கிற. அதனாலே இப்படி சாமிக்கு மாலை கட்டி சாத்துதல் சிறந்த பணி. அதுல இந்த மாலை கட்டி சாத்துதல் மாலை பூ தனியா சாமி சரத்துல வைக்கலாம், ஆனா மாலையா கட்டுனாத்தான் சாமிக்கு சாத்த முடியும். மாலையா கட்டினாத்தான் சாத்த முடியும். கட்டுறதுக்கு நாறு உதவியா இருக்கும், கட்டுறதுக்கு நாறு உதவியா இருக்கும். நாரும் பூவும் சேர்ந்தா மாலையாகும், நாரும் பூவும் சேர்ந்து மாலையா. அந்த மாலையாகிறதுல பூவுக்கு பெருமை இருந்தாலும் கூட நாரு தனியா சுவாமியினுடைய முடிக்கு போவார், தனியா நாரு சாமியினுடைய முடியில வைக்க முடியாது. பூவோடு சேர்ந்தபடியினால நாரு சாமி முடிக்கு போகும். பூவுடனே கூடிய நார் புனித முடிக்கு அணியாமல் என்பது சேர்க்கிறார் புராணம். அதனாலே பூவோட சேர்ந்து நாரும் மனம் பெற்றாரு போலன்னு ஒரு பழமொழி, பூவோட சேர்ந்து நாரும் மனம் பெற்றாரு போல என்று பழமொழி. அதனாலதான் பெரியோரோடு சேர்ந்து சிறியவர்கள் பெரியவர்கள் ஆகிறார், பெரியோரோடு சேர்ந்து சிறியவர்கள் பெரியவர்கள் ஆகிறார். அதனால இந்த மாலையானது எவ்வளவுதான் அழகுடைய மாலையாக இருந்தாலும், உயர்ந்த மலர்களாலே கட்டப்பட்ட மாலையாக இருந்தாலும், கட்டி வச்சிருக்கும் போது பார்க்க நல்லா இருக்கும், இருந்தாலும் சிறப்பு இருக்காது. சுவாமி திருமியில சாத்தினாட்டம் அது சிறப்பு. நல்ல மாலையை கட்டி தனியா வச்சிருங்க, அதுக்கு சிறப்பு தெரியாது. அந்த மாலையே சுவாமியினுடைய தூய்மையில சாத்தி பார்த்தா என்று அந்த சிறப்பு தெரியும். அது போல ஆன்மா எவ்வளவுதான் மற்ற எந்த வகையில சிறப்புடையதா இருந்தாலும் இறைவனை சாரவில்லையாலும் சிறப்புடையது. மனித எவ்வளவு வகையில சிறப்புடையவனா இருந்தாலும் சிவனை சேரவில்லையானால் அந்த சிவனுக்கு சிறப்பு இல்லை. இது போல அந்த மாலையை போ, மாலை சாமியை தாத்தனா சிறப்பு, ஆன்மா சிவனோடு சேர்ந்தால் சிறப்பு. அதனால மாலை கட்டி தாத்த நல்ல பணி, நல்ல பணி. அதனால பூமாலை புனைந்தேன். இது அப்பர் சுவாமி இந்த பாட்டில் இருக்கிற கருத்தை உடன்பாடா சொல்றாரு, இவர் எதிர்மறையா சொல்றாரு. அப்பர் சுவாமி இப்படி சொல்றாருன்னா

0: உணர்வதும் அழகிட்டு மெழுக்குமிட்டு புகாலை உணர்ந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்காரா ஜய போற்றி போற்று என்று அலைபுணல்கு செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரா என்றென்று அலரானிலே என்பது திருவாரூர் திருத்தாண்டவர் உடன்பாட்டா சொல்றார். இவர் எதிர்மறையா சொல்றார். ஆமாலும் திருவடிக்கே அவன் குளையில் அன்புறுவேன் உமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன். புகழ்ந்துரைத்தலாவது சுவாமியுடைய பெருமையே உரைத்தல், புகழ்ந்து உரைத்தல். அவனுடைய புகழை நம்மால இயன்றவரையிலோ அருளாளுகள் நூலின் மூலமாக தெரிந்து புகழ்ந்து உரைத்தல். அதையால புகழ்ந்து உரைத்தல் ஆன்மாக்களால இயலாத காரியம்தான். அது விண்ணறிந்து மன்னறிந்து மிக்காய் விளங்குடைய இன்னறிந்து எல்லையில்லாதான என்பது பொல்லாவனையின் புகழுமாறுந்தையின் என்கிறார் அல்லவா. புகழ முடியாது, ஆனாலும் சொல்லாமல் இருக்க முடியாது. சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கிறது. சொல்லற்கு அறியானை சொல்லிவிட்டாரு, அவரும் சொல்லிவிட்டாரு. சொல்லற்கு அறியானை சொல்ல முடியாது, இருந்தாலும் சொல்லிவிட்டார். சொல்ல முடியாது சொல்ல முடியாதுன்னே விட்டுட்டு போனீங்கன்னா அப்புறம் நீ ஒன்னும் தொடர்பு இல்லாம போயிருவிய. சொல்ல முடியாது, அவர் பெருமையை பேச முடியாது, பெருமையை பேச முடியாதுட்டே போனா அப்புறம் என்ன ஆவ. பேசாதாலும் நீ ஒன்னா போயிருவேன், பேசாதாலும் நீய ஒன்னா போயிருவேன். பேசாத நாடெல்லாம் பரவா நாடுன்னு சொல்றாரு, அதுக்கு என்ன பண்ணுவேன். அதனால தெரிஞ்சவரையிலும் பேசுவேன். சொல்லற்கரியானை சொல்லி திருவிழி. அதனாலே அப்படி உன்னுடைய புகழ உரையேன், புகழ்ந்து உரையேன். பூமாலை குணைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன். புத்தேரில் கோமான் திருக்கோயில் தூகேன். சரிய தொண்டு புத்தேளிர் என்றால் தேவர்கள், தேவர்களுக்கு தலைவன். புத்தேளிர் என்றால் தேவர்கள், தேவர்களுக்கு கோமான், கோமான் என்றால் தலைவன். அப்படிப்பட்ட நீ இருக்கின்ற ஆலயத்துல தூகேன், தூகேன் என்றால் தூய்மைப்படுத்துதல், கூட்டுதல். தூகல் தூகு தூகு தூகல் என்பது கூட்டுதல். தூகேன் அப்படி கூட்டுதல், கூட்டின பிறகு என்ன பண்றது தூய்மைப்படுத்துதல். தூகேன் என்று தூய்மைப்படுத்துதல். தூய்மைப்படுத்துதல் வந்து கூட்டுதல், தண்ணீர் தெளித்தல் முதலான இதுகளை செய்து அதற்கு மேலே மெழுகுதல். மெழுகுதல் அந்த காலத்துல மெழுகல், அந்த காலத்துல மெழுகுதல். இப்ப தண்ணீர்னால தூய்மைப்படுத்துறது, முதல்ல கூட்டிட்டு தண்ணீர் விட்டு சுத்தம் பண்றது. அந்த மாதிரி செய்யறது ஆலயத்தை மெழுகு கூத்தாடு. அப்புறம் ஆனந்தத்தினாலே உன்னுடைய புகழை பாடி தன்னை மறந்து கூத்தாடுதல். தன்னை மறந்து கூத்தாடுதல் ஞானிகளுக்கு ஒரு இயல்பான ஒரு தொழில் தான். ஆடுவதும் பாடுவதும் ஆனந்தமாக நன்மை கூடுவது நன்னடியே செய்க வரா, தேடுவது நன்னடியே செய்க வராபரமே என்பார் தாய்மானார். அதனாலே ஞானிகள் ஆடுவார். ஞானிகள் தன்னை மறந்து ஆடுதல். இப்ப வேணும்னு ஆடிட்டு இருக்காம்பாரு, அது வேற. தன்னை மறந்து ஆடு பரமானந்தத்தால ஆனந்தத்தினாலே ஆடுதல். அது ஆனந்த கூத்தம் அரும்பரின் நாம் அவ்வனமே ஆனந்தம் ஆகியிருந்து ஆடாமோ தோணோக்கம் என்பது தோணோக்கம். அதனாலே இப்படி பணிகளை செய்து அதன் பிறகு உன்னை நல்ல பாடல்களாக பாடல்களின் மூலமாக பாடி அந்த பாடல்கள் மூலமாக ஆடி கூத்தாடேன். சாமாரை வருகின்றேன். இப்பூமாலை புனைந்து ஏத்த வேணும், அகம் குடைய வேணும், அன்பு உருக வேணும், பூமாலை புனைந்து ஏத்த வேணும், புகழ்ந்து உரைக்க வேணும், நீ திருக்கோயிலை தூக வேணும், மெழுக வேணும், கூத்தாட வேணும். இது ஒன்று கூட செய்யவே இல்லை நான், இது ஒன்று கூட நான் செய்யவில்லை. செய்யாமையினாலே என்ன பண்ணுகிறேன் என்றால் எந்த வழியிலே போய் கொண்டிருக்கிறேன் என்றால் சாகின்ற வழியில வேகமாக போய் உண்டு போய் கொண்டிருக்கிறேன். சாமாரே விரைகின்ற விரைகின்ற விரைதல் என்றால் வேகம். சாமாரே வருகின்றேன், ஆமாறு ஆகுகின்ற வழியிலே போகாமல் சாகின்ற வழியிலே போய் கொண்டிருக்கிறேன். சாமாரே வருகின்றேன் சதுராலே சாருவாலே. கையால சதுர் என்கின்ற நான்கு வகையான மார்க்கங்களால சார்ந்திற்கு உரியதாக இருப்போம். அது சதுர் என்றால் நான்கு, சதுர் என்றால் நான்கு, சதுரம் என்றால் நான் சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் செம்பந்தர் தேவாரம். அதனால சதுர் என்பது சரியை கிரிய யோகம் ஞானம். சரியை கிரிய யோகம் ஞானம் ஆகிய நான்கு வழிகளிலே சென்று சிவனை சார்ந்தது. அதை சதுராலே சார்வார். சிவனை சார்வதற்கு நான்கு வகை நான்கு வகையானது. அந்த வழிகளாலே சாரப்படுகின்ற பொருளாக இருக்கிற பெருமானே உன்னை உன்னுடைய திருவடிக்கு நான் ஆமாறு அகங்குளையேன் அன்புறுகேன் குமாரை உணர்ந்தேத்தன் போன்றுறையேன் புத்திகளில் கோமான் என் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே வரைகின்றேன் சதுராலே சார்வானே என்று இந்த பாடலிலே சொல்லி நமக்கு நினைவுபடுத்துகிறார் மாணிக்க வாசகர். வான்மகில் வளாது வெய்யமலிவளம் சுரக்க மன்னன் குவன் முறை அரசு செய்ய குறையில் ஆவீர்கள் வாழ்க நான் மறை அரங்கடும் விளங்குது உலகம் எல்லாரும் பார்வதி மாணிக்க வாசகர் மகரடி வாழ்க
1: வாழ்க வாழ்க.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
3: இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 292.

ஈசனை நினைக்கும் வண்ணம் பதி ஞானத்தை பெறுதற்கு முயல்க. உங்கள் பாவங்கள் நீங்க அவரை புகழ்க. அதன் பயனாய் மனம் வேறொன்றையும் சாராது அவரையே சார்ந்தால் ஞான ஒளியான இறைவன் உன்னில் விளங்குவார். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூல அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 294.

பதிஞானம் பெற்றால் சிவம் உயிர் துணையாய் நிற்கும். உடனே ஜோதி காட்சி தோன்றும். சுத்த மாயையில் எழும் மந்திர ஒலி கேட்கும். உடலில் நறுமணம் பரவும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 301.

சிவபெருமான் தேவாதி தேவர் ஒளி உருவகர். அவரை ஒரு சிறிது அறிந்தோர் பாடிய பாடல்களை நீ பாடுவாயாக, அல்லது கேட்பாயாக, கேட்டு உணர்வாயாக. நீவீர் உயர்ந்தோர் ஆவீர்கள் என்பது திண்ணாம் திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமுறை அருளிய திருமந்திரம் தந்திரம் 1 மந்திரம் 308.

சிவனாகிய இறைவனை புகழ்வோருக்கு இன்பமும் இகழ்வோருக்கு துன்பமும் தருவார். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1 மந்திரம் 318.

சிவஞான கல்வி கற்று அன்பில் நிற்போரே உண்மையான இறைவனை உணர முடியும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 321.

நடு நாடியான சுழு முனையில் மூச்சை செலுத்தி ஞானம் எய்தினோர் திருமால், பிரமன் போன்ற பதவியை எய்துவர். சிலர் உயர்ந்த ஞானியர் ஆவர். அவருள் சிலரோ சிவமே ஆகும் வீடு பேரும் பெறுவர். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 326.

காமமும் கள்ளும் கீழ் மக்களுக்கு உரியவை. அதன் வசப்பட்டோர் அறியாமையில் மூழ்கி பிற சமயத்துள் மூழ்குவர். ஆனால் சிவபெருமானின் திருவடியில் ஊன்றி நிற்போருக்கு இன்ப உணர்வை ஊட்டி நன்மையை தருபவர் ஈசன். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 332.

0: வாம நெறியினர் சக்தி தேவியை வழிபடுவார்கள். அவர்கள் கல் உண்பர். ஆனால் சக்தியின் அருளையும் பெறாது வலிமையையும் இழப்பர். சிவ யோக நெறியில் உண்மை அறிவானந்தம் பெற சத்திய ஞானத்தை சார்தலே அருள் சக்தியை பெறும் ஒரே வழி திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம்.
0: இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 2, மந்திரம் 340.

சிவனின் அம்சமான வீரபத்திரர் தக்கனின் வேள்வியை அழித்து அவன் தலையை வெட்டி தீயிலிட்டு சிவனை இகழ்ந்தோருக்கு தண்டனை இதுவே என்று அவனுக்கு ஆட்டு தலையை பொருத்தினார். இறைவன் பக்குவப்பட்ட சிவர்களை பிரம்மனின் ஆட்சி நின்று விடுவித்து பிந்து செய்யம் பெற அருள் புரிவார். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூல அருளிய திருமந்திரம் தந்திரம் 2 மந்திரம் 343.

0: சிவபிரான் முப்புறமும் எரித்தது பொன் வெள்ளி இரும்பிலான கோட்டையை அல்ல, ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று மலங்களையே நம்மிடமிருந்து எரிப்பவு என்பதே உண்மை. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமூலர் திருமந்திரம். வழங்குபவர் சென்னை சுப்பிரமணியன் சர்மா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருச்சிற்றம்பலம். திருமந்திரமே சிதம்பரந்தானும், திருமந்திரமே சிறந்த உபாங்கம், திருமந்திரமே திருக்கூத்தின் செய்கை, திருமந்திரமே திருமேனிதானே, திருமேனிதானே திருவருளாகும், திருமேனிதானே திருஞானமாகும், திருமேனிதானே சிவநேயமாகும், திருமேனிதானே தெளிந்தார்க்கு சித்தியே. ஆத்மபந்துக்களே, தொடர்ந்து திருமந்திரத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். கடவுள் வாழ்த்து அப்படிங்கிற பகுதியே நம்ம இன்னும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் இன்னும் இருக்கு, 3000 பாடல்கள் இருக்கின்றன. இப்பதான் 30வது பாடலுக்கு வருகிறோம். கேட்பதற்கும் சொல்வதற்கும் இறையருளும் குருவருளும் துணை நிற்பதாக. இது ஒரு அருமையான பாடல்.

0: நான் ஒக்கும் பண்ணகத்து இன்னிசை பாடல் உற்றானுக்கு கண்ணகத்தே நின்று காதலித்தேனே. மண்ணகத்தானொக்கும் மண்ணகத்தார் மனிதர்கள் மனிதர்களைப் போல எளிமையானவர் மனிதர்களைப் போல எளிதில் அப்ரோச் பண்ணக்கூடியவர், அப்ரோச்சபிலிட்டி ஜாஸ்தி. மண்ணகத்தானுக்கும் இவர்களுக்கு எப்படி உணர்ச்சிகள் இருக்கின்றனவோ அந்த உணர்ச்சிகள் இறைவனுக்கு வேறு விதமாக வெளிப்படுகின்றன. இவர்களுக்கு கருணாரசம் இருக்கிறது அப்படின்னா அவருக்கும் கருணாரசம், அவரச நாயகன் ஈஸ்வரன் ஒருவர் தான். தவறான வழியில் போய்விடப் போகிறானே மானிடன்ங்கிற பயம், எப்படியாவது காப்பாத்தி கொண்டு வந்து சேர்த்துடணும் வழிக்குங்கிற கருணை, எல்லா விதமான ரசமும் கலர்ந்து இருக்கக்கூடிய ஈசன் இறைவன். அதனால் மண்ணகத்தானுக்கும் மனிதர்களுக்கு என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் உண்டோ அது அவருக்கும் உண்டு. அதனால அவரை மனுஷன் நினைச்சுக்க கூடாது. குருநாதரை பற்றி சொல்லும் பொழுதும் கூட குருவுக்கும் இதே உடல் தான், இதே ரெண்டு கை தான், ரெண்டு கால் தான், ஒரே தலை தான். அதனால குருநாதரும் நாமும் ஒண்ணு அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. குருநாதரும் சாப்பிடுறார், குருநாதரும் மலஜலங்கள் கழிக்கிறாருங்கிறதுனால அவரும் இந்த தேகத்துல இருக்காருங்கிறதுனால தேக சாமியத்தினால நாமும் அவரும் ஒண்ணு நினைச்சுக்க கூடாது. நம்மை போல் அவருக்கும் அந்த உடல்னு எடுத்தா அந்த உடலுக்குன்னு சில கர்மாக்கள் இருக்கதான் செய்யும், அதை எல்லாரும் செஞ்சுதான் ஆக வேண்டும். அதனால இவா ரெண்டு பேரும் ஒன்னாயிட மாட்டா. இத ஒரு உதாரணம் கொண்டு சொல்லலாம். கடல்ல மீனும் இருக்கிறது கப்பலும் இருக்கிறது. மீன் கடல்லையே இருந்துடும், கடல்ல இருந்து வெளியில வந்தா மீன் இறந்து விடும். கப்பல் கடலை கடப்பதற்காகவே கடலில் இருக்கிறது, ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காகத்தான் கடல்ல கப்பல் இருக்கு. கப்பலும் மீனும் ஒன்னும் சொல்ல முடியுமா? ரெண்டுமே தண்ணிக்குள்ளதான் இருக்கு, அதனால இது ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ல முடியுமோ? கரைக்கே வர முடியாத மீன் கரைக்கு கொண்டு சேர்ப்பதற்காகவே இருக்கக்கூடிய கப்பல். அப்போ நீயும் மனித தேகத்தோடு இருக்கிறாய், குருநாதரும் மனித தேகத்தோடு இருக்கிறாருங்கிறதுனால ரெண்டு பேரும் ஒன்னாகிவிட முடியாது. குருநாதர் குருநாதர் தான், நாம நாம் தான். அந்த குருநாதருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவன் தானே குருநாதரை விசேஷனம் பண்றார். குருநாதருக்குள்ள அவருடைய ஹிருதயத்துல வசிக்கக்கூடிய அந்த தெய்வம் தானே குருநாதருக்கு அந்த ஸ்தானத்தை கொடுத்து வசத்துறது. மண்ணகத்தானுக்கும் குருவினுடைய தத்துவத்தை இங்கே சொல்லுகிறார். மண்ணகத்தானுக்கும் வானகத்தானுக்கும் தேவர்களை ஒப்பானவர். தேவர்களுக்கு என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்குமோ அதெல்லாமும் அவருக்கு இருக்கும். தேவர்களுக்கு என்னென்னலாம் தெரியுமோ அதெல்லாம் அவருக்கும் தெரியும். தேவர்களால் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் அவராலையும் செய்ய முடியும். வானகத்தான் ஒக்கும். அப்போ மண்ணகத்தான் ஒக்கும் வானகத்தான் ஒக்கும் விண்ணகத்தானுக்கும் விண் வானம்னு சொல்லியாச்சு, அப்புறம் விண்ணுன்னு வேற தனியா சொல்றாரு. ஏன்னா இங்க ஆகாசத்தை குறிப்பிடுகிறார். ஆகாசம் சப்தம் தான் அதனுடைய தன்மாத்திரை. வேதத்தை இங்கே சொல்லுகிறார். அடுத்தது சொல்றார் வேதத்தினான் ஒக்கும். விண்ணை சொல்லிட்டு வேதத்தை சொல்லுகிறார். அப்போ வேதங்களும் வேதங்களினுடைய அந்தமும் வேதத்தின் விழுப்பொருளைன்னு சொல்லுவது போல, வேதத்தின் விழுப்பொருளை அந்த வேதத்தை ஒக்கும் வேதத்தினானுக்கும் பண் அகத்து இன் இசை பாடல் உற்றானுக்கு. அழகான ஸ்லோகம் இருக்கிறது இல்லையா சம்ஸ்கிருதத்துல, வாகர்த்தாவிவ சம்பிருத்த வாகர்த்த பிரதிபத்தையே ஜகதா பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரம். வாக்கு அர்த்தம் இது ரெண்டையும் தனித்தனியா பிரிக்க முடியாது. வாக்கு ஒரு சப்தம், ஒரு ஒளி ஒலி அப்படின்னு ஏற்பட்டிருந்தா அந்த ஒலிக்கு ஒரு அர்த்தம் கண்டிப்பா இருக்கும். வாகர்த்தாவிவ சம்பிருத்த ரெண்டும் சேர்ந்தே தான் இருக்கும். ஒரு ஒலின்னு ஒண்ணு உண்டு பண்ணியாச்சானா அந்த ஒலிக்கு ஒரு அர்த்தம் இருந்தே ஆக வேண்டும். வாகர்த்தாவிவ சம்பிருத்த இந்த வாக்கும் அர்த்தமும் சேர்ந்திருப்பது போல அப்படிங்கிற அந்த மெட்டஃபரை இங்க கையாளுறார். பண்ணகத்து இன்னிசை பாடல் உற்றானுக்கு பண் இன்னிசை பாடல் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைந்தது. இந்த பின்னி பிணையறது அப்படிங்கறது சொல்றோம் இல்லையா, அந்த பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய அனைத்தையுமே இங்கே சொல்லிவிடுகிறார். மண்ணும் விண்ணும் பின்னி பிணையக்கூடியது, மண்ணும் வானும் விண்ணும் வேத விழுப்புரலும் பின்னி பிணையக்கூடியது. அங்கிருந்துதான் வேத சப்தம் கேட்டுண்டே இருக்கு. நம்ம மந்திர திரஷ்டாக்களாக இருக்கக்கூடிய ரிஷிகள் அதை கேட்டு கருணையின் பேரினால் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். கண்ணகத்தே நின்று காதலித்தேனே. இந்த இடத்துல ஒரு யோக ரகசியம், இறைவனை நம்முள் காண்பதற்கு வெளியிலே தேட வேண்டிய அவசியம் இல்லை, கோவில் கோவிலாக செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கோவிலுக்கு போறதுனுடைய அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். கோவிலுக்கு போய் அந்த பெருமான் எப்படி இருக்காருங்கிறத பார்த்து வீட்டிலே உட்கார்ந்து அவரை நினைக்கும் பொழுது அதே மாதிரி நினைத்து பார்ப்பதற்கு ஒரு எக்ஸ்டர்னலைசேஷன் தான் கோவில். கோவிலுக்கு அவசியம் போகணும், போகணும்னு போக வேண்டாம்னு நான் சொல்லலை. கோவிலுக்கு அவசியம் போகணும், எதுக்கு போகணும் தெரிஞ்சுட்டு போகணுங்கிறத தான் சொல்றேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பெரிய சிவயோகி கடப்பை சச்சிதானந்த யோகீஸ்வரர் என்பது அவருடைய பெயர். அவருடைய ஜீவசமாதி பெங்களூரிலே இருக்கிறது. மிகப்பெரிய சிவயோகி. அவர் சொல்லுகிறார், சிவபெருமானே அவருக்கு குருவாக வந்து வெட்டவெளி பரம்பரை அப்படிங்கிற குரு பரம்பரையில் அவரை சேர்த்து கொண்டு அவருக்கு தியானத்தை கற்பிக்கிறார். என்ன தியானம் பண்ணுவார் அப்படின்னா, ஏதோ பெரிய மந்திரங்கள் சொல்லியோ இல்ல பெருசா மூச்செல்லாம் அடக்கி வச்சுட்டு தியானம் பண்றாரோன்னு பார்த்தா, கண்ண மூடி இயல்பாக அமர்ந்திருப்பார். அவருக்கு ஊர் காஞ்சிபுரம், ஏகாம்பரநாதர் கோவில் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம். ஏகாம்பரநாதர் கோவில் அப்படியே மனசுக்குள்ள கற்பனை பண்ணி கொண்டு வந்துருவார். அந்த கற்பனையிலேயே அப்படியே ஒவ்வொரு கதவா திறந்து கொண்டு போய் அதுக்குன்னு ஒரு பிராமணால அவரே ஒரு கல்பித்தமான பிராமணர்களை ஏற்பாடு பண்ணி கொண்டு அங்கங்க செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய வேலையாட்களை ஏற்பாடு செய்து கொண்டு எல்லாம் கல்பனையிலேயே மனோ கல்பனையிலேயே இவர் அங்கே பக்தராக நின்று வழிபட, அங்கே அவர்கள் அபிஷேகம் செய்ய, அலங்காரம் செய்ய, தீபாராதனை காட்ட, நேவேத்தியம் பண்ண, தீபாராதனை கட்ட, எல்லாம் சோடசோபச்சாரத்தோட பூஜை நடக்கும். மானசீகமாகவே எல்லாம் முடிச்சுட்டு கோவில் எல்லாம் சாத்தி சாவியெல்லாம் பூட்டிட்டு அதெல்லாம் அவா கையில ஒப்படைச்சிட்டு இவர் திருப்பி வர வரைக்கும் இது ஒரு தியானம். இந்த தியானத்தை தவிர நான் வேற எதுவுமே செய்ததில்லை அப்படிங்கிறார் நம்முடைய பரமஹம்சர் சச்சிதானந்த யோகீஸ்வரர் கடப்பை சித்தர். எதற்காக இதை நான் சொல்லுகிறேன் அப்படின்னா, கண்ணகத்தே நின்று காதலித்தேனே. இந்த கண் வெளியில இருக்கு இல்லையா, இந்த வெளியில இருக்கக்கூடிய கண், வெளியில பார்க்கக்கூடிய உருவங்கள் நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்ம சாதனைக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படிங்கறத காரணம் காட்டுறதுக்காகத்தான் சச்சிதானந்த யோகீஸ்வரனுடைய சரித்திரத்தை இப்பொழுது சொன்னேன். அப்ப அகத்தே கண் அகத்தே நின்று காதலித்தேனே, கண்ணுல நின்று காதலிச்சேன்னு சொல்ல, கண் அகத்தே நின்று காதலித்தேனே, கண்ணை அகமாக திருப்பி அகமுகமாக கண்களை திருப்பி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று மணிவாசகர் சொல்லுவது போல, அந்த கண்ணை அகத்தின் வழியாக திருப்பும் பொழுது அங்கே இறைவன் இருக்கிறார். அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா என்று லலிதா சஹஸ்ரநாமத்திலும் வரக்கூடிய நாமத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். அந்தர்முகமாக ஆராதனை பண்ணுவது என்பது சுலபம், வெளியில டாம்டாம் போட வேண்டிய அவசியமில்லை. பூஜைக்கு இத்தனை மணி நேரம் ஆகும், அத்தனை மணி நேரம் ஆகும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணை மூடி உட்கார்ந்து மானசீகமாக இந்த பூஜையை செய்து கொண்டு வந்தவுமே ஆனால் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை ஆத்மபந்துக்களிடம் தெரிவித்துக் கொண்டு அடுத்த பாடலில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம் வாழ்கவே வாழ்க எண்ணந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்கமே ஞானத்தவந்தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. என் தாயுடு என்னப்பன் ஏழேழு பிறவி மன்றே சிவனுக்கு எழுதிய ஆவணம் ஒன்றாய் உலகம் படைத்தான் எழுதினான் நின்றான் முகில்வன் நன்னேரெழுத்தாமே. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

பதினொன்று பனிரெண்டு என்ற எண்ணிக்கையில் திருப்பதிகப்பாடல்கள் அமையும். அப்பர் பெருமானருளிய சித்தத்தொகை திருக்குறுந்தொகை 30 பாடல்களைக் கொண்டதாக அமைந்துள்ளமை காணலாம். ஐயாறன் அடித்தளத்தில் அகம் குலைந்து மெய்யரும்பி ஆனந்தத்தழுந்திய அப்பத்தம்பிரான் 20 பாடல்களால் ஒரு திருப்பதிகத்தை நிறைவு செய்கிறார். அடியவர் உள்ளத்து ஆனந்தக் கனியாய் தித்தித்திருக்கும் திருவிருத்தம் சிந்திப்பரியன என தொடங்கும் திருப்பாடல். இத்திருப்பதிகத்தில் தோய்ந்த சிந்தையினராம் செக்கிழார் பெருமான் அன்பின் மண்டு திருவிருத்தங்கள் என்று போற்றியருளினர். கற்போர் நெஞ்சை கனிவித்து கண்களில் கண்ணீர் பெருக்கவல்ல பான்மையின இத்திருப்பாடல்கள். உத்தமர்க்கு ஞானச் சுடராய் நடுவே உதிப்பன ஐயாறன் அடித்தளம் என்ற தொடரில்தான் எத்துணை எத்துணை நுண்பொருள் பொதிந்துள்ளது. பதிக நிறைவில் இராவணனுக்கு அருளிய திருக்குறிப்பும் புலப்பட வைத்து அருளினர். இத்திருப்பதிகம் திருவடி தொத்திரமாகப் போற்றப்பெறும் சிறப்பினது ஆம் சிந்திப்பரியன எனத் தொடங்கும் திருவிருத்தம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
3: திருமாளிகை தேவர் திருவிசைப்பா 4 பதிகம் கோயில் என்ற சிதம்பரத்தில் பாடப்பெற்றது பண் காந்தாரம். சிவனுக்கு அன்பு செய்யாதவரை காணவும் அவரோடு பேசவும் கூடாது என்று கூறுவது இப்பதிகம்.

அடியார்களைத் தவிர மற்றவர்களோடு இணங்காத ஈசனாகிய சிவபெருமான் மேல் அன்பு கொண்ட மனம் உடையவளான எனக்கு ஓர் உறுதி உண்டு. மங்களம் தரும் சிறந்த தில்லையம்பலவனுடைய மனமிக்க அடியார்களின் வள்ளன்மை போன்ற குணங்களை எடுத்துச் சொல்லாதவர் வாய் மேன்மையற்ற துவாரமுள்ள வெறுவாய். அவர்கள் உடல் சுமந்த நடைப்பிணங்கள், என் கண்கள் அவர்களை காணமாட்டா, என் வாய் அப்பேய்களோடு பேசாது.

நிலம், நீர், தீ, காற்று, வானம், கதிரவன், சந்திரன், ஆன்மா எனப்படும் எட்டு உருவங்களில் இணைந்து நின்று என்னை ஆட்கொண்டவன் ஈசன். திரண்ட சோதிமயமாய் ஒளிவிட்டு பிரகாசிப்பவன், மலர் மாலை அணிந்தவன், தில்லைப்பதிக்கு வேந்தன். அவனை சேராத தீயவர்கள், இழிவான சொற்களை பேசும் ஏவலர்கள், கொடிய வார்த்தை பேசி சிவநெறிக்கு புறம்பாக திரிபவர்கள், அவர்களை என் கண்கள் காண மாட்டா, என் வாய் அந்த பேய்களோடு பேசாது.

அருள் திரண்டு வடிவமான அழகிய செம்பொன் போன்ற ஒளி வடிவத்தில் அம்பலத்தில் ஆனந்த நடனம் செய்பவன் இறைவன். இருட்டு திரண்டது போன்ற கருப்பு நிற நஞ்சை கழுத்தில் வைத்தவன். அவனால் இன்பமடையும் அடியார்கள் மேல் அன்பு கொண்டு தொண்டு செய்யாதவர்கள் செருக்குடையவர்கள், பயனற்ற சொற்களை பேசும் பொறாமை மிக்கவர்கள், கடுகு போன்றவர்கள், பொய் பேசுபவர்கள். அவர்களை என் கண்கள் காண மாட்டா, அப்பேய்களோடு என் வாய் பேசாது.

சிவபிரானுடைய செந்தழல் பிளம்பன்ன மேனி கண்டு அச்சமுற்ற பிரமனும் மாலும் தொடர்ந்து சென்றும் அறிய முடியாத சுடர்வொளியானவன் இம்மண் மீது அணுகியிருக்கும் அடியாருக்கு பக்கத்தில் இருக்கிறான். செம்பொன்னால் செய்த சிற்றம்பலத்திலாடும் அந்த பெருமானுக்கு அடிமை பூணாதார் அழுகை உடையவர், பிறரை துன்புறுத்தக்கூடியவர், குருட்டுத்தன்மை உள்ள அறிவிலிகள், கீழ்மையானவர், வாய் அழுக்குடையவர், எம்பெருமானுக்கு இணங்காது பிணங்குபவர், அவர்களை என் கண் காணாது, என் வாய் அப்பேய்களோடு பேசாது.

எட்டு திசைகளையும் தாண்டி பரவும் சிறப்புடைய தில்லையில் சிவபிரான் ஆடும் நடனத்தை விரும்பி வழிபடுவோர் சிவனடியார்கள். அவர்கள் பாவங்கள் அழிய திருநீறு பூசும் நம்மவர்கள். அவர்களை சேராதார் நாய் போன்றவர்கள். எல்லோரும் நகையாட பொருள் புரியாமல் வடமொழி நூற்களை ஓதி வாதம் செய்யும் அற்பர்கள், நாத்திகவாதம் பேசும் தீயவர்கள். அவர்களை என் கண்கள் காண மாட்டா, என் வாய் அப்பேய்களோடு பேசாது.

எட்டாடும் பாம்புகளாட திருநடம் ஆடும் அம்பலத்து அமுதமே என்று போற்றும் பெருமை மிக்க சிவனடியார்களின் செம்மையான திருவடிகளை தங்கள் தலையில் மாலை போலச் சூடிக்கொள்ளும் பேறு பெறாதவர்கள் மங்களமில்லா உடம்பு பெற்றவர்கள், ஜாடை பேசும் அற்பர்கள், கோல் சொல் கூறி திரியும் வம்பர்கள், பொய் பேசும் பேடிகள். அவர்களை என் கண்கள் காணமாட்டா, என் வாய் அப்பேய்களோடு பேசாது.

என் உள்ளத்தை உருக வைத்து அதனுள்ளே ஊறுகின்ற இனிய தேன் போன்ற பேரின்பத்தை மாறாமல் அருந்த திருவருள் குறிப்பை அருள்பவன் தில்லைப் பெருமான். அவன்பால் சென்று அருள் பெறும் மனமில்லாதார் சுருங்கிய அறிவினர். நரகத்தில் இருக்க வேண்டிய கள்ளர்கள், நீங்காத பாவங்களை பெருக்கிக் கொண்டிருப்பவர்கள். அவர்களை என் கண்கள் காணமாட்டா, என் வாய் அப்பேய்களோடு பேசாது.

செவ்வானம் போல் சிவந்து நூறாயிரம் கதிரவர்கள் போல் ஒளி வீசும் தில்லையில் எழுந்தருளிய பேரழகனாகிய பொன்னம்பலப் பெருமான் என்று வேதங்கள் கூறும் உண்மையை நினைக்காதவர்கள் இருமாப்புடையவர்கள், மிக கீழானவர்கள், பெரிய ஏமாற்றுக்காரர்கள், புத்தர் முதலிய பொய்யர்கள், அவர்களை என் கண்கள் காணமாட்டா, என் வாய் அப்பேய்களோடு பேசாது.

எச்சன் தலையை அறிந்து எடுத்து பந்தாடி இடப வாகனத்தில் ஏறினார் சிவபெருமான். அப்பொழுது தேவர்கள் அஞ்சு ஓடினார்கள். அப்படி நின்ற தில்லையம்பலப் பெருமானை சார்ந்து நில்லாதார் வெறுக்கத்தக்கவர்கள், ஞான நூற்களை படிக்காத பொல்லாத கீழ்மக்கள், இறைவன் புகழ் பேசாத லௌகிக நூற்களை கற்கும் பைத்தியக்காரர்கள். அவர்களை என் கண்கள் காணமாட்டா, அப்பேய்களோடு என் வாய் பேசாது.

சிவ வழிபாட்டுக்காக வரும் தேவர்களின் மணி முடிகளில் நெருங்கி பிரகாசிக்கும் நவரத்தினங்கள் ஒளி வீசும் தில்லையம்பலத்தில் ஆடும் பெருமை மிக்க வெற்றி வேந்தனாகிய கூத்தப் பெருமான்பால் மிகுந்த பற்று கொள்ளாதார் அறிவிலிகள், தெளிவற்ற உள்ளங்கொண்ட அஞ்ஞானிகள், வம்புச்சொல் பேசும் பெண்தன்மை உடையவர்கள், இவர்களை என் கண்கள் காணமாட்டா, என் வாய் இப்பேய்களோடு பேசாது.

0: சிறப்புடை அடியார்கள் வாழக்கூடிய தில்லை செம்பொன் அம்பலத்தாடும் பெருமானுக்கு ஆளாகி அடிமை பூண்டு மன உறுதிமிக்க மற்ற அடியார்களுக்கு அடியார்களாய் உறுதியோடு இருப்பார்கள். இவர்கள் திருவடி பணிந்து திருநீறு அணியாதார் இறப்புக்கும் பிறப்புக்கும் விருப்பமுடையராய் மீண்டும் மீண்டும் பிறப்பார்கள். இத்தகையோரை என் கண்கள் காணமாட்டா, என் வாய் இந்த பேய்களோடு பேசாது.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் shaivam.org-இன் 3 ரேடியோ சேவைகளும் தற்போது எங்களுடைய சொந்த ஸ்ட்ரீமிங் சேவையகத்திலிருந்து இயங்கி வருகின்றன. இதன் காரணமாக ஸ்ட்ரீமிங் யூஆர்எல் மாற்றப்பட்டுள்ளது. நீங்கள் தற்போது கேட்டுக்கொண்டிருக்கும் ஸ்ட்ரீம் விரைவில் நிறுத்தப்படும். நம் shaivam.org இணையதளமும் மொபைல் செயலியும் ஏற்கனவே புதிய யூஆர்எல்லுக்கு மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. எனவே அவற்றின் மூலம் நீங்கள் எந்தவித இடையூறுமின்றி தொடர்ந்து நம் ரேடியோ சேவைகளை கேட்டு மகிழலாம். தற்போது டூனின் ரேடியோ கார்டன் போன்ற பிற தளங்கள் அல்லது சேவைகளின் மூலம் நம்முடைய ரேடியோ சேவைகளை கேட்டுக்கொண்டிருந்தால் தயவுசெய்து shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சல் முகவரியில் எங்களுக்கு தெரிவிக்கவும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த தளங்களிலும் புதிய ஸ்ட்ரீமிங் யூஆர்எல்களை புதுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம். எங்கள் புதிய ஸ்ட்ரீம்களை நீங்கள் தொடர்ந்து எவ்வித இடையோரும் என்று கேட்க எங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எங்களுக்கு தெரியப்படுத்தவும். தங்களது தொடர்ந்து ஆதரவிற்கு நன்றி. திருச்சிற்றம்பலம்
3: செங்காட்டங்குடி திருமருகல் இணைந்து பாடப்பட்ட திருத்தல பதிகம் பன்னெட்டப்பாடை ராகம் கம்பீரநாட்டை தாளம் ஆதி திருஞான சம்பந்தர் முதல் திருமுறை பயிற்சியாக பாடப்படுகின்றது.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் .org-இன் மூன்று ரேடியோ சேவைகளும் தற்போது எங்களுடைய சொந்த ஸ்ட்ரீமிங் சேவையகத்திலிருந்து இயங்கி வருகின்றன. இதன் காரணமாக ஸ்ட்ரீமிங் யூஆர்எல் மாற்றப்பட்டுள்ளது. நீங்கள் தற்போது கேட்டுக்கொண்டிருக்கும் ஸ்ட்ரீம் விரைவில் நிறுத்தப்படும். நம் சைவம் .org இணையதளமும் மொபைல் செயலியும் ஏற்கனவே புதிய யூஆர்எல்லுக்கு மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. எனவே அவற்றின் மூலம் நீங்கள் எந்தவித இடையூறுமின்றி தொடர்ந்து நம் ரேடியோ சேவைகளை கேட்டு மகிழலாம். தற்போது டூனின் ரேடியோ கார்டன் போன்ற பிற தளங்கள் அல்லது சேவைகளின் மூலம் நம்முடைய ரேடியோ சேவைகளை கேட்டுக்கொண்டிருந்தால் தயவுசெய்து சைவம் @சைவம் .org என்ற மின்னஞ்சல் முகவரியில் எங்களுக்கு தெரிவிக்கவும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த தளங்களிலும் புதிய ஸ்ட்ரீமிங் யூஆர்எல்களை புதுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம். எங்கள் புதிய ஸ்ட்ரீம்களை நீங்கள் தொடர்ந்து எவ்வித இடையோரும் என்று கேட்க எங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சைவம் @சைவம் .org என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எங்களுக்கு தெரியப்படுத்தவும். தங்களது தொடர்ந்த ஆதரவிற்கு நன்றி. திருச்சிற்றம்பலம்
2: திருச்சிற்றம்பலம் சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
3: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
4: 32 பல்பொலி

Thank you.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் மூன்று ரேடியோ சேவைகளும் தற்போது எங்களுடைய சொந்த ஸ்ட்ரீமிங் சேவையகத்திலிருந்து இயங்கி வருகின்றன. இதன் காரணமாக ஸ்ட்ரீமிங் யுஆர்எல் மாற்றப்பட்டுள்ளது. நீங்கள் தற்போது கேட்டுக்கொண்டிருக்கும் ஸ்ட்ரீம் விரைவில் நிறுத்தப்படும். நம் சைவம் டாட் ஆர்க் இணையதளமும் மொபைல் செயலியும் ஏற்கனவே புதிய யுஆர்எல்லுக்கு மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. எனவே அவற்றின் மூலம் நீங்கள் எந்தவித இடையூறுமின்றி தொடர்ந்து நம் ரேடியோ சேவைகளை கேட்டு மகிழலாம். தற்போது டூனின் ரேடியோ கார்டன் போன்ற பிற தளங்கள் அல்லது சேவைகளின் மூலம் நம்முடைய ரேடியோ சேவைகளை கேட்டுக்கொண்டிருந்தால் தயவுசெய்து சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சல் முகவரியில் எங்களுக்கு தெரிவிக்கவும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த தளங்களிலும் புதிய ஸ்ட்ரீமிங் யுஆர்எல்களை புதுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம். எங்கள் புதிய ஸ்ட்ரீம்களை நீங்கள் தொடர்ந்து எவ்வித இடையூறும் என்று கேட்க எங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எங்களுக்கு தெரியப்படுத்தவும். தங்களது தொடர்ந்து ஆதரவிற்கு நன்றி. திருச்சிற்றம்பலம்
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
3: அண்ணையானை

Thank you.

and there

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
3: திருச்சிற்றம்பலம் செக்கிழார் சுவாமிகள் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம், குங்கிலியக்கலைய நாயனார் புராணம்,

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் மூன்று ரேடியோ சேவைகளும் தற்போது எங்களுடைய சொந்த ஸ்ட்ரீமிங் சேவையகத்திலிருந்து இயங்கி வருகின்றன. இதன் காரணமாக ஸ்ட்ரீமிங் யுஆர்எல் மாற்றப்பட்டுள்ளது. நீங்கள் தற்போது கேட்டுக்கொண்டிருக்கும் ஸ்ட்ரீம் விரைவில் நிறுத்தப்படும். நம் சைவம் டாட் ஆர்க் இணையதளமும் மொபைல் செயலியும் ஏற்கனவே புதிய யுஆர்எலுக்கு மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. எனவே அவற்றின் மூலம் நீங்கள் எந்தவித இடையூறுமின்றி தொடர்ந்து நம் ரேடியோ சேவைகளை கேட்டு மகிழலாம். தற்போது டூனின் ரேடியோ கார்டன் போன்ற பிற தளங்கள் அல்லது சேவைகளின் மூலம் நம்முடைய ரேடியோ சேவைகளை கேட்டுக்கொண்டிருந்தால் தயவுசெய்து சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சல் முகவரியில் எங்களுக்கு தெரிவிக்கவும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த தளங்களிலும் புதிய ஸ்ட்ரீமிங் யுஆர்எல்களை புதுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம். எங்கள் புதிய ஸ்ட்ரீம்களை நீங்கள் தொடர்ந்து எவ்வித இடையோரும் என்று கேட்க எங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எங்களுக்கு தெரியப்படுத்தவும். தங்களது தொடர்ந்து ஆதரவிற்கு நன்றி. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: சிற்றம்பலம். மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருவாசகம். தலைப்பு அறிவுறுத்தல். வழங்குபவர் சிவ கோமதி நாயகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: பரவுவார் இமையோர்கள், பரவுவார் இமையோர்கள் பாடுவன நாள் வேதா, குறவுவார் குழல்மடவார் கூருடையாள் ஒரு பாகம், விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள் மேன்மேல் உன் விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள் மேன்மேல் உன் அறவுவார் கழலினைகள் காண்பாரோ அறியானே, காண்பாரோ
4: சொல்றா சுவாமி. அறியானே, உன்னை பரவுவார் இமையோர்கள் பாடுவன நால்வேதம், தேவர்களெல்லாம் உன்னை பரவுகின்றார்கள், பாடுவன நால்வேதம் இருக்கு எஜு சாமதவனம், இந்த நான்கு வேதங்களும் உன்னை பாடிக்கொண்டே இருக்கின்றன. குறவுவார் குழல்மடவாள் குருடையாள் உள்வா, குறாமலரை தன்னுடைய குழலிலே அணிந்த அம்மையை ஒரு கூறாக வைத்திருக்கின்றாய். விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள், உன்னோடு அப்படியே விரவி இருப்பார்கள் மெய்யன்பினை உடைய அடியார். மேன்மேல் உன் அறவுவார் கழல்மைகள் காண்பாரோ அறியாரே. இங்க எப்படி பார்க்கணும், மேன்மேல் விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள், உன் அறவுவார் கழல்மைகள், உன்னுடைய சுவாமியோட திருவடியில வேதம் தான் சிலம்பாவே இருக்கும், அது ஒழித்துக் கொண்டே இருக்கும், சத்தித்துக் கொண்டே இருக்கும், அதான் அறவுவார் கழனிகள். அந்த திருவடிகளை காண்பாரோ அறியானே அப்படிங்கிறார். யாரை காண முடியும் திருவடிய? இமையவர்கள் பரவினாலும் கண்டுவிட முடியுமா? நால்வேதம் பாடினாலும் கண்டுவிட முடியுமா? வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனாக நிற்கின்றாய். அம்மையை ஒரு பாகத்திலே உடையவனாக இருக்கக்கூடிய உன்னிடம் உன்னுடைய மெய்யன்பினுடைய அடியார்கள் விரவி விரவி இருக்கின்றார்கள் மேன்மேலும். அப்பேற்பட்ட பெருமைமிக்க உன்னுடைய திருவடி இணைகளை காண முடியுமா? எல்லோரோடு அன்பாரோ அது யானை என்றால் காண முடியுமா அது யானை என்று கூறுகிறது. அப்போ பரவிட்டா போதுமா, பாடிட்டா போதுமா, விரைவிட்டா மட்டும் போதுமா? காண்பாரோ அறியாது, இதெல்லாம் செஞ்சிட்டாப்ல சாமி திருடி அடைஞ்சிட முடியுமா? அவர் வந்து கருணையோடு அருள் செய்தாதான் அடைய முடியும். எப்படிங்கிறது அதில் அது சூக்ஷ்மமான கருத்து. பரவுவார் இணையோர்கள், நானும் தான் பரவுறேன். பாடுவன நாள் வேதம், நானும் தான் பதியங்கள்லாம் பாடுறேன். குரவுவார் குழல் மடவாள் குருடையாள் குருபாகம், பிறவுவார் மெய்யன்பின் அடியார்கள் மேன்மேன். அடியவர்கள்லாம் மெய்யன்பினை உடைய அடியவர்கள், அவரை சுற்றி எப்போதும் விரவியே இருப்பார். அடியார்கள் மெய்யடியார்கள் எப்போ இறைவரை சுற்றி இருப்பார். சுவாமியும் அடியவர்கள் அடியவர்கள் மத்தியவர்கள் நிர்ணாயகமாக இருப்பார். அப்பேற்பட்ட பெருமையுடைய அடியவர்கள் அவர் சொல்லிட்டாருங்க, அந்த மெய்யன்பு என்பது ரொம்ப முக்கியமானது, அது இல்லாமல் அவருடைய திருவடிகளை காண முடியாது. காண்பாரோ என்ன வழிபாடு செய்தாலும் பெருமானே கருணையோடு வந்தாலும் அவள் அவள் காட்சி கிடைக்கும். ஆனால் காண்பாரோ ஐயானே.

காண்பாரோ அறியாமே. அறவுவார் கழலினைகள் காண்பாரோ அறியாமே. அறியானே யாவர்க்கும் அம்பரவா அம்பலத்துயம்.

0: சாவேன் நான் சாவேனே.
1: அறியானே யாவர்க்கும் பரவான், யாவர்க்கும் அறியவன் சுவாமி. அப்பர் பெருமான் சொல்லுவார், அறியானை அந்த அர்த்தம் சிந்தரா உலகளால் வந்துவதற்கு அறியவன், யாவர்க்கும் அறியவன், எல்லாருக்கும் அறியவன். பசு வர்க்கங்கள் எல்லாருக்குமே அவன் அறியவன் தான். அம்பரவா டித் ஆகாயம், அம்பரம்னா ஆகாயம், ஞான பெருவழி, சிற்பர வியோமமாகிய அம்பலம். அம்பலத்தையும் பெரியாரே, பெரியானை பெரும்பற்ற புலியூரான, பேசாத நாளெல்லாம் பிரவாரணன் அப்ப சொன்னார், அவர் பெரியவர். பெரியானை சிறியேனை ஆட்கொண்ட பெய்களற்கில், என்னை கருணையோடு ஆட்கொண்டே பெருமானே, இந்த திருவடிகள் தானே என்னை ஆட்கொண்டது என்ற அந்த நன்றி உணர்ந்து அருளை பெய்த அந்த திருவடி கீழ், பெய்களற்கில் அருளை பெய்யும் கழன் கீழ் விரையாந்த மலர் தூவேன், மனமிக்க மலர்களால் அர்ச்சனை செய்யேன், செய்யவே மாட்டேன். அந்த திருவடிகளோட பெருமையை உணர்ந்து வியந்து அலறேன். அலறுதல் ஒரு பெரிய விஷயம். எப்ப வியப்போறோம், எப்ப அலறுவோம், ஒரு பார்க்காத ஒரு விஷயத்தை பார்த்தா நம்ம என்ன நினைப்போம், வியப்படையமா மாட்டோம். திடீர்னு இந்த கதவை திறந்துட்டு போறீங்க, ஓசூர் ஃபுல்லா, ஓசூர் எல்லையில எல்லா சிறுத்தைகள் நிறைய இருக்கு, ஒரு பெரிய சிறுத்தை நிக்குது இருக்குது. அப்படியே அமைதியா வருவீங்களா, வியந்து அலறுவீங்களா? பார்க்காத விஷயத்த பார்த்தோம்னா வியந்து அலறு. அப்படியே மாடிப்பிடியில் ஏறி வந்துட்டு இருக்கிறான் சத்யா, நல்ல பணம் கட்டி நீடன்னா நீ படம் எடுத்து போகுது. அப்படியே அப்படியே அப்படியே ரொம்ப கண்டுக்காம வியந்து அலறுவோமா மாட்டோம், அலறணும். காலேஜ் படிக்கும்போது சைக்கிளில் போய்கிட்டு இருக்கோம், சைக்கிளில் பாம்பு ஏறிடுச்சு. ஓ, நான் பின்னாடிக்கு வந்திருக்கேன், ஓட்டிக்கிட்டு இருந்த காலில் பாம்பு, அவர் பார்த்துட்டேன். பாம்பை பார்த்த உடனே இந்த காலை கொண்டு இந்த பெடலை டமால பயந்துடுச்சு, எலும்பே உடஞ்சி வைக்க, அடிச்சடியில் பாம்பு செத்து, ஒரே அடி. அப்போ அந்த முட்டு எடுத்துக்க எனக்கு ரத்தம், பாம்பு ஒரே அடியில் இறந்துச்சு. பார்க்காத ஒரு விஷயத்தை கண்டா வியந்தாலா. அம்பலத்தையும் பெரியானுடைய அந்த திருவடி யாருக்கும் அறிய திருவடி, அந்த திருவடியே என்னை ஆட்கொண்டு அருளை மழையாக பொழிந்தது, உணர்வே இல்லாத ஜடமாகிய அடியேன் விரையார்ந்த மனமிக்க மலர்களை தூவி அர்ச்சிக்கவில்லை, அந்த திருவடியின் பெருமையை உணர்ந்து வியப்படையவில்லை, அலறவில்லை, நயந்து உருகவில்லை, நயந்துருகேந்து உருகுதல். யாராவது ஒரு பெரிய இன்னல் இருக்கும்போது நம்ம கேட்காமலே இந்த உதவி செஞ்சோம்னா அவங்க நினைச்சு நினைச்சு நம்ம பிரிவுபடுவோம், இப்படி பண்ணாருப்பா, காலத்தினால் செய்த உதவி செய்திருந்தும் ஞாலத்தின் மானப்பொருள் திருக்குறளான் சொல்லி நம்ம பிரிவுபட்டுப்போம். சாமி செய்தாரே, நயந்து உருகேன், ஒரு நாள் உருகினதில் சாமி ஆட்கொண்டதை நினைச்சு திருநீர் ருத்ராட்சம் கொடுத்து அடியார் திருக்கூட்டத்தை கொடுத்து சைவ சித்தாந்த சிந்தனை, பெரிய புராண சிந்தனை, திருவாசக சிந்தனை எல்லாம் கொடுத்து நான் என்னைக்காவது வியந்து அலறி இருக்கின்றேனா, நான் நயந்து உருகி இருக்கின்றேனா, தரியேன்னா பா இந்த உடம்பு வச்சுக்கிட்டு என்னால் வாழ முடியாது. ஆமார், நான் இனி எங்க கடையறப்போ, இப்படி இருந்தா நான் எப்படி உயிவடைவேன். கடைசி பாடலை கொஞ்சம் அதிகமாக இடிச்சு சொல்றான், ஏழாவது பாடல், சாவேன் நான் சாவேனே, நான் என்ன கடையறவா போறேன், நான் சாகத்தான் பிணமா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், பிணமா தான் போவேன், பிணந்தான் இதையெல்லாம் செய்யாது, பிணந்தான் விரையாந்த மலர் தூவாது, பிணந்தான் வியந்து அலராது, அது மேல எவ்வளவு பெரிய பாம்பு படுத்துகிறதுனால அதுக்கு தெரியாது, அத நாயின் நரியும் கடிச்சு போதறதுனால அது ஒண்ணும் தெரியாது, நயந்து உருகான். இப்ப எனக்கும் பிணத்துக்கு என்ன வித்தியாசம், சாகத்தான் போறேன், என் செயல்பாடுகள் எல்லாம் நான் பிணமா அதுக்கு என்னென்ன உண்டோ அந்த வழிமுறையில கையாண்டதை நான் போய்கிட்டு இருக்கிறேன். வத்தப்படுறேன் சுவாமி, திருநாகர் சுவாமி சொல்வார், திருநாமம் மஞ்சளுத்தும் பசப்பீராகி, தீவன்னர் திறமுருகால் பேசாராயில் ஒரு முறையாவது எடுத்து சொல்லியிருப்பான், ஒரு முறையாவது சிவபெருமான் பெருமையை பேசியிருப்பான். ஒருகாலும் திருக்கோயில் சூழாராகில் திருக்கோயில் போயிருப்பா, ஆறு கால பூஜையில் ஒரு கால பூஜை போயிருக்கியா, உண்பதன் முன் மலர் பறித்திட்டும் நாராகில் வண்டு வந்து தேனை எடுப்பதற்கு முன் மலரை எடுத்து சுவாமி அர்ச்சித்து பெருமானை உண்டு விட்டு மற்ற பணியை செய்யாமல் இருக்கேன் எனக்காச்சு. உண்பதன் முன் மலர் பறித்திட்டும் நாராகில் அருநோய்கள் கெட வெந்நீர் அணி யாராகில் வினையெல்லாம் தீர வண்ணம் திரும்பி அணிஞ்சிருக்கியா, அழியற்றால் பிறந்தவார் ஏதோ என்ன இவெல்லாம் எதிர்த்துருவா பிறந்தா, பெருநோய்கள் மிக நெளிய பெயர்த்தும் செத்தும் நோயா வந்து சுகர் மஞ்சக்காமால இன்னும் என்னென்ன வியாதி இருக்கோ எல்லா வியாதியும் வந்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே, அவன் சாகிறது எதுக்கியா, அடுத்து பிறக்கிறது தானே அவன் சாகுதான். பெயர்த்தும் சத்தும் பெருநோய்கள் மிக நெளிய அவன் ரொம்ப நெளியப்படுத்தி பெயர்த்தும் சத்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றார் அவன் அவன் சாகிறது அடுத்து பிறகு பிறந்து அடுத்து சாகு இதுதான் நடந்துட்டு. எதுக்கு செத்த மறுபடியும் பிறகு, எதுக்கு பிறந்திருக்க மறுபடியும் சாகு என்ன சொல்ற சுவாமி, இதெல்லாம் நீ செய்யலன்னா நீ பணத்துக்கு சமம் அப்படிங்கிற, நீ செய்யலையா அப்படின்னு பணத்துக்கு தான் சமம் அப்படின்ட்டு.
0: அறியானே யாவர்க்கும் அம்பரவா.

விரையார்ந்த அலர்த்துவேன், வியந்து அலறேன், நயந்து உருகேன், தரியேன் நான் ஆ

நகை செவ்வாய்க்கு அறிய பாடலார் கண்ணியர்க்கும் பதைத்து உருகும் பாழ் நெஞ்சு பதைத்து உருகும் பாழ் நெஞ்சு ஊனெலாம் நின்று உருக புகுந்து ஆண்டான் ஊனெலாம் நின்று உருக புகுந்து ஆண்டான் இன்று போய் வானுளான் இன்று போய் வானுளான் காணே மாலா மாலா வாழ்கின்றாயே உனெலாம் நின்று உருக புகுந்து ஆண்டான் இன்று போய்

வேனில் வேள் மலர்கனைக்கும் வெண்ணகை செவ்வாய்க்கரிய பாடலார் கண்ணியத்தும் பதைத்துருகும் பால் நெஞ்சு. சுவாமிகள் பல பாடலை சொல்லிட்டே இருந்தாங்க, நெஞ்சம் உருகவில்லை நெஞ்சம் உருகவில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. நயந்து உருகேன் போன பாடலை கூட சொன்னாங்க, அகம் குலையேன்னு சொன்னாங்க அதுக்கு முன்னெல்லாம் கூட, அன்பு உருகேன்னு சொன்னாங்க. உருகவே மாட்டேங்குத. அப்ப இந்த இந்த நெஞ்சம் எதுக்குதான் உருகுது, எதுக்காக ஒரு விஷயத்துக்கு உருகியா, எதுக்கு உருகுது? வேனில் வேள் மலர்கனைக்கும் மன்மதனுடைய அன்பு வந்துட்டு அது உரியுது. வெண்ணகை செவ்வாய்க்கரிய பாடலார் கண்ணியர்க்கும் வரைவின் மகளிரக்கண்டா மனம் உருகுது. எப்படி உருகுது? பரபரைத்து பதைத்துருகும். இதுக்கெல்லாம் பதைத்து உருகுனா நீ பால் நெஞ்சு அப்படிங்க, அது நெஞ்சா பாழா போன நெஞ்சு, வீணா போன பால்னா வீண், வீணா போன நெஞ்சு. உருக வேண்டிய விஷயத்துக்கு உருகிற, இந்த விஷயத்துக்கெல்லாம் உருகுதா? பதைத்துருகும் பால் நெஞ்சே, ஐம்புல இன்பம் தான் பெருசா உனக்கு. ஊனலாம் இன்றுருக பூந்தான் தான் சுவாமி, ஊனையே உருக்கும் வண்ணம் பூந்தாண்டாரப்பா. எல்லாத்துக்கும் நெஞ்சந்தான் உருகும், ஏன்னா அது வெள்ளியது. உன்னுடைய ஊனெல்லாம் உருக்குற ஒண்ணு வந்தார், ஊனெல்லாம் நின்று உருக புகுந்து அவன் உனக்குள்ள புகுந்தாரு. உன்ட்ட அனுமதி கேட்டாரு, அனுமதி கேட்ட நீதான் கொடுக்க போறியா? உன் அனுமதி எதிர்பார்த்து காத்திருந்தா அவர் உன்னை என்னைக்கு தான் ஆட்கொள்ற, அதெல்லாம் எதிர்பார்க்காம கருணையோட அவர் வந்து உனக்கு அவனை ஆட்கொண்டாரே. வந்த ஆண்ட பிறகு உன்னுடைய சிறுமை கண்டு அவர் போயிட்டாரு வானுலகத்துக்கு. இன்று போய் வானுலான் போனார்ல திருப்பெருந்துறையில, 999 அடியாளையும் விட்டுட்டு உன்னை மட்டும் தனியா விட்டு போயிட்டாரு. காண நீ பார்த்தல்ல, நீ பாத்தியாத மாளா வாழ்கின்றாய், இன்னும் நீ சாகாம வாழ்ந்துகிட்டு இருக்க, என்ன வெக்கமால அப்படி இருக்கு? மாளா வாழ்கின்னு வாழ்ந்துகிட்டு வேற இருக்கு, சாப்பிட்டுட்டு இருக்கு, நடமாடிட்டு இருக்கு. நமக்கு கேக்குற எப்படி தெரியுமா? இவ்வளவு வெறுப்பு கேட்டீங்க, இவ்வளவு தலையாத்திரம் பண்ணி, இவ்வளவு செஞ்சிக்கல, என்ன நீங்க இப்படி இருக்கீங்க? இப்படி நமக்கு கேக்குற மாதிரி இருக்கு சுவாமிகள். மாளா நீ வாழ்கின்றாய், உணலாம் நின்றுடுக புகுந்தாண்டா. திருப்பெருந்துறையில ஆண்டார்ல எல்லோரையும், உடலாம் நின்றுருக புகுந்தான் எல்லாரையும் மறக்கிடுச்சு. இன்று போய் வானுலான் காணாணி வாழா வாழ்கின்ற விட்டா, நீ இன்னும் 20,000 வருஷம்னாலும் வாழ்வேன், உனக்கு கவலையே கிடையாது. என்னாலும் முடியாது பாத்திக்கிறேன் சுவாமி.

வெண் நகைச்செவ்வாய்க்கு அரிய பானலார் கண்ணியர்க்கும் பதைத்து உருகும்.

பார்கின்றாய் வாழாத நெஞ்சமே, வல்வினைப்பட்டு வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய் ஆழாமல் காப்பானே, ஏத்தாதே சூழ்கின்றாய் கேடு உனக்கு சொல்கின்றேன், பல்காலும் வீழ்கின்றாய் நீ அவளக்கடலாய

வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே. நீயும் பல பிறவிகள் எடுத்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றாய், ஆனால் உண்மையிலே வாழ்ந்ததில்லை. வாழாத நெஞ்சமே, வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய். நீ வாழ்ந்து கொண்டா இருக்கின்றாய், நீ ஆழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அப்படிங்கிறார். வல்வினை சாதாரண வினை இல்லை, வல்வினை அறம்பாவனும் அருங்கீரால் கட்டி வல்வினைப்பட்டு ஆழ்கின்ற கடல்ல பெரிய கல்ல கட்டி கயிறு சுத்தி போட்டுக்கிட்டு உள்ள போய்கிட்டே இருக்க. ஆளாமல் காப்பானை, அந்த ஆழத்துக்குள்ள உன்னை போகாம காப்பானை ஏத்தாதே. நீ என்ன செய்யணும் இப்போ? மேல வர்றதுக்கு என்ன வழியோ நீ அதைத்தான் செய்யணும். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? இன்னும் ரெண்டு மூணு கல்ல தேடி பிடிச்சி தூக்கி வச்சுக்கிறவங்க கூட கல்ல கட்டி கடலை போட்டு உள்ள போய்கிட்டு இருக்கிற. இப்படியாவது மேல வர்றதுக்கு இந்த கயிறு அவுத்துட்டு வேற எதையாச்சும் மரத்தையாவது பிடிச்சி நம்ம மேல போயிடலாமா அப்படின்னு நீ நினைப்பியா? அதை விட்டுட்டு மேலும் ஆங்காங்கே கிடைக்கிற கல்லெல்லாம் உன் கையில தூக்கி வச்சுக்கிட்டு இன்னும் மேல ஆழ்ந்து உள்ள போய்கிட்டு இருக்கிற. ஆளாமல் காப்பானை ஏத்தாதே. சூழ்கின்றாய் கேடு, நீயே வலிய போய் கேடுகிட்ட சூழ்ந்துகிற. கேடு உன்னை தேடி வர வேண்டாம், நீயே வலி. உன்னுடைய பாதை அது கேடு, நீ நோக்கிதான் இருக்கு. கேடு கஷ்டப்பட்டு உன்னை தேடி வரேன் வேண்டாம், நீயே சேம் சைடு கொள் போட்டுக்கிட்டு இருக்க. கேடுக்கா, நீயே அவளை கஷ்டப்படு, நானே உன்னை தேடிதான் வந்துட்டு இருக்கேன். இல்லையே அழுத்திக்கிட்டு இருக்க. கேடு உனக்கு, கேடு உனக்கு சொல்கின்றேன் பல்காலும். உனக்கு ஒரு முறையான சொல்லியிருக்கிறேன், பலகாலும் சொல்லியிருக்கிறேன். பலகாலும் வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய், பலகாலும் காப்பானை ஆளாமல் காப்பானை ஏற்றாதே சூழ்கின்றாய். பலகாலும் கேடு உனக்கு சொல்கின்றேன், அழகாலும் வீழ்கின்றாய். ஒரு முறையா விழுந்த எத்தனை பிறவி பிறந்துருக்கு. நீ அவலக்கடலாய வெள்ளத்தே, அடப்பாவி சாதாரண கடல் கூட பரவாயில்லப்பா, நீ விழுந்தன்னா உன்னை காப்பாத்துறதுக்கு யாராச்சும் வந்து தூக்கிடுவான். அப்படி அந்த கடல்ல விழுந்தாலும் நீ உப்பு தண்ணியை குடிச்சு நுறையெல்லாம் அந்த தண்ணி நிரம்பினதுக்கப்புறம் நீ செத்து போயிரு. அதிகபட்சம் ஒரு அரை லிட்டர் தண்ணியை குடிப்பா, அதுக்கு மேல உன்னால குடிக்க முடியாது. ஆனா இந்த அவலக்கடல் வெள்ளத்தையே நீ குடிச்சா, பிறவி கடல்ல நீ விழுந்தா ஒட்டுமொத்த வினையை நீ அனுபவிச்சே ஆகணும்பா. உப்பு கடல் மாதிரி ஒரு லிட்டர் தண்ணியை குடிச்சு உயிரை விட்டுற முடியாது. இந்த அவலக்கடல், இந்த அவலம் முழுவதையும் நீ சந்திச்சாகும். இவ்வளவு மோசமான வேணுமாப்பா உனக்கு இந்த பிறவி, நீ வாழலப்பா. தேடினை தேடி சென்று நீயே சொல்ற, ஆழ்ந்து போய்கிட்டு இருக்கிற, ஆழத்தை நோக்கி போயிட்டு இருக்க, மேல் நோக்கி நீ வந்தாகும். சுவாமி திருடைய வணங்கி ஏத்தாரு. இந்த பதியம் முழுவதும் சுவாமிகள் அறிவுறுத்துகின்றார். மனம் வாக்கு காயங்கள் முதல் பாடல்களை நாடகத்தால் உன் அடியார் போல் நீ நடிக்காதே என்று கூறுகின்றார். நடிப்பினை நிறுத்தி உண்மையாக அன்பு செய்ய வேண்டும், இடையரா அன்போடு வணங்க வேண்டும். அவர் திருவருள் பெருநாள் என்றென்று நினைத்து நினைத்து வருந்த வேண்டும். பெருமான் திருவடிக்காக நரமலர் புனைய வேண்டும். நா தழும்பேர் அவர் பெருமையை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர் திருக்கோயில் திரு அழகிட்டு திரு மெழுகிட்டு கூத்தாட வேண்டும்.

0: யாராலும் கண்டதற்கு அறிவனா இருக்கக்கூடிய பெருமான் திருவடிகளை வணங்க வேண்டும். இந்த துண்டையெல்லாம் செய்யாது, நிறையார்ந்த மலர்த்துவாது, வியந்து அலராது, நயந்து உருகாது, இந்த பிறந்த பிறவி எதற்கு? பிணத்திற்கு சமம் என்று கூறினார். அடுத்தது, உன்னுடைய நெஞ்சம் எதற்கு உருகுகின்றது? உருக வேண்டிய விஷயத்துக்கு உருகாமல், உருகாமல் கல்லாக ஸ்திரமாக இருக்க வேண்டிய காரியங்களுக்கு உன் நெஞ்சம் உருகுகின்றது என்று எடுத்துச் சொல்லி, நீ மாளாமல் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்று சொல்லி, நீ வாழ்கின்றாய் என்று சொல்லட்டாலும் நீ வாழ்ந்துட்டா அர்த்தம் இல்லை, நீ வாழவே இல்லை, அவலக்கடலிலே நீ வீழ்ந்திருக்கின்றாய் என்று நமக்கு அற்புதமாக எடுத்துச் சொல்லி இந்த பதிகத்தை அறிவுறுத்தல் என்ற இந்த பதிகத்தை எம்பெருமான் மாணிக்கவாச சுவாமிகள் எழுதி செய்கின்றார். எம்பெருமான் ஸ்ரீ மாணிக்கவாச சுவாமிகள் திருவடிகளை மனமொழி மேல் இறைஞ்சி ஏற்றி நாமும் இந்த வழிபாட்டினை நிறைவு செய்கிறோம். சென்ற வாரம் நம்முடைய குருமா சன்னிதானம் மிகுந்த கருணையோடு நம்முடைய நகரத்துக்கு எழுந்தருளி நம்மையெல்லாம் உய்வித்து நமக்கு பேரருள் வழங்கினார். சிவமும் சிவமே பெருந்திரு எய்திற்றிலேன்னு மாணிக்கவாச சுவாமிகள் சொல்வார். சிவமே பெற்றோம் சென்ற திங்கள், சென்ற சோமவாரம் திங்கக்கிழமை குருமா சன்னிதானம் அமர்ந்து அவர்களுடைய தலைமையிலே அந்த ஹோமம் நடந்து அவர்களே மந்திரங்களை சொல்லி, சிவாக மந்திரங்களை சொல்லி சிவவேள்வி நிகழ்த்தி அவர்கள் திருவடிக்கு பாத பூஜை செய்து அந்த தீர்த்த நீரை அடியார்கள் உள்ளும் பருகி புறம் தெளித்து கொண்டு பெருவாழ்வு பெற்றோம். ஆறும் பெறாதறிவை பெற்றேன் பெற்றதார் பெறுவார் இல்லைன்னு சொல்லி, பழுத்த மனத்து அன்பருடன் போயினர் யான் பாவியன், குருவோடு சேர்ந்திருத்தல் மாணவனுக்கு அழகு. ஒரு சீடனுக்கு பெருமையே தன் குருவோடு சேர்ந்திருத்தல் தான். குருவை விட்டு விலகியிருத்தல் அந்த சீடனுக்கு சிறு, அதன் பெருமைக்கு அழகல்ல. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை குருமா சன்னிதானம் அவர்கள் நமக்கு அருளினார்கள். மிகுந்த மகிழ்ச்சியோட அவர்கள் ரொம்ப சன்னிதானம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அப்படியே நாங்கள் செல்லும்போது விளையாடும்போது ரொம்ப மன்னிறைவோடு தான் அவங்க சென்றான். மிகுந்த மகிழ்ச்சியோடு தான் நான் வந்து ரொம்ப ஆனந்தமாக திரும்பி போகிறேன். அடியார்களை இருந்தவங்க எல்லாரையும் பார்த்து என்னுடைய உடல் அயற்சி எல்லாம் போக்கி வச்சுட்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு சொன்னேன். இதெல்லாம் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பெரிய பெரிய பாக்கிய பேர். ஒரு மடத்தினுடைய அதிபதியாக 57வது தலைமுறையிலே இருக்கின்றார்கள். 57வது அரும்பீடத்திலே சிவஞான சிங்கர் வச்சு கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு நம்ம தாத்தா பேர் தெரியும், அதிகபட்சம் தாத்தாவோட அப்பா பேர் தெரியும், அதுக்கு மேலே தெரியாது, யாருக்கும் தெரியாது. யாராவது ஒரு சிலர் தாத்தாக்கு தாத்தா பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஞாபகம், அதுக்கு மேலே நம்ம பரம்பரை எங்கே எப்படி வந்துன்னு தெரியாது. இவர்களுடைய பரம்பரையில் 57 தலைமுறை தெளிவான குரு பரம்பரை. மாதொரு பாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி பெரிய புராணத்தில் சொல்லுவோம். அப்பேற்பட்ட ஒரு தெளிவான குரு பரம்பரையில் இருந்த ஆச்சாரிய பெருமகனார் நம்மையெல்லாம் நாமெல்லாம் ஆமாறும் வண்ணம் நமக்கு அருள் செய்து விட்டு சென்றார்கள். அந்த கைங்கிறதுக்கு அந்த கருணைக்கு நாம் என்ன செய்யணும், ஒன்றுமே செய்யணும். தொடர்ந்து குருலிங்க சங்கமம் வழிபாடு தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருப்பது தான் நம்முடைய கடமை. இடையராது தோய்வு விட்டுறாது. மாணிக்கவாசாமி சொன்னது போல நடிப்பு நடிக்காது, உண்மையான அடியாராக வாழ்ந்து அவருடைய திருவடிக்கு இடையரா அன்பு நம் ஊடகத்தை நின்றுரக தந்துருளை வேண்டும் நம்முடையானே என்று சொல்லி வேண்டி அந்த நந்தோறும் வழிபாடு செய்ய வேண்டும். இத்துடன் வழிபாட்டை நாம் நிறைவு. யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையா, யாவர்க்கும் கீழாம் அடியேனே, யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைத்தாய்க்கின் வருமா மற்ற அறியேன் செய்யும் வகை.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் 3 ரேடியோ சேவைகளும் தற்போது எங்களுடைய சொந்த ஸ்ட்ரீமிங் சேவையகத்திலிருந்து இயங்கி வருகின்றன. இதன் காரணமாக ஸ்ட்ரீமிங் யூஆர்எல் மாற்றப்பட்டுள்ளது. நீங்கள் தற்போது கேட்டுக்கொண்டிருக்கும் ஸ்ட்ரீம் விரைவில் நிறுத்தப்படும். நம் சைவம் டாட் ஆர்க் இணையதளமும் மொபைல் செயலியும் ஏற்கனவே புதிய யூஆர்எல்லுக்கு மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. எனவே அவற்றின் மூலம் நீங்கள் எந்தவித இடையூறும் இன்றி தொடர்ந்து நம் ரேடியோ சேவைகளை கேட்டு மகிழலாம். தற்போது டூனின் ரேடியோ கார்டன் போன்ற பிற தளங்கள் அல்லது சேவைகளின் மூலம் நம்முடைய ரேடியோ சேவைகளை கேட்டுக்கொண்டிருந்தால் தயவுசெய்து shaivam@shaivam.org என்ற மின்னஞ்சல் முகவரியில் எங்களுக்கு தெரிவிக்கவும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த தளங்களிலும் புதிய ஸ்ட்ரீமிங் யூஆர்களை புதிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம்.

0: எங்கள் புதிய ஸ்ட்ரீம்களை நீங்கள் தொடர்ந்து எவ்வித இடையோறும் என்று கேட்க எங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எங்களுக்கு தெரியப்படுத்தவும். தங்களது தொடர்ந்த ஆதரவிற்கு நன்றி. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
0: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் மூன்று ரேடியோ சேவைகளும் தற்போது எங்களுடைய சொந்த ஸ்ட்ரீமிங் சேவையகத்திலிருந்து இயங்கி வருகின்றன. இதன் காரணமாக ஸ்ட்ரீமிங் யூஆர்எல் மாற்றப்பட்டுள்ளது. நீங்கள் தற்போது கேட்டுக்கொண்டிருக்கும் ஸ்ட்ரீம் விரைவில் நிறுத்தப்படும். நம் சைவம் டாட் ஆர்க் இணையதளமும் மொபைல் செயலியும் ஏற்கனவே புதிய யூஆர்எல்லுக்கு மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. எனவே அவற்றின் மூலம் நீங்கள் எந்தவித இடையூறும் இன்றி தொடர்ந்து நம் ரேடியோ சேவைகளை கேட்டு மகிழலாம். தற்போது டூனின் ரேடியோ கார்டன் போன்ற பிற தளங்கள் அல்லது சேவைகளின் மூலம் நம்முடைய ரேடியோ சேவைகளை கேட்டுக்கொண்டிருந்தால் தயவுசெய்து சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சல் முகவரியில் எங்களுக்கு தெரிவிக்கவும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த தளங்களிலும் புதிய ஸ்ட்ரீமிங் யூஆர்களை யூஆர்எல்களை புதுப்பிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம். எங்கள் புதிய ஸ்ட்ரீம்களை நீங்கள் தொடர்ந்து எவ்வித இடையோறும் என்று கேட்க எங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எங்களுக்கு தெரியப்படுத்தவும். தங்களது தொடர்ந்த ஆதரவிற்கு நன்றி. திருச்சிற்றம்பலம்.
2: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் 3 ரேடியோ சேவைகளும் தற்போது எங்களுடைய சொந்த ஸ்ட்ரீமிங் சேவையகத்திலிருந்து இயங்கி வருகின்றன. இதன் காரணமாக ஸ்ட்ரீமிங் யூஆர்எல் மாற்றப்பட்டுள்ளது. நீங்கள் தற்போது கேட்டுக்கொண்டிருக்கும் ஸ்ட்ரீம் விரைவில் நிறுத்தப்படும். நம் சைவம் டாட் ஆர்க் இணையதளமும் மொபைல் செயலியும் ஏற்கனவே புதிய யூஆர்எல்லுக்கு மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. எனவே அவற்றின் மூலம் நீங்கள் எந்தவித இடையூறுமின்றி தொடர்ந்து நம் ரேடியோ சேவைகளை கேட்டு மகிழலாம். தற்போது டூனின் ரேடியோ கார்டன் போன்ற பிற தளங்கள் அல்லது சேவைகளின் மூலம் நம்முடைய ரேடியோ சேவைகளை கேட்டுக்கொண்டிருந்தால் தயவுசெய்து சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சல் முகவரியில் எங்களுக்கு தெரிவிக்கவும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த தளங்களிலும் புதிய ஸ்ட்ரீமிங் யூஆர்எல்களை புதுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம். எங்கள் புதிய ஸ்ட்ரீம்களை நீங்கள் தொடர்ந்து எவ்வித இடையோறும் என்று கேட்க எங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எங்களுக்கு தெரியப்படுத்தவும். தங்களது தொடர்ந்து ஆதரவிற்கு நன்றி. திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: நிறைகடல் அரவம். பாடியிருப்பவர்: யாழ்ப்பாணம் அளவெட்டி ஸ்ரீ ஸ்கந்தராஜா ஒதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் மூன்று ரேடியோ சேவைகளும் தற்போது எங்களுடைய சொந்த ஸ்ட்ரீமிங் சேவையகத்திலிருந்து இயங்கி வருகின்றன. இதன் காரணமாக ஸ்ட்ரீமிங் யுஆர்எல் மாற்றப்பட்டுள்ளது. நீங்கள் தற்போது கேட்டுக்கொண்டிருக்கும் ஸ்ட்ரீம் விரைவில் நிறுத்தப்படும். நம் சைவம் டாட் ஆர்க் இணையதளமும் மொபைல் செயலியும் ஏற்கனவே புதிய யுஆர்எல்லுக்கு மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. எனவே அவற்றின் மூலம் நீங்கள் எந்தவித இடையூறுமின்றி தொடர்ந்து நம் ரேடியோ சேவைகளை கேட்டு மகிழலாம். தற்போது டூனின் ரேடியோ கார்டன் போன்ற பிற தளங்கள் அல்லது சேவைகளின் மூலம் நம்முடைய ரேடியோ சேவைகளை கேட்டுக்கொண்டிருந்தால் தயவுசெய்து சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சல் முகவரியில் எங்களுக்கு தெரிவிக்கவும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த தளங்களிலும் புதிய ஸ்ட்ரீமிங் யுஆர்எல்களை புதுப்பிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம். எங்கள் புதிய ஸ்ட்ரீம்களை நீங்கள் தொடர்ந்து எவ்வித இடையோறும் என்று கேட்க எங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எங்களுக்கு தெரியப்படுத்தவும். தங்களது தொடர்ந்த ஆதரவிற்கு நன்றி. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் தாட்டார்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த தக்கீசி பெண்ணிலை அமைந்த 16 திருப்பதிகம் திருமுல்லைவாயில் எனும் திருத்தலத்திற்குரியது. பன்வரிசைப்படி 69 திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் மூன்று ரேடியோ சேவைகளும் தற்போது எங்களுடைய சொந்த ஸ்ட்ரீமிங் சேவையகத்திலிருந்து இயங்கி வருகின்றன. இதன் காரணமாக ஸ்ட்ரீமிங் யூஆர்எல் மாற்றப்பட்டுள்ளது. நீங்கள் தற்போது கேட்டுக்கொண்டிருக்கும் ஸ்ட்ரீம் விரைவில் நிறுத்தப்படும். நம் சைவம் டாட் ஆர்க் இணையதளமும் மொபைல் செயலியும் ஏற்கனவே புதிய யூஆர்எல்லுக்கு மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. எனவே அவற்றின் மூலம் நீங்கள் எந்தவித இடையூறுமின்றி தொடர்ந்து நம் ரேடியோ சேவைகளை கேட்டு மகிழலாம். தற்போது டூனின் ரேடியோ கார்டன் போன்ற பிற தளங்கள் அல்லது சேவைகளின் மூலம் நம்முடைய ரேடியோ சேவைகளை கேட்டுக்கொண்டிருந்தால் தயவுசெய்து சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சல் முகவரியில் எங்களுக்கு தெரிவிக்கவும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த தளங்களிலும் புதிய ஸ்ட்ரீமிங் யூஆர்எல்களை புதுப்பிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம். எங்கள் புதிய ஸ்ட்ரீம்களை நீங்கள் தொடர்ந்து எவ்வித இடையூறும் என்று கேட்க எங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எங்களுக்கு தெரியப்படுத்தவும். தங்களது தொடர்ந்த ஆதரவிற்கு நன்றி. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் கைமாறு கொடுத்தல் பண் இந்தலாம்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் மூன்று ரேடியோ சேவைகளும் தற்போது எங்களுடைய சொந்த ஸ்ட்ரீமிங் சேவையகத்திலிருந்து இயங்கி வருகின்றன. இதன் காரணமாக ஸ்ட்ரீமிங் யூஆர்எல் மாற்றப்பட்டுள்ளது. நீங்கள் தற்போது கேட்டுக்கொண்டிருக்கும் ஸ்ட்ரீம் விரைவில் நிறுத்தப்படும். நம் சைவம் டாட் ஆர்க் இணையதளமும் மொபைல் செயலியும் ஏற்கனவே புதிய யூஆர்எல்லுக்கு மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. எனவே அவற்றின் மூலம் நீங்கள் எந்தவித இடையூறுமின்றி தொடர்ந்து நம் ரேடியோ சேவைகளை கேட்டு மகிழலாம். தற்போது டூனின் ரேடியோ கார்டன் போன்ற பிற தளங்கள் அல்லது சேவைகளின் மூலம் நம்முடைய ரேடியோ சேவைகளை கேட்டுக்கொண்டிருந்தால் தயவுசெய்து சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சல் முகவரியில் எங்களுக்கு தெரிவிக்கவும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த தளங்களிலும் புதிய ஸ்ட்ரீமிங் யூஆர்எல்களை புதுப்பிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம். எங்கள் புதிய ஸ்ட்ரீம்களை நீங்கள் தொடர்ந்து எவ்வித இடையோரும் என்று கேட்க எங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எங்களுக்கு தெரியப்படுத்தவும். தங்களது தொடர்ந்த ஆதரவிற்கு நன்றி. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்னீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: கையில் பணம் வச்சுட்டு வேலை செஞ்சுன்னா மேலே மலை மேலே இருந்து யானை போர் பார்க்குற மாதிரி ஆகும். கையில் உடனா பணம் வச்சுக்காம போய் நீ பார்த்தீங்கன்னா கீழே இருந்துக்கிட்டு யானை போர் பார்க்குற மாதிரி ஆகும். என்ன ஆகும்? யானை அப்போ இப்படி சுத்துறது இவனை ஒரு சொல்லிட்டு தள்ளி விட்டுருவோம். என்ன ஓமைகள், என்ன அறிவிப்பாடு! கையில் பணம் வச்சுக்கிட்டு தான் எதையும் தொடங்கணும். அவர் தருவார் இவர் தருவார்னு நம்பாதி நம்பாதி. கல்யாணம் பண்ணாலும் சரி, வீடு கட்டினாலும் சரி, ஒரு பிசினஸ் தொடங்கினாலும் சரி, எல்லாவற்றிற்கும் இது பொருந்தும். பையனை இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்தாலும் சரி, சேர்க்கலாமா முடியுதான்னு பார்த்துக்க. இப்பவே இன்ஜினியரிங் காலேஜ் இன்னைக்கெல்லாம் 1,265 1,200 வச்சிருக்கு வாங்கியிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அதெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கலாம்னாலும் அதுக்கு அவன் பண்ணுங்கம்மா, நுழையிறதுக்கே பண்ணுங்கம்மா. அப்புறம் நுழைஞ்ச பிறகு மாதந்தோறும் வேற ஆகும், 3 பாஸ் ஆகணும், என்ன தெரியணும், எவ்வளோ இருக்கணும், அதுக்கெல்லாம் பெரிய திட்டம் வேணும்ப்பா. 165 வாங்கினதுனால சேர்த்துறேன்னு சேர்த்துட்டு கஷ்டப்படாதடா. திருக்குறளுக்கு எவன் இங்கே நான் இந்த நாட்டில் அந்த நாடு எந்த நாடுன்னு இல்லை, எந்த காலம்னு இல்லை. காலம் கடந்து மொழி கடந்து இனங்கடந்த அறவுரை திருவள்ளுவர் அறவுரை. என்னமோ சொல்லியார் தமிழில் சொன்னார், நம்பினார் தமிழன் படிப்பான் என்று. படிக்கலையே. இப்பதான் கொஞ்சம் திருக்குறள் வகுப்பு நடத்தணுங்கிறாங்க. சிவகாசியில் கூட திருக்குறள் படிக்கணும். அதனாலதான் யானை வெம்போரில் சொன்னார் திரு மணிவாசகர். ஏன்னு கேட்டா இருக்கிற சண்டையிலேயே யானை சண்டை தான் ரொம்ப கடினமான சண்டை. அதனாலதான் யானை வெம்போரில் குறுந்தூரன என்றார் மணிவாசகர். அவர் குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன்கை தொண்டு உண்டாக செய்வான் வினை என்றார். இந்த யானை போர் அவருக்கு வந்து உலகியல் வழிபடுத்தினார். அந்த யானை போரை இவர் அருளியல் வழிபடுத்தினார். அருளியல் வழிபடுத்தினார். ஆனா இரண்டு பேரும் ஒரே நோக்கம், யானை வெம்போர். இப்படி எல்லாம் கூட எழுதலாம். குறை எழுதும் போது எழுதின வேற ஒண்ணு எழுதாட்டி கூட இந்த பாட்டு எழுதும் போது குன்றேறி யானை போர் கண்டற்றால் என்றார் திருவள்ளுவரும். ஒத்த வரியாவது காட்டிட்டு போனா அந்த உரை ஒரே நர்த்தம். அப்பதான் ஒரே நர்த்தம். சிவம் என்ன பண்றது? எனவே இப்படி இருக்கின்ற பெருமானே ஒன்மயணி. நல்லவேளை இது சதகமா, ஏதாவது ஒரு பாட்டினுடைய இறுதி அடுத்த பாட்டின் தொடக்க அந்தாதியா இருக்கு, அதனால அடுத்தது அப்படியே தொடங்குது. ஒன்மயணி மிகச் சிறந்தவனி, உண்மையனி திருநீற்றை உத்தூளித்து ஒளிமிளிரும் பெண் வெண்மயனி. பா, திருநூற்றை உத்தூளித்து ஒளிரும் மேன்மீன. பெருமான் திருநீற்றை எப்படி அணிவார் அப்படின்னர். உத்தூளித்து அப்படியே எடுத்து நாம எல்லாம் படுத்து முதல்ல என்ன பண்றோம், தென்னெடுத்து முதல்ல இட்டுக்கிட்டு அப்புறம் முதல்ல அப்படி வைத்துக்கொண்டு அப்புறம் இங்க எல்லாம் வைத்துக்கொண்டு இட்டுக்கிறோம். உத்தூள்ளமா, உத்தூள்ளமா நான் வெறும் பொடியா இட்டுக்கிறோம். அதன் பிறகுதான் இருந்து குழைத்து என்ன பண்றோம், 16 இடங்கள்ல இட்டுக்கிறோம். ஆனா பெருமான் என்ன செய்வானா, இந்த வெறும் அந்த பொடியாகவே அப்படியே மேல பூசிக்குவான. உத்தூளனமா பூசிக்கிறோம், மென்னீற்றை மெய்யில் பூசுவான். பூசுவதும் வெந்நீரு பூண்பதும் பொங்கரவம். போய் விழ வேண்டியதாங்க. ஆனா அந்த வரியை படிக்கும்போது எப்படி படிக்கணும், முதல் ரெண்டு வரி படிக்கும் போது மூஞ்செல்லாம் சுழிச்சுக்கிட்டு அருவறுப்பா படிக்கணும். திருவாசகம் தான், ஆனால் ஏன் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அந்த பாப்பா என்ன சொல்றாங்க, ஒருத்தி என்னடி பெரிய சிவபெருமா சிவபெருமாங்கிறீங்க, ஆமா அப்படின்னா என்னடி என்ன கட்டு போச்சுன்னு. பூசுவதும் வெண்ணி, அந்த பாப்பா சொல்லுகின்ற அந்த சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து பாடினால் மூஞ்சி எப்படி வச்சுக்கணும். பூண்வதும் பொங்கரவம், மேல போடுகிறது பாம்பு, பெரிய சிவபெருமான. சரி, போன 4 வார்த்தை யோகிரியா பேசுறார மனுஷன். பேசுவதும் திருவாயால் மறை போலும் காணேடி. எப்படி வந்தீங்க, சில பேர் இப்படி பேசுவான் நீங்களே, வாங்க வாங்க சரிமாறிங்களா அப்படிங்களா. இவன் மனசுக்குள்ளேயே பேசிக்குவேன், ஏன் வாயை திறந்துதான் பேசணும், என்ன புத்தா முளைச்சிருக்குது கிடையாது. இது மாதிரி இந்த மனுஷன் பேசுவாரு, என் அறி உங்க சிவபெருமான் அப்படிங்கும் போது 7 சொல்லணும். பின்னால் 2 பேர் படிக்கும்போது பலான்னு கொடுக்கற மாதிரி போகணும். பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டென்னை ஈசனவன் இயல்பான சாழலோ. நடிச்சு காட்டலாமே சுவாமி. உண்மையனே திருநீற்றை உத்தூளித்து, உத்தூளித்துன மேலே அப்படியே பூசறது, அது குழைத்து இட்டுக் கொள்ளாமல் அப்படி மேலேயே பூசறது. உத்தூளித்து ஒளிரும் ஒளிமெளிரும் வெண்மையனி விட்டெழுதி கண்டாய் என்ன விட்டுறாதப்பா. மெய் அடியவர்க்கு அண்மையனி, நல்ல உண்மையான அடியவர்களுக்கு எப்படி இருப்பாய், ரொம்ப அண்மையில இருப்பான், ரொம்ப அணுகியே இருப்பான், கூடவே இருப்பான் அண்மையனி. ஆனா மற்றவர்களுக்கு என்றும் சேயாய் பிறர்க்கு, கொஞ்சம் வந்து ஒன்றத்தில் நெருக்கம் இல்லாதவனுக்கு ரொம்ப தொலைதூரத்தில் இருப்பான். சேயாயினியானி நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானி. அங்க வெறும் சேயாய் நனியானி என்றார், இங்கு யாருக்கு சேயாய் யாருக்கு அணியன் என்று விளக்கின. ஒரு ஒரே ஒருத்தன் சொல்ல வேண்டியில்லையே, சொல்ல வேண்டியில்லையே. சார் திருவாசகத்துல சிவபுராணத்துல நாற்றத்தின் நேரியாய் சேயாய்ங்கிறார், நனியான்கிறார், யாருக்கு தொலைவா இருப்பான் யாருக்குனாரு. இங்க வேற அவரே ஒரு சொல்ற, நம்ம போன்றவன் கிட்ட நம்பிக்கை இல்ல. ஆமாமா, நம்ம எங்க என்ன சொல்ல போறோம். அப்போ யாருக்கு சேயாய் என்னது, அடியவருக்கு அண்மையனி பிறர்க்கு என்றும் சேயாய். அவன்பால் அன்புடையவர்களுக்கு ரொம்ப அண்மையா இருப்பான், அன்பற்றவர்களுக்கு ரொம்ப தொலைதூரமா இருப்பான்ப்பா. எனவே சிவபுராணத்துக்கு உரை இங்கு இங்கு. சேயாய் நனியானி பிறர்கரிதாம் பெண்மையனி தொன்மை ஆண்மையனி அலிப்பெற்றியனி. ஏ அப்பா, பெண்மையனி நீ பெண்மையாவும் இருக்கிற, தொன்மையனி ரொம்ப ரொம்ப தொன்மையா இருக்கிற, பழ முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளே தொன்மையனி. நீ இதுக்கெல்லாம் உன்னை இப்படி இப்படி பொருள் எழுதிட்டா பரவாயில்லைங்கிற, தொன்மையனி ஒரு கோடு போட்டுறது, முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே போதுங்க. திருவாசகத்துக்கு திருவாசகமே உரை, நீ வாய் திறக்கவே வேணாம். அப்படிலாம் கூட செய்யலாம் மாட்டேங்க, முருகா முருகா செய்யலாம் இல்ல. அன்பாருங்க எங்க விட்டுருக்கு, தொன்மை அப்படின்னாரு, பெண்மை

இங்க இருக்குது திருவம்பாவ பின்னாகி மன்னாகி இத்தனையும் பேராகி. எனவே இந்த பெண்ணாகி ஆணாகி அழியாங்கிறது தண்ணிப்பட்ட பாடம் இருக்கு நமக்கு திருவாசத்துல. ஏன்னா இது பலன்களை சொல்லியிருக்க. எனவே பெண்மயனே தொன்மை பெண்மயனே

கையை இறுக்கி பிடிச்சு வச்சுட்டு காலத்தை ஓட்டிட்டு இருக்க பரவாயில்ல, அதுவே கூட தேவையில்லை, இருக்கிறத தொலைச்சு விடாம இருக்கிறதே. இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் அப்படியா இருக்குதே, திருவாசகம் அதுக்கும் வருது. இருக்கிறத வச்சுக்கிட்டு வாழ்றாள் போகுதுப்பா, அவங்க அப்பா காலத்துல இருந்ததை ஒன்னும் விக்கல விக்கல, இவர் எப்படியோ ஏதோ வச்சு ஓட்டிட்டு இருக்காரு, விற்கவும் இல்லை வாங்கவும் இல்லை, வச்சு ஓட்டிட்டு இருக்காரு. அதான் பெற்றது கொண்டு எனக்கு எது கிடைச்சதோ அதை வச்சுக்கிட்டு அப்படியே காலம் தள்ளிருக்கேன், மேல என்னால ஒண்ணு அப்படிலாம் பெருக்க முடியல. பாவம் பெற்றது கொண்டு ஆனா என்ன செய்யறேன், அதை வைத்துக் கொண்டிருக்கிற நான் பிழையே பெருக்கி. ஆனா கொடுத்தது வைத்துக் கொண்டே இருந்தா பரவாயில்ல, வைத்துக் கொண்டிருக்கும் போது வேறு சில பிழைகளை எல்லாம் செய்யறாராம். பிழையே பெருக்கி, சரி எதை எதை பெருக்கணும், அன்பை பெருக்கணும். ஆனா அதை சுருக்கிறார், சுருக்கும் அன்பின். அதுல அது எப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு இன்பை இப்படியே விரித்தா நல்லது, நல்லவா? அன்புடையார் எல்லாம் உடையார், அன்பிலார் என்னுடையரேனும் இல்லை, தீர்ந்து போயிடுவேன். அப்ப அன்பு இருந்தாதான் எல்லாம் உடையாரா இருக்க முடியும். அதை வச்சுக்கும் போது அன்பே இல்லை, சுருக்கிவிட்டா என்ன பண்றதுப்பா போச்சே. அதனால 22 பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியேனை விடுதி கண்டாய். வெற்றடியேன் வெற்றென்ன, எந்த ஒன்றிற்கும் பயனில்லாதவன், பெருமையா இருக்கிறான் அல்லவா, ஒன்று எந்த ஒன்றுக்கும் அவன் வந்து வளர்ச்சிக்கு வழி இல்லை அப்படி இருக்கிற. வெற்றடியேனை விடுதி கண்டாய் விடிலோ கெடுவேன். சரி இப்படி விட்டுட்டா என்ன ஆகுவேன்னாரு, அவ்வளவுதான் மீண்டும் இந்த மாதிரி எனக்கு தலையெடுக்க முடியாது, தலையெடுக்க முடியாது. விடிலோ கெடுவேன் மற்ற அடியேன் தன்னை தாங்குனர் இல்லை. பாவம் சரி, என்ன நான் தான் உனக்கு ஆப்பிட்டுனாடா, ஏன் வேற யாரும் இல்லையா உங்களுக்கு, உங்க ஜனங்க இல்லையா அவங்க பாத்துட்டு போறாங்க, எங்க எனக்கு எதுவும் இல்லை சாமி, எதுவும் இல்லை சாமி, இருந்தா நான் ஏன் இருக்கேன், உன்னை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை. அதனால மற்ற அடியேன் தன்னை தாங்குனரில்லை என் வாழ் முதலே உற்று அடியேன் மிக தேடி நின்றேன் எனக்கு உள்ளவனே. அதனால எனக்கு உற்று அடியேன் உன்னையே நான் நினைந்து கொண்டிருக்கிறேன், அப்படி இருக்கிறேனே மிக தேடி நின்றேன், இனிமே உன்னை மட்டும் நான் விடமாட்டேன், ஏண்டா நீ எப்ப என்னை ஆட்கொண்டாயோ அதெல்லாம் விடமாட்டேன், எனக்கு தெளிவா இருக்குது. அதனால எனக்கு நீதான் உதவி செய்யணும்ப்பா, என்னை காப்பாற்ற வேண்டும், எனக்கு உள்ளவனே எனக்கென்று உள்ளவன் நீதானப்பா, நான் வேற யார்கிட்ட கேட்பேன் என்று சொல்லி இப்படி எல்லாம் உள்ளனவே நிற்க இல்லனவே செய்யும் மையல் துழனி வெள்ளனவே வெள்ளனவே வெள்ளனலேனை விடுதி கண்டாய். ரொம்ப அருமை. உள்ளனவே நிற்க இல்லனவே செய்யும். இப்போ என்னென்னவெல்லாம் செய்ய தகுந்தது எதெல்லாம் விட தகுந்ததுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், அடிக்கு சொல்லியிருக்கார். அன்பு வேணும், விருந்து வேணும், நடுநிலைமை வேணும், நினைக்கணும், பிறனில் விளையாமை வேணும், கள்ளாமை வேணும், வெகாமை வேணும், எல்லாம் விட சொல்லியிருக்காரு. எதது வேணாம் பயனில சொல்லாதே, காமம் மாமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றின், இவை மூன்றை நீக்குன்னு கூட சொல்லல, இவை மூன்றின் நாமம் கடனர், அந்த மூன்று பேர் கூட காதல் விடப்படாதடா. நீங்க எங்கதான் போவீங்க மாமா, எந்த ஒண்ணுக்கு போனாலும் சரி பெயர் கூட தெரியப்படாதுன்ன. உள்ளனவே ஆமா உள்ளனவே நிற்க என்ன செய்யணுமோ அதெல்லாம் விட்டுட்டு இல்லனவே செய்யும் எதெல்லாம் கூடாதோ அதெல்லாம் செய்யும்படியான மையல் துழனி. மையல்னா தெரியும் மயக்கம், துழனினா ஆரவாரம், வெறும் வெற்ற ஆரவாரமும் ஒன்னு கிடக்க ஒண்ணு பேசிக்கிட்டு ஒன்னு கிடக்க ஒண்ணு தேடிக்கிட்டு இருந்தேன்னா இது என்ன பயன்படுமாடா, பயன்படுமா? ஆனா அதுதான் சாமி எங்கிட்ட இருக்குது, எங்கிட்ட வேற ஒண்ணு இல்லை. அதனால் வெள்ளனல் ஏனை வெள்ளனலேனை, என்ன வெள்ளனல் அப்படின்னா இந்த நெருப்பு இருக்குதே நெருப்பு, அது வந்து மேல வந்து பார்த்தா அப்படியே பொடியா இருக்கும், ஆனா உள்ள நெருப்பு இருக்கும். அது போல பார்த்தா எனக்கு என்ன, மேல பார்த்தா மெதுவா இருக்கிற மாதிரி.

ஆனா உள்ள வந்து எங்கிட்ட காமம் வெகுளி மயக்கம் எல்லாம் இருக்கு சுவாமி. இல்ல இப்படி இருக்கிற என்னை விடுதி கண்டாய், என்னை விட்டு விடாதப்பா.

0: வேணும். நீ எந்த யானையுடைய தோலை உரிச்சேன்னு கேட்டா, ஏதோ சாவாடு செத்து இன்னைக்கோ நாளைக்கோ போற ஒரு யானை, அந்த தோலையை நீ உரிச்சின்ன, நீ சமத்தில்லாத யானைன்னா யானை எப்படிப்பட்ட யானை? அதுக்கு பாருங்க, இவ்வளவு ஆடுவேன். பியன் மாத்தடக்கை, அதனுடைய துதிக்கை பாத்தீங்கன்னா, யானை திருவண்ணாமல இருந்துன்னா துதிக்கை மயிலாடுதுறையில போயிருக்கும், அவ்வளவு நீண்டம், நீண்ட தடக்கை. பியன் மாத்தடக்கை. ரெண்டாவது யானை நெருப்பு மாதிரி இருக்குது, அது இன்னும் கோவிச்சுட்டு இருக்கு கோபத்துல. அதனால பொல்லானலியேனி, எரிபத்தனாயனாரியான மாதிரி போகும். பெல்லானலே, இது பொல்லானலியேனி, மிகுந்த கடுமையாக இருக்கும் நெருப்பை ஒத்திருக்கும்படியான அந்த வேடத்தை நீ என்ன பண்ண சொலோமா? இந்த பாவம், இந்த உருளைக்கிழங்கெல்லாம் வேக போட்டு மேல தோலை உரிப்பாங்க பெண்பாளர், அது என்ன பெரிய என்ன, ஏன்னா அப்படியே நறுக்கி போட்டிருப்பாங்க, வெந்திருக்கும், வெந்த வந்து அந்த மேல தோலை உரிச்சிட்டு தான் பிறகு நீங்க பொரியலோ மற்றதோ பண்ணுவாங்க. அதனால மேல தோலை உரிக்க எப்படி இருக்கும், வெந்து போன உருளைக்கிழங்குல சும்மா அப்படியே எடுத்து அப்படியே உரிச்சாலே தானா வந்துடும். சிலது அப்படியே எடுத்து அப்படியே பொதுக்கினாலே அந்த உருளைக்கிழங்கு மீது போயிடும். இப்படி உரிச்சானாம் பெருமான். எதனை? அப்படிப்பட்ட பெரிய யானையை. இவ்வளவு பெரிய மதமிக்க யானையை இவ்வளவு எளிமையாக பெருமான் செய்தானோ, அப்படிப்பட்ட வேடத்து உரியாய் புலன் நின்கண் போதலொற்றா மெல்லனவே முய்க்கும். அடாராடாராடா, எப்படினது இந்த ஐந்து பொறிகளும் எறும்பு மாதிரி முய்க்குது அப்படின்னு. எதை? இந்த உயிரை அப்படின்னு. எது போலன்னாரு, நெய்கூடம் தன்னை எறும்பெனவே. நல்ல பசுனை முருங்கலை போட்டு காய்ச்சி வச்சிருக்கு, அதை தூக்கி உரியில வச்சுட்டோம். வச்சுட்டா எப்படியோ அந்த உரியில இருக்குன்னா ஏனியா இருக்குது, எறும்புக்கு கிடையாது. ஆனா ரெண்டு நாள் அப்படி வச்சிருந்தீங்கன்னா எடுக்காம பூரா சுத்தி எறும்பு இருக்குமே. போன் பண்ணுச்சா, ஹலோ மீன் இது பேரு, இது எறும்புகளே இந்த உரியில் நெய் இருக்கிறது, வம்மின் நமரங்கால் அப்படின்னு அழைச்சோமா? கிடையாது. எப்படியோ மூக்கல தெரிஞ்சுக்கிட்டு ஒன்னு ஏறி இன்னொரு ஏறி இன்னொரு ஏறி மூணு நாள்ல பாத்தீங்கன்னா நெய்க்கூடத்துல அப்படியே சுத்தி எறும்பாகிறது. அப்படி நெய்க்கூடத்தை எறும்பானது எப்படி சுத்தி நின்று மொய்த்து அந்த நெய்யினுடைய வாடையே நமக்கு தெரிய விட்டாமல் அடிச்சுட்டுதோ, அதுபோல இந்த ஐந்து பொறிகளும் இந்த ஆன்மாவாகிய நெய்க்கூடத்தை அப்படியே மொய்த்து செயலற்று முடியாது செஞ்சிட்டது பெருமானே, செயலற்று செஞ்சிட்டது. எப்படி நான் செய்ய முடியும்? எவ்வளவு விதமான ஓமையன்னு ஓமைகள் எல்லாம் அப்படியே கொட்டி வச்சிருக்கு. யார் இப்ப நீத்தல் விண்ணப்பம் முடிஞ்ச உடனே நீத்தல் விண்ணத்தில் நெய் இது பொறிகள் அடிகளார் பொறிகள் தம் மனத்தை எவ்வாறெல்லாம் அடைக்கின என்று கூறுகின்றார், ஓமையோடு விளக்குக, ஓமைகளையோடு விளக்குக அப்படின்ட்டு தொகுக்கணும் தொகுக்கணும். இப்படிலாம் கேள்வி கேட்டு பதிலதுனா நல்லது. உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். இதுக்கு பரிமையில கூட சரியானதுல நாங்க இப்படிதான் சொல்லிட்டு, எந்த நூல் எடுத்தாலும் அந்த நூலை உவப்ப தலை கூடி மகிழ்ச்சியா படிக்கணும். பிரியும் போது அந்த நூல் கருத்து முழுது இங்க நெஞ்சில இருக்க அந்த நூலை பிரியணும். அனைத்தே புலவர் தொழில். ஆமா, எந்த நூல் எடுத்தாலும் பிளாட்டிங் பிடிச்சிடணும், உவப்ப தலை கூடணும். இங்க படிக்கும் போது ஆமா இத படிக்கணுமா, ஐம்பதும் பாட்டுமா, முழுசும் படிக்கணுமா, இவ்வளவு கேள்வி கூடாது. என்ன சார் படிக்கணும், நீத்தல் விண்ணப்பம் ஐம்பது பாட்டு தானே படிக்கிறையா கொடுங்க அப்படின்னு. ஓப்ப தலை கூடி அந்த நீத்தல் விண்ணப்பத்தை விட்டு பிரியும் போது உள்ள பிரிதல் அந்த ஐம்பது பாட்டினுடைய கருத்துக்களும் உள்ளத்துல இருக்கும்படியாக பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். அதான் புலவர் தொழில். பரிமையில என்ன கேட்ட, ஒரு புலவரும் இன்னொரு புலவரும் சேரும் போது ஆஹா மகிழ்ச்சியா இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு பிரியும் போது என்னமோ மனுஷன் அன்னைக்கு வந்தார் எவ்வளவோ சொன்னார் இன்னைக்கு போயிட்டார் என்ற அந்த புலவர் கூடுவதும் பிரிவதற்கும் சொன்னார். நான் எனக்கு அந்த ஒரே பொருத்தமா படல. ஏன்னா ரெண்டாவது புலவர் தொழில்ங்கிறார். தொழில்னா ஒன்றையே பலமுறை செய்தாதான் தொழில்னு பேரு. ஒரு புலவரும் ஒரு புலவரும் கூடுறது எப்போ கூடுறாங்க பிரியறாங்க, அது என்ன புல தொழில் ஆகுமா? தொழில்னா இதே வேலையா இருக்கணும். அப்ப என்னன்னு கேட்டா, அப்ப புலவர் புலவரானவன் என்ன பண்ணும், தினமும் ஒரு நூல் எடுத்து படிக்கணும். படிக்கும் போது எப்படி படிக்கணும், மகிழ்ச்சியா படிக்கணும். சிந்தை மகிழ சிவபுராணந்தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். சிவபுராணம் படிக்கும் போதே முகம் தெரிய வேணாமா எப்படி இருக்குன்னு, அடார் அடா இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கே, ஓகழி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்கே. படிக்கும் போது அப்படியே 32 பல்லும் தெரிய வேணாமா, ஏன் சிந்தை மகிழ சிவபுர அது மாதிரி ஓப்ப தலைப்போடணும். ஒரு நூல் படிக்கும் போது மகிழ்ச்சியா படிக்கணும், உள்ள பிரிதல் அந்த நூலை விட்டு பிரியும் போது அதுல இருக்கிற கருத்துக்கள் அத்தனையும் 10 பக்கத்தில் இதுல இருக்குது, 20 பக்கத்துல இன்னது இருக்குது, 30 பக்கத்துல இன்னது இருக்குன்னு சொல்லணும். அதுதான் புலவர் தொழில். அப்படி ஒரு புலவர் வந்துட்டாருன்னா எப்படி இருக்கும் நாடு, எந்த நூல் எடுத்தாலும் அப்படியே உள்ளதுல உணர்ந்துடணும். என்ன பண்றது என்னமோ சொல்றேன், உண்மையால திருவள்ளுவரையே நோய் கேட்ட கூட இதான் குறையும் பாரு, நான் இதான்ப்பா கருதுனேன். நீங்க ஒருத்தர் ஒருத்தர் சேரும் போது மகிழ்ச்சியாக கூடி பிரியும் போது வருத்தமாதுங்கிறது அதை நான் சொல்லலை. நீங்க எப்போ கூடுறீங்க எப்போ பிரியறீங்க, நான் தொழில சொல்லி வச்சேன். முதல்ல நீங்க புலவராக இருக்கவன் எதோட கூடணும், முதல்ல நல்ல தலை சிறந்த நூல்களோடவா கூடிக்கிட்டு இருக்கணும், அதான வேலையா இருக்குது. நீ எப்ப போனாலும் என்ன சார் புத்தகமும் கையுமா இருக்கேன், யாதானும் நாடாமால் ஊராமால் என்னுரையும் சாந்துணையும் கல்லாதவாறு சாகர வரைக்கும் இல்ல படிக்கணும். யமனே வந்து கொஞ்சம் இழுக்கு வந்தா கூட தயவு செய்து ஒரே ஒரு குரல் படிச்சுட்டு வரலாம். மார்க்கண்டேயர் மாதிரி நம்ம போய் கட்டிக்கலப்பா, உங்ககிட்ட வந்த ஒன்னையே கட்டிக்கிறேன், ஆனா ஒரு குரல் படிச்சுட்டு தான் வருவேன் உட்கார், அப்படி இல்ல சொல்லணும். ஏனர் யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாது. இந்த முண்டை முதியோர் கல்விங்குது, எங்க ஆளு கொண்டி வைக்கிற வரைக்கும் படுறான். இந்த பிறகு எங்க திருவள்ளுவருக்கு இணைய ஒருவனுமே ஒரு பேச முடியாதுன்னு. நீ முதியோர் கல்விங்கிற 40 வயசுலயும் 45 அடாரா சாகர வரைக்குமே படிக்கணும்னா, இதுக்கு மேல ஒன்னு சொல்லுங்களேன், எதுவரை படிக்க வேண்டும் என்று ஒருத்தனை கேட்டோம்னா இதுக்கு மேல ஒன்னு என்ன சொல்றது, சாந்துணையும் கல்லாத வாரியன் என்னமோ மனுஷன் எழுதுனா என்ன பண்றது, படிச்சாதானே. ஆகவே இங்கே நெய்க்குடந்தன்னை எறும்பனவே, அதனால நெய்க்குடத்தை எப்படி எறும்புகள் மொய்க்குமோ அது போல அடியேனுடைய ஆன்மாவை இந்த பொறி புலன்கள் எல்லாம் சேர்ந்து மொய்க்குது சாமி. எப்படி இதை நாம் மீட்க முடியும், அதனால என்னை விட்டுடாதப்பா, உன் துணை இருந்தாதான் வைத்த எல்லாம் நீக்க முடியும். அடுத்தது பாருங்க, எறும்பிடை நாங்கூடியன என்ன என்ன ஓமை சொல்றார் பாருங்க, ஓமை எல்லாம் முன்ன நெய்க்குடந்தன்னை எறும்புன்னாரு, இப்ப என்னாரு, ஒரே ஒரு சின்ன புழு ஒரு 4-5 எறும்பு சேர்ந்தது, இங்க கடிச்சது அங்க கடிச்சது, அந்த புழு துடிக்கும் பாவம் துடிக்கும் செத்தும் போடும், அவ்வளவுதான். ஒரு புழு செத்து கிடந்ததுன்னா அதுல ஒரு 200 எறும்பு அப்படியே மொய்க்கும். என்னடா இங்க எறும்பு மொய்க்குது, ஏதோ ஒரு புழு செத்து கிடக்கு சார், அது நிலைமை. அப்ப அந்த புழுவை எப்படி எறும்புகள் மொய்க்கின்றனவோ அது போல இந்த ஆன்மாவை இந்த புலன்கள் மொய்க்கின்றன. பாத்தீங்களா, இந்த பொறிகள் போய் ஆன்மாவை மொய்க்கின்றன என்பதற்கும் என்ன நெய்க்குடந்தன்னை எறும்புனர், நெய்க்குடத்துல எறும்புனர், இப்ப புழுவை சேர்ந்து இருக்கிற எறும்புகள் போல என்கிறார். இப்படி எல்லாம் காட்டப்படுற ஓமையை தொகுக்க வேணாமா, எத்தனைதான் ஓமை தொகுத்திருக்கிறார் நீத்தல் விண்ணப்பத்தில், அந்த ஓமைகள் எவ்வளவற்றிற்காக தொகுக்கப்பட்டிருக்கிறன என்பதெல்லாம் தெரிய வேணாமா, தெரியணும்னா என் கேள்விக்கு என்ன பதில், அப்படி வந்தாதான் முடியும். தொகுத்து வைக்கணும், வச்சு பார்க்க அப்பதான் இன்னும் சுவையை ஏற்படும். அப்ப பாருங்க, முன்ன எறும்பு நெய்க்குடத்தை முயச்சுது, இப்ப எறும்பு புழுவையும் முயக்குது. அப்ப இந்த எறும்புக்கு என்ன நல்லது கெட்டது தெரியாது, நெய் குடத்தையும் முயக்க வேண்டியதுதான் புழுவையும் முயக்க வேண்டியதுதான், இது தான் ரெண்டு ஒண்ணுதான் அல்லவா. அது போல இந்த 5 பொறிகளும் என்ன செய்கின்றன, நல்லதுக்கு முயச்சு கெடுதலுக்கு முயச்சா பரவாயில்ல, நல்லது மாதிரி காட்டியும் முயச்சு என்ன எழுத்துட்டு போகுது, கெட்டதை காட்டியும் என்ன எழுத்துட்டு போகுது, ஆக ரெண்டு பேர்த்திலையும் என்ன எழுக்குது பெருமா. ஆனா நீ உண்மையில என்ன, நீ என்னை ஈர்க்கணும், ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்த பெருமானி அப்படிதான் பரவாயில்ல, எறும்புகள் என்னை ஈர்த்தா என்ன ஆகுவேன் சுவாமி, அதனாலதான் விட்டெடுதி கண்டாய் என்னை விட்டுவிட வேண்டாம் என்றெல்லாம் சொல்லுகிறாராம். எறும்பிடை நாங்கூடியன புலனால் அரிப்புண்டு அளந்த வெருந்தமியேனை வெருந்தமியேன்னர். வெருந்தமியன எனக்கென்று எந்த ஒரு ஆற்றலும் இல்லை, வெறும் ஏதோ ஒரு ஆள் நடமாடிட்டு இருக்கு அவ்வளவுதான். அஞ்சரடி கைகாலெல்லாம் இருக்குது, ஏதோ நடமா இங்கேயும் இப்படி இங்க போகுது அங்க போகுது அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை சாமி. அப்படி வெருந்தமியேனை விட்டிடுதி கண்டாய் பெய்ய கூற்று ஒடுங்க உருங்கடி போது அவையே உணர்வுற்றவர் உம்பர் உம்பர் பெரும்பதமே அடியார் பெயராத பெருமையனே பெய்ய கூற்று ஒடுங்க உருங்கடி போதவையே உணர்வுற்றவர் அப்படின்னாரு. ஒன்னு இப்ப யமன் வந்து தாக்கினான் யார, மார்க்கண்டேயரை. ஆனா அந்த மார்க்கண்டேயருக்கு எது தெரிந்தது எது தெரியல, பற்றி நிற்கின்ற ஒன்னை தெரிந்ததே தவிர பற்ற வந்த யமனையே தெரியல. ஏன் அப்படி இழுக்கப்பட்டு பின்னால யாராவது மார்க்கண்டேயர் கேட்டபடியா சார் நீங்க இந்த பற்றி நின்ன போது யமன் பின்னால் நின்னாரு, எனக்கு யார் நின்னது யார் வந்ததுன்னு தெரியாதுங்க, நான் அவ்வளவுதான் இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் அப்படி பிடிச்சு கட்டி விட்டேனுங்க, யார் வந்தா என்ன நின்னதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது சாமி. அப்படி செய்தியப்பா, உன்னை யார் இருக பிடித்தாரோ அவர்களுக்கு எல்லா நன்மையும் கொடுத்து அவன் எங்க உன்னை அவரை பிடிக்க வந்தவனே யமனை உதச்சி இப்படி எல்லாம் செய்தி அடியவரை காப்பதில் உன் மாதிரி யாரு பார்ப்பா, அவ்வளவு அருமையானவனாச்சு. அதனால் இப்படி உற்றவர் உம்பர் உம்பர் பெரும்பதமே அடியார் பெயராத பெருமையனே, நீ அந்த மாதிரி அடியவர்களுக்கு என்ன செய்வாய், இம்மையில இந்த மாதிரி துன்பத்தை நீக்குவாய், பிறகு அம்மையில என்ன தெரிவானாரு, இதுவரை அந்த ஆன்மா பெற முடியாத ஒன்றை தருவாய். அது எது, வீடு பேர், வீடு பேர். நம்ம இதுல கூட எட்டும் வரைக்கும் துன்பம் எட்டிவிட்டால் பேரின்பம் தட்டினாலும் போகாதடி என்ற, எட்டும் வரைக்கும் துன்பம் பெருமானம் பிடிக்கிற வரைக்கும் எட்டிவிட்டால் பேரின்பம் அப்புறம் தட்டினாலும் போகாதடி, கீழே தட்டினா கூட போகாதடி அப்படிப்பட்ட இன்பம். அது இவர் என்னோடத்துல ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமீ என்னுடைய அன்பே சுவைச்சு சொல்லியிருக்க, பெரும்பதமே அடியார் பெயராத பெருமையனே. உன்னை வந்து அந்த ஆன்மாக்களுக்கு அருளுகின்ற அந்த ஞானம் இருக்குதே, அந்த ஞானத்துக்கீடாக ஒரு ஞானத்தை ஒன்னும் சொல்ல முடியாது சுவாமி, அப்படி எல்லாம் தருகின்றவனே, அதனால என்னை விட்டுவிட வேண்டாம். பெருநீரர சிறுமீன் துவக்குண்டாங்கு நினைப்பிரிந்த வெறு நீர்மையேனை விடுதி கண்டாய். பாருங்க, இது நாகப்பட்டினத்தில் இருக்கிற அங்க இருக்கிற அந்த வலைகர் மீன் பிடிக்கிறவங்களுக்கும் விளங்கணும், திருவாசகம் மீன் பிடிக்கிறவங்களுக்கும் விளங்கணும். என்ன பண்றதுன்னு, ஏயா இந்த கடல்லையோ கிணத்துலயோ மீன்லாம் இருக்குதே இல்ல, இந்த பெருமீன் எல்லாம் சிறுமீனை என்ன பண்ணும், என்ன பண்ணும், சாப்பிட்டுரும். அந்த பெருமீன் இருக்கிற வரைக்கும் இந்த சிறுமீன் எல்லாம் வெளியில வர முடியாது. அப்ப அந்த பெருமீன் நீங்கினாதான் சிறுமீன்கள் வாழலாம். எங்க நாகப்பட்டினத்துல போய் பாடினதா இருக்கு, பெருமீன் அற சிறுமீன் துவண்டாங்கு நினை பிரிந்த வெறு நீர்மையேனி விடுதி கண்டாய். அதுல வந்து நீங்க பெருமீன் திங்கிற மீனா இருந்ததுன்னா, தாய் மீனா இருந்ததுன்னா, தாய் மீன் என்னன்னா தாய் மீன் முன்னையே போயிட்டு இருந்ததுன்னா பின்னால என்ன பண்ண, சின்ன குஞ்சு எல்லாம் குஞ்சு குஞ்சுன்னு போயிட்டு இருக்கும். அந்த தாய் மீன் எங்கேயாவது எவனாலும் பிடிச்சி உள்ளதில் விட்டான்னு வச்சுங்க, இது சின்னது அப்படியே தவிக்கும். ஏன், தாய் மீன் இல்லா மீனால. அப்போ அந்த பெரிய தாய் மீன் வந்து அது நீங்கவே இந்த சின்ன மீனும் தானும் கொட்டாய் விட்டுருது. அது போல நீ உன்னோடு நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்துகிட்டே இருந்தேன், கூடவே வந்து இருந்தேன், உன்னை பிரிந்த பிறகு ஒண்ணுமே இல்லாம போன பிறகு நீ பெருமீன் நான் சிறுமீன், அது கடல் இது அருட்கடல் என்றெல்லாம் சொல்லி சுவைக்கிறார் பார்த்தீங்களா. அப்போ பெருமானை பிரிந்தமைக்கு இப்படி ஒரு ஓமை, பெருமீன் நீங்க சிறுமியின் தவிப்பது போல பெருமியின் ஆகிய நீ நீங்க அடியேன் நான் வருந்துகிறேன். சாதாரண எழுதுகை பெறுவதாக வளைஞர்களுக்கும் வழங்கும்படியான சிவ திருவாசகம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் மூன்று ரேடியோ சேவைகளும் தற்போது எங்களுடைய சொந்த ஸ்ட்ரீமிங் சேவையகத்திலிருந்து இயங்கி வருகின்றன. இதன் காரணமாக ஸ்ட்ரீமிங் யூஆர்எல் மாற்றப்பட்டுள்ளது. நீங்கள் தற்போது கேட்டுக்கொண்டிருக்கும் ஸ்ட்ரீம் விரைவில் நிறுத்தப்படும். நம் சைவம் டாட் ஆர்க் இணையதளமும் மொபைல் செயலியும் ஏற்கனவே புதிய யூஆர்எல்லுக்கு மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. எனவே அவற்றின் மூலம் நீங்கள் எந்தவித இடையூறுமின்றி தொடர்ந்து நம் ரேடியோ சேவைகளை கேட்டு மகிழலாம். தற்போது டூனின் ரேடியோ கார்டன் போன்ற பிற தளங்கள் அல்லது சேவைகளின் மூலம் நம்முடைய ரேடியோ சேவைகளை கேட்டுக்கொண்டிருந்தால் தயவுசெய்து சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சல் முகவரியில் எங்களுக்கு தெரிவிக்கவும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த தளங்களிலும் புதிய ஸ்ட்ரீமிங் யூஆர்எல்களை புதுப்பிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம். எங்கள் புதிய ஸ்ட்ரீம்களை நீங்கள் தொடர்ந்து எவ்வித இடையோறும் என்று கேட்க எங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எங்களுக்கு தெரியப்படுத்தவும். தங்களது தொடர்ந்த ஆதரவிற்கு நன்றி. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: மாணிக்கவாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையில் அருளிய பிரார்த்தனை பத்தி.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அருளுருள் இலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 6 திருமுறை 43 பதிகம் முதல் பாடல் நில்லாத நீர் சடைமேல். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: தலம் திருப்புந்துருத்தி. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் மூன்று ரேடியோ சேவைகளும் தற்போது எங்களுடைய சொந்த ஸ்ட்ரீமிங் சேவையகத்திலிருந்து இயங்கி வருகின்றன. இதன் காரணமாக ஸ்ட்ரீமிங் யூஆர்எல் மாற்றப்பட்டுள்ளது. நீங்கள் தற்போது கேட்டுக்கொண்டிருக்கும் ஸ்ட்ரீம் விரைவில் நிறுத்தப்படும். நம் சைவம் டாட் ஆர்க் இணையதளமும் மொபைல் செயலியும் ஏற்கனவே புதிய யூஆர்எல்லுக்கு மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. எனவே அவற்றின் மூலம் நீங்கள் எந்தவித இடையூறுமின்றி தொடர்ந்து நம் ரேடியோ சேவைகளை கேட்டு மகிழலாம். தற்போது டூனின் ரேடியோ கார்டன் போன்ற பிற தளங்கள் அல்லது சேவைகளின் மூலம் நம்முடைய ரேடியோ சேவைகளை கேட்டுக்கொண்டிருந்தால் தயவுசெய்து சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சல் முகவரியில் எங்களுக்கு தெரிவிக்கவும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த தளங்களிலும் புதிய ஸ்ட்ரீமிங் யூஆர்எல்களை புதுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம். எங்கள் புதிய ஸ்ட்ரீம்களை நீங்கள் தொடர்ந்து எவ்வித இடையோறும் என்று கேட்க எங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சைவம் அட் சைவம் டாட் ஆர்க் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எங்களுக்கு தெரியப்படுத்தவும். தங்களது தொடர்ந்த ஆதரவிற்கு நன்றி. திருச்சிற்றம்பலம்.

0: தொள் வாழ்க அருமுகம் வாழ்கவற்பை ஊறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: தலம் திரு தெங்கூர் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த 2 திருமுறை பண் பியந்தை காந்தாரம் ராகம் நவரோஸ்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: முதல் தலமாக நம்முடைய ஓதுவாமூர்த்தி அவர்கள் மிக அற்புதமாக பாடி தந்திருக்கிற தலம் திருமார்பேறு ஆகும். தொண்டை நாட்டு தலமாக விளங்குகிற இது இறைவன் திருநாமத்தை மால் வணங்கீசர் என்றும் இறைவி திருநாமத்தை கருணை நாயகி என்றும் கொண்டிருக்கின்றது. இந்த திருமார்பேற்றிற்கு திருஞான சம்பந்த பெருமான் இரண்டு பதிகங்களை அருளி தந்திருக்கின்றார். அப்பர் சுவாமிகள் திருவிருத்தம் ஒன்றும் திருக்குறுந்தொகை இரண்டும் திருத்தாண்டகம் ஒன்றுமாக அருளி செய்து மொத்தம் ஆறு பதிகங்களை பெற்ற திருத்தலமாக அமைந்திருக்கிறது திருமார்பேறு. திருமார்பேறு தலம் கேள்விப்படுகின்ற நிலையிலேயே நாம் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு விஷயம், இங்கேதான் மால் சிவபெருமானிடம் தனக்கு வேண்டிய வரத்தை பெற்றார் என்று நாம் அறிகின்றோம். திருமாலின் கையிலே இருக்கக்கூடிய அந்த சக்கரம் இருக்கிறதே, அந்த ஆழி என்று சொல்லக்கூடிய அந்த சக்கரம் சிவபெருமானிடமிருந்து திருமால் வரம் வாங்கி பெற்றுக்கொண்ட ஒன்று. அந்த ஆயுதம் அதாவது சக்கரம் சலந்தரனை தடிப்பதற்காக நம்முடைய சிவபெருமான் நிலத்தை கீறி எடுத்த சக்கரம் அது. அந்த சக்கரத்தை திருமால் தம்முடைய எதிரிகளோடு போர் செய்வதற்கு தமக்கு ஆயுதமாக தர வேண்டும் என்று சிவபெருமானுக்கு 1008 மலர்களை கொண்டு அர்ச்சித்து பெற்ற ஆயுதமாக அது விளங்குகிறது. இந்த சக்கரத்தை திருமால் பெற்ற அந்த செய்திகளை திருமலர் மிகவும் அழகாக விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறார். சக்கரத்தை பெற்ற மட்டில் மட்டும் இந்த செய்தி முடிந்து விடவில்லை, அதற்கு மேலேயும் சில செய்திகளை நம்முடைய திருமலர் சொல்லுகிறார். சக்கரம் தன்னை பெற்ற நல் தாமோதரம் தானும் சக்கரம் தன்னை தரிக்க ஒண்ணாமையார் என்று சொல்லுகிறார். சக்கரத்தை சிவபெருமானிடமிருந்து பெற்ற பிறகு அந்த சக்கரத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய சக்தி திருமாலிடம் இல்லாத காரணத்தினாலே மீண்டும் ஒரு முறை அவர் சிவபெருமானை நோக்கி வழிபாடு செய்து அந்த சக்தியை பெற்றார். அந்த சக்தியினுடைய ஒரு கூரை சிவபெருமான் அவருக்கு தந்தார். அந்த நாளிலிருந்துதான் அவர் சங்கர நாராயணனாக நாம் அறிந்து கொள்ளுகிற நிலைக்கு வந்திருக்கிறார் என்று நம்முடைய திருமந்திரத்திலே திருமூலர் செய்திகளை தருகின்றார். மிக அற்புதமாக திருமார்பேரிலே பல செய்திகளை நம்முடைய திருஞான சம்பந்தர் பதிகங்களும் திருநாவுக்கரசர் பதிகங்களும் தருகின்றன. அப்பர் சுவாமிகள் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், கடிமலர் செல்வி தன் செங்கமல கரத்தால் வருட சிவப்பன மார்பேருடையான் மலரடியே என்று கூறுகின்றார். அம்பாளுடைய கரங்களே மலர் போன்ற கரங்கள். இந்த மலர் போன்ற கரங்கள் வருடுவதனாலேயே சிவபெருமானுடைய திருவடி சிவக்கின்றன என்று சொன்னார். அந்த மலரை காட்டிலும் மென்மையுடைய உணவாக விளங்குகின்றன இவனுடைய திருவடி என்று குறிப்பிட்டு காட்டுகின்றார். அது மட்டுமல்ல, காதல் செய்யில் குருடர்க்கு முன்னே குடிகொண்டிருப்பன என்று அப்பர் சுவாமிகள் குறிப்பிடுகின்றார். குருடனாக இருந்தாலும் சரி, அகக்கண் புறக்கண் தெரியாதவனாக இருந்தாலும் சரி, அவன் இந்த அன்பு செலுத்தி இந்த பாடல்களை சிவபெருமான் முன்பாக பாடுவானே ஆனால் பெருமான் அவனுக்கு கண்ணில்லாமலேயே கூட காட்சி தருகின்றவனாக விளங்குகிறான். ஏனென்றால் அவருக்கு அறிவு கண்ணும் ஞானக்கண்ணும் விளங்கும்படி செய்கின்றான் சிவபெருமான் என்கிற செய்தியை சொல்லுகிறார். மேலும் நம்முடைய அப்பர் சுவாமிகள் மிக கடுமையாக பல அறிவுரைகளை சொல்லுகின்ற பகுதியாக இது அமைகிறது. சாத்திரம் பேசும் சழக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர், பாத்திரம் சிவம் என்று பணிதீரேல் மாத்திரைக்குள் அருளும் மார்பேரரே என்றார். சிவபெருமான் அருள் செய்வதற்கு பிறவி பல பிறவிகள் கடக்க வேண்டுமோ என்ற அச்சம் பலரிடமும் நிலவுகிறது. அதை இங்கே தீர்த்து வைக்கின்றார் அந்த அச்சத்தை நம்முடைய திருநாவுக்கரசு சுவாமிகள். ஐயா, எல்லாவற்றிற்கும் கொள்கலனாக இருக்கிறவன் இந்த சிவபெருமானே என்று தெரிந்து நீவிர் அவன் மீது அன்பு செலுத்துவீர்கள் என்று சொன்னால் உமக்கு அருள் பெறுவதற்கு மாத்திரை போது கூட ஆகாது ஐயா என்று சொல்லுகிறார். அவ்வளவு விரைந்து அருள் செய்கின்றவன் சிவபெருமான் என்று குறிப்பிடுகின்றார். இந்த அருளை பெறுவதற்கு சாத்திரங்களையும் உன்னுடைய கோத்திரத்தையும் நீ பெரிதுபடுத்தி பேசிக் கொண்டிருப்பதிலே பயனில்லை. நீ செய்ய வேண்டுவது என்ன தெரியுமா? பாத்திரம் சிவம் என்று, பாத்திரம் என்று சொன்னால் இங்கே பெற வேண்டியதும் பெற்று அனுபவிக்க வேண்டியதும் உண்மை பொருளுமாக இருப்பது சிவம் என்று உணர்ந்து அன்பு செலுத்துவீரே. ஆனால் அந்த அன்பிற்கு ஒரு மாத்திரை பொழுதற்குள்ளேயே உமக்கு அருள் செய்வான். ஆனால் நீ சாத்திரத்தை பேசிக் கொண்டிருந்தால் எத்தனை பிறவிகள் காத்திருக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியவில்லை என்று அப்பர் சுவாமிகள் மறைமுகமாக கூறுகின்றார். திருத்தாண்டகம் ஒன்றும் செய்திருக்கிறார் சுவாமி. அதிலே செம்பவள குன்றினை சென்றடைந்தேன் நானே என்று செம்பவள குன்றாக சிவபெருமானை தரிசித்து பாடல்கள் தோறும் அதை வெளியாக வைத்திருக்கின்றார். இப்படி மிக அற்புதமாக இந்த பதிகங்களை எல்லாம் நம்முடைய சர்க்குநாத தேசிகர் அவர்கள் இங்கே பாடி தந்திருக்கிறார்கள். இப்பொழுது அந்த பாடல்களை எல்லாம் நாம் கேட்டு இன்புறுவோமாக. இந்த பாடல்களுடைய நிறைவில் நாம் மீண்டும் அடுத்த திருத்தலமாக இருக்கக்கூடிய திரு இளம்பயங்கோட்டூரிலே நாம் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு ஆலவாய், திருச்சக்கரமாற்று, பண் காந்தாரம், திருச்சிற்ற

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருக்காலத்தி, பண் சாதாரி. திருச்சிற்றம்பலம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: தலம் திருநாகைக்காரோணம். திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த நான்காம் திருமுறை திருவிருத்தம்.

ஊர்மலி பிச்சை கொண்டு உண்பது மாதிமையோ உரையே. ஊர்மலி பிச்சை கொண்டு உண்பது மா

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை. தலம் திரு விசயமங்கை.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: தலம் திருமார்பேறு. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திரு வடதிருமுல்லை வாயில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7 திருமுறை. பண் தக்கேசி இராகம் காம்போதி திருச்சிற்றம்பரம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு சதகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவா.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு பாங்கர் கூட்டம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: சிற்றம்பலம் சைவம்.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு கேசரி யோகம். பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
3: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் கேசரி யோகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. காரைக்கால் அம்மையார் அருளிச் செய்த திரு இரட்டை மணி மாலை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் காரைக்கால் அம்மையார் அருளிச் செய்த இரட்டை மணிமாலை

இடர்கள் திரால் எல்ல நிற்கல் ஈசல் ஈசல் கண்டீர் இன வண்டுகள் பொறா நின்ற கொன்றை பொதும்.

மூழ்க முனிவர் திரிபுரல் மூன்று வெந்து அன்று செல்தேயில் மூழ்க தனிவார் கணை ஒன்றினால் மிக கோத்தையன்.

துன்ப வெள்ள கடல் தள்ளி கீழாயன துன்ப வெள்ள கடல் தள்ளி உள்ளுறப்போய் வீழாதிருந்து

கண்ட கண்டல் என் தோழன் பொழலே தாழாது இறைஞ்சி பணிந்து பல்லாடும் தலை நிம்மினே ஏ தலையா.

கழக்கொள் சேவடி காணலுற்ற கழல் கொள்ட சேவடி

மலர்தோய் தொழக்கண்டே, மலர்தோய் தொழக்கண்டு நிற்கிற்குமோ நீ நம்மடுல் தொல்வினையே அடுல்

அடித்தளத்தில் நன்று அறக்கல் ஐநான்கு தோளும் முடித்தளமுள் நீ முறித்தவாறு முடித்தளத்தில் ஆறா அடி ஆறா

சிலை தொட்டவாறு என்று இறங்கு வல்வாய் பேநின்று பாட பெருங்காடரங்கா பயந்து நட்டம் போய் நின்று பூதல் தொழச் செய்யும் மொய்கழறு உன்னியனே.

பல்பால் ஒருவரை சார ஒட்டாததுவேயுமல்றி முல்பாயின தலையோடு கழு கோ

பாயும் அவிரு சடையர் வேறோர் படல் குலவு நாகமுமிழ் பண்டமரர் சோழ்ந்த தடங்கடல் நஞ்சுண்டார் தமக்கு. தமக்கு என்றும் இல் பணி செய்திருப்பே முக்கோ.

மது நில்வி சுமக்கில் பிள்ளை வெள்ளேருப்பதொன்றும் கொண்டை கனிவாய் உமக்கன்று

0: அச்சனின் பலம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
3: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
2: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: வா திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம்
2: பண் வியாழக்குறிஞ்சி மூன்றாம் கட்டளை அவ்வினைக்கு இவ்வினையாம் எனத் தொடங்கும் திருப்பாடல்

0: नमः शिवाय।
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி நாயனார் புராணம் பகுதி 8. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: ஆகையினால அதனால இது இந்த வரியெல்லாம் அவர் கரெக்டா படிச்சிருக்க.

சங்கிலி அம்மா மேல கைலாயத்தில் இருந்தவங்க தானே, அவங்களை பார்த்ததுனாலதானே இவருக்கு பிறவி வந்தது. இத நினைவூற்றார் சுவாமி. ஆமா, கட்டனேன் பிறந்தேன் காத சங்கிலி காரணமாக, அந்த பதிகத்தில் இந்த கருத்து சொல்றார் சாமி. கண்ணு ரெண்டும் போய்விட்டது, சுழல்கிறார் கடந்து இவர். இந்த வேளையிலேயும் இந்த வரலாறெல்லாம் விடாம சொல்லிட்டு வர்றார் பார்த்தீங்களா. ஆமா, அது அவர்கள் சொல்லல, அவர்கள் சொல்லல, அவர்கள் உள்ள இருந்து அவன் சொல்ல வைத்தான். அவ்வளவுதான், பரமசிவன் சொன்ன வாக்குதான் தேவாரம். ஆமா, இவர்கள் சொல்லல, பரமசிவன் உள்ளே இருந்து உணர்த்தி விட்டான், சொல்லிவிட்டார்கள். அப்படித்தான் நினைக்கிறார்கள் சைவர்கள். ஒரு காலத்தில் இந்த தேவார புத்தகத்து மேல பூவை தவிர வேற ஒன்னையும் வைக்க மாட்டாங்க. தேவார புத்தகத்து மேல வேற ஒன்ன வைக்கவே மாட்டார்கள். அந்த தகுதி வேற ஒரு புத்தகத்துக்கும் கிடையாது என்பது அவருடைய எண்ணம். இப்பவும் கூட நான் கூட தேவார புத்தகத்து மேல புஷ்பத்தை வைப்பேன், பணத்தை வைப்பேன், பொன் இருந்தா வைப்பேன், வேற ஒரு புத்தகத்தை அது மேல வைக்கவே மாட்டேன். அந்த தகுதி எந்த புத்தகத்துக்கும் கிடையாது. ஆமா, ஆக அது ஒண்ணு சொல்றாரு. இன்னொன்னு சொல்றாரு, மூன்று கண்ணுடையாய். சிவனுக்கு மூன்று கண்ணு அல்லவா? ஆமா, மூன்று கண்ணுடையாய் அடியேன் கண் கொள்வதே கணக்கு வழக்காகில். உனக்கு மூன்று கண்ணு இருக்கு, ரெண்டு கண்ணையும் பிடிச்சுக்கிட்ட இல்லையா? கணக்குல என்ன வழக்கு சொல்லு, போனா போயிட்டு போகுது. கணக்கு தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஊன்று கோலாவது எனக்கு கொடு, அதையாவது வச்சுட்டு நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கிறார். இங்க ஊன்று கோலாவதுன்னு கேட்டாரு, அதான் திருவன்பாக்கத்தில் கொடுத்தான். திருவொற்றியூர்ல கேட்டார், திருவன்பாக்கத்தில் கொடுத்தான். இப்ப நாம எவ்வளவோ சாமியை கேட்கிறோம், உடனே கிடைக்கலையேன்னு நாம நினைக்கிறோம். கிடைக்குமா? சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு ஒரு ஊர்ல கேட்டு அங்க கிடைச்சதே, அவ்வளவு லேட்டா அவருக்கு கிடைச்சுன்னு சொன்னா நமக்கு எவ்வளவு லேட் ஆகும் என்று எண்ணி பார்க்கணும். திருநாவுக்கரசர் என்ன பண்ணார், சத்தியமுத்தம்னு ஒரு ஊர்ல போய் உன்னுடைய திருவடியை என் தலைமையில சூட்டுன்னு கேட்டார். அவர் நல்லூருக்கு வான்னு சொல்லிட்டார். ஏன் அங்கே சூட்டி இருக்க கூடாதோ? ஏன்? அந்த இடைவெளி தேவை இல்லையா? ஆமா, அந்த நல்ல வீதிக்கு வந்து கூடும்போதுதான் அவன் கொடுப்பான். அது போல இங்க கேட்கிறார் அவர், மூணு

கொடுத்ததோர் சனி எனக்கானாய். கொஞ்சம் கோபம் வந்துருது. நம்ம குடும்பத்தில் கூட அந்த சகஜம்தான் இல்லையா? மனைவி சொன்னபடி நம்ம கேட்கலன்னா உன்னை கட்டிக்கிட்டு நம்ம நான் படுறேனே அப்படி அவ சொல்றதுல தப்பு ஒண்ணும் இல்லை. ஆதங்கத்தினால அவ சொல்ற அவ்வளவுதான். அந்த மாதிரி இவருக்கு கொஞ்சம் ஆதங்கம் வருகிறது. மகத்திற்புக்கதோர் சனி எனக்கானாய். ஆண்டவனை பார்த்து சனியன்னு கூட சொல்லிவிட்டார் சாமி. நாமளே திட்டுறவே இல்லையா? மகத்திற்புக்கதோ சனி எனக்கானாய், மைந்தனே மணியே மணமாளா, அகத்தில் பெண்டுகள் நான் ஒன்று சொன்னால் அழையேற் போ குருடா எனத் தறியேன். குருடான் என சொல்லிவிட்டான்னா என்னால தாங்கிக் கொள்ள முடியுமா? அந்த சொல்லை என்னால தாங்கிக்க முடியாதுங்கிற. அகத்தில் பெண்டுகள் நான் ஒன்று சொன்னால் அழையேற் போ குருடா எனத் தறியேன். முகத்தில் கண்ணிழந்து எங்கனம் வாழ்கேன். கையில்லாதவன் நடந்து போயிடுமா? கால் இல்லாதவன் நடந்து போயிடுமா? முடியும், தட்டு தகவிட்டு போயிடுவான். கண்ணு இல்லாம எங்க போவான்? எங்க போய் விழுவான் இல்லையா? போக முடியாது. முகத்தில் கண்ணிழந்து எங்கனம் வாழ்கேன். முக்கண்ணா மறையோதி, மறையை ஓதுகிறவன் அல்லவா? நீதியோடு இருப்பாய் அல்லவா? நீதின்னு சொன்னா அப்புறம் என் கண் ஏன் போச்சு? இதுக்கு என்ன காரணம் சொல் அப்படின்னு கேட்கிறார் அவரு. ஆமா, முக்கணா முறையோ மறையோதி, உகைக்கும் தன்கடல் ஓதம் வந்துலவும் ஒற்றியூர்.

எனக்கு நாலு பாட்டு நான் பாடுறதுக்கே இவ்வளவு நாழி ஆகுதுன்னு சொன்னா பத்து பாட்டு என்ன கதறி இருப்பார் அவர். எவ்வளவு நாழி பாடியிருப்பார் இந்த பாட்டு அவரு. எவ்வளவு ஆதங்கம், எவ்வளவு வருத்தம் நெஞ்சில இல்லையா? ஆமா, பத்து பாட்டு இருக்கு. பத்து பாட்டு இருக்கிறது, நாம படிக்காத குறைதானே தவிர இருக்கிறதையா தேடி வைத்திருக்கிறான் புண்ணியவான். இந்த ரெண்டு கண்ணும் தெரியாத நிலையில திருவாரூருக்கு போவேன்னு புறப்பட்டவர், இரண்டு கண்ணும் தெரியல, மனைவி திருவொற்றியூர்ல இருக்கிறா, திரும்பி போயிருக்கலாம்ல அவள்கிட்ட, நான் வெளியூருக்கு போறேன், எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் எல்லா ப்ரோக்ராமும் கேன்சல் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு போயிடுறேன். ஏன் மனைவி கிட்ட போனா அவ தொண்டு செய்வ, இவர ஏதாவது இருக்கு வழி பண்ணுவ அப்படிங்கிறதுக்காக போறேன். பேசாம திருவொற்றியூருக்கு போயிருக்கலாமா இந்த அம்மாட்ட? கிடையாது, திருவாரூர் போவேன் அவ்வளவுதான், திரும்பி போவேன்ங்கிற பேச்சே கிடையாது. அந்த குறிக்கோள் அப்படி இருந்திருக்கிறார்கள் அவர்கள். நேர திருமுல்லை வாயிலுக்கு போறார், இரண்டு கண்ணும் தெரியல, திருமுல்லை வாயிலுக்கு தரிசனத்துக்கு போறார்.

கிடைத்தது எல்லாமே உன்னுடைய திருவடிதான். எனக்கு கிடைத்தது செல்வம், கல்வி எல்லாமே நீ கொடுத்ததுதான் இல்லையா? ஆமா, சாமி சொல்றாரு.

சீருடை கடல்கள் என்று எண்ணி ஒருவரை மதியாது உறாமைகள் செய்து ஊடியும் உரைப்பனாய் திரிவேன். முருகமர் சோலை சூழ் திருமுல்லை வாயினாய், முருகமர் சோலை சூழ் திருமுல்லை வாயிலாய், வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படுதுயர்களையாய் பாசுபதா பரஞ்சுடரே பரஞ்சுடரே பரஞ்சுடரே படுதுயர்களையாய்.

விண்பனிந்தேத்தும் வேதியா மாதர் வெறுவிட வேடம் அந்துரித்தாய் செண்பகச்சோலை சூழ் திருமுல்லை வாயிலாய் தேவர் சமரசே கண்பொழில் ஒற்றிமாநகருடையாய். இன்னும் அவர் திருவற்றியூர்ல இருந்து அவருடைய நெஞ்சு வரல. இங்க இவர் இருக்கிறது இப்ப திருமுல்லை வாயில் திருவற்றியூரை சொல்றார் தன்பொழில் ஒற்றி

திருமுல்லைவாயில் தரிசனம் பண்ணிட்டார். பத்து பாட்டு, பாசுபதா பரஞ்சுடரே பாசுபதா பரஞ்சுடரேன்னு. பக்கத்துல இந்த பூண்டி நீர்த்தேக்கம் இருக்கிறது அல்லவா, அந்த பூண்டி நீர்த்தேக்கத்தின் கரையிலே திருவெண்பாக்கம் என்று ஒரு க்ஷேத்திரம் இருந்தது எனக்கு தெரியும். நான் பார்த்திருக்கிறேன் அந்த கோயில் கோபுரத்தை. அந்த ஊருக்கு போனார், சாமியை கேட்டார், நான் பிழை செய்து விட்டேன், நீ பொறுத்துக் கொள்வாய் என்று நினைத்துத்தான் நான் பிழை செய்தேன். சொல்ற சொல் எப்படி இருக்கு பாருங்க, சொல்லுகிற சொல் எப்படி இருக்குன்னு நம்ம கவனிக்கணும். பிழையுளன பொறுத்திடுவர் என்று அடியேன், பிழைத்தக்கால் நீ பொறுத்துக் கொள்ளுவாய் என்று நினைத்துத்தான் செய்தேன். நான் உன்னை மறந்துவிட்டு நான் செய்யவில்லை. ஆமா, பழியதனை பாராமே, இப்படி உன்னை நினைச்சுக்கிட்டு நான் தவறு பண்ணேன், நீ தவற மன்னிச்சு விடுவாய் என்று நினைத்துத்தான் செய்தேன். நீ அந்த பழி வருமே என்று கூட நினைக்காமல் என்னுடைய கண்ணை பிடுங்கி விட்டாய். பழியதனை பாராமே படலம் என் கண் மறைப்பித்தாய். ஒரு பழி வராது, இப்படி செய்யலாமா நீ? குழைவிரவு வடிக்காதா கோயில் உள்ளாயோ இருக்கியா நீ அப்படின்னு கேட்கறது என்னமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீ இருக்கணுமா? என்னுடைய கண்ணு தெரியல, எதற்கு இந்த கோயில்ல நீ இருக்கிற? நாம கூட சொல்றோம் இல்லையா, எனக்கு பசிக்குது, நீ சோறு சமைச்சு வைக்காம இங்க என்ன பண்ணின, நீ இந்த வீட்டுல என்ன பண்ற நீ அப்படின்னு நம்ம கேட்கறோம் இல்ல, மனைவியை கேட்கறோம் இல்லையா? கேட்காதவன் யாராவது உண்டா என்ன? நல்லா இருக்கு, வாயினாலும் கேட்பான் கையினாலும் கேட்பான். கேட்கிறோமா இல்லையா? கேட்கிறார் சுவாமி, குழைவிரவு வடிகாதா கோயில் உள்ளாயோ என்ன, இங்க இருக்கியா நீ, இருக்கணுமா நீ, கோயில் உள்ளாயோ என்ன அப்படின்னு கேட்டாரு. அவன் என்ன பண்ணினா, போக கோயிலுக்குள்ள இருக்கான்னு கேட்க, இருக்கண்டா அப்படின்னு சொல்லி அங்க ஒரு கோல் கேட்டாரு பாத்தீங்களா, திருவத்தியூர்ல ஒரு கோலை தூக்கி எரிஞ்சான், இருக்கடா கோல் எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு. இப்ப குருடன்னா ஒரு கோல் வச்சுக்கிட்டே போற மாதிரி தட்டி பார்த்துக்கிட்டே போற பாத்தீங்களா, குருடனுக்கு கோல் தான் கண்ணு, கையில கோல் இல்லாத குருடனை நீங்க பார்க்க முடியாது இல்லையா. உழையுடையா

வெளியிருந்து உலோம் நான் இருக்கண்டா கோயில்ல போட அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா தான் ஒரு கும்ப தூக்கி எறிஞ்சான். ஒன்றுவதோர் கோலருளி உலோம் போயிருந்தானே பின்னால பாட்டுல வருகிறது. நீ இந்த கோயில்ல இருக்கணுமான்னு கேட்டாரு பாருங்க, அந்த கோயில் அழிஞ்சு போச்சு. அந்த கோயில் இப்பொழுது கிடையாது. அந்த பூண்டி ரிசர்வாயர் கட்டும் பொழுது அந்த அந்த கரையில இருந்தது அது. இந்த தண்ணி அடிச்சு அடிச்சு அடிச்சு அடிச்சு அந்த கோயில் போயிட்டு. உங்களுக்கு தெரியுமா, தரங்கம்பாடின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த தரங்கம்பாடியில மாசிலாமணி ஈஸ்வர் கோயில்னு ஒண்ணு இருந்தது, எனக்கு தெரியும், நான் பார்த்திருக்கேன். 1945 கடல் உள்ள வந்தது அந்த கோயில் போயிடுது. ஆமா எனக்கு தெரியும். இப்ப அந்த மாசிலாமணி ஈஸ்வர் கோயில் இல்ல. அது போல சுவாமி கேட்டார், இந்த கோயில்ல நீ இருக்கணுமா அப்படின்னு. அந்த கோயில் அழிந்து விட்டது, இப்ப கிடையாது. இந்த கோபுரம் தெரிஞ்சிருந்தது அதுவும் கிடையாது, இப்போ அதுவும் இடிஞ்சு விழுந்துருத்து. அதுல இருந்த சாமி எல்லாம் தூக்கி கொண்டாந்து மேல ஒரு சின்ன கோயில் கட்டி அத கோயிலாக வைத்தார்கள். புதுசாக கட்டப்பட்ட கோயில் தான் அங்கே இருக்கிறது. ஆக என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, சமயாச்சாரிய சுவாமிகளாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கோபத்துக்கு இலக்கான கோயில் இல்லை. கடவுளுடைய கோயிலையே வாழ வைக்கக்கூடிய தன்மையுடைய தேவாரம், கடவுளுடைய கோயிலையும் அழிப்பதற்கு கூட அந்த தமிழுக்கு வலிமை இருந்திருக்கிறது. கதவை திறன்னு திறந்தவன திறந்துகிடுது, புத்துன்னு சொன்ன பூட்டிக்கிடுது, இறந்தவன் எழணும்னு சொன்னா எழுந்தது, எலும்ப எலும்பு எழுன்னு சொன்னா எழுந்தது. தமிழ்தான் செய்தது, தமிழிசைதான் அதனை செய்தது அல்லவா? ஆமா. ஆக அந்த தமிழ் என்ன பண்ணிவிட்டது, இந்த கோயில நீ இருக்கியான்னு சொன்ன உடனே அந்த கோயிலே இடிஞ்சு போச்சு. தேவாரம்தான் கோயிலை வாழ வைத்ததும் கூட அல்லவா? ஆமா. தேவாரம் இல்லைன்னா 7வது நூற்றாண்டுல நம்ம கோயில் எல்லாம் போயிருக்கும். சைவ எல்லப்ப நாயனாருடைய பாடல் ஒன்று நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு நினைவூட்டி இருக்கிறேன். சைவ எல்லப்ப நாவலர் பாடியிருக்கார் அதை. சொற்கோவும், சொற்கோவும்னா நாவுக்கரசர், சொற்கோவும் தோணிபுர தோன்றலும் சீராழியில தோன்றிய திருஞான சம்பந்தரும் எம் சுந்தரனும் சிற்கோலவாத மூர்த்தேசிகனும் முற்கோலி வந்திலரே நீர் எங்கே. நீரும் சிவபெருமானும் ஒண்ணு, அதனாலதான் நீரங்கேன்னு கேட்டுவிட்டார் அவர். சிவனே திருநீரு, திருநீரே சிவன். ஆமா, ருத்ராட்சமே சிவன், சிவனே ருத்ராட்சம். ஆமா, எந்த மத சின்னத்துக்கும் அவளுக்கு பாட்டு கிடையாது, இந்த விபூதிக்குத்தான் அவளுக்கு பாட்டு இருக்கிறது. ஆமா, எந்த மத சின்னத்துக்கு இருக்க பாருங்க, நான் பார்க்கல, நான் கேட்கல, இருந்து சொன்னீங்கன்னா நான் கேட்டுக்கிறேன். ஆமா, நீரங்கே மாமரை நூல் தான் எங்கே, எந்த பிரான் ஐந்தெழுத்து எங்கே. போயிருக்கும் இந்த நாலு பேரும் இல்லைன்னா போயிருக்கும்னு எழுதிவிட்டார் அவர். யார்? சைவ எல்லப்ப நாவலர். ஆக அவர் அப்படி பாடினார், அந்த கோயில் அழிந்து விட்டது. அப்படி அடுத்தபடி ஒரு பாட்டு சொல்றார், சதரேன மான்திகடும் சங்கிலியை. அந்த அம்மா அவர் மறக்கிறதுக்கு இல்ல, மனைவிய மறக்க முடியுமா? மனைவிய மறந்தவன் மனுஷனாக இருக்க முடியுமா? இல்லையா, இருக்க முடியாது. ஏதோ கோபத்துல ஏதோ திட்டுறான் வையிறான், அது வேற சமாச்சாரம். அப்புறம் சரிதான் போடு சொல்லிட்டு போறான் இல்லையா, அப்படி போகலன்னா குடும்பம் இல்ல இல்லையா. ஆமா, மான்திகழும் சங்கிலியை, அந்த அம்மாவினாலதான் இவர் கண்ணு போச்சு. என்ன சொல்லிருக்கணும், படுபாவி சங்கிலியினால என் கண் போச்சேன்னு சொல்லிருக்கணும். சொல்லலையே, சொல்லலையே. மான போன்ற கண்ணுடைய விளாச்சே அவள் அப்படிங்கிறார். ரெண்டு கண்ணும் இவருக்கு இல்ல, அப்பவும் இப்படி சொல்றார். மான்திகழும்

வெண்கோயில் இங்கிருந்தாயோ என்ன, ஊன்றுவதோர் கோலரளி உளோம் போகிறீர் என்றாலே. நாடகமே எழுதி வைத்திருக்கிறார் இவர். ஆமா, இந்த நால்வர் வரலாறுல இந்த பகுதி தான் என்னுடைய உயிரை பிடித்தது. திருஞான சம்பந்தர்ல அந்த மதுரை பகுதி, திருநாவுக்கரசர்ல அந்த திருவொற்றியூர் திருவதி இவரிடத்திலிருந்து போய் திரும்பி வந்த பகுதி, இவர்ல இந்த பகுதி எனக்கு என்னுடைய நெஞ்சத்துக்குள்ளே ஊறிக்கிட்டு இருக்கிற பகுதி. ஒரு நாடகம் மாதிரி எழுதிட்டு போறார் இவர். ஊன்றுவதோர் கோலருடைய உளவும் போகிறீர் என்றானே.

0: மாந்திகளும் சங்கிலியை தந்து வரும் பயன்கள் எல்லாம் தோன்ற அருள் செய்தளித்தா என்றுரைக்க உலகமெல்லாம் ஈன்றவனே வெண்கோயில் இங்கிருந்தாயோ என்ன ஊன்றுவதோர் கூனுரளி உலோம் போகிற என்றானே. நான் ஒரு புத்தகம் படித்தேன், அதுல அவன் எழுதுறான் ஆங்கிலேயன், அது தமிழாக்க எனக்கு ஆங்கிலமே தெரியாது, நான் போர்த்து கிளாஸ் தேவாரம் 5 வருஷம் படித்தேன், அண்ணாமலை இன்ஸ்டியூட்ல சங்கீதம் 4 வருஷம் படித்தேன், இந்த பாடுறதுக்காக வேண்டி அவ்வளவுதான், பள்ளி படிப்பு எனக்கு 4வது வரைக்கும் தான். அதனால ஆங்கிலத்தில் கடிதம் வந்ததுன்னா நான் உடனே பதில் எழுத முடியாத சூழ்நிலை, ஏண்டா படிக்காம விட்டோம்னு இப்ப வருத்தப்படுறேன். அது சரி, இனிமே வருத்தப்பட்டு போறேன், 78க்கு மேலே நான் படிச்சு என்ன ஆக போறேன், சட்டம் பொண்ணு விட்டுட்டேன், நான் இதற்காக போய் அந்த டியூட்டோரியல் காலேஜில் சேர முடியும். அவன் எழுதுறான், அது தமிழாக்கம் வந்துருந்து பாரு, என்னுடைய மனைவியை எந்த கட்ட காலத்திலையும் நான் திட்டினதே இல்லைன்னு எழுதி வைக்கிறேன். நான் அண்ணாமலை சுட்டியில இருக்கும்போது லைப்ரரியிலிருந்து அந்த புஸ்தத்தை எடுத்து படிச்சுக்கிட்டே வந்தேன். அது அந்த ஆங்கிலேயனுடைய பெயர் எனக்கு இப்ப கொஞ்சம் மறதியா இருக்கு. அவன் எழுதுனா, என்னுடைய காலத்து வாழ்ந்த காலத்தில் எந்த கட்டமான காலத்திலேயும் என்னுடைய மனைவியை நான் திட்டினது இல்லை அப்படின்னு எழுதி வைக்கிறான். சுந்தரரும் அப்படியே கீழே புட்நோட்டு போட்டு எழுதின, புட்நோட்டு போட்டு எழுதக்கூடாது, லைப்ரரி புத்தகத்தில் எழுதக்கூடாது. ஆனா எவன் எழுதுனான் யாருக்கு தெரியும், ஒரு பக்கத்தை கிழிச்சுக்கிட்டே போடுறான் சில பேர் இல்லையா, லைப்ரரி புத்தகத்தில் பக்கத்தையும் கிழிச்சிட்டு போடுவான், லைப்ரரிய வாங்கி பாத்துக்கிட்டா இருக்கிறான், வாங்கி போட்டு போய்கிட்டே இருப்பான். கீழே புட்நோட்டு பண்ண, சுந்தரரும் தன்னுடைய வாழ்க்கையிலே மனைவியை திட்டவில்லைன்னு எழுதி வச்சேன் இல்லையா. அப்பவே எனக்கு இந்த வரலாறுல உள்ளம் தோய்ந்திருந்தது.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: தலம் திருப்புகலி திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்த 3வது திருமுறை நாளடிமேல் வைப்பு பதிகம் பண் காந்தார பஞ்சமம் ராகம் கேதார கவுளை திருச்சிற்றம்பலம் இயல்

முடிமேல் மதிசூடினை முருகமறு பொழில் புகலீ அடியார் அவர் ஏத்துற அழகொடும் இருந்தவனே புகலீ அடியார் அவர் எத்துற அழகொடும்

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: பண்டத்தால் ஆடப்படி தண்டமும் நல்லா இருக்கும் அல்லவா? நீங்கள் பாட்டுதான்
3: திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த பண் வியாழக்குறிஞ்சி ஒன்றாம் திருமுறை திரு தாளச்சதி

போடீர் பீடார் நீடார் மாடரும் பிறனுதல் அறிவையொடும் உச்சத்தால் நட்டிப்போல் தொடர்ந்தடர்ந்த வெங்கனே நூறா ஊரா நீள் வீதி பயில்

கழிவாய் பாலே போக மேகவாய் பகையரும் பகை நினையா முத்திக்கே விக்கத்தே முடிக்கும் குணங்கள்வாய் மூடா ஊடா நாளந்த கரணம் ஒரு நெறியாய் சித்திக்கே உயிர்த்திட்டு திகழ்ந்த

வாசார்மேவும் கழுமல வடநகரே தும்பைச்சேரிஞ்சிச்சூள் தெரிஞ்சிலங்கு பைம்போழில் சேரே வாரா வாரிச திரையறி நகர் இறைவனா இம்பர்க்கே ரஞ்சத்தி திரிந்திருந்தன் பயந்தவர் பேரார் பூனேரே தெழில் விரல் அவன் நிறுவே இன்போ திருவிட்டு ஐம்போல் போன்ற

முழல்பவருமாயிட்டத்தாரத்தந்தான் என்றென்று நின்றவர்க்கு ஏயாமேயா ஏதும் சொல்லிலை மலே மருதம் பூ குட்டத்தே அட்டிட்டு

0: சீர் மதினுதல் மட வரலே சித்திரம்பலம்.
1: என்னோட அதிகமாக பாட முடியாமை காரணம் அதுல இருக்கிற அந்த இசை அமைப்பு தான் இல்லைங்களா. என்ன பண்றது, இதெல்லாம் எப்பொழுதாவது தான் நாம் கேட்க முடியும். ஆனா படிக்கிற முறை என்னமோ இந்த மாதிரிதான். ஏன்னா நீங்க சாதாரண ஒன்னும் படிக்க தெரியாம படிச்சா கூட இந்த மாதிரி ஒரு அமைப்புல தான் போகுது. அது தமிழ் சீரியல் அல்லவா, அதனால இப்ப சாதாரண ஒண்ணுமே தெரியாம படிச்சா கூட பந்தத்தால் வந்த பால் பயின்று நின்ற உம்பரம் பாலே சேர்வா ஏனோர்கான் பயிர்கன முனிவர்களும் சிந்தித்தே வந்திப்ப கிளம்பின் மங்கை தன்னோடும் சேர்வால் நாள் நாள் நீ கையிலே திகழ்ந்தரு பரிசுதலாம் என்று. அதாவது அந்த அமைப்பு அப்படிதான் போயிட்டு ரொம்ப அருமை. இதை அந்த பிடிப்பது கொஞ்சம் கடினம். ஆனால் தமிழ் சொல்ல அது மாதிரி இல்லை, அந்த யாகாமாங்கிற மாதிரி அமைப்பு இல்லை. பின்னால படிக்க போற தர்மபுரத்துறை பெம்மானியம்மான் மாதிரி இல்லை. அது ரெண்டுதான் இருப்பதிலேயே கடினமானது. பந்தத்தால் வந்த பால் பயின்று நின்ற உம்பர், இது சீர்காழியுடைய பெருமை. பந்தத்தால் வந்து எப்பால் பயின்று நின்ற உம்பர். நீங்க சீர்காழியில வர்றவங்க எப்படி இருக்கா, பந்தம் சீர்காழி போய் வணங்கினியா, வணங்கினா சீர்காழியில போய் வணங்கணும் என்று அந்த பந்தத்தினாலே வந்து எப்பால் பயின்று நின்ற உம்பர். அது தேவலோகத்துல எங்கெங்க இருக்காங்களோ அந்த தேவரெல்லாம் வந்துடுவாங்க எங்க சீர்காழியில அவங்க. அடுத்தது அப்பாலே சேர்வாயேனோர், அப்பாலே சேர்வார்னர். அப்பால்னா அந்த தேவலோகத்திற்கு அப்பால். அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடி. அந்த அப்பால்னு வந்தவனும் வந்துடாம இருக்க முடியாது. பாப்பணும் மேற்கோளை போடாம இருக்காங்க. அப்பாலேன்னு சொன்னா வந்துடுவேனாமா, அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும். ஆகவே அதற்கு அப்பால் இருக்கின்ற பெரியவர்கள்லாம் சரி. காண்பயில் கன முனிவர்களும், காணம் காடு, காட்டில் இருக்கிற முனிவர்கள் எல்லாம். எனவே தேவர்கள் என்ன, ஆங்காங்க இருக்கின்ற மற்றவர்கள் என்ன, முனிவர்கள் என்ன, காட்டில் இருக்கவங்க அத்தனை பேர் வந்துடுவார்களாம் நம்முடைய சீர்காழிக்கு. காண்பையில் முனிவர்களும் சிந்தித்தே வந்திப்ப, எல்லாரும் சீர்காழிக்கு வந்து சிந்தனை செய்து பெருமானை வணங்கு வரலாம், தோணியப்பரை வணங்கு வரலாம். வந்திப்ப பெருமான் எப்படி இருப்பார், கிளம்பின் மங்கை தன்னோடும். கிளம்பின் மங்கை யாரு, மலைத்தூசனுடைய இமமானுடைய மகள் அல்லவா. அதனால இமமான் யாரு, இமயமலை தலைவன். அந்த சிலம்பின் மங்கை தன்னோடும் சேர்வார் நாள் நாள் நீள் கையிலை திகழ் தரு பரிசுதலாம். அப்படி இருக்கின்ற அந்த அம்மையப்பராக இருக்கிற அந்த குளத்தை பார்த்தீங்கன்னா, ஐயா திருக்கையிலாயம் போயிட்டு வந்தீங்களா யாராவதுன்னு கேட்டாங்கன்னு வச்சுங்க, எங்க கேதாரமே கடினமா இருக்குது. ஏன்னா கேதாரமே கௌரி குண்டம் தாண்டி ஒரு 14 கிலோமீட்டர் போகணும்னு சொன்னா, ஒன்று கையில ஒரு குத்து வச்சுக்கிட்டு ஊனி ஊனி போகணும், இல்ல குதிரையில போகணும், இல்ல அந்த இது டோபி டோலி, ரெண்டு பேர் 4 பேர் தூக்கிவா அதுல மேல உட்காந்துக்கிட்டு போகணும். இந்த மூண்டில்ன்றது 30 ரூபாய்தான், 30 ரூபாய்தான். ஒண்ணு குச்சி ஓடிட்டு போனேன், அல்லது குதிரையில போனேன், அல்லது டோலியில போனோம். நாங்க குதிரையில போனோம். அதுல போனா குதிரையில போகின்ற பொழுது அது நேர் செங்குத்து 14 கிலோமீட்டர். அது குதிரை அப்படி ஏறும் போது என்னன்னு கேட்டா, நம்ம உட்காந்து நம்ம குதிரையில ஏறினதே கிடையாது, ஏன்னா பஞ்சத்துக்கா பரம்பரையானா பரம்பரை இல்ல பஞ்சத்துக்காண்டி நம்ம. அதனால பின்னால தள்ளுது, சரி முன்னால இறங்கும் போது முன்னால தள்ளுது கீழே இறங்கும் போது. அதனால நீங்க பேலன்ஸ் சரியா வச்சுக்கணும். ஆனா விழுந்தா அழுந்தாலே பாசத்து அனுதினமும், ஐயோ விழுந்தால் எழுந்திருக்க முடியாது. என்னமோ அதெல்லாம் திருப்பணந்தால் இருந்ததுனால அது கேதார யாத்திரையெல்லாம் போக முடியாது. ஆனால் சம்பந்தி வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப இல்லை. இது கேதார்நாத் பத்ரிநாத் போறதுக்கு நேர கோவில் வாசல்ல பஸ் போடும். பத்ரிநாத் இப்படி இப்படி இப்படி பத்ரிநாத் இருக்கு, இப்படி கேதார்நாத் இருக்குது. இந்த கேதார்நாத் போறதுக்கு இவ்வளவு சங்கடம். சம்பந்தி வீட்டுக்கு போறதுல பஸ்ல ஏறணும்னா கேதாரம் இல்லை, ஆடிக்கு போனது நேர கோவில் முன்னாடி வச்சுக்கணும். அது பத்ரிநாத் ரொம்ப எளிமை, கேதார்நாத் கொஞ்சம் சத்து கடுமை போறதுல. இது இப்படி இருக்கும்போது திருக்கையில் ஆயஞ்சிருக்கீங்களே சுவாமி அப்படின்னாரு. ஆனால் அதை பத்தி கவலைப்படாதீங்க, போக முடியல. ஆனால் ஈரோடு இன்னைக்கு இருக்கிற தமிழகத்துல அதிகமாக போன ஊர் ஈரோடு தான், திருக்கையில் ஆயம். ஒரு தரத்துக்கு 3 தரம் கூட, 3 தரம் பண்ணுவோம் கூட. நான் நேபாள வழியா 1 தரம் போனையா, நான் அப்புறம் டெல்லி வழியா 1 தரம் போனேன், 100 தரம் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது சரி அதெல்லாம் முடியு சார், முடியாதவங்களுக்கு என்னென்ன கைராயம் பார்க்கணும்னா சீர்காழி வந்துருக்கும். எல்லாம் ஷார்ட்கட் தான் நமக்கு, குறுக்கு வழி தானே தவிர நெருக்கு வழி இந்த படம் முடியல. அதனால எனவே பாருங்க, இப்ப யாரெல்லாம் வந்தாங்க, பந்தத்தினாலே மேல இருக்கிற தேவர்கள், அப்ப அந்த பக்கத்தில் இருக்கிறவர்கள், காட்டில் இருக்கிற முடிவுகள் எல்லாரும் வந்து அங்க அம்மையப்பரை பார்க்கிறாங்க. அந்த அம்மையப்பரை பார்க்கிற சீர்காழி எப்படி இருக்கு கேட்டா, நாள் நாள் நீள் கையிலை கைலாய மலை ஒவ்வொரு நாளும் உயர்ந்து கொண்டே போதான், உயர்ந்து கொண்டே போதான். விஞ்ஞானத்துல மலைக்கு வளர்ச்சி உண்டா இல்லையான்னு ரொம்ப கால சந்தேகம் இருந்து அண்மை காலத்துல மலைக்கு வளர்ச்சி உண்டுன்னு இப்ப சொல்றான். யாரு? ஆங்கிலேய அமைப்புல. தமிழன் சொன்னா அன்னைக்கே, ஆனா வெளியில வராது. அது திருமுறை ஆசிரியர் சொல்லியிருக்காரு. அதை எப்படி வரும்? சமயம் வந்தாலும் கண்ணி பிறந்துருமே, சமயம் வந்துட்டா கண்ணி பிறந்துருமே, அது எப்படி தெரியும்? அருமையா எட்டாம் நூற்றாண்டு சொன்ன சுந்தரமுரு சுவாமிகள், ஊழியிலோர் ஊழி முற்றும் உயர் பொன்னொடித்தான் மலையை சூழி செய்யும் கரும்பின் சுவை நாவலர் ஊரன் சொன்ன. திருக்கடி காப்பு. ஊழிதோர் ஊழி முற்றும் உயர் பொன்னொடித்தான் மலை ஒவ்வொரு நாளும் வளரும். ஞானசம்பந்தர் பார்த்தா ஊழிதோர் ஊழி வளருதுன்னு சொன்னா அப்ப வந்து ஒரு ஊழிக்கு அப்புறம் பற்று வளருமா? ஒவ்வொரு நாளும் வளர்ந்தாதான் ஊழிதோர். நாள் நாள் நீள் கையிலே ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே வருகின்ற கையிலே மலையினர். அப்ப மலைக்கு வளர்ச்சி உண்டு என்ற விஞ்ஞான அறிவு எங்க இருக்கிறது? திருமறைகள் இருக்கிறது. நாள் நாள் ஒவ்வொரு நாள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து கொண்டே வருதான் அந்த கையிலே வரை. அப்படிப்பட்ட நாள் நாள் நீள் கையிலே திகர் தரு பரிசதலாம். ஐயா நீங்க கைலாயத்துக்கு போனீங்க, மானசரோவரில் குளிச்சிங்க, அப்புறம் ஒரு 2000 அடி 20 10000 அடி ஏறினீங்க, அப்புறம் கைலுக்கு போனீங்க, பிரகாரம்லாம் வந்தீங்க, அதெல்லாம் உள்ள நாள் ஆச்சு உங்களுக்கு அப்படியானே? ஆமா அப்படின்னா எங்களுக்கு கொடுத்து வைக்கலீங்க. அந்த கைலையில இருக்கிற எல்லா தன்மையும் எங்க காயில இருக்கு, சீகா இல்லைன்னு. அந்த பரிசதலாம் அங்க இருக்கிற தன்மையெல்லாம் சந்தித்தே வந்தி இந்த பார் ஜனங்கள் என்று தங்கனால் தாமே காணா வாழ்வார். அப்படி போய் சென்று வருகின்ற நேபாளத்திலிருந்து ஜீப்பில் போகணும்னு சொன்னால் 50,000 ரூபா கட்டணும். ஆனால் நேபாளத்தில் வந்து அந்த ஜீப்பில் ஏறணும்னு சொன்னால் நேராக கையிலையில் கொண்டு விட்டுறோம். அந்த பலம் வர்றது மட்டும் ஜீப்பு வராது. மீண்டும் அங்கே ஏறணும்னு சொன்னால் நேபாளத்தில் கொண்டு விட்டுறோம். நம்ம தந்தரைக்கு வந்துடணும். 15,000 போன ஆண்டுக்கு முன்னே இப்போ கொஞ்சம் ஏற்றிருக்காங்கன்னு தெரியும். 50,000 ரூபா ஒருவருக்கு வந்து அந்த மாதிரி இருக்குது. இப்ப இப்படியெல்லாம் சென்று சென்று வந்து அருமையா இருக்கிற அமைப்பை பார்ப்பதற்கு என்ன பண்ண, அங்க காணுகின்ற பரிசு தன்மையெல்லாம் இதோ சீர்காழியில் காணலாம். ஆதலால் அப்படி இருக்க அந்த முனிவரிடம் மற்றவர்கள் எல்லாம் சந்தித்து எங்க சீர்காழியில வந்து சந்தித்து இந்த பார் அரே இந்த உலகத்துல நம்ம சீர்காழியில அப்படின்னாரு. யார் பாக்குறானார்? ஜனங்கள் நின்று. ஜனங்கள்ங்கிறது நம்ம சாதாரண சொல்லு, அதையே சொல்லியிருக்க. ஜனங்கள் நின்று யார் பார்த்ததில்ல? தம் கணால் அவங்கவுங்க தம் கண்ணாலேயே பார்க்கலாம். தம் கணால் தானே காணா வாழ்வார தகவல் செய்தவனிடம் அப்படியாக கைலை காட்சியை இங்குள்ளவர்களும் காணும்படியாக காட்சி கொடுத்துட்டு இருக்கின்ற அம்மையப்பர். அந்த அம்மையப்பர் இருக்கிற இடம் எங்களுடைய சீர்காழி. அந்த சீர்காழியிலே எப்படி இருக்கும்? கந்தத்தால் எந்திக்கும் கவந்திலங்கு சந்தன காரார் பூவார் தீர்மேவும் கருமலவட நகரீம். அந்த சீர்காழிக்கு நீங்க போகணும்னு சொன்னா வேற ஒண்ணும் இல்லை, வைசுரன் கோயிலிருந்து 5 மைல், அங்க கொள்ளத்திலிருந்து 7 மைல், அங்கிருந்து ஸ்ரீ கொள்ளிடத்திலிருந்து சரி, இங்கிருந்து சீகாழிலிருந்து புள்ளியர் கோயில் இருந்து போனாலும் சரி, அப்படி அந்த 5 மைல் போறதுக்கு முன்னாடி கம கம கமன்னு வாசல் அடிக்கும், ஆஹா சீர்காழி வந்துட்டது என்று தெரிஞ்சுக்கலாம். 7ஆம் நூற்றாண்டுல சொன்னார். அதனால இப்ப கந்தத்தால் அறிய முடியாது. ஞான சம்பந்தர் கொடுத்து வைக்கவர் கந்தத்தால் அறிந்தார். ஆஹா அந்த அந்த சீர்காழி எல்லை வந்துருன்னா சீர்காழி எல்லை தங்களை அன்பன வரவேற்கிறது, வருக வருக அப்படின்னு போட்டா இவன் வருக வருக போட்டு அழைக்க வேண்டியிருக்கு. அங்கே கமகமன்னு வாசனிச்சா ஏய் சீர்காழி வந்துட்டுயா. கந்தத்தால் எந்திக்கும் கமல் விலங்கு சந்தன காடார் பூவா தீர்மேவும் கழுமல வளநகரே. அப்படிப்பட்ட சோலைகளும் நல்ல மரங்களும் தூழ்ந்திருக்கும்படியான எங்களுடைய கழுமல வளநகர் திருக்கைலாய காட்சி இன்றும் காட்டிக் கொண்டே இருக்கிறது. சென்ற தொழுவீங்கள் என்று வந்தா என்னும் எம்பெருமான்கள் திருக்குறிப்பு என்று ஆட்டுப்படுத்துகிறார். பிச்சைக்கு இச்சித்து திசைந்த வெண்போடி. இந்த பிச்சைக்கு போகும்போது என்ன பாடுபடுத்துறாரு பாத்தீங்களா? கேட்கறது பிச்சை, ஆனா போகும்போது பிரமாதப்படுது. ஆமா பெரிய இடம் இல்ல, பெரிய இடத்துல பிச்சைக்கு போனாலும் என்ன பிச்சைக்கு இச்சித்து கைய 12 ஆச்சுன்னா கையில ஓர் எடுத்துரும். என்ன சார் எப்படி சார் எந்த இடத்துல போகும்னாரு? பிசைந்த அணிந்த வெண்போடி. நல்ல உடம்புல எப்பவும் தண்ணீர் அணிஞ்சிருக்கும், அது அப்படியே போட்டுடுவோம் இல்லவா? பிச்சைக்கு போகும்போது சொல்லாம போட்டோ எடுத்துட்டது என்ன பாருங்க. வெண்போடி பீரா நீரார் மாடாரும் என்னது எதுல போவாருனாரு? பிச்சுக்கு போறதுனால தன்னுடைய ஊர்தியை மறக்க மாட்டார். பீடார் நல்ல பெருமை பொருந்தி இருக்கிற மாடு, எதுல கால மாட்டுலதான் போவார். பிச்சுக்கு போனாலும் மட்டும் அதனால வந்து என்ன ஆணையத்துல போவாது, அது போறது அந்த ஆணையத்துலதான் போவாராம். சரி, பீடார் நீடார் மாடாரும், சரி நீ இவர் போட்டும் இமவான் மகள் அந்த அம்மா கூடவே வருவாங்கல்ல, அவங்கள இவரோட சேர வேண்டியது. நீங்களா அம்மையப்பராதான் பிச்சிக்கும் போறாங்க. திரைநுதல் அறிவையோடும் எந்த நேரத்துல போறார்னார், உச்சத்தால் சரிய 12 மணிக்கு. நக்கி போய் ரொம்ப விரும்பி அந்த வேலைய செய்யலாம். தொடர்ந்த வெங்கன் ஏறு ஊரா, தொடர்ந்து அடந்த ஐயா. இப்ப அந்த பிச்சுக்கு போற அந்த ஊருக்கு போன உடனே பாட்டு நினைச்சுட்டு தெரு தெருவா போவனாரு, இல்ல இல்ல வீடு வீடா போனாலும் அந்த விடை மேலதான் போவார். அப்போ அம்மையப்பராக விடை மேல இருந்துதான் இந்த வீடு போனேன் நிப்பார். யாரும் பிச்ச போடலன்னா நெக்ஸ்ட் அடுத்தது அல்லவா, அது மாடு போய் நிற்கும். என்ன ஒண்ணு பிச்சை போட்டாலும் வாங்கிக்கும், அடுத்தது மாடு தெரியாது. நம்ம இறைவனுடைய காளை மாடு இந்த மத்தியானம் உச்சியில கட்டணும்னு சொன்னா ஒரு ஒரு வீட்டுல அடுத்த வீடு போலாம் நின்றுடும். ஏன் அவங்க பிச்சை கலந்து பாவம். இப்படி தொடர்ந்தடந்த வெங்கன் ஏறு ஊரா, அந்த காளை மாட்டுல வந்து ஊர்ந்து ஊரா நீர் வீதி பயிர் போடும். ஆனா அந்த ஊர்ல பல்வேறு வீதி இருக்கு, இவர் எந்த வீதியை தேர்ந்தெடுத்தாரோ அந்த வீதியில இப்படி போயிட்டு இருப்பார். அப்படி போய் பிச்சை எடுக்கும்படியான அந்த அந்த தெருவினை தெருக்களை உடைய அந்த சீர்காழி அங்கே ஒலி இசை வச்சத்தால். இவர் இந்த பிச்சை எடுக்க போகும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, மனுஷன் காலமாட்டுல போவார், அம்மாவோட போவார், எல்லாம் சரி. இவர் வாய் என்ன பண்ணும்னது, வாய் என்ன பண்ணும்னது, பேசுவதும் மறை போலும், பூசுவதும் வெந்நீர், பூண்பதும் பொங்கதும், பேசுவதும் திருவாயால் மறை போலும் காணிடு. அது வாயில சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி பழக்கம், அதனால பாடிட்டு தான் போகுது. இது வேற எங்க பிச்சைக்கு போகும்போது மாட்டு மேல போறது, அதுல அம்மாவோட போறது, அதுல பாடிட்டு வேற போறது. இது மாதிரி ஒரு பிச்சைக்காரர் எங்க இருக்க, ஒரே ஒரு ஆள் தான் நம்ம ஆள் தான் அல்லவா. வச்சத்தால் அந்த பேசு அந்த ஒளியோடு கூடி பாடுகின்ற போகிறது அந்த அமைப்பு.

0: நீரே மாலா மாலாகும், நீரே மயக்கம் தன்னை மறந்து அப்படியே கழிஞ்சு விடுறாங்க. வாரா நீரே மாலாகும் வசிவலவனதிடம், வசிவலன்னா வசீகரிக்கலாம், அப்படி வசீகரிக்கிறான் நம்முடைய பெருமான். அவன் இருக்கின்ற இடம்தான் கச்சத்தால் மெச்சிப்பூ கலந்திலங்கு வண்டினம் காரார் காராரே சோரை கழுமலவல நகரி. வண்டுகளெல்லாம் வைத்திருக்கும்படியான சோரைகள் சூழ்ந்த அந்த கழுமலம் சீர்காழிதான் எங்கள் பெருமான் இருக்கிற இடம் என்று சொன்னார். திங்கட்கே தும்பைக்கே திகழ்ந்திலங்கு மத்தையின், இது பூரா சடையை பற்றி அவருடைய திருச்சடை என்னென்ன இருக்கு, நீங்க கேள்வி கூட வரலாம். இறைவன் பெருமானுடைய திருச்சடையில் இருப்பவை எவை எவை என்று கேட்டா கூட கேட்கலாம். அப்படி ஒரு கேள்வி குறிச்சுங்க. திங்கக்கே சந்திரன் இருக்கும், தும்பைக்கே தும்பப்பூ இருக்கும், திகழ்ந்திலங்கு மத்தையும் ஊமத்தும்பு இருக்கும். சேரே சேரே நீராக தெரிந்தது சுரநதியோடு, சேரே சேரினர் சேர்ந்து சேர்ந்து அலை வீசுகின்ற கங்கை இருக்கும். நாலாவது அங்கை சேர் விந்திக்கே அடைந்துடைந்த வெந்தலை. சில இதுல மாலை இருக்கும்போது தலை மாலை தலை கழிந்துங்கிறார். தலைமாலை என்னன்னு கேட்டா அந்த உடைந்த ஓடு இருக்கு திருமால் தரப்படைய, அது வேற தலைமாலையா இருக்குது. இது எத்தனை ஆறாவது பொருளாற்று இருக்கு. திருச்சடையில் இருப்பன எவை என்று கேட்டார். வெந்தலை பாலே மேலே பாலே மேலே மாலேய படர் வரும் அவன் இறகும். அது வேற என்னன்னு இந்த அன்னப்படையினுடைய இறகு தேடிட்டே போயிட்டு பாருங்க. அதனுடைய இறகு எப்படியே போய் அதில் தலையில் இருக்கு. எங்க பெருமானுடைய தலையில சிவ சிவ பொங்க பேர் நஞ்சை பேர் புயங்கமங்கள் அண்ணது தலையில அது மட்டுமா இருக்கும். புயங்கமங்கள் பாம்பு அது பாட்டுக்கு சரிங்களா. அந்த உலகத்தில் இருக்கிற பெயர்களை எல்லாம் நீக்கினான் அப்படிப்பட்ட பெருமான். எப்படிப்பட்டவனர் கைக்க பேர் யுக்கத்தே கணன்று மின்று தண்டலை காடே ஓடா ஊரே தேர் கடுமர வளனுகரே. கைக்க பேர் யுக்கத்தே அல்லவா, அது என்ன இந்த உலகம் அழிகின்ற ஊழிக்காலம். அந்த ஊழிக்காலத்துல கூட இங்க இருக்கிற சோலையோ சோலையில இருக்கிற ஒரு மரத்தையோ மரத்தில் இருக்கிற ஒரு பூவையோ அசைக்க முடியாது. அப்படிப்பட்ட தருமலமையா ஊழிச்சி வந்த போது கூட அப்படிப்பட்ட ஊர்ல தான் எங்க பெருமான் இருக்கிறான்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: தலம் திருக்கானூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் திருப்பதிகம் பவனமாய் சோடையாய். வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: திருச்சிற்றம்பலம் பூழியர்கோன் விப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடிபோற்றி, வாழி திரு நாவலூர் ஒன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் இரண்டாம் திருமுறை 79 பதிகம், பவனமாய் சோடையாய் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த பாட்டுக்கு, இந்த பதிகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு தொடர்பாக இருக்கிற ஒரு ஒரே ஒரு பெரிய புராண பாட்டையும் பார்ப்போம். இந்த பதிகம் பாடினதுக்கு பின்னணி என்ன அப்படின்னு சேக்கரார் பெரிய புராணத்தில் சொல்கிறார். அதில் அவர் சொல்கிறார், திருஞான சம்பந்தர் திருவாரூரில் சில நாள் தங்கி அங்கே வழிபாட்டை பெருமானை வழிபட்டு அப்புறமா அங்கேருந்து கிளம்பி திருப்புகலூருக்கு போகிறதுக்கு கிளம்புறார். ஏன்னா திருப்புகலூரில் திருநாவுக்கரசர் தங்கியிருக்கார், அதனால் திருப்புகலூருக்கு போய் திருநாவுக்கரசரோடு இருக்கலாம் அப்படின்னு திருவாரூர்லேருந்து கிளம்புறார் சம்பந்தர். அப்படி கிளம்பி திருவாரூர் ஊரை விட்டு வெளியில் வந்து திருப்புகலூர், திருவாரூருக்கு கொஞ்சம் வடக்கு இருக்குது, அப்படி அந்த வழியில் பாதையில் நடக்க ஆரம்பிக்கிறார். நமக்கு தெரியுமே, ஊரை விட்டு வெளியில் வந்தாக்க ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு போகணுன்னா வழியில் பாதை இருக்கும், அந்த வழிக்கு ரெண்டு பக்கமும் வயல்கள் தான் இருக்கும், வேற ஒன்றும் இருக்காது. ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு இடையில் வயல்கள் இருக்கும், இல்லைன்னா காடுகள் இருக்கும், சோலைகள் இருக்கும், அப்படி தான். அது மாதிரி ஒரு ஊரை விட்டு வெளியில் வந்ததும் அங்கே வயல்கள்லாம் இருக்குது, வயல்வெளிக்கு நடுப்புற வழி போகிறது. அப்படி அங்கே வழியில் நின்று அங்கேருந்து திரும்ப பார்க்குறாரு, அப்படி திரும்பி பார்க்குறாரு, திருவாரூர் தெரியுது, கோபுரங்கள்லாம் தெரியும். அதை பார்த்து அவருக்கு மனசுக்குள்ளே, ஆஹா, இப்படிப்பட்ட திருவாரூரை விட்டு நம்ம போகிறோமே அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுறது. அப்போது ஒரு பதிகம் பாடுறார், அந்த பதிகம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிகம். இதில் அவர் இந்த பதிகத்தில் அவர் தன்னுடைய மனசுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி, நீ கவலைப்படாத, நம்ம போனாலும் நம்ம திரும்ப திருவாரூரில் இருக்கிற பெருமான தரிசனம் எல்லாம் வழிபடலாம், உய்யலாம் அப்படின்னு மனசுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி பதிகத்தை அமைச்சிருக்கார். இதுதான் இந்த பதிகத்தோடைய பின்னணி. இப்போ நம்ம அந்த பெரிய புராண பாட்டை பார்ப்போம், அப்புறமா பதிகத்துக்குள்ளே போவோம். புவன ஆரூரினில் புறம்பு போந்து அதனையே நோக்கி நின்றே அவமிலா நெஞ்சமே அஞ்சல் நீ உய்யுமாறு அருதி என்றே சிவனது ஆரூர் தொழாய் நீ மறவாது என்று செங்கை கூப்பி பவனமாய்ச் சோடையாய் எனும் திருப்பதிகம் முன் பாடினாரே அப்படிங்கிறது இந்த பெரிய புராண பாட்டு. சேக்கிழார் பல இடங்களில் திருஞான சம்பந்தர் இந்த பதிகம் பாடினார், திருநாவுக்கரசர் அந்த பதிகம் பாடினார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த பதிகம் பாடினார் அப்படின்லாம் சொல்ல வர்றப்போ பல இடங்களில் அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த பதிகம் என்ன பாட்டு அமைப்பில் தேவாரத்தில் பாடப்பட்டிருக்கிறதோ அதே அமைப்பில் இவரும் அந்த பதிகத்தை சுட்டுகின்ற பாட்டு பாடுவார். இப்போ நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம், பவனமாய்ச்சோடையான்னு பதிகம் பார்க்க போகிறோம். அதில் சம்பந்தர் என்ன அமைப்பில் பாடினாரோ அதை அதே அமைப்பில் பெரிய புராணத்தில் சேர்க்கிறார் இந்த பாட்டை பாடியிருக்கார். அது ஆர்வம் இருக்கிறவளுக்காக அது குறிப்பது. இப்போ பாட்டோடைய பொருளுக்கு போவோம். புவன ஆரூரினில் புறம்பு போந்து அதனையே நோக்கி நின்றே அப்படின்னு முதலடி. ஆரூர்னா திருவாரூர், புவன ஆரூருங்கிற என்ன, புவன ஆரூர், புவனம்னா உலகம்னு நமக்கு தெரியும். இப்போ புவன ஆரூர் அப்படின்னாக்க அதில் நம்ம புவனத்தில் சிறந்த, புவனத்தில் புகழ்பெற்ற அப்படின்னு ஒரு சொல்லை நம்மளை இடையில் கொண்டு வந்து பொருள் கொள்ளணும். அப்படியே உலக புகழ்பெற்ற திருவாரூர்லேருந்து புறம்பு போந்து, புறம்புனா வெளியில், புறம் அப்படின்னா வெளியிலன்னு தெரியும், புறம்புனா அது மாதிரி ஊருக்கு வெளியில் இருக்கிற பகுதிக்கு புறம்பு. பொதுவாக நம்ம ஊருக்கு வெளியில் இருக்கிற இடங்கள்லாம், விவசாயம் பண்ணாமல் இருக்கிற இடங்கள்லாம் வந்து புறம்போக்கு அப்படிம்ப. பொதுவான இடம், ஊருக்கு வெளியில் இருக்கிற இடம் அது பொதுவான இடம், அது புறம்போக்கு அப்படிம்ப. புறம் அப்படின்னா வெளியில், அதான் புறம்புனா வெளியிடம். அப்படி திருவாரூர்லேருந்து வெளியில் வந்து ஊரை விட்டு வெளியில் வந்து அதனையே நோக்கி நின்று அப்படின்னா அந்த திருவாரூரையே பார்த்து நிற்கிறார். அங்கேருந்து ஊரை விட்டு வெளியில் போனதும் அங்கேருந்து திரும்பி பார்க்குறார். திருவாரூர் கோபுரங்கள்லாம் தெரிகிறது. அப்படி திருவாரூரையே அங்கேருந்து பார்த்துட்டுருக்காரு கொஞ்ச நேரம். அப்புறமா அவர் தன்னோட மனசுக்கு சொல்கிற மாதிரி இந்த பதியத்தை பாடுறார். அவமிலா நெஞ்சமே, அவம்னா நமக்கு தெரியும் கீழ்மை, தவம் அப்படின்னா உயர்ந்தது, நம்ம தவம் செய்கிறது தவம் அப்படிம்போம். அவன் செய்கிறதுனாக்க இழிந்த செயல்களை செய்கிறது. அவம் இலா நெஞ்சமே, நல்ல நெஞ்சமேன்னு சொல்கிறார். அவம் இலா நெஞ்சமேன்னா கீழ்மையான குணங்கள்லாம் இல்லாத நல்ல நெஞ்சமே. அஞ்சல் நீ பயப்படாத, நீ பயப்படாத. அஞ்சல் அப்படின்னா பயப்படாத அப்படின்னு அர்த்தம். நீ பயப்பட வேண்டாம். உய்யுமாறு அரிதி அன்றே, அரிதி அப்படின்னா அறிவாய்னு அர்த்தம். உய்யுமாறு அரிதி அப்படின்னா எப்படி உய்யணுங்கன்னு உனக்கு தெரியும் இல்லையா அப்படிங்கிறார். அதனால் உய்யுமாறு அரிதி அன்றேனாக்கா உயிரை வழி நீ அறிவாய் அல்லவா அப்படின்னு அர்த்தம். மனசே, நல்ல மனசே, நீ பயப்படாத, உயிரை வழியே நீ அறிவாய் தானே அப்படின்னு சொல்கிறார். அது உயிரை வழி என்னென்னு அடுத்த மூணாவது அடியில் சொல்கிறார் அவர். சிவனது ஆரூர் தொழாய் நீ மறவாது அப்படின்னா நீ கொஞ்சம் கூட மறத்தல் இல்லாமல் எப்பொழுதும் சிவனுடைய திருவாரூரை வணங்கு அப்படிங்கிறார். நீ மறவாது சிவனது ஆரூர் தொழாய் அப்படின்னா நமக்கு நேரடியாக பொருள். நீ மறக்காம எப்பவும் சிவபெருமான் இருக்கிற திருவாரூரை வழிபடுவாயாக அப்படின்னு சொல்லி என்று அப்படின்னு சொல்லி செங்கை கூப்பி, செங்கைன்னா செம்மைனாக்க சேப்புன்னு ஒரு அர்த்தம், அழகுன்னு ஒரு அர்த்தம், ரெண்டும் நமக்கு தெரியும். நன்மை செம்மைனாக்க நல்ல விஷயங்கள்னு அர்த்தம். செங்கைனா இங்கே சிவந்த கைகள்னு வச்சுக்கலாம், தாமரை போன்ற சிவந்த கைகள். அதனால் செங்கைகளை கூப்பி அப்படி கை கூப்பி அந்த சிவன திருவாரூரில் தெரிகிற கோபுரங்களுக்கெல்லாம் ஒரு வணக்கம் செலுத்தி பவனமாய் சோடையாய் எனும் திருப்பதிகம் முன் பாடினாரே அப்படின்னு இந்த பவனமாய் சோடையாய் அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகத்தை அங்கே ஊருக்கு முன்னாடி நின்று கோபுரங்களை பார்த்து பாடி அருளினார். இதுதான் இந்த பதிகத்துக்கு பின்னணியாக இருக்கிற நிகழ்ச்சி. இது எப்போ பாடினார் அப்படின்னு பெரிய புராணத்தில் வர்றது. அதனால் சொல்கிறது அவர் திருவாரூர் விட்டு கிளம்பியிருக்கார், ஊரை விட்டு பிரியறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. அங்கேருந்து திரும்ப ஒரு தரம் தரிசனம் பண்ணுறாரு ஊருக்கு வெளியிலேருந்து கோபுரங்கள் எல்லாம். அப்புறம் தன்னுடைய மனசுக்கு புத்திமதி சொல்கிற மாதிரி நமக்கெல்லாம் புத்திமதி சொல்கிறார் அவர். இதுதான் இந்த பதிய பெரிய புராண பாட்டுக்கு நேரடியான பொருள். இப்போ நம்ம சம்பந்தர் தேவாரத்துக்கு போவோம். இதில் என்ன சந்தம்னு கொடுத்துருக்கேன். இது வந்து தானனா தானனா தானனா தானனா தான தானா அப்படின்னு சந்தம். அது நம்ம பாட்டு சொல்கிறப்போ நம்ம படிக்கிறப்போ அந்த சந்தத்தில் படித்தோம்னா நமக்கு சொல்கிறதுக்கு புரியும், சுலபமாக வரும். இப்போ முதல் பாட்டுக்கு போவோம். பதிகத்தில் பவனமாய் சோடையாய் நாவழா பஞ்சு தோச்சு அட்ட உண்டு சிவனத்தாள் சிந்தியா பேதைமார் போலனி வெழுகினாயே கவனமாய் பாய்வதோர் ஏறுகந்தேறிய கால கண்டன் அவனது ஆரூர் தொழுது உயலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. இந்த பதிகம் முழுக்கவே மனசுக்கு தைரியம் கொடுக்குற மாதிரி பாட்டுது. மனசு கலங்குறதுல நம்ம வாழ்க்கையில் பொதுவாக நமக்கு பல காரணங்கள்லாம் நம்ம மனசு கலங்கும். வாழ்க்கையில் ஒரு துன்பம் வந்தாக்க ஐயோ நமக்கு இப்படி ஒரு துன்பம் வந்துடுது, இதுலேருந்து எப்படி தப்பி போய் இதுலேருந்து எப்படி மீண்டு வருவோம், இந்த இப்படி ஒரு கஷ்டம் வந்துடுது அப்படின்னு. அப்போ மனசுக்கு ஒரு தைரியம் கொடுக்கணும். அந்த மாதிரி தைரியம் கொடுக்குற மாதிரியான பாட்டு இது. மனசே நீ பயப்படாத, திருவாரூரை வழிபட்டு உய்யலாம் கவலையப்படாத அப்படின்னு தைரியம் கொடுக்குறார். இந்த பதிகத்தில் நமக்கு பல வார்த்தைகள், நமக்கு புது வார்த்தைகள் வரும். நம்ம தமிழ் அறிவு விருத்தி ஆகுதுனால பவனமாய் சோடையாய் நாவழா பஞ்சு தோச்சு அட்ட உண்டு சிவனத்தாள் சிந்தியா பேதைமார் போல நீ வெழுகினாயே அப்படின்னு மனசை பார்த்து சொல்றார். இதுல முதல் அடியில் என்ன சொல்றார், பவனமாய் சோடையாய் நா எழா பஞ்சு தோச்சு அட்ட உண்டு. இது நம்ம வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு நடக்கிறது தானே. நம்ம பிறக்கிறோம், வளர்றோம், இளமையோட இருக்கோம், அப்புறம் காலப்போக்கில் முதுமை வர்றது, முதுமையோட வரக்கூடிய கஷ்டங்கள்லாம் வருது. ஒரு கட்டத்தில் இந்த பிறவி முடிஞ்சு உயிர் இந்த உடலை விட்டு நீங்க போறது. அப்போ அந்த மாதிரி கடைசி காலத்துல முதுமை வந்ததுக்கு அப்புறம் கடைசி காலத்துல என்ன நிகழும் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்றாரு. பவனம் அப்படின்னா காத்துன்னு அர்த்தம். பவனமாய் அப்படின்னாக்க அப்படி மூச்சு அரைக்கும் இல்லையா, நம்ம மூச்சு இழுக்கிறது அப்படின்பா. சாக போறதுக்கு முன்னாடி பார்த்தா மூச்சு இழுக்கிறது அப்படின்பா. அந்த மூச்சு இழுக்கிறதுக்கு பேரு பவனமா, பவனம் அப்படின்னா பவனமாய்னா மூச்சு இழுக்கிற நிலை அடைந்து. சோடையாய், சோடைனாக்க வறட்சி அப்படின்னு அர்த்தம். வறண்டு போறது, நாக்கு வறண்டு போகிறதுங்கிறோம் இல்லையா, அதுதான் அங்கே சோடைன்னு வருது இந்த இதில் அர்த்தம். சோடைன்னா அந்த அர்த்தம். அதனால் மூச்சு இழுக்க நாக்கு வறண்டு போக அப்போ நா எழா, அப்போ பேச்சும் வராது இல்லையா. ஏதோ சொல்ல வருவா, ஆனால் பேச்சு வராது, நாக்கு வாயில் ஒன்றும் வராது வார்த்தை. அப்படி நாவேழா நாக்கு கூட அசையாதபடி அப்படி இருக்கிற நிலையில் கூட இருக்கிற மகனோ மருமகளோ என்ன பண்ணுவா, மகளோ மகனோ மருமகளோ என்ன பண்ணுவா, ஐயோ இருக்கு நாக்கு வறண்டு போயிடுத்தே, ஜலத்தை குடிக்க முடியாதனால பஞ்ச பாலில் தோச்சு அப்படி வாயில் லேசாக பிழிவா. அதான் பஞ்சு தோச்சு அட்டை உண்டு அப்படிங்கிறார். பஞ்சு தோச்சு அப்படின்னா பஞ்ச தண்ணியிலையோ பால்லையோ தோச்சு அப்படி வாயில் வைப்பா. அட்டுதல் அப்படின்னா ஊட்டுறது, உண்பு சாப்பாடு ஊட்டுறதுங்கிறோம் இல்லையா, அட்டுதல்னா சாப்பாடு போடுறது, ஊட்டுதல் அப்படின்னு அர்த்தம். அதனால் அவள் பஞ்சை தோச்சு வாயில் வச்சு ஊட்டுவா, அப்படி அவள் வாயில் வைக்கிறத நம்ம உண்ணுவோம் உண்டு அப்படிங்கிறார். அப்படி ஒரு உயிரை விட்டு உயிர் உடம்ப விட்டு உயிர் பிரியற நிலையில் என்ன கஷ்டம் வரும் அப்படிங்கிறத முதல் அடியில் சொல்கிறார். அப்படி மூச்சிழுக்க வறண்டு போய் நாக்கு எழாதபடி இருக்கிறப்போ கூட இருக்கிறவாள்லாம் பஞ்ச பாலில் துவச்சி வாயில் வைக்க அப்படி அதை உடம்புல உட்கொண்டு அப்படி ஒரு நிலை அடையும். அந்த நிலை யாருக்கு வரும் அப்படிங்கிறார். சிவனதால் சிந்தியா பேதைமார் போல நீ வெல்கினாயே, அப்படியெல்லாம் வருமே அப்படின்னு அந்த சிவனுடைய திருவடியை நினைக்காதவர்களுக்கு அப்படியெல்லாம் வாழ்க்கையின் நெருதியில் கஷ்டங்கள்லாம் வருமே அப்படின்னு அவள் கவலைப்படுறது போல நீ கவலைப்படுறையே நீ வெல்கினாயே அப்படிங்கிறார். இங்கே வெல்குதல் அப்படின்னாக்க பொதுவாக வெல்குதல்னால் வெக்கப்படுறதுன்னு வரும், ஆனால் இந்த இடத்துல கவலைப்படுறதுங்கிற அர்த்தம், பயப்படுறது கவலைப்படுறது அப்படிங்கிற அர்த்தத்தில் வருதுங்க. அதனால் நீ அப்படி கவலைப்பட வேண்டான்னு மனசுக்கு ஆறுதல் தைரியம் கொடுக்க போகிறார். அடுத்த அடியில் சிவனை தாள் அப்படின்னாக்க சிவனுடைய திருவடின்னு அர்த்தம். அந்த அ அப்படிங்கிறது வேற்றுமை உருவது, சிவன் சிவனை அப்படின்னா சிவனுடைய அப்படின்னு அர்த்தம். சிவனுடைய திருவடியை சிந்தியா பேதைமார், எண்ணாத பேதைனா முட்டாள்னு வச்சுக்கலாம், அறிவிலி முட்டாள் அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால் அப்படி சிவனுடைய திருவடியை சிந்திக்காமல் இருக்கிற அறிவிலிகள் போல நீ கலங்குறியே மனசே நீ அப்படி கலங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிற. கவனமாய் பாய்வது ஓர் ஏறு உகந்து ஏறிய காலகண்டன், நம்ம கவனம்னு தான் பேச்சில் வரும். அந்த கவனம்னாக்க ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது, ரொம்ப அட்டென்ஷன் பே அட்டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி கவனம். ஆனால் இந்த இடத்துல அந்த வார்த்தையும் இல்லை. இது வந்து கவனமாய்ங்கிறப்ப இது வந்து வேகம்ங்கிற அர்த்தத்தில் இந்த இடத்துல வர்றது. கவனமாய் பாய்வது ஓர் ஏறு உகந்து ஏறிய, வேகமாக செல்லக்கூடிய ரிஷப வாகனத்தில் விரும்பி ஏறுகின்ற காலகண்டன், காலம்னா விஷம் இல்லைன்னா கருப்பு அப்படின்னு அர்த்தம், காலகண்டன்னா நீலகண்டன் அர்த்தம். அதனால் வேகமாக போகின்ற ரிஷப வாகனத்தில் ஏறுகின்ற நீலகண்டனாகிய சிவருமான் அவனது ஆரூர் தொழுது உய்யலாம், அந்த சிவருமான் இருக்கிற திருவாரூரை வழிபட்டு நாம் உய்யலாம், இந்த கஷ்டங்கள்லேருந்து தப்பிக்கலாம். அதனால் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே, அதனால் மனமே நீ இது மாதிரி மயங்கி கவலைப்படாத, நமக்கு இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ வாழ்க்கையில் இப்படிலாம் கஷ்டம் இருக்குமோ அப்படிலாம் கஷ்டம் இருக்கும்னு நீ கவலைப்படாத மனமே, திருவாரூரை வழிபட்டு உய்யலாம் தைரியமாரு அப்படின்னு இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இந்த முதல் பாட்டோடு ஒப்பிட்டு பார்த்தா அடுத்த பாட்டு ரொம்ப சுலபமாக புரியும். தந்தையார் பொய்யினார் தாயரும் பொய்யினார் தாமும் போவார், கொந்தவேல் கொண்டொரு கூற்றத்தார் பார்க்கின்றார் கொண்டு போவார், எந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தியால் ஏழை நெஞ்சே, அந்த நாரூர் தொழுது உய்யலாம் மயில் கொண்டு அஞ்சல் நெஞ்சே அப்படின்னு ரெண்டாவது பாட்டு. இது வாழ்க்கையோட நிலையாமையை பற்றி சொல்கிறார். இந்த பதிகம் முழுக்கவே வாழ்க்கையின் நிலையாமையை பற்றி வரும். தந்தையார் பொய்யினார் அப்படின்னா அப்பா போயாச்சு, தாயரும் பொய்யினார் அம்மாவும் போயாச்சு, தாமும் போவார் இவரும் போகிறார், கொந்த வேல் கொண்டு ஒரு கூற்றத்தார் பார்க்கின்றார், குத்தி கொத்து கொத்தின்னு போகிறதுக்கு கையில் சூளத்தை வச்சுட்டு யமன் பார்த்துட்டுருக்கான், கொண்டு போவார் கட்டாயமாக கொண்டு போவார், எந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தியால் ஏழை நெஞ்சே, ஏழை நெஞ்சேன்னா ஓ முட்டாள் மனசே பேதிய மனமே, எந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தியால், நீ என்னைக்கு தான் வாழ்வதற்கு எண்ண போகிற, அந்தன் ஆரூர் தொழுது உய்யலாம் மயில் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. இந்த அந்தன் அப்படிங்கிற வார்த்தை பல பல பாடல்கள் வரும். அம் அப்படின்னா அழகு, தன் அப்படின்னா குளிர்ச்சி, அந்தன் ஆரூர்னா அழகிய குளிர்ந்த சோலைகள் சூழ்ந்த திருவாரூர், அந்தன் ஆரூர் அதனை தொழுது உய்யலாம் அதை வழிபட்டு நம்ம இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் தப்பிக்கலாம், மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே, இது மாதிரி மயங்கி கலங்க வேண்டாம் நெஞ்சே நீ பயப்படாத அப்படின்னு தைரியம் கொடுக்குறார். அதாவது இதில் என்ன சொல்கிறாருன்னா, தந்தையார் போயினார் தாயரும் போயினார்னாக்க இல்லை எங்கள் அப்பா இன்னும் இருக்காரு எங்கள் அம்மா இன்னும் இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்கிறது அது பாயிண்ட் இல்லை. இதில் எல்லோரும் போக போகிறோம், பலருக்கும் அப்பா அம்மா காலங்கள்லாம் முடிஞ்சு போயிருக்கும், நாமும் ஒரு நாள் போக போகிறோம். அதான் சொல்கிறார், தந்தையார் போயினார்னா தந்தையார் காலமாகிவிட்டார், தாயரும் போயினார்னா தாயாரும் காலமாயாச்சு, தாமும் போவார். இவரும் நாமும் ஒரு நாள் போக போறோம், இதெல்லாம் நிச்சயம், கேரண்டி. ஏன் கொந்தவேல் கொண்டு ஒரு கூற்றத்தார் பார்க்கின்றார். இந்த யமன் இருக்கானே, கூற்றத்தார்னா யமன், கூற்றம்னா யமன், கூற்றத்தார் அப்படின்னாக்க யமனை வந்து ஒரு மரியாதை விகுதி போட்டு சொல்றதா எடுத்துக்கலாம், இல்ல கூற்றத்தார்னா யமனோட தூதர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம், கூற்றவனுடைய தூதர்கள் கூற்றத்தார் அப்படின்னு எடுத்துக்கலாம், கூற்றனுடைய ஆள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவன் என்ன பண்ணிட்டு இருக்காவ, கொந்த வேல் கொண்டு ஒரு கூற்றத்தார் பார்க்கின்றார். அவன் யமனும் யம தூதர்களும் கையில சூலம் வச்சுருப்பான், சூலம் பாசம் இதெல்லாம் இருக்கும்வா கையில. கொந்த வேல் கொண்டு, வேல் அப்படின்னா சூலம், இந்த இடத்துல கொந்த அப்படின்னா கொந்துதல் அப்படின்னாக்க கொத்துதல் அப்படின்னு அர்த்தம். இந்த குத்துறதுங்கள இந்த சூலத்தால் அப்படி குத்தி எடுத்துன்னு போறோங்கிறோமே அதுதான் கொந்த. கொந்து அப்படின்னாக்க வேற அர்த்தத்தில் இதே கொத்து அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. பாட்டுகளை வந்து கொந்தார் மலர் அப்படின்னு வரும், கொந்து கொத்து கொத்தா இருக்கிற பூக்கள் அப்படிங்கிறதுக்கு கொந்தார் மலர் அப்படின்னு வரும். கொந்து கொத்து ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். அதனால கொந்த வேல் கொண்டுனா கொத்திட்டு போறதுக்கு, நம்மளை சூலத்தால் குத்தி கொண்டு போகிறதுக்காக ஒரு கூற்றத்தார் பார்க்கணும். ஒரு இந்த யமன் ஒரு யமன் உட்காண்டிருக்காங்க, அந்த யமன் வந்து நம்மளை கவனிச்சுட்டே இருக்கான். நமக்கு எப்போ காலம் வரும்னு அவனுக்கு தெரியும், நம்ம காலம் எப்போதான் வரும்னு அவன் காத்துட்டுருக்கான், நம்மளுடைய காலத்தை பார்த்துன்னு அவன் காத்துட்டுருக்கான். அந்த காலம் வந்து அவன் நம்மளை குத்தி கொண்டு போயிடுவான், கொண்டு போவார், குத்தி கொண்டு போயிடுவார் அவர். யமராஜா இப்படி ஒரு நிலையில் இருக்கு நீ, இது உனக்கு தெரியும், இப்படி தெரிஞ்சாலும் மனமே நீ என்ன பண்ணுற, இதை பற்றியெல்லாம் சிந்திக்கிறது கிடையாது. பொதுவாக இந்த உலக இது வாழ்க்கையில் உழன்று கொண்டு இருக்கிறாய், எந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தி. இந்த இடத்துல வாழ்வதுனாக்க உய்வதுன்னு அர்த்தம். அவன் ஜாம் ஜாம்னு வாழறாங்கிறமே, அவனுக்கு ஒரு வாழ்வு வந்துடுத்து அப்படிங்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் நன்னா இருக்கான்னு அர்த்தம், வாழ்வுனா நன்னா வாழறது. அதனால எந்த நாள் வாழ்வதற்கே அப்படின்னா இந்த மாதிரி யமன்கிட்ட போய் சேராம நல்ல வாழ்வு, சிவலோக வாழ்வு, பேரின்ப வாழ்வு இதெல்லாம் அப்படி எடுத்துக்கணும். எந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தி, நீ என்னைக்கு வாழறதுக்கு என்ன போற மனம் வைப்பாய், மனம் வைத்தினா மனம் வைப்பாய் அப்படின்னு அர்த்தம். இந்த முன்னாடி அரிதிங்கிற வார்த்தை பார்த்தோம் இல்லையா பெரிய புராணத்தில், அதே மாதிரி இங்க மனம் வைத்தி அப்படின்னா என்னைக்கு நீ மனம் வைப்பாய் அப்படின்னு அர்த்தம். மனம் வைத்தியால் அப்படிங்கிற இடத்துல இந்த ஆளுங்கிறது அசை அப்படின்னு பார்த்துருக்கோம் நம்ம, ஃபில்லர் வேர்டு இது. அதனால எந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தியால், நீ என்னைக்கு வாழறதுக்கு என்ன போற. ஏழை நெஞ்சே இப்போ முட்டாள் மனசே, அந்தன் ஆரூர் தொழுது உய்யலாம். அந்த அழகிய குளிர்ந்த திருவாரூரை வழிபட்டு நம்ம உய்யலாம், அதனால மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. அதனால நீ மயங்கி கலங்க வேண்டாம் மனமே நெஞ்சே அப்படிங்கிறார். இந்த ரெண்டாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். இப்போ மூணாம் பாட்டுக்கு போவோம். நிணங்குடர் தோல் நரம்பு என்பு சேர் ஆக்கைதான் நிலாயதன்றால் குணங்களார் கல்லது குற்றம் நீங்காதன குலுங்கினாயே வணங்குவார் வானவர் தானவர் வைகளும் மனங்கொடேத்தும் அணங்கனார் ஊர் தொழு துயலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. உங்களுக்கு சந்தத்தோடு படிச்சு காமிச்சேன் புரிஞ்சுக்கிறதுக்காக சந்தம் எப்படின்னு. நிணங்குடர் தோல் நரம்பு என்பு சேர் ஆக்கைதான் நிலாயதன்றால் குணங்களார் கல்லது குற்றம் நீங்காதன குலுங்கினாயே வணங்குவார் வானவர் தானவர் வைகளும் மனங்கொடேத்தும் அணங்கனார் ஊர் தொழு துயலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. இதுலேயும் அதே மாதிரி முதல் ரெண்டு அடியில் மனசு எப்படியெல்லாம் கவலைப்படுறது அப்படிங்கிற மனசை பார்த்து சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த வாழ்க்கை நிலையாது அப்படிங்கிறத பற்றியும் விளக்கிறார். அதில் நிணம் குடர் தோல் நரம்பு என்பு சேர் ஆக்கைதான் நிலாயது அன்றால். இது ஒரு ஒரு ஃப்ரேஸ் இது. இது இந்த உடம்பானது நிலையற்றது அப்படின்னு சொல்கிறார். இந்த முதலடியில் இந்த உடம்பு நிலையற்றது. இந்த உடம்பு எப்படிப்பட்ட உடம்பு, அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறார். நிணம் குடர் தோல் நரம்பு என்பு சேர் ஆக்கை, ஆக்கைனா உடம்புன்னு அர்த்தம். அப்போ இந்த உடம்பில் என்ன இருக்குது, நிணம். நிணம்னாக்க இந்த கொழுப்பு இருக்கு இல்லையா, உடம்பில் இருக்கிற கொழுப்புக்கு நிணம்னு பேர். குடர் அப்படின்னா குடல், குடல் அது நமக்கு தெரியும். தோல் நேரடியாக தெரிகிற வார்த்தை, நரம்பு தெரிஞ்ச வார்த்தை, என்புனா எலும்புன்னு அர்த்தம். அதனால் இந்த கொழுப்பு குடல் தோல் நரம்பு எலும்பு இப்படிப்பட்ட வஸ்துக்கள்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்கிறதுக்கு பேர் தான் இந்த உடம்பு. இந்த இப்படிப்பட்ட இவற்றாலான இந்த உடம்பானது நிலாயது என்றால், நிலாயதுனா நிலைத்திருக்கிறது, நிலாயது அன்று அப்படின்னாக்க நிலைத்திருக்கிறது இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லையா. இந்த நிலையற்றது இந்த உடம்பு. அதனால் இப்படி கொழுப்பு குடல் தோல் நரம்பு எலும்பு இதெல்லாம் சேர்ந்திருக்கிற இந்த உடம்பானது நிலையற்றது அப்படிங்கிறது முதல் அடிக்கு பொருள். ஆள் அப்படின்னு கடைசியில் வர்றது அசை சொல்லுது. அப்புறம் இந்த குற்றம் அப்படின்னு ரெண்டாவது அடியில் வருது. குணங்களாருக்கு அல்லது குற்றம் நீங்காது என குலுங்கினாயே. குற்றம் அப்படின்னாக்க வினைகள், பாவங்கள் இப்படிலாம் இருக்கு, பழி, பல அர்த்தங்கள் உண்டு குற்றம்னாக்க. குணங்களாருக்கு அல்லது குற்றம் நீங்காது என குலுங்கினாயே. குலுங்குதல் அப்படின்னா நடுங்கிறது. இந்த குலுங்கிறது இல்லையா, இப்போ வண்டி குலுங்கிறதுங்கிற நம்ம இந்தியாவில் போனால் நமக்கு தெரியும், கார்லேயோ பஸ்லேயோ எதில் வேணால் போகலாம், பெரும்பாலான இடங்களில் போகிறப்ப அப்படியே தூக்கி தூக்கி குலுங்கும், அப்படியே வண்டியே குலுங்கும், அவ்வளோ குண்டு குழியுமா இருக்கும். போகிறப்ப வண்டியை தட தட தட தடன்னு குலுங்கிட்டே தான் போகும். குலுங்கிறதுனா நடுங்கிறதுன்னு அர்த்தம். நடுங்கிறதுனாக்க என்ன அர்த்தம், பயப்படுறது. அவனை கண்டு நீ நடுங்குறியே அப்படின்னாக்க என்ன அர்த்தம், அவனை கண்டு நீ பயப்படுறியேன்னு அர்த்தம். அதான் குலுங்கிறதுனா பயப்படுறதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல குணங்களாருக்கு அல்லது குற்றம் நீங்காது என குலுங்கினாயே. குணங்களாருக்கு அப்படின்னா நல்ல குணங்கள் உடையவர்களுக்கு இல்லையா. குணம்னாக்க சத்துவ குணம், உயர்ந்த குணம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அவன் குணவான் அப்படின்னு அர்த்தம், அவன் ரொம்ப நல்ல குணம், அவன் ஒரு குணவான் அப்படின்னா நல்ல குணங்களுடையவன் அப்படின்னு அர்த்தம். அதனால குணங்களாருக்கு அல்லது குற்றம் நீங்காது, பாவங்கள் நல்ல குணங்கள் இருக்கிறவர்களை தவிர மற்றவர்களுக்கு இந்த பாவம் போகாது இல்லையா. நல்ல குணங்கள் இருக்கிறவர்களுக்கு தான் பாவம் போகும், இந்த குற்றங்கள்லாம் நீங்கும், மற்றவர்களுக்கு அது நீங்காது அப்படின்னு நீ நடுங்கினையே அப்படின்னு என்ன அர்த்தம். நம்ம மனசை பற்றி நமக்கு தெரியும், அது எவ்வளவு நல்ல குணம் இருக்கா தீய குணம் இருக்கான்னு நமக்கு தெரியும். அந்த அதனால் அந்த மனசாட்சியானது நம்மளை சொல்லும், ஐயோ இப்படிலாம் இருக்குமே, அவள்லாம் இப்படி இவ்வளோ தீய குணங்கள் இருக்கே நமக்கு, இவ்வளோ தீய குணம் இருக்கிற நம்ம எப்படி நற்கதி அடையிறது அப்படின்னு நீ கவலைப்படுறியே பயப்படுறியே அப்படின்னு சொல்கிற. அதனால் குணங்களாக இருக்க அல்லது குற்றம் நீங்காது என குலுங்கினாயே, நீ பயப்படுறியே. பின்னாடி அந்த மனசுக்கு தைரியம் சொல்ல போகிறார். வணங்குவார் வானவர் தானவர் வைகளும் மனங்கொடையத்தும் அணங்கன் அப்படின்னா, இந்த வானவர்னா தேவர்கள், தானவர்னா அசுரர்கள். தானவான் சம்ஸ்கிருதத்தில் தமிழில் தானவர்ன்ப இல்லையா. இறைவனை யாரெல்லாம் வழிபடுகிறார்கள், வணங்குவார் வானவர் தானவர், அந்த சிவருமானை தேவர்களும் அசுரர்களும் வழிபடுகிறார்கள். எப்படி வழிபடுகிறார்கள், வைகளும் வழிபடுகிறார்கள், தினமும் வழிபடுறான். வைகளும்னா தினம், என்றும் தினமும்னு அர்த்தம். எப்படி வழிபடுகிறார்கள், மனங்கொடு ஏத்தும், அவ தினமும் மனசால வழிபடுகிறார்கள், மனசால போற்றி மனம் ஒன்றி வழிபடுகிறார்கள். மனங்கொடு ஏத்தும்னாக்க மனசு ஒன்றி மனசாலன்னு அர்த்தம், மனம் ஒன்றி வழிபடுகிறார்கள்னு அர்த்தம். அப்படிப்பட்ட யார வழிபடுகிறார்கள், அணங்கன். இந்த இடத்துல அணங்கன் அப்படிங்கிறது சிவபெருமான சொல்கிற வார்த்தை. அது அணங்குன்னா தெய்வம், அணங்கன்னா தெய்வத்தன்மை உடையவன் அப்படின்னு ஒரு அர்த்தமாக எடுத்துக்கலாம். இல்லைன்னா அணங்கை ஒரு பகுதியில் உடையவனாகி சிவபெருமான எடுத்துக்கலாம். அணங்குனா பெண் அப்படின்னு எடுத்துட்டு, அணங்கன் அப்படின்னா பெண்ணாக இருக்கின்றவன் அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரன் அப்படின்னு பொருள் கொள்ளலாம். அப்படிப்பட்ட இந்த சிவபெருமான் இருக்கிற ஆரூர் தொழுது உய்யலாம், அந்த திருவாரூரை வழிபட்டு நம்ம உய்யலாம், மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சு நீ மயங்கி கலங்காத தைரியமாரு. அதாவது இதில் சொல்ல வர்றது என்னன்னாக்க, இந்த உடம்பானது நிலையற்றது, நமக்கு உய்தி வேணும், நற்கதி வேணும்னாக்க நீ என்ன நினைக்கிற, இந்த ரொம்ப உயர்ந்த குணங்களோடு இருக்கிறவர்கள் அந்த மாதிரி உயர்ந்த குணங்கள் உடையவர்களுக்கு தான் நற்கதி கிட்டும், நமக்கு அப்படிப்பட்ட நற்குணங்கள்லாம் இல்லையே, நம்ம எப்படி உய்வோன்னு நீ கவலைப்படுறியே, கவலைப்படாத நெஞ்சே, நாமும் உய்யலாம், அந்த திருவாரூரில் போய் இறைவனை வழிபடு, அந்த திருவாரூர் சுவாமி நமக்கும் அருள் புரிவார், கவலைப்படாத அப்படின்னு மனசுக்கு தைரியம் சொல்கிறார் இந்த பாட்டில்.
4: இப்போ நாலாம் பாட்டுக்கு போவோம். நீதியால் வாழிகளை நாள் செலா நின்றன நித்தம் நோய்கள், வாதியா ஆதலால் நாளும் நாள் இன்பமே மறுவினாயே, சாதியார் கிண்ணரர் தருமனும் வருணனும் ஏத்து முக்கண், ஆதி ஆரூர் தொழுது உயலாம் மயில் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. இந்த பதிகம் முழுக்க மனசுக்கு அறிவுறுத்துறார், மனசுக்கு நல்ல புத்தி சொல்கிறார். அதில் பயப்படாத திருவாரூரில் சிவபெருமான் இருக்கான், அந்த திருவாரூரை வழிபட்டு நம்ம நற்கதி பெறலாம், மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. நீ வந்து இது மாதிரி நம்ம கஷ்டப்படுவோமோ, இந்த மாதிரி துன்பமாக இருக்கே அப்படி இப்படிலாம் நினச்சி கவலைப்பட்டு வருந்தாத, பயப்படாத, தைரியமாரு அப்படின்னு நெஞ்சுக்கு உறுதி சொல்கிறார், தைரியம் கொடுக்குறார். இந்த பதிகம் முழுக்க அதே கருத்து தான். ஆனால் ஒவ்வொரு பாட்டிலையும் வெவ்வேறு விஷயங்களை சொல்லுவார். இதில் நீதியால் வாழ்கிலை நாள் செலா நின்றன நித்தம் நோய்கள் வாதியா ஆதலால் நாளும் நாள் இன்பமே மறுவினாயே. இது அத்தனையும் மனசை பார்த்து சொல்கிற, மனசுடைய செயலை பற்றி சொல்கிறார். நீதியால் வாழ்கிலை, நீதினாக்க தர்மம், நீதிப்படி நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரி வாழணுமோ, முறைப்படி நியாயப்படி தர்மப்படி வாழணும், நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், தீய விஷயங்கள் செய்யக்கூடாது, நல்ல விஷயங்கள் செய்யணும், இது மாதிரிலாம் இருக்கு நீதி. அப்படி நீதியால் வாழ்கிலை அப்படின்னாக்க நீ தர்மப்படி வாழ மாட்டேங்கிற, வாழ்கிலைனா வாழாமல் இருக்கின்றாய் அப்படின்னு அர்த்தம். வாழ்வது இல்லை, நீதியால் வாழ்வது இல்லைன்னு பொருள் அதுக்கு. நாள் செலா நின்றன நித்தம் நோய்கள் வாதியா, இது ஒரு ஃப்ரேஸ் இது. நித்தம் நோய்கள் வாதியா நாள் செலா நின்றன அப்படின்னு பொருள் கொள்ளணும். நித்தம் நோய்கள் வாதியா, இந்த வாதியாங்கிறப்போ வாதிக்க மாட்டா அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளலாம், ஆனால் இந்த இடத்துல அப்படி பொருள் கொள்ளக்கூடாது. நித்தம்னா தினமும் எப்பொழுதும் நோய்கள், வியாதிகள்லாம் பல விதமான நோய்கள். வாதியான வாதித்து, வாதித்தல் அப்படின்னா பாதிக்கிறது இல்லையா, இதனால் உனக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்குறோமே, அந்த பாதிப்புங்கிறது தான் வாதித்தல்னு தமிழில் வரும் இலக்கியங்களில். அதனால் வருத்துறது, பாதிக்கிறதுனா நம்மளை நோய்கள்லாம் பாதிக்கிறதுனா என்ன அர்த்தம், நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கறது, பீடிச்சுக்கிறது, நோய்கள் பீடிக்கிறது, நோய்கள் கஷ்டம் கொடுக்கறது தான். நித்தம் நோய்கள் வாதியா, தினம் எப்போவும் பல்விதமான நோய்கள் நம்மளை பாதிக்கின்றன, நம்மை பீடிக்கின்றன, நமக்கு வருத்தம் கொடுக்கின்றன. அப்படியாக தினமும் நம்மளை நோய்கள் வருத்தி நாள் செலா நின்றன அப்படின்னாக்க நாள்களும் ஓடிக்கொண்டே இருக்கின்றன அர்த்தம். செலா நின்றன அப்படின்னாக்க போகாம நிற்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, நாள் செலா நின்றன நாள்கள் செல்கின்றன அப்படின்னு அர்த்தம். அதனால மனசை பார்த்து சொல்ற, மனமே நீ தர்மப்படி வாழ மாட்டேங்கிற, தினமும் வெவ்வேறு விதமான கஷ்டங்களுக்கு ஆளாகி இந்த வாழ்நாளும் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. ஆதலால் நாளும் நாள் இன்பமே மருவினாயே, நமக்கு ஓயாம கஷ்டங்கள் வந்துட்டே இருக்கு. அப்ப நம்ம மனசு என்னது விரும்பும், நம்ம மனசு எப்படா நம்ம சந்தோஷமா இருக்கலாம், இது சந்தோஷமா இருக்கு, அது இன்பமா இருக்கு அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டங்களுக்கு நடுப்புற இருக்கிற இந்த அற்ப சுகங்களுக்காக எங்கின்றே இருக்கும். அதனால நாளும் நாள் இன்பமே மருவினாயே, தினமும் எப்பவும் நீ இந்த அல்ப விஷயங்களையே அற்ப சுகங்களையே பொருந்தி நிற்கின்றாய். மறுவுதல்னா டு பி அட்டாச்ச்டு, டு பி க்ளோஸ் டு அப்படின்னு அர்த்தம் மறுவுதல். அதனால நாளும் நாள் இன்பமே மருவினாயேனா எப்பவும் நீ இந்த அற்ப சுகங்களையே வேண்டி நிற்கின்றாய் அப்படின்னு நம்மளுடைய மனசுக்கு அதனுடைய தன்மையையும் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிற கஷ்டங்களையும் சொல்லி அதனுடைய நிலையை எடுத்து சொல்ற. நல்வழிப்படுத்தணும் அப்படின்னாக்க நம்ம அவர்கள்ட்ட இருக்கிற குற்றங்களையோ புற்றங்களையோ குறைகளையோ அவர்களுக்கு புரியற மாதிரி எடுத்து சொல்லி அப்புறமா அவர்களை திருத்தணும். அது மாதிரி இங்க மனசுக்கு அதனுடைய குற்றத்தை எடுத்து சொல்ற, நீ என்ன பண்ற அப்படின்னு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்ல வர்ற அடுத்த ரெண்டு அடியில், சாதியார் கிண்ணரர் தருமனும் வருணனும் ஏத்து முக்கண் ஆதி, இது சிவபெருமானுடைய வர்ணனை. அந்த சிவபெருமான் இருக்கிற ஆரூர் தொழுது உயலாம் மையல் கொண்டு அஞ்சல் நஞ்சே, அந்த சிவபெருமான் இருக்கிற திருவாரூரை வழிபட்டு நீ நல்ல கதி அடையலாம். அதனால இது மாதிரி பல விஷயமான பல விதங்கள்ல மயங்கி வருந்தி பயப்படாத தைரியமாறு மனமே அப்படிங்கிறார். அந்த சிவபெருமானுடைய வர்ணனை இந்த மூணாவது அடியில் இருக்கு, யார் யாரெல்லாம் சிவபெருமானை வழிபடுகிறார்கள்னு. சாதியார் கிண்ணரர் தருமனும் வருணனும் ஏத்து முக்கண் ஆதி, அந்த சிவபெருமான் முக்கண் ஆதினா நமக்கு நேரடியா புரியும், மூன்று கண்களை உடையவன். ஆதினா எல்லாத்துக்கும் ஆதியாக இருக்கிறவன், காலத்தால முற்பட்டவன், எல்லாவற்றுக்கும் ஆதி காரணமா இருக்கான், மூலமா இருக்கிறவன், அதான் சிவபெருமான். அந்த முக்கண்ணுடைய சிவபெருமான் அவனை யாரெல்லாம் வழிபடுகிறார்கள், சாதியார் கிண்ணரர் தருமனும் வருணனும் ஏத்து முக்கண் ஆதியவன். சாதியார் அப்படின்னாக்க சாதினா ஜாதி, ஜாதி அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு கிளாஸ் அப்படின்னு பேர், அவ்வளவுதான் டைரக்ட் மீனிங். குரூப், ஒரு குரூப் இல்லைனா ஒரு கிளாஸ் அப்படிங்கிறது தான் அதோட நேரடியான பொருள். அதனால இங்க சாதியார் அப்படின்னா தேவ ஜாதியார்கள் அப்படின்னா தேவ இனத்தவர்கள். தேவர்கள்ல பலவிதமான கூட்டங்கள் உண்டு நமக்கே தெரியும். அதனால அதுல தேவ இனத்தவர்கள், கிண்ணறருங்கிறது அதுல தேவ இனத்தவர்கள் ஒரு வகை, அது பதினெண் கணங்கள் அப்படின்பா, அதுல கிண்ணறருங்கிறது ஒரு குரூப். அதை பத்தி நம்ம வேறொரு பாட்டில் கூட பார்த்துருக்கோம், மனித உடம்பும் குதிரை முகமும் உடைய ஒரு தேவ இனத்தவர்கள் அவர்கள் கிண்ணறர்னு பேரு. அவர்கள் இசை வாசிப்பார்கள், அதனால கிண்ணறம் பாடுறது அப்படின்னு சொல்லுவா. அதனால இந்த கிண்ணறருங்கிற அது மாதிரி ஒரு குரூப் அது. தருமன், தருமன்கிறது யம தர்மன், வருணன் நமக்கு தெரியும். அதனால இந்த மாதிரி தேவ இனத்தவர்கள் கிண்ணறர்கள் யமதர்மன் வருணன் இவர்கள் எல்லாம் ஏத்துகின்ற, ஏத்துறதுனா சுதி பண்ற முக்கநாதி சிவபெருமானவன், அவன் இருக்கிற ஆரூர் தொழுது உயலாம், அந்த திருவாரூரை வழிபட்டு நாம் நல்ல கதி அடையலாம். மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே, நீ இது மாதிரி பயப்படாத தைரியமா இரு. அதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள்.
3: திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
5: திருச்சிற்றம்பலம் ஆத்தும சுத்தி.

0: சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: திருச்சதகம் அறிவுறுத்தல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: வருந்துவனும் மலர்பாதம் அவை காண்பான் ஆயடிய. இந்த 13வது பாடலிலே நான் அருள் பெறுவதற்காக வருந்துகிறேன் என்பது சரி, அருளை எதன் மூலமாக பெறலாம் என்கின்ற ஒரு முறை இருக்கிறது அல்லவா? அருள் பெறுவதற்காக வருந்துகிறேன் என்பது ரைட்டு. அந்த அருளை பெறுவதற்கான காரியங்களை செய்தால்தானே அருளை பெற முடியும். அருளை பெறுவதற்கான காரியங்களை செய்யாமல் அருள் பெறவில்லை, அருள் பெறவில்லை, அருணை தரவில்லை என்று சொன்னால் அது சரியான ஒரு நியாயம் அல்லவே என்றார் போல ஆரம்பிக்கிறார். வருந்துவன் என் மலர்பாதம் அவை காண்பான். உன்னுடைய மலகோன்ற திருப்பாதத்தை காண்பதற்கு வருந்துகிறேன். ஆனால் அந்த பாதத்தை காண்பதற்கு ஆதாரமான உனக்கு பிரியமான செயல்களை செய்தால் அல்லவா காண முடியும். அதை செய்யாமல் இருந்து கொண்டு நான் காண முடியவில்லை என்று வருந்துகிறேன். அது காண்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இருந்து நல மலர் புனைய. இது எதிர்மறையிலே சொல்லுகிறார். இருந்து நல மலர் உனையன், ஒருமை மனத்தோட இருந்து நல்ல மலர்களை கொண்டு உனக்கு சிறப்பான முறையில நல்ல மாலைகளாக கொடுத்து உன்னுடைய திருமேனியிலே நான் சாத்தவில்லை. இருந்து நல மலர் உனையன். இருந்து என்பது இருந்துதான் மலரை கட்டி ஆகணும். இருந்துதான் மலர் கொண்டு வந்து தனி இடத்தில் இருந்து போக்கும் கோவைகள் என்றார் முருகநாயனார் புராணத்தில். கொண்டு வந்து தனி இடத்தில் இருந்து கோக்கும் கோவைகளும் என்றார் முருகநாயனார் புராணத்தில். அதனால ஒரு இடத்துல சுத்தமான தூய்மையான இடத்துல இருந்து தனக்கு இருக்கிற இடத்தை விட கொஞ்சம் உயரமான இடத்துல ஒரு மேசையை வைத்து அது பூக்கொடுன்னே சொல்றது, அதுல மலர்களை சுத்தமாக வைத்து அதுல இருந்து வாயு பேசாமல் மிகவும் தூய்மையாக ஆச்சாரமாக சுவாமியை சிந்தித்துக் கொண்டு நன்றாக மாலையை தொடுக்கவும். அது பூ கட்டுகிற விதி ஆச்சாரம் என்று சொல்லப்படும். மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபதம் அணிந்து பணியேனே என்றார் அருணகிரிநாதர். அந்த முறையில நல்ல மலர்களை முறையாக இருந்து நான் உனக்கு அதை புனைந்து சாத்தவில்லை. மலர் உடைய ஏத்தே நான் தடும்பேற, நாவு தடும்பேறும்படியாக உன்னுடைய நாமத்தை புகழை நான் ஏற்கவில்லை, சொல்லவில்லை. நான் தடும்பேறும்படியாக சிவநாமத்தை சொல்லுகிறோம், சிவன் புகழை பாடுதலாலும் நான் தடும்பேற என்று சொன்னால் அந்த அளவுக்கு அதிகமாக பாடுதல் நாமத்தை செவித்தலாகிய செயல். கையினாலே மாலை கட்டவில்லை, நாவினாலே உன் நாமத்தை சொல்லவில்லை. அதே 11வது திருமுறையில பட்டினத்தாரு, நாமத்தினால் என் நாத்திருத்தேர், நாமத்தினால் என் நாத்திருத்தேர், நரைமா மலர் சேர், காமத்தினால் உன் சரண்பணியும் சார்வதென் கொடுனார். காமத்திலே ஒரு மானை வைத்து ஒரு மானை வைத்த சேமத்தினால் உன் திருத்தல்லை சென்று செல்வதோ சென்னரியே என்பது 11வது முறை. நாமம் சொல்லி நாவை திருத்துதல், மலர் புனைந்து கையை திருத்துதல். கை திருந்துவதற்காக மலர் கட்டியது ஒரு புது கருத்து. கை திருந்துவதற்காக மலர் புனைதல், நாவு திருந்துவதற்காக நாமம் ஜெபித்தல். கையினாலே தாமம், நாவினாலே நாமம். கையின் தாமம் என்றால் மாலை. அதே தாதையே தாளர வீசிய சண்டிக்கு அண்டத்தோடுடனே புதலத்தோடு வணங்க பொற்கோயிலும் ஓனகம் அருளி சோதி மணிமுடி தாமமும் நாமமும் தொண்டர்க்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசுவித்தானுக்கு பல்லாண்டு ஊருதுனே என்றார். சோதி மணிமுடி தாமமும் நாமும், தாமம் என்றால் மாலை, நாமம் என்றால் அவன் பெயர். அதனாலே நாவு திருந்துதல் என்று சொன்னால் இது எத்தனையோ ஜென்மங்களாக இது ஆகாத வார்த்தைகளை பேசி நாவு கிட்டு போச்சு. அதனால் அந்த நாவை திருத்துறதுக்கு உன் நாமத்தை சொல்லி நாவை திருத்த வேணும் திருத்தவில்லை. அதே போல கையினாலே எத்தனையோ ஜென்மங்களாக கையினால செய்யக்கூடாத செயல்களை செய்து கை திருந்தாது கட்டுப்போச்சு. அது கை திருந்துவதற்காக மலர் புனைதல், கை திருந்துவதற்காக தாமம் புனைதல், நாவு திருந்துவதற்காக நாமம் ஏற்றுதல். மற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லு நான் அமைச்சிவாய் என்றார் போல இப்படியே நாவினாலே நாமமும் கையினால தாமமும் புனைய வேணும், சொல்ல வேணும். நான் இருந்தனால மலர் புனையேன், ஏத்தேன்னா தழும்பே பொருந்திய ஒரு சிலை குனித்தாய் உன்னுடைய ஆற்றலுக்கு பொருந்தியதாயும் அந்த திரிபுரத்தை எரிப்பதற்காக பொன்மலையை வில்லாக படைத்தாய். சிலை என்றால் வில், பொற்சிலை என்றால் பொன்மலையை வில்லாக நேர்மலையை வில்லாக படைத்தாய். அருளமுதம் முடியாயில் வருந்து மனத்தவியும் இப்படி தன்னுடைய குறைபாட்டையும் சொன்னார். நான் செய்யவில்லை என்கின்ற உண்மையும் சொல்லிவிட்டு நான் உன்னை அருளை பெறுவதற்காக உன் பாதத்தை காண்பதற்காக செய்ய வேண்டிய செயலை நான் செய்யவில்லை. ஆனாலும் கூட என்னை அருளமுதத்தை புரிய வேண்டும். இப்ப நான் உனக்கு மாலை கட்டவில்லை, உன் நாமத்தை சொல்லவில்லைன்னு சொல்றேன்ல, அது என் குறைன்னு சொல்றேன்ல, அப்ப அந்த அளவுக்கு உனக்கு சொந்தக்காரனா இருக்குல்ல. உன்னுடைய நாமத்தை நான் சொல்லவில்லை, உன்னுடைய திருவடிக்கு நான் மாலை புனைந்து சாத்தவில்லேன்னு சொல்றேன்ல, அப்ப அதுல செய்ய வேணுங்கிற அக்கறை எனக்கு இருக்குது. ஏதோ என் வினை காரணமாக நான் செய்யவில்லை, அதுக்காக நீ என்னை விட்டு விடாது. இந்த ரகசியத்துக்கு உள்ளது மாலை புனைந்து சாத்த வேணும், நாளினால நாமத்தை சொல்ல வேணும், அது நான் செய்யவில்லை. செய்யலாம் செய்யவில்லை, ஆனா அந்த குறைய நான் ஏத்துக்கிறேன் என் குறைய. ஆனாலும் கூட என்னை விட்டு விடாது. நினைக்கிறேன்ல, செய்ய போறோம் நினைக்கிறேன்ல, அந்த நினைப்புக்காகவாவது நீ என்னை விட்டு விடக்கூடாது. அருளமுதம் புரிய வேணும், அருளமுதம் உன்னுடைய அருளாகி அமுதத்தை எனக்கு நீ செய்ய வேணும், தரணும். அப்படி நீ தரவில்லையானால் நான் வருந்துவோம். முன்னே திருவடியை காண்பதற்காக வருந்துகிறேன், அதற்கான செயலை செல்ல செய்யவில்லை என்று சொன்னாரா? நீ இப்ப அருளமுதன் கொடுக்காவிட்டால் வருந்து. தாயானவள் பிள்ளைக்கு பால் கொடுக்கவில்லைன்னு வருந்து. தாய் பார்த்து கொடுத்தா தானே, அப்ப பல வேலையை பார்த்துக்கிட்டு நேரத்தை போகுதுன்னா, பல வேலையை பார்த்துக்கிட்டு நேரத்தை போகுதுன்னா அது புள்ள கத்தும். அது போலத்தான் நான், நீ காலம் தாமதமாக எனக்கு அமைச்சிருந்தால் வருந்து. அது தனியே பத்து என்ன நான் ஆமாறு, அப்புறம் நான் என்ன ஆக முடியும்? ஒன்றும் வீணை இருந்து உலகத்தார போல இருந்து ஏதோ உண்டு உண்டு உடுத்து உறங்கி விட்டு அப்புறம் இறந்துவோம். உண்பேன் உடுப்பேன் அப்புறம் என்ன ஒண்ணு இறப்பேன். உண்பேன் உடுப்பேன் உறங்குவேன், உண்பேன் உடுப்பேன் உறங்குவேன் இறப்பேன். உண்பது உடுப்பது உறங்குவது இறப்பு நாளே தான் வாழ்க்கை மனித வாழ். வர காரியங்களை உண்பதற்காக செய்கிறான், இவ்வளவுதான். இது வர வேற ஒன்றுமே இல்லை. உண்பதற்காக பொருளை தேடுகிறான், தொழிலை செய்கிறான். லண்டன்ல வேற பாக்குறாங்கிறான், ஆப்பிரிக்காவில பாக்குறான், கனடாவில பாக்குறான் என்று சொன்னா எதுக்காக பாக்குறான்? அதனாலே இப்படி உலகக்கார போல நான் போலா மாட்டேன். நீ அப்படி போக விடாதே, புரியாயில் வருந்துவன் மற்ற என்ன நான் ஆனாரு. ஏலே தவியேன் என்று சொன்னால் இப்பொழுது நீ செய்யாமையினாலே நீ தனியா இருக்கிற, நான் தனியா இருக்கிறேன். எனக்கு உலகத்தார் உறவும் இல்லை, உன்னுடைய அனுக்கரகமும் இல்லை, உலகத்தார் உறவுல நான் தனியா நிற்கிறேன். தவியேன் மற்ற என்ன நான் ஆனாரு, நான் என்ன கிரியாவது என்று சொல்லி இந்த பாட்டில் முடிச்சு அடுத்தா போல ஆமாறி என்று சொல்லிவிட்டு ஆவதற்கான காரியங்களை சொல்லுகிறார். ஆகும்படியான காரியங்களை செய்கிறார், சொல்லுகிறாரு. ஆனா அதை நான் செய்யவில்லைன்னு இந்த பாட்டில் சொல்லிக்கிறார். என்னைய நான் ஆமாறே, உனக்கு நான் ஆகுமாறு, நான் உருப்படி ஆகுமாறு, நான் உனக்கு ஆகுமாறு, நான் உருப்படி ஆகுமாறு ஆமாறு உன் திருவடிக்கே அகங்குறை. நான் ஆகும்படியாக, நானும் ஒரு மனிதனாக ஆகும்படியாக, நான் ஒரு பொருளாக ஆகும்படியாக, உனக்கு அன்பனாக ஆகும்படியாக நான் என்ன பண்ண, உன்னுடைய திருவடியை நினைந்து நினைந்து நினைந்து உருகவனும் குறையவும் அகம் உள்ளம் குறையவும் ஆமாறும் திருவடிக்கே அகம் குறையும். திருவடியை பரவனும் பரவன்று அதற்காகவே உள்ளம் உருகவும். பொன்னை நினைத்து உருகுகின்றார்கள், பொருளை நினைத்து உருகுகின்றார்கள், பெண்ணை நினைத்து உருகுகின்றார்கள், மண்ணை நினைத்து உருகுகின்றார்கள், உன்னை நினைத்து உருகின்றவன் உலகத்தில் பட்டினத்தார். பொன்னை நினைந்து வெகுவாய் உருகுவர் பூவ என்னால் தன்னை நினைந்து வெகுவாய் உருகுவர் தாரணியில் உன்னை நினைந்து உனை பூசியாத உருத்தரல்ல என்னை இருந்து கண்டாய் இறைவா கட்சி ஏகம்பனே. பாட்டு நல்ல புரியும். பொன்னை நினைந்து விழுவாயுருகுவர் பூவயன்னால் தன்னை நினைந்து விழுவாயுருகுவர் தாரணியில் உன்னை நினைந்து உனை பூசியாத உளுத்தரல்ல என்னை இருந்து கண்டாயிறைவா கட்சியே கம்பனே என்பது மற்றொரு சுவாமிவார். அதனாலே உன் திருவடிக்கே அந்த என்ற ஏகாரம், திருவடியை தவிர வேறு ஒன்றும் வேண்டாது, திருவடியே வேண்டும் என்று சொல்லி நான் உருவ வேணும். அப்படி குழையவில்லை, குழையவில்லை, கிருத்தியா இருக்கிற இந்த குழைதல் சொல்ல சூறு குழஞ்சி போச்சுன்னா மென்மையா இருக்கும். அந்த குழைந்த சூறு கூட சாப்பிடுறது சாப்பிட்டு கூட நல்லா இருந்து வேகாத சொன்னது சாப்பிட முடியாது. உடலுக்கு ஒத்துக்கிற வேதாசுரு அது போல உள்ள முருகனும் குழையவனும் குழையவில்லை. உன்னை நினைந்து உன் திருவடிக்கே ஆசையாகி குழையவனும் குழையவில்லை. அன்புருகன் உள்ளம் குழையவில்லை, அன்பினாலே உருகவில்லை. அகன் குழைதல் அப்புறம் அன்பினாலே உருகுதல், உருகுதல் குழைதல் வேறு உருகுதல் வேறு. குழைதல் என்பது மனம் இழகி வந்து கட்டி இல்லாமல் போய் வந்து சிவத்தையே நினைந்து அதுல ஈடுபட்டு மென்மையாகி விடுதல். மென்மையான விருப்பாடு அது அன்பினாலே அதிகமாக உருவுதல், அன்பினாலே அதிகமாக உருவுதல். அது குலையேன் அப்புறம் மறுபடி அன்பு உருகுதல். அது நெஞ்ச கணகள் நெகிழ்ந்து உருகுதல், நெகிழ்ந்ததுதான் அந்த குலைதல். அப்புறம் உருகுதல் நெகிழ்ந்து நல்லபடி நெகிழ்தல் அப்புறம் உருகுதல் உச்சகட்டமானது, ரொம்ப உச்சகட்டமானது. அதனாலே அகன் குலையேன் அன்புருகேன் பூமாலை புனைந்து ஏற்றேன். இதுல அந்த பூமாலையை சொல்றார், பூமாலை புனைந்து ஏற்றேன். பூமாலை என்பது பரமேஸ்வரனுக்கு பிரியமான நல்ல மலர்களை கொண்டு நன்றாக நெருக்கமாக பல வகையான மலர்களை கொண்டு கட்டுதல், அது பணிகளிலே ஒரு சிறந்த பணி. சிவனுக்கு செய்கின்ற துண்டிலே மாலை கட்டும் பணி மிக சிறந்த பணி. அது அந்த திருப்பள்ளி எழுச்சிக்கு சாமியை எழுந்தருள பண்ணுவதற்காக, சாமியை பள்ளியை விட்டு எழுப்புவதற்காக நிற்கின்ற அடியவர்களிலே ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறார, துண்ணிய பனை மலர் கையினர் ஒருவார். துண்ணியன நெருக்கமாக கட்டிய, இங்க ஒரு பூ அங்க ஒரு பூ கட்டி கட்டாங்க, நெருக்கமாக கட்டிய மாலைகளை கையில சுமந்து கொண்டு நிற்கிறார்கள் ஒருவர் உன்னுடைய திருவடியில சாத்துவதற்காக அப்படிங்கிற துண்ணிய பனை மலர் கையினர். உன்னுடைய திருவடிக்கு பல வகையான மலர்களை சோலைகளிலிருந்து மலரில் இருந்து அது நல்ல மாலையாக விருப்பத்தோடு உன் மீது அன்பு வைத்து கட்டி உன்னுடைய திருவடியை தாத்துகின்ற அன்பர்கள் இருக்கிறார்களே அவர்கள் திருவடியை நான் கும்பிட்டு அருள் பெறுவன, அதுக்கு நீ மயில் மேல வந்து காட்சி கொடுக்கணுங்கிறார். அந்த அன்பர்களை கும்பிட்டு அருள் பெறுவதற்கு நீ மயில் மேல வந்து காட்சி தரணுங்கிறார். உலை வர விருப்பாக நீள்காவின் வாசமலர் வகை வகை எடுத்தேதும் நல்ல பாட்டுக்கு புரியுது கேக்குதா. உலை வரனா மற்ற துன்பங்கள் எதுவும் இல்லாதபடிக்கு ஏக சித்தமாயிருந்து உலை வர விருப்பாக நீள்கால் நீண்ட சோலை நந்தனவனம் நீள்காவின் வாசமலர் வகை வகை எடுத்தேதோட மாலிகாபரணம் மாலிகாபரணம்னு இருந்த மாலிகாபரணம் உலை வர விருப்பாக நீள்காவின் வாசமலர் வகை வகை எடுத்தேதோட மாலிகாபரணம் உனதடி நெச்சூட வேணாடு மாதவர்கள் இருபாலும் அவங்களுடைய பாலத்தை உளமது தரித்தேவி நாவோடு வாடியருள் வழிபட எனக்கேத யாவோடு தாழ்வுதவ உலகம் அது எடுத்தாடும் மேகாரம் இதுமிசை வரது பாம்பு எடுத்து ஆடுகின்ற மயில் நிலையடி நீ வரது அப்படிங்கிற. அதனாலே இப்படி சாமிக்கு மாலை கட்டி சாத்துதல் சிறந்த பணி. அதுல இந்த மாலை கட்டி சாத்துதல் மாலை பூ தனியா சாமி சரத்துல வைக்கிறோம், ஆனா மாலையா கட்டினாத்தான் சாமிக்கு சாத்த முடியும். மாலையா கட்டினாத்தான் சாத்த முடியும். கட்டுறதுக்கு நாறு உதவியா இருக்கும், கட்டுறதுக்கு நாறு உதவியா இருக்கும். நாரும் பூவும் சேர்ந்தா மாலையாகும், நாரும் பூவும் சேர்ந்து மாலையாகும். அந்த மாலையாகிறதுல பூவுக்கு பெருமை இருந்தாலும் கூட நாரு தனியா சுவாமியினுடைய முடிக்கு போவார், தனியா நாரு சாமியினுடைய முடியில வைக்க முடியாது. பூவோட சேர்ந்தபடியினால நாரு சாமி முடிக்கு போகும். பூவுடனே கூடிய நார் புனித முடிக்கு அணியாமல் என்பது சேர்க்கலார் புராணம். அதனாலே பூவோட சேர்ந்து நாளும் மனம் பெற்றாரு போலன்னு ஒரு பழமொழி, பூவோட சேர்ந்து நாளும் மனம் பெற்றாரு போல என்று ஒரு பழமொழி. அதனாலதான் பெரியோரோடு சேர்ந்து சிறியவர்கள் பெரியவர்களாகிறார்கள், பெரியோரோடு சேர்ந்து சிறியவர்கள் பெரியவர்களாகிறார்கள். அதனால இந்த மாலையானது எவ்வளவுதான் அழகுடைய மாலையாக இருந்தாலும், உயர்ந்த மலர்களாலே கட்டப்பட்ட மாலையாக இருந்தாலும், கட்டி வச்சிருக்கும் போது பார்க்க நல்லா இருக்கும் இருந்தாலும் சிறப்பு இருக்காது. சுவாமி திருமியில சாத்தினாட்டம் அது சிறப்பு. நல்ல மாலையை கட்டி தனியா வச்சிருங்க, அதுக்கு சிறப்பு தெரியாது. அந்த மாலைய சுவாமியினுடைய திருமையில சாத்தி பார்த்தா நல்ல என்று அந்த சிறப்பு தெரியும். அது போல ஆன்மா எவ்வளவுதான் மற்ற எந்த வகையில சிறப்புடையதா இருந்தாலும் இறைவனை சாரவில்லையாலும் சிறப்புடையது. மனிதன் எவ்வளவு வகையில சிறப்புடையவனா இருந்தாலும் சிவனை சேரவில்லையானால் அந்த சிவனுக்கு சிறப்பு இல்லை. இது போல அந்த மாலையை போ, மாலை சாமியை தாத்தனா சிறப்பு, ஆன்மா சிவனோடு சேர்ந்தான் சிறப்பு. அதனால மாலை கட்டி தாத்து நல்ல பணி, நல்ல பணி. அதனால பூமாலை புனைந்தேன். இது அப்பர் சுவாமி இந்த பாட்டில் இருக்கிற கருத்தை உடன்பாடா சொல்றாரு, இவர் எதிர்மறையா சொல்றாரு. அப்பர் சுவாமி இப்படி சொல்றாருன்னா, நிலை பெருமாறுஞ்சே நீவா, நிலை பெருமாறுநுரியேல் நெஞ்சே நீவா, நித்தலும் எம்பிராருடைய கோயில் புக்கு உலர்வதும் அழகிட்டு மெழுக்கு முட்டு புமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்காரா ஜய போற்றி போற்று என்று அலைபுணல்கு செஞ்சடையும் அரி என்றும் அருரா என்றென்று அலரானே என்பது திருவாரூர் திருத்தாண்டகம். உடன்பாட்டா சொல்றார் இவர், எதிர்மறையா சொல்றார். ஆமாறும் திருவடிக்கே அதன் குடையில் அன்புறுவேன் உமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையில். புகழ்ந்துரைத்தலாவது சுவாமியுடைய பெருமையை உரைத்தல், புகழ்ந்துரைத்தல். அவருடைய புகழை நம்மால இயன்றவரையில அருளாளுகள் நூலின் மூலமாக தெரிந்து புகழ்ந்துரைத்தல். அதையால புகழ்ந்துரைத்தல் ஆன்மாக்களால இயலாத காரியம்தான். அது விண்ணறிந்து மன்னறிந்து மிக்காய் விளங்கக்கூடிய என்னிருந்து எல்லை இல்லாதான என்பது பொல்லாவனையின் புகழுமாறுந்தையின் என்கிறார் அல்லவா, புகழ முடியாது. ஆனாலும் சொல்லாம இருக்க முடியாது. சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கிறது. சொல்லற்கு அறியானை சொல்லிவிட்டாரு, அவரும் சொல்லிவிட்டாரு. சொல்லற்கு அறியானை சொல்ல முடியாது, இருந்தாலும் சொல்லிடுறார். சொல்ல முடியாது சொல்ல முடியாதுன்னே விட்டுட்டு போனீங்கன்னா அப்புறம் நீ ஒன்னும் தொடர்ந்து இல்லாம போயிருவிய. சொல்ல முடியாது, அவர் பெருமையை பேச முடியாது, பெருமையை பேச முடியாதுட்டே போனா அப்புறம் என்ன ஆவ, பேசாதாலும் நீ ஒன்னா போயிருவேன், பேசாதாலும் நீய ஒன்னா போயிருவேன். பேசாத நாடெல்லாம் பரவா நாடுன்னு சொல்றாரு, அதுக்கு என்ன பண்ணுவேன். அதனால தெரிஞ்சவரையிலும் பேசுவது, சொல்லற்கரியானை சொல்லி திருவிழி. அதனாலே அப்படி உன்னுடைய புகழ உரையேன் புகழ்ந்து உரையேன், பூமாலை குணைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன், புத்தேரில் கோமான் திருக்கோயில் தூகேன். சரிய தொண்டு வேறு, புத்தேளி என்றால் தேவர்கள், தேவர்களுக்கு தலைவன். புத்தேளி என்றால் தேவர்கள், தேவர்களுக்கு கோமான், கோமான் என்றால் தலைவன். அப்படிப்பட்ட நீ இருக்கின்ற ஆலயத்துல தூகேன், தூகேன் என்றால் தூய்மைப்படுத்துதல், கூட்டுதல். தூகல் தூகு தூகு தூகல் என்பது கூட்டுதல், தூகேன். அப்படி கூட்டுதல், கூட்டின பிறகு என்ன பண்றது, தூய்மைப்படுத்துதல். தூகேன் என்பது தூய்மைப்படுத்துதல். தூய்மைப்படுத்துதல் வந்து கூட்டுதல், தண்ணீர் தெளித்தல் முதலான இதுகளை செய்து அதற்கு மேலே மெழுகுதல், மெழுகுதல். அந்த காலத்துல மெழுகல், அந்த காலத்துல மெழுகல். இப்ப தண்ணீர்னால தூய்மைப்படுத்துறது, முதல்ல கூட்டிட்டு தண்ணீர் விட்டு சுத்தம் பண்றது. அந்த மாதிரி செய்யறது ஆலயத்தை கூத்தாடு. அப்புறம் ஆனந்தத்தினாலே உன்னுடைய புகழை பாடி தன்னை மறந்து கூத்தாடுதல். தன்னை மறந்து கூத்தாடுதல் ஞானிகளுக்கு ஒரு இயல்பான ஒரு தொழில் தான். ஆடுவதும் பாடுவதும் ஆனந்தமாக நன்மை, கூடுவது நன்னடிய செய்க வரா, தேடுவது நன்னடிய செய்க வராபரமே என்பார் தாய்மானார். அதனாலே ஞானிகள் ஆடுவார், ஞானிகள் தன்னை மறந்து ஆடுதல். இப்ப வேணும்னு ஆடிட்டு இருக்காம்பாரு, அது வேற. தன்னை மறந்து ஆடு பரமானந்தத்தால, ஆனந்தத்தினாலே ஆடுதல். அது ஆனந்த கூத்தம் அரும்பரின் நாம் அவ்வனமே ஆனந்தம் ஆகியிருந்து ஆடாமோ தோணோக்கம் என்பது தோணோக்கம் நல்ல விளங்குற. அதனாலே இப்படி பணிகளை செய்து அதன் பிறகு உன்னை நல்ல பாடல்களின் மூலமாக பாடி, அந்த பாடல்கள் மூலமாக ஆடி கூத்தாடேன். சாமாரை வருகின்றேன், இப்பூமாலை புனைந்து ஏத்த வேணும், அகம் குலைய வேணும், அன்பு உருக வேணும், பூமாலை புனைந்து ஏத்த வேணும், புகழ்ந்து உரைக்க வேணும், நீ திருக்கோயிலை தூக வேணும், மெழுக வேணும், கூத்தாட வேணும். இது ஒண்ணு கூட செய்யவே இல்லை நான், இது ஒன்று கூட நான் செய்யவில்லை. செய்யாமையினாலே என்ன பண்ணுகிறேன் என்றால், எந்த வழியிலே போய் கொண்டிருக்கிறேன் என்றால், சாகின்ற வழியில வேகமாக போய்கொண்டிருக்கிறேன். சாமாரே விரைகின்ற விரைதல் என்றால் வேகம், சாமாரே வரைகின்றேன். ஆமாறு ஆகுகின்ற வழியிலே போகாமல் சாகின்ற வழியிலே போய்கொண்டிருக்கிறேன். சாமாரே வரைகின்றேன் சதுராலே சாருவாலே. கையால சதுர் என்கின்ற நான்கு வகையான மார்க்கங்களால சார்ந்திருக்கு உரியதாக இருப்போம். அது சதுர் என்றால் நான்கு, சதுர் என்றால் நான்கு, சதுரம் என்றால் நான்கு, சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் செம்பந்த தேவாரம். அதனால சதுர் என்பது சரியை கிரிய யோகம் ஞானம், சரியை கிரிய யோகம் ஞானம் ஆகிய நான்கு வழிகளிலே சென்று சிவனை சார்ந்தது. அதை சதுராலே சார்வார், சிவனை சார்வதற்கு நான்கு வகை, நான்கு வகையான செய்தி அந்த வழிகளாலே சாரப்படுகின்ற பொருளாக இருக்கிற பெருமானே, உன்னை உன்னுடைய திருவடிக்கு நான் ஆமாறு அகங்குளையேன் அன்புறுகேன் குமாரை உணர்ந்தேத்தன் போன்றுறையேன் புத்திகளில் கோமான் என் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராலே சார்வானே என்று இந்த பாடலிலே சொல்லி நமக்கு நினைவுபடுத்துகிறார் மாணிக்க வாசகர். வான்மொழில் வளாது வெய்யமலிவளஞ்சுரக்க மன்னன் புவன்முறை அரசு செய்ய குறையில் ஆவீர்கள் வாழ்க நான் மறை அரங்கடுவோம் வேண்டிமல் விளங்குது உலக.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: இறை தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1 மந்திரம் 292.

ஈசனை நினைக்கும் வண்ணம் பதி ஞானத்தை பெறுதற்கு முயல்க. உங்கள் பாவங்கள் நீங்க அவரை புகழ்க. அதன் பயனாய் மனம் வேறொன்றையும் சாராது அவரையே சார்ந்தால் ஞான ஒளியான இறைவன் உன்னில் விளங்குவார். திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூல அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 294.

பதிஞானம் பெற்றால் சிவம் உயிர் துணையாய் நிற்கும். உடனே ஜோதி காட்சி தோன்றும். சுத்த மாயையில் எழும் மந்திர ஒலி கேட்கும். உடலில் நறுமணம் பரவும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 301.

சிவபெருமான் தேவாதி தேவர் ஒளி உருவகர். அவரை ஒரு சிறிது அறிந்தோர் பாடிய பாடல்களை நீ பாடுவாயாக, அல்லது கேட்பாயாக, கேட்டு உணர்வாயாக. நீவீர் உயர்ந்தோர் ஆவீர்கள் என்பது திண்ணாம் திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமுறை அருளிய திருமந்திரம் தந்திரம் 1 மந்திரம் 308.

சிவனாகிய இறைவனை புகழ்வோருக்கு இன்பமும் இகழ்வோருக்கு துன்பமும் தருவார். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1 மந்திரம் 318.

சிவஞான கல்வி கற்று அன்பில் நிற்போரே உண்மையான இறைவனை உணர முடியும். திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 321.

நடுநாடியான சுழுமுனையில் மூச்சை செலுத்தி ஞானம் எய்தினோர் திருமால், பிரமன் போன்ற பதவியை எய்துவர். சிலர் உயர்ந்த ஞானியர் ஆவர். அவருள் சிலரோ சிவமே ஆகும் வீடு பேரும் பெறுவர். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1, மந்திரம் 326.

காமமும் கள்ளும் கீழ் மக்களுக்கு உரியவை. அதன் வசப்பட்டோர் அறியாமையில் மூழ்கி பிற சமயத்துள் மூழ்குவர். ஆனால் சிவபெருமானின் திருவடியில் ஊன்றி நிற்போருக்கு இன்ப உணர்வை ஊட்டி நன்மையை தருபவர் ஈசன். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 1 மந்திரம் 332.

0: வாம நெறியினர் சக்தி தேவியை வழிபடுவார்கள், அவர்கள் கல் உண்பர். ஆனால் சக்தியின் அருளையும் பெறாது வலிமையும் இழப்பர். சிவ யோக நெறியில் உண்மை அறிவானந்தம் பெற சத்திய ஞானத்தை சார்தலே அருள் சக்தியை பெறும் ஒரே வழி திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம்.
0: இறை தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 2, மந்திரம் 340.

சிவனின் அம்சமான வீரபத்திரர் தக்கனின் வேள்வியை அழித்து அவன் தலையை வெட்டி தீயிலிட்டு சிவனை இகழ்ந்தோருக்கு தண்டனை இதுவே என்று அவனுக்கு ஆட்டு தலையை பொருத்தினார். இறைவன் பக்குவப்பட்ட சீவர்களை பிரம்மனின் ஆட்சி நின்று விடுவித்து விந்து செய்யம் பெற அருள் புரிவார். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 2 மந்திரம் 343.

0: சிவபிரான் முப்புறமும் எரித்தது பொன் வெள்ளி இரும்பிலான கோட்டையை அல்ல, ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று மலங்களையே நம்மிடமிருந்து எரிப்பவை என்பது உண்மை. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
1: ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமூலர் திருமந்திரம். வழங்குபவர் சென்னை சுப்பிரமணியன் சர்மா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருச்சிற்றம்பலம். திருமந்திரமே சிதம்பரந்தானும், திருமந்திரமே சிறந்த உபாங்கம், திருமந்திரமே திருக்கூத்தின் செய்கை, திருமந்திரமே திருமேனிதானே, திருமேனிதானே திருவருளாகும், திருமேனிதானே திருஞானமாகும், திருமேனிதானே சிவநேயமாகும், திருமேனிதானே தெளிந்தார்க்கு சித்தியே. ஆத்மபந்துக்களே, தொடர்ந்து திருமந்திரத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். கடவுள் வாழ்த்து அப்படிங்கிற பகுதியே நம்ம இன்னும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் இன்னும் இருக்கு, 3000 பாடல்கள் இருக்கின்றன. இப்பதான் 30வது பாடலுக்கு வருகிறோம். கேட்பதற்கும் சொல்வதற்கும் இறையருளும் குருவருளும் துணை நிற்பதாக. இது ஒரு அருமையான பாடல்.

0: பண்ணகத்து இன்னிசை பாடல் உற்றானுக்கு கண்ணகத்தே நின்று காதலித்தேனே. மண்ணகத்தானுக்கும் மண்ணகத்தார் மனிதர்களைப் போல எளிமையானவர், மனிதர்களைப் போல எளிதில் அப்ரோச் பண்ணக்கூடியவர், அப்ரோச்சபிலிட்டி ஜாஸ்தி. மண்ணகத்தானுக்கும் இவர்களுக்கு எப்படி உணர்ச்சிகள் இருக்கின்றனவோ அந்த உணர்ச்சிகள் இறைவனுக்கு வேறு விதமாக வெளிப்படுகின்றன. இவர்களுக்கு கருணாரசம் இருக்கிறது அப்படின்னா அவருக்கும் கருணாரசம், நவரச நாயகன் ஈஸ்வரன் ஒருவர் தான். தவறான வழியில் போய்விடப் போகிறானே மானிடன்ங்கிற பயம், எப்படியாவது காப்பாத்தி கொண்டு வந்து சேர்த்துடணும் வழிக்குங்கிற கருணை, எல்லா விதமான ரசமும் கலர்ந்து இருக்கக்கூடிய ஈசன் இறைவன். அதனால் மண்ணகத்தானுக்கும் மனிதர்களுக்கு என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் உண்டோ அது அவருக்கும் உண்டு. அதனால அவரை மனுஷன் நினைச்சுக்க கூடாது. குருநாதரை பற்றி சொல்லும் பொழுதும் கூட குருவுக்கும் இதே உடல் தான், இதே ரெண்டு கைதான், ரெண்டு கால் தான், ஒரே தலை தான். அதனால குருநாதரும் நாமும் ஒண்ணு அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. குருநாதரும் சாப்பிடுறார், குருநாதரும் மலஜலங்கள் கழிக்கிறாருங்கிறதுனால அவரும் இந்த தேகத்துல இருக்காருங்கிறதுனால தேக சாமியத்தினால நாமும் அவரும் ஒன்னும் நினைச்சுக்க கூடாது. நம்மை போல் அவருக்கும் அந்த உடல்னு எடுத்தா அந்த உடலுக்குன்னு சில கர்மாக்கள் இருக்கதான் செய்யும், அதை எல்லாரும் செஞ்சுதான் ஆக வேண்டும். அதனால இவா ரெண்டு பேரும் ஒன்னாயிட மாட்டா. இத ஒரு உதாரணம் கொண்டு சொல்லலாம். கடல்ல மீனும் இருக்கிறது கப்பலும் இருக்கிறது. மீன் கடல்லையே இருந்துடும், கடல்ல இருந்து வெளியில வந்தா மீன் இறந்து விடும். கப்பல் கடலை கடப்பதற்காகவே கடலில் இருக்கிறது, ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காகத்தான் கடல்ல கப்பல் இருக்கு. கப்பலும் மீனும் ஒன்னும் சொல்ல முடியுமா? ரெண்டுமே தண்ணிக்குள்ளதான் இருக்கு, அதனால இது ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ல முடியுமோ? கரைக்கே வர முடியாத மீன், கரைக்கு கொண்டு சேர்ப்பதற்காகவே இருக்கக்கூடிய கப்பல். அப்போ நீயும் மனித தேகத்தோடு இருக்கிறாய், குருநாதரும் மனித தேகத்தோடு இருக்கிறாருங்கிறதுனால ரெண்டு பேரும் ஒன்னாகிவிட முடியாது. குருநாதர் குருநாதர் தான், நாம நாம் தான். அந்த குருநாதருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவன் தானே குருநாதரை விசேஷனம் பண்றார். குருநாதருக்குள்ள அவருடைய ஹிருதயத்துல வசிக்கக்கூடிய அந்த தெய்வம் தானே குருநாதருக்கு அந்த ஸ்தானத்தை கொடுத்து வசத்துறது. மண்ணகத்தானுக்கும் குருவினுடைய தத்துவத்தை இங்கே சொல்லுகிறார். மண்ணகத்தானுக்கும் வானகத்தானுக்கும் தேவர்களை ஒப்பானவர், தேவர்களுக்கு என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்குமோ அதெல்லாமும் அவருக்கு இருக்கும். தேவர்களுக்கு என்னென்னலாம் தெரியுமோ அதெல்லாம் அவருக்கும் தெரியும். தேவர்களால் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் அவராலையும் செய்ய முடியும். வானகத்தான் ஒக்கும். அப்போ மண்ணகத்தான் ஒக்கும், வானகத்தான் ஒக்கும், விண்ணகத்தானுக்கும். விண் வானம்னு சொல்லியாச்சு, அப்புறம் விண்ணுன்னு வேற தனியா சொல்றாரு. ஏன்னா இங்க ஆகாசத்தை குறிப்பிடுகிறார். ஆகாசம் சப்தம்தான் அதனுடைய தன்மாத்திரை. வேதத்தை இங்கே சொல்லுகிறார். அடுத்தது சொல்றார், வேதத்தினான் ஒக்கும். விண்ணை சொல்லிட்டு வேதத்தை சொல்லுகிறார். அப்போ வேதங்களும் வேதங்களினுடைய அந்தமும் வேதத்தின் விழுப்பொருளைன்னு சொல்லுவது போல, வேதத்தின் விழுப்பொருளை அந்த வேதத்தை ஒக்கும். வேதத்தினானுக்கும் பண் அகத்து இன் இசை பாடல் உற்றானுக்கு. அழகான ஸ்லோகம் இருக்கிறது இல்லையா சம்ஸ்கிருதத்துல, வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜகதா பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரம். வாக்கு அர்த்தம் இது ரெண்டையும் தனித்தனியா பிரிக்க முடியாது. வாக்கு ஒரு சப்தம், ஒரு ஒளி ஒலி அப்படின்னு ஏற்பட்டிருந்தா அந்த ஒலிக்கு ஒரு அர்த்தம் கண்டிப்பா இருக்கும். வாகர்த்தாவிவ சம்பிருத்தவ் ரெண்டும் சேர்ந்தேதான் இருக்கும். ஒரு ஒலின்னு ஒண்ணு உண்டு பண்ணியாச்சானா அந்த ஒலிக்கு ஒரு அர்த்தம் இருந்தே ஆக வேண்டும். வாகர்த்தாவிவ சம்பிருத்தவ் இந்த வாக்கும் அர்த்தமும் சேர்ந்திருப்பது போல அப்படிங்கிற அந்த மெட்டஃபரை இங்க கையாள்றார். பண்ணகத்து இன்னிசை பாடல் உற்றானுக்கு பண் இன்னிசை பாடல் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைந்தது. இந்த பின்னி பிணையறது அப்படிங்கறது சொல்றோம் இல்லையா, அந்த பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய அனைத்தையுமே இங்கே சொல்லிவிடுகிறார். மண்ணும் விண்ணும் பின்னி பிணையக்கூடியது, மண்ணும் வானும் விண்ணும் வேத விழுப்புரலும் பின்னி பிணையக்கூடியது. அங்கிருந்துதான் வேத சப்தம் கேட்டுண்டே இருக்கு. நம்ம மந்திர திரஷ்டாக்களாக இருக்கக்கூடிய ரிஷிகள் அதை கேட்டு கருணையின் பேரினால் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். கண்ணகத்தே நின்று காதலித்தேனே. இந்த இடத்துல ஒரு யோக ரகசியம், இறைவனை நம்முள் காண்பதற்கு வெளியிலே தேட வேண்டிய அவசியமில்லை, கோவில் கோவிலாக செல்ல வேண்டிய அவசியமில்லை. கோவிலுக்கு போறதனுடைய அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். கோவிலுக்கு போய் அந்த பெருமான் எப்படி இருக்காருங்கிறத பார்த்து வீட்டிலே உட்கார்ந்து அவரை நினைக்கும் பொழுது அதே மாதிரி நினைத்து பார்ப்பதற்கு ஒரு எக்ஸ்டர்னலைசேஷன் தான் கோவில். கோவிலுக்கு அவசியம் போகணும், போகணும்னு போக வேண்டாம்னு நான் சொல்லலை. கோவிலுக்கு அவசியம் போகணும், எதுக்கு போகணும் தெரிஞ்சுண்டு போகணுங்கிறத தான் சொல்றேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பெரிய சிவயோகி கடப்பை சச்சிதானந்த யோகீஸ்வரர் என்பது அவருடைய பெயர். அவருடைய ஜீவசமாதி பெங்களூரிலே இருக்கிறது. மிகப்பெரிய சிவயோகி. அவர் சொல்லுகிறார், சிவபெருமானே அவருக்கு குருவாக வந்து வெட்டவெளி பரம்பரை அப்படிங்கிற குரு பரம்பரையில் அவரை சேர்த்து கொண்டு அவருக்கு தியானத்தை கற்பிக்கிறார். என்ன தியானம் பண்ணுவார் அப்படின்னா, ஏதோ பெரிய மந்திரங்கள் சொல்லியோ இல்ல பெருசா மூச்செல்லாம் அடக்கி வச்சுட்டு தியானம் பண்றாரோன்னு பார்த்தா, கண்ண மூடி இயல்பாக அமர்ந்திருப்பார். அவருக்கு ஊர் காஞ்சிபுரம், ஏகாம்பரநாதர் கோவில் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம். ஏகாம்பரநாதர் கோவில் அப்படியே மனசுக்குள்ள கற்பனை பண்ணி கொண்டு வந்துருவார். அந்த கற்பனையிலேயே அப்படியே ஒவ்வொரு கதவா திறந்து கொண்டு போய் அதுக்குன்னு ஒரு பிராமணால அவரே ஒரு கல்பித்தமான பிராமணர்களை ஏற்பாடு பண்ணி கொண்டு அங்கங்க செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய வேலையாட்களை ஏற்பாடு செய்து கொண்டு எல்லாம் கற்பனையிலேயே மனோ கல்பனையிலேயே இவர் அங்கே பக்தராக நின்று வழிபட, அங்கே அவர்கள் அபிஷேகம் செய்ய, அலங்காரம் செய்ய, தீபாராதனை காட்ட, நேவேத்தியம் பண்ண, தீபாராதனை கட்ட, எல்லாம் சோடசோபச்சாரத்தோட பூஜை நடக்கும். மானசீகமாகவே எல்லாம் முடிச்சுட்டு கோவில் எல்லாம் சாத்தி சாவியெல்லாம் பூட்டிட்டு அதெல்லாம் அவா கையில ஒப்படைச்சிட்டு இவர் திருப்பி வர வரைக்கும் இது ஒரு தியானம், இந்த தியானத்தை தவிர நான் வேற எதுவுமே செய்ததில்லை அப்படிங்கிறார் நம்முடைய பரமஹம்சர் சச்சிதானந்த யோகீஸ்வரர் கடப்பை சித்தர். எதற்காக இதை நான் சொல்லுகிறேன் அப்படின்னா, கண்ணகத்தே நின்று காதலித்தேனே. இந்த கண் வெளியில இருக்கு இல்லையா, இந்த வெளியில இருக்கக்கூடிய கண், வெளியில பார்க்கக்கூடிய உருவங்கள் நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்ம சாதனைக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படிங்கறத காரணம் காட்டுறதுக்காகத்தான் சச்சிதானந்த யோகீஸ்வரனுடைய சரித்திரத்தை இப்பொழுது சொன்னேன். அப்ப அகத்தே கண் அகத்தே நின்று காதலித்தேனே, கண்ணுல நின்று காதலிச்சேன்னு சொல்ல, கண் அகத்தே நின்று காதலித்தேனே, கண்ணை அகமாக திருப்பி அகமுகமாக கண்களை திருப்பி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று மணிவாசகர் சொல்லுவது போல, அந்த கண்ணை அகத்தின் வழியாக திருப்பும் பொழுது அங்கே இறைவன் இருக்கிறார். அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா என்று லலிதா சஹஸ்ரநாமத்திலும் வரக்கூடிய நாமத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். அந்தர்முகமாக ஆராதனை பண்ணுவது என்பது சுலபம், வெளியில டாம்டாம் போட வேண்டிய அவசியமில்லை. பூஜைக்கு இத்தனை மணி நேரம் ஆகும், அத்தனை மணி நேரம் ஆகும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. கண்ண மூடி உட்கார்ந்து மானசீகமாக இந்த பூஜையை செய்து கொண்டு வந்தவுமே ஆனால் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை ஆத்மபந்துக்களிடம் தெரிவித்துக் கொண்டு அடுத்த பாடலில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம் வாழ்கவே வாழ்க எண்ணந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்கமே ஞானத்தவந்தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. என் தாயுடு என்னப்பன் ஏழேழு பிறவி மன்றே சிவனுக்கு எழுதிய ஆவணம் ஒன்றாய் உலகம் படைத்தான் எழுதினான் நின்றான் முகில்வன் நன்னேரெழுத்தாமே. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

பதினொன்று பனிரெண்டு என்ற எண்ணிக்கையில் திருப்பதிகப்பாடல்கள் அமையும். அப்பர் பெருமானருளிய சித்தத்தொகை திருக்குறுந்தொகை 30 பாடல்களைக் கொண்டதாக அமைந்துள்ளமை காணலாம். ஐயாரன் அடித்தளத்தில் அகம் குலைந்து மெய்யரும்பி ஆனந்தத் தழுந்திய அப்பர்த்தம்பிரான் 20 பாடல்களால் ஒரு திருப்பதிகத்தை நிறைவு செய்கிறார். அடியவர் உள்ளத்து ஆனந்தக் கனியாய் தித்தித்திருக்கும் திருவிருத்தம் சிந்திப்பரியன என தொடங்கும் திருப்பாடல். இத்திருப்பதிகத்தில் தோய்ந்த சிந்தையினராம் செக்கிழார் பெருமான் அன்பின் மண்டு திருவிருத்தங்கள் என்று போற்றியருளினர். கற்போர் நெஞ்சை கனிவித்து கண்களில் கண்ணீர் பெருக்கவல்ல பான்மையின இத்திருப்பாடல்கள். உத்தமர்க்கு ஞானச் சுடராய் நடுவே உதிப்பன ஐயாரன் அடித்தளம் என்ற தொடரில்தான் எத்துணை நுண்பொருள் பொதிந்துள்ளது. பதிக நிறைவில் இராவணனுக்கு அருளிய திருக்குறிப்பும் புலப்பட வைத்து அருளினர். இத்திருப்பதிகம் திருவடி தொத்திரமாகப் போற்றப்பெறும் சிறப்பினது ஆம் சிந்திப்பரியன எனத் தொடங்கும் திருவிருத்தம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
3: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
4: திருமாளிகை தேவர் திருவிசைப்பா 4 பதிகம் கோயில் என்ற சிதம்பரத்தில் பாடப்பெற்றது. பண் காந்தாரம் சிவனுக்கு அன்பு செய்யாதவரை காணவும் அவரோடு பேசவும் கூடாது என்று கூறுவது இப்பதிகம்.

அடியார்களைத் தவிர மற்றவர்களோடு இணங்காத ஈசனாகிய சிவபெருமான் மேல் அன்பு கொண்ட மனம் உடையவனான எனக்கு ஓர் உறுதி உண்டு. மங்களம் தரும் சிறந்த தில்லையம்பலவனுடைய மனமிக்க அடியார்களின் வள்ளன்மை போன்ற குணங்களை எடுத்துச் சொல்லாதவர் வாய் மேன்மையற்ற துவாரமுள்ள வெறுவாய். அவர்கள் உடல் சுமந்த நடைப்பிணங்கள், என் கண்கள் அவர்களை காணமாட்டா, என் வாய் அப்பேய்களோடு பேசாது.

நிலம், நீர், தீ, காற்று, வானம், கதிரவன், சந்திரன், ஆன்மா எனப்படும் எட்டு உருவங்களில் இணைந்து நின்று என்னை ஆட்கொண்டவன் ஈசன். திரண்ட சோதிமயமாய் ஒளிவிட்டு பிரகாசிப்பவன், மலர் மாலை அணிந்தவன், தில்லைப்பதிக்கு வேந்தன். அவனை சேராத தீயவர்கள், இழிவான சொற்களை பேசும் ஏவலர்கள், கொடிய வார்த்தை பேசி சிவநெறிக்கு புறம்பாக திரிபவர்கள், அவர்களை என் கண்கள் காண மாட்டா, என் வாய் அந்த பேய்களோடு பேசாது.

அருள் திரண்டு வடிவமான அடகிய செம்பொன் போன்ற ஒளி வடிவத்தில் அம்பலத்தில் ஆனந்த நடனம் செய்பவன் இறைவன். இருட்டு திரண்டது போன்ற கருப்பு நிற நஞ்சை கழுத்தில் வைத்தவன். அவனால் இன்பமடையும் அடியார்கள் மேல் அன்பு கொண்டு தொண்டு செய்யாதவர்கள் செருக்குடையவர்கள், பயனற்ற சொற்களை பேசும் பொறாமை மிக்கவர்கள், கடுகு போன்றவர்கள், பொய் பேசுபவர்கள். அவர்களை என் கண்கள் காண மாட்டா, அப்பேய்களோடு என் வாய் பேசாது.

சிவபிரானுடைய செந்தழல் பிளம்பன்ன மேனி கண்டு அச்சமுற்ற பிரமனும் மாலும் தொடர்ந்து சென்றும் அறிய முடியாத சுடர்வொளியானவன் இம்மண்மீது அணுகி இருக்கும் அடியாருக்கு பக்கத்தில் இருக்கிறான். செம்பொன்னால் செய்த சிற்றம்பலத்தில் ஆடும் அந்த பெருமானுக்கு அடிமை பூணாதார் அழுகை உடையவர், பிறரை துன்புறுத்தக்கூடியவர், குருட்டுத்தன்மையுள்ள அறிவிலிகள், கீழ்மையானவர், வாய் அழுக்குடையவர், எம்பெருமானுக்கு இணங்காது பிணங்குபவர். அவர்களை என் கண் காணாது, என் வாய் அப்பேய்களோடு பேசாது.

எட்டு திசைகளையும் தாண்டி பரவும் சிறப்புடைய தில்லையில் சிவபிரான் ஆடும் நடனத்தை விரும்பி வழிபடுவோர் சிவனடியார்கள். அவர்கள் பாவங்கள் அழிய திருநீர் பூசும் நம்மவர்கள். அவர்களை சேராதார் நாய் போன்றவர்கள். எல்லோரும் நகையாட பொருள் புரியாமல் வடமொழி நூற்களை ஓதி வாதம் செய்யும் அற்பர்கள். நாத்திகவாதம் பேசும் தீயவர்கள். அவர்களை என் கண்கள் காண மாட்டா, என் வாய் அப்பேய்களோடு பேசாது.

படமெடுத்தாடும் பாம்புகளாட திருநடம் ஆடும் அம்பலத்து அமுதமே என்று போற்றும் பெருமை மிக்க சிவனடியார்களின் செம்மையான திருவடிகளை தங்கள் தலையில் மாலை போலச் சூடிக்கொள்ளும் பேறு பெறாதவர்கள் மங்களமில்லா உடம்பு பெற்றவர்கள், ஜாடை பேசும் அற்பர்கள், கோல் சொல் கூறித் திரியும் வம்பர்கள், பொய் பேசும் பேடிகள். அவர்களை என் கண்கள் காணமாட்டா, என் வாய் அப்பேய்களோடு பேசாது.

என் உள்ளத்தை உருக வைத்து அதனுள்ளே ஊறுகின்ற இனிய தேன் போன்ற பேரின்பத்தை மாறாமல் அருந்த திருவருள் குறிப்பை அருள்பவன் தில்லைப் பெருமான். அவன்பால் சென்று அருள் பெறும் மனமில்லாதார் சுருங்கிய அறிவினர். நரகத்தில் இருக்க வேண்டிய கள்ளர்கள், நீங்காத பாவங்களை பெருக்கிக் கொண்டிருப்பவர்கள். அவர்களை என் கண்கள் காணமாட்டா, என் வாய் அப்பேய்களோடு பேசாது.

செவ்வானம் போல் சிவந்து நூறாயிரம் கதிரவர்கள் போல் ஒளி வீசும் தில்லையில் எழுந்தருளிய பேரழகனாகிய பொன்னம்பலப் பெருமான் என்று வேதங்கள் கூறும் உண்மையை நினைக்காதவர்கள் இருமாப்புடையவர்கள், மிக கீழானவர்கள், பெரிய ஏமாற்றுக்காரர்கள், புத்தர் முதலிய பொய்யர்கள். அவர்களை என் கண்கள் காணமாட்டா, என் வாய் அப்பேய்களோடு பேசாது.

எச்சன் தலையை அறிந்து எடுத்து பந்தாடி இடப வாகனத்தில் ஏறினார் சிவபெருமான். அப்பொழுது தேவர்கள் அஞ்சி ஓடினார்கள். அப்படி நின்ற தில்லையம்பலப் பெருமானை சார்ந்து நில்லாதார் வெறுக்கத்தக்கவர்கள், ஞான நூற்களை படிக்காத பொல்லாத கீழ்மக்கள், இறைவன் புகழ் பேசாத லௌகிக நூற்களை கற்கும் பைத்தியக்காரர்கள், அவர்களை என் கண்கள் காண மாட்டா, அப்பேய்களோடு என் வாய் பேசாது.

சிவ வழிபாட்டுக்காக வரும் தேவர்களின் மணிமுடிகளில் நெருங்கி பிரகாசிக்கும் நவரத்தினங்கள் ஒளி வீசும் தில்லையம்பலத்தில் ஆடும் பெருமை மிக்க வெற்றி வேந்தனாகிய கூத்தப்பெருமான்பால் மிகுந்த பற்று கொள்ளாதார் அறிவிலிகள், தெளிவற்ற உள்ளங்கொண்ட அஞ்ஞானிகள், வம்புச்சொல் பேசும் பெண்தன்மை உடையவர்கள், இவர்களை என் கண்கள் காணமாட்டா, என் வாய் இப்பேய்களோடு பேசாது.

0: சிறப்புடை அடியார்கள் வாழக்கூடிய தில்லை செம்பொன் அம்பலத்தாடும் பெருமானுக்கு ஆளாகி அடிமை பூண்டு மன உறுதி மிக்க மற்ற அடியார்களுக்கு அடியார்களாய் உறுதியோடு இருப்பார்கள். இவர்கள் திருவடி பணிந்து திருநீறு அணியாதார் இறப்புக்கும் பிறப்புக்கும் விருப்பமுடையராய் மீண்டும் மீண்டும் பிறப்பார்கள். இத்தகையோரை என் கண்கள் காணமாட்டா, என் வாய் இந்த பேய்களோடு பேசாது.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
2: செங்காட்டங்குடி திருமருகல் இணைந்து பாடப்பட்ட திருத்தல பதிகம். பன்னெட்டப்பாடை ராகம் கம்பீர நாட்டை தாளம் ஆதி திருஞான சம்பந்தர் முதல் திருமுறை பயிற்சியாக பாடப்படுகின்றது.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோகுகள்.
3: 32 பல்கொள்ளி

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
1: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோகுகள்.
2: Thank you.

Kadi kadi kor, yuki pagi ni para.

போனியும் திருப்புவனம்

0: ओम नमः शिवाय। You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: பன்னிரண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் செக்கிழார் சுவாமிகள் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம், குங்கிலியக்கலைய நாயனார் புராணம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சிற்றம்பலம், மாணிக்க வாசக பெருமான் அருளிச் செய்த திருவாசகம். தலைப்பு அறிவுறுத்தல். வழங்குபவர் சிவ கோமதி நாயகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: பரவுவார் இமையோர்கள், பரவுவார் இமையோர்கள் பாடுவனால் வேதா, குறவுவார் குழல்மடவார் கூருடையாள் ஒரு பாகம், விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள் மேன்மேல் உன் விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள் மேன்மேல் உன் அறவுவார் கழலினைகள் காண்பாரோ அறியானே, காண்பாரோ
3: சொல்றா சுவாமி. அறியானே, உன்னை பரவுவார் இமையோர்கள் பாடுவன நால்வேதம், தேவர்களெல்லாம் உன்னை பரவுகின்றார்கள், பாடுவன நால்வேதம் இருக்கு யஜு சாமதவனம், இந்த நான்கு வேதங்களும் உன்னை பாடிக்கொண்டே இருக்கின்றன. குறவுவார் குழல்மடவாள் குருடையாள் உள்வா, குறாமலரை தன்னுடைய குழலிலே அணிந்த அம்மையை ஒரு கூறாக வைத்திருக்கின்றாய். விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள், உன்னோடு அப்படியே விரவி இருப்பார்கள் மெய்யன்பினை உடைய அடியார். மேன்மேலுன் அறவுவார் கடல்மைகள் காண்பாரோ அறியாரே, இங்க எப்படி பார்க்கணும், மேன்மேல் விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள், உன் அறவுவார் கடல்மைகள், உன்னுடைய சுவாமியோட திருவடியில வேதம் தான் சிலம்பாவே இருக்கும், அது ஒழித்துக் கொண்டே இருக்கும், சத்தித்துக் கொண்டே இருக்கும், அதான் அறவுவார் கழனிகள், அந்த திருவடிகளை காண்பாரோ அறியானே அப்படிங்கிறார். யாரை காண முடியும் திருவடிய, இமையவர்கள் பரவினாலும் கண்டுவிட முடியுமா, நால்வேதம் பாடினாலும் கண்டுவிட முடியுமா, வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனாக நிற்கின்றாய், அம்மையை ஒரு பாகத்திலே உடையவனாக இருக்கக்கூடிய உன்னிடம் உன்னுடைய மெய்யன்பினுடைய அடியார்கள் விரவி விரவி இருக்கின்றார்கள் மேன்மேலும். அப்பேற்பட்ட பெருமைமிக்க உன்னுடைய திருவடி இணைகளை காண முடியுமா எல்லோரோடு, அன்பாரோ அறியானே என்றால் காண முடியுமா அறியானே என்று கூறி. அப்போ பரவிட்டா போதுமா, பாடிட்டா போதுமா, விரவிட்டா மட்டும் போதுமா, அன்பாரோ அறியாதே, இதெல்லாம் செஞ்சிட்டாப்ல சாமி திருடைய அடைஞ்சிட முடியுமா, அவர் வந்து கருணையோடு அருள் செய்தாதான் அடைய முடியும் அப்படிங்கிறது அதில் அது சூக்ஷ்மமான கருத்து. பரவுவார் இமையோர்கள் நானும் தான் பரவுறேன், பாடுவன நாள் வேதம் நானும் தான் பதியங்கள்லாம் பாடுறேன், குறவுவார் குழல் மடவாள் குருடையாள் குருபாகம், விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள் மேன்மேல், அடியவர்கள்லாம் மெய்யன்பினை உடைய அடியவர்கள், அவரை சுற்றி எப்போதும் விரவியே இருப்பார், அடியார்கள் மெய்யடியார்கள் எப்போ இறைவரை சுற்றி இருப்பார், சுவாமியும் அடியவர்கள் அடியவர்கள் மத்தியவர்கள் நிர்ணாயகமாக இருப்பார், அப்பேற்பட்ட பெருமையுடைய அடியவர்கள் இருப்பாங்க. அவர் சொல்லிட்டாருங்க, அந்த மெய்யன்பு என்பது ரொம்ப முக்கியமானது, அது இல்லாமல் அவருடைய திருவடிகளை காண முடியாது, காண்பாரோ என்ன வழிபாடு செய்தாலும் பெருமானே கருணையோடு வந்தாலும் அருள் அருள் நடக்கும், காட்சி கிடைக்கும், காண்பாரோ ஐயானே.
2: பரவுவார் இமயோர்கள் பாடுவன நான் வேதம்

0: சாவேன் நான் சாவேனே.
1: அறியானே யாவர்க்கும் அப்பறவன், யாவர்க்கும் அறியவன் சுவாமி. அப்பர் பெருமான் சொல்வார், அறியானே அந்த அர்த்தம் செய்தான் உலகளாக வந்துவதற்கு அறியவன், யாவர்க்கும் அறியவன், எல்லாருக்கும் அறியவன். பசு வர்க்கங்கள் எல்லாருக்குமே அவன் அறியவன் தான். அம்பரவா டித் ஆகாயம், அம்பரம்னா ஆகாயம், ஞான பெருவெளி, சிற்பர வியோமமாகிய அம்பலம். அம்பலத்தையும் பெரியாரே, பெரியானை பெரும்பற்ற புலியூரான, பேசாத நாளெல்லாம் பிரவான அப்பசமேருவா, அவர் பெரியவர். பெரியானை சிறியேனை ஆட்கொண்ட பெய்களற்கில் என்னை கருணையோடு ஆட்கொண்டேன் பெருமானே. இந்த திருவடிகள் தானே என்னை ஆட்கொண்டது என்ற அந்த நன்றி உணர்ந்து அருளை பெய்த அந்த திருவடி கீழ் பெய் கலர்கில் அருளை பெய்யும் கழன் கீழ் விரையாந்த மலர் தூவேன், மனமிக்க மலர்களால் அர்ச்சனை செய்யேன், செய்யவே மாட்டேன். அந்த திருவடிகளோட பெருமையை உணர்ந்து வியந்து அலறேன். அலறுதல் ஒரு பெரிய விஷயம். எப்ப வியப்போறோம், எப்ப அலறும், ஒரு பார்க்காத ஒரு விஷயத்தை பார்த்தா நம்ம என்ன நினைப்போம், வியப்படையமா திடீர்னு இந்த கதவை திறந்துட்டு போறீங்க. ஓசூர் ஃபுல்லா, ஓசூர் எல்லையில எல்லா சிறுத்தைகள் நிறைய இருக்கும், ஒரு பெரிய சிறுத்தை நிக்குது இருக்குது, அப்படியே அமைதியா வருவீங்களா, வியந்து அலறுவீங்களா? பார்க்காத விஷயத்த பார்த்தோம்னா வியந்து அலறே. அப்படியே மாடிப்பிடியில் ஏறி வந்துட்டு இருக்கிறாரு சத்யா, நல்ல பணங்கட்டி நீரண்ணா படம் எடுத்து போகுது. அப்படியே அப்படியே அப்படி ரொம்ப கண்டுக்காம வியந்து அலருவோமா மாட்டோம், அலறணும். காலேஜ் படிக்கும்போது சைக்கிளில் போய்கிட்டு இருக்கோம், சைக்கிளில் பாம்பு ஏறிடுச்சு. ஓ, நான் பின்னாடிக்கு வந்திருக்கேன், ஓட்டிக்கிட்டு இருந்த காலில் பாம்பு, அவர் பார்த்துட்டேன். பாம்பை பார்த்த உடனே இந்த காலை கொண்டு இந்த கடலை டமால பயந்துடுச்சு, எலும்பே உடஞ்சி போயிருக்கு, அடிச்சு அடிக்க பாம்பு செத்து, ஒரே அடி அப்ப அந்த முட்டை எடுத்துக்காயிருக்கு ரத்தம், பாம்பு ஒரே அடியில இறந்துச்சு. பார்க்காத ஒரு விஷயத்த கண்டா வியந்தாலா. அம்பலத்தையும் பெரியானுடைய அந்த திருவடி யாருக்கும் அறிய திருவடி, அந்த திருவடியே என்னை ஆட்கொண்டு அருளை மழையாக பொழிந்தது. உணர்வே இல்லாத ஜடமாகிய அடியேன் விரையார்ந்த மனமிக்க மலர்களை தூவி அர்ச்சிக்கவில்லை, அந்த திருவடியின் பெருமையை உணர்ந்து வியப்படையவில்லை, அலறவில்லை, நயந்து உருகவில்லை. நயந்துருகேன் உருகுதல். யாராவது ஒரு பெரிய இன்னல் இருக்கும்போது நம்ம கேட்காமலே இந்த உதவி செஞ்சோம்னா அவங்க நினைச்சு நினைச்சு நம்ம பிறப்படுவோம், இப்படி பண்ணாருப்பா, காலத்தினால் செய்த உதவி சிறுவது ஞாலத்தின் மானப்பொருள் திருக்குறளாம் சொல்லி நம்ம பிறப்பட்டுப்போம். சாமி செய்தாரே, நயந்து உருகேன், ஒரு நாள் உருகினதில் சாமி ஆட்கொண்டதை நினைச்சு திருநீர் ருத்ராட்சன் கொடுத்து அடியார் திருக்கூட்டத்தை கொடுத்து சைவ சித்தாந்த சிந்தனை, பெரிய புராண சிந்தனை, திருவாசக சிந்தனை எல்லாம் கொடுத்து நான் என்னைக்காவது வியந்து அலறி இருக்கின்றேனா, நான் நயந்து உருகி இருக்கின்றேனா, தரியேன்னா பா இந்த உடம்பு வச்சுக்கிட்டு என்னால் வாழ முடியாது. ஆமார், நான் இனி எங்க கடையறப்போ, இப்படி இருந்தா நான் எப்படி உயிரடைவேன். கடைசி பாடலை கொஞ்சம் அதிகமாக இடிச்சு சொல்றான், ஏழாவது பாடல், சாவே நான் சாவேனே, நான் என்ன கடையேற போறேன், நான் சாகத்தான் பிணமா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், பிணமா தான் போவேன், பிணம்தான் இதையெல்லாம் செய்யாது, பிணம்தான் விரையாத மலர் தூவாது, பிணம்தான் வியந்து அலராது, அது மேல எவ்வளவு பெரிய பாம்பு படுத்துக்கிறதுனால அதுக்கு தெரியாது, அந்த நாயும் நரியும் கடிச்சு போதனால அது ஒண்ணும் தெரியாது, நயந்து உருகா. இப்ப எனக்கும் பிணத்துக்கு என்ன வித்தியாசம், சாகத்தான் போறேன், என் செயல்பாடுகள் எல்லாம் நான் பிணமா அதுக்கு என்னென்ன உண்டோ அந்த வழிமுறைகளை கையாண்டு நான் போய்கிட்டு இருக்கிறேன். இது வத்தப்படுறேன் சுவாமி. திருநாகர் சுவாமி சொல்வார், திருநாமம் மஞ்சளுத்தும் பசப்பீராகி தீவன்னர் திறமுருகால் பேசாராயில் ஒருமுறையாவது எங்களுக்கு சொல்லியிருப்பான், ஒருமுறையாவது சிவருமான் பெருமையை பேசியிருப்பான். ஒரு காலும் திருக்கோயில் சூழாராகில் திருக்கோயில் ஆறு கால பூஜையில் ஒரு கால் ஒரு கால பூஜை போயிருக்கியா, உண்பதன் முன் மலர் பறித்திட்டும் நாராகில் வண்டு வந்து தேனை எடுப்பதற்கு முன் மலரை எடுத்து சுவாமி அர்ச்சித்து பெருமானை உண்டு விட்டு மற்ற பணியை செய்யாம வந்திருக்கேன் எனக்காச்சு. உண்பதன் முன் மலர் பறித்திட்டும் நாராகில் அருநோய்கள் கெட வெண்ணீர் அணியாராகி வினையெல்லாம் தீர ஒன்றும் திருமணம் அடைஞ்சிருக்கியா, அழியற்றால் பிறந்தவாறு ஏதோ எண்ணெல்லாம் எதிர்த்துருவா பிறந்தா, பெருநோய்கள் மிக நெளிய பெயர்த்தும் செத்தும் நோயா வந்து சுகர் மஞ்சக்காமால இன்னும் என்னென்ன வியாதி இருக்கோ எல்லா வியாதியும் வந்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. அவன் சாகிறது எதுக்கியா, அடுத்து பிறக்கிறதுதான் அவன் சாகுதான். பெயர்த்தும் சத்து பெருநோய்கள் மிக நலிய அவன் ரொம்ப நலியப்படுத்தி பெயர்த்தும் சத்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரு. அவன் அவன் சாகிறது அடுத்து பிறக்கிறதுக்கு, பிறந்தது அடுத்து சாகிறதுக்கு, இதுதான் நடந்துட்டு. இதுக்கு செத்த மறுபடியும் பிறப்பு, எதுக்கு பிறந்திருக்க மறுபடியும் சாகுது. என்ன சொல்ற சுவாமி, இதெல்லாம் நீ செய்யலன்னா நீ பணத்துக்கு சமம் அப்படிங்கிற, நீ செய்யலையா பணத்துக்கு தான் சமம் அப்படின்ட்டு.
0: அறியானே யாவர்க்கும் அம்பரவா அம்பலத்து எம் பெரியானே ஆட்கொண்ட பெய்களுக்கே விரையார்ந்த மலர்தூவேன் வியந்து அலரே நயந்து உருகேன் தரியேன் நான் ஆமாறு என் சாவேன் நான் சாவேனே. வேனில் வேள் மலர் கனைக்கும் வெண்ணகை செவ்வாய்க்கு அறிய

ஊஞ்சே ஊனெலாம் நின்று உருக புகுந்து ஆண்டான் ஊனெலாம் நின்று உருக புகுந்து ஆண்டான் இன்று போய் வானுளான் இன்று போய் வானுளான் காணே மாலா மாலா வாழ்கின்றாயே ஊனெலாம் நின்று உருக புகுந்து ஆண்டான் இன்று போய் வானு

0: வேனில் வேள் மலர்கனைக்கும் வெண்ணகை செவ்வாய்க்கரிய பாணலார் கண்ணியத்தும் பதைத்துருகும் பால் நெஞ்சு. சுவாமிகள் பல பாடலை சொல்லிட்டே இருந்தாங்க, நெஞ்சும் உருகவில்லை நெஞ்சும் உருகவில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. நயந்து உருகேன் போன பாடல கூட சொன்னாங்க, அகம் குலையேன்னு சொன்னாங்க அதுக்கு முன்னெல்லாம் கூட, அன்பு உருகேன்னு சொன்னாங்க. உருகவே மாட்டேங்கிற அப்ப இந்த இந்த நெஞ்சு எதுக்குதான் உருகுது, எதுக்காக ஒரு விஷயத்துக்கு உருகியா, எதுக்கு உருகுது? வேனில் வேல் மலர்கனைக்கும் மன்மதனுடைய அன்பு வந்துட்டு அது உரியுது. வெண்ணகை செவ்வாய்க்கரிய பாணலார் கண்ணியர்க்கும் வரைவின் மகளிரக்கண்டா மனம் உருகுது. எப்படி உருகுது? பரபரைத்து பதைத்துருகும். இதுக்கெல்லாம் பதைத்து உருகுனா நீ பால் நெஞ்சு அப்படிங்க, அது நெஞ்சா பாழா போன நெஞ்சு, வீணா போன பால்னா வீண், வீணா போன நெஞ்சு. உருக வேண்டிய விஷயத்துக்கு உருகிற, இந்த விஷயத்துக்கெல்லாம் உருகுதா? பதைத்துருகும் பால் நெஞ்சே, ஐம்புல இன்பம் தான் பெருசா உனக்கு. ஊனலாம் இன்றுருக புகுந்தாண்டான் சுவாமி, ஊனையே உருக்கும் வண்ணம் பூந்தாண்டாரப்பா. எல்லாத்துக்கும் நெஞ்சந்தான் உருகும், ஏன்னா அது மெல்லியது. உன்னுடைய ஊனெல்லாம் உருக்குற வண்ணம் அவர் வந்தார். ஊனெல்லாம் நின்று உருக புகுந்து அவன் உனக்குள்ள புகுந்தாரே, உன்ட்ட அனுமதி கேட்டாரா? அனுமதி கேட்ட நீ தான் கொடுக்க போறியா? உன் அனுமதி எதிர்பார்த்து காத்திருந்தா அவர் உன்னை என்னைக்கு தான் ஆட்கொள்ற, அதெல்லாம் எதிர்பார்க்காம கருணையோட அவர் வந்து உனக்கு அவனை ஆட்கொண்டாரே. வந்த ஆண்ட பிறகு உன்னுடைய சிறுமை கண்டு அவர் போயிட்டாரு வானுலகத்துக்கு. இன்று போய் வானுலான் போனார்ல திருப்பெருந்துறையில, 999 அடியாலையும் விட்டுட்டு என்ன மட்டும் தனியா விட்டு போயிட்டாரு. காண இனி பார்த்தல, நீ பாத்தியாத மாளா வாழ்கின்றாய், இன்னும் நீ சாகாம வாழ்ந்துகிட்டு இருக்க என்ன வெக்கமா இல்ல? அப்படி இருக்கு மாளா வாழ்ந்து வாழ்ந்துட்டு வேற இருக்கு, சாப்பிட்டு இருக்கு, நடமாடிட்டு இருக்கு. நமக்கு கேக்குற எப்படி தெரியுமா? இவ்வளவு வகுப்பு கேட்டீங்க, இவ்வளவு தலையாத்திரம் பண்ணி, இவ்வளவு செஞ்சிக்கல, என்ன நீங்க எப்படி இருக்கீங்க? எப்படி நமக்கு கேக்குற மாதிரி இருக்கு சுவாமிகள்? மாளா நீ வாழ்கின்றாயே, உணலாம் நின்றுடுக புகுந்தாண்டா. திருப்பெருந்துறையில ஆண்டார்ல எல்லோரையும், உடலாம் நின்றுருக புகுந்தான் எல்லாரையும் மறக்கிடுச்சு. இன்று போய் வானுலான் காணாணி வாழா வாழ்கின்றார். விட்டா நீ இன்னும் 20,000 வருஷம்னாலும் வாழ்வேன், உனக்கு கவலையே கிடையாது. என்னாலும் முடியாது பாப்பிக்கிறார் சுவாமி.
1: வேனில் வேல் மலர்கனைக்கும் வேனில் வேல் மலர்கனைக்கும் வெண்ணகை செவ்வாய்க்கு அறிய பாணலார் கண்ணியர்க்கும் பதைத்து உருகும் பால் நெஞ்சே, ஊனெலாம் நின்று உருக ஊனெலாம் நின்று உருக புகுந்து ஆண்டான் இன்று போய்

வாழ்கின்றாய், வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு வாழ்கின்றாய், வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய், ஆழாமல் காப்பானே ஏத்தாதே சூழ்கின்றாய், கேடு உனக்கு சொல்கின்றேன் பல்காலும் வீழ்கின்றாய், நீ அவளக்கடலாய வெள்ளத்தே

0: வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே. நீயும் பல பிறவிகள் எடுத்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றாய், ஆனால் நீ உண்மையிலே வாழ்ந்ததில்லை. வாழாத நெஞ்சமே, வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய், நீ வாழ்ந்து கொண்டா இருக்கின்றாய், நீ ஆழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அப்படிங்கிறார். வல்வினை சாதாரண வினை இல்லை, வல்வினை அறம்பாவனும் அருங்கீரால் கட்டி வல்வினைப்பட்டு ஆழ்கின்ற கடல்ல பெரிய கல்லை கட்டி கயிறு சுத்தி போட்டுக்கிட்டு உள்ள போய்கிட்டே இருக்கு. ஆளாமல் காப்பானை, அந்த ஆழத்துக்குள்ள உன்னை போகாம காப்பானை, ஏத்தாதே. நீ என்ன செய்யணும் இப்போ? மேல வர்றதுக்கு என்ன வழியோ நீ அதைத்தான் செய்யணும். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? இன்னும் ரெண்டு மூணு கல்ல தேடி பிடிச்சி தூக்கி வச்சுக்கிறவங்க கூட கல்லை கட்டி கடலை போட்டு உள்ள போய்கிட்டு இருக்கிற. இப்படியாவது மேல வர்றதுக்கு இந்த கயிறு அவுத்துட்டு வேற எதையாச்சும் மரத்தையாவது பிடிச்சி நம்ம மேல போயிடலாமா அப்படின்னு நீ நினைப்பியா? அதை விட்டுட்டு மேலும் ஆங்காங்கே கிடைக்கிற கல்லெல்லாம் உன் கையில தூக்கி வச்சுக்கிட்டு இன்னும் மேல ஆழ்ந்து உள்ள போய்கிட்டு இருக்கிற. ஆளாமல் காப்பானை ஏத்தாதே, சூழ்கின்றாய் கேடு. நீயே வலிய போய் கேடுகிட்ட சூழ்ந்துகிற, கேடு உன்னை தேடி வர வேண்டாம். நீயே வலி, உன்னுடைய பாதை அது கேடு நீ நோக்கிதான் இருக்கு. கேடு கஷ்டப்பட்டு உன்னை தேடி வரேன்னா நீயே சேம் சைடு கொள்ள போட்டுக்கிட்டு இருக்க. கேடுக்கா நீயே அவனை கஷ்டப்படு, நானே உன்னை தேடிதான் வந்துட்டு இருக்கேன். இந்த வாரம் இல்லையே அழுத்திக்கிட்டு இருக்க. கேடு உனக்கு, கேடு உனக்கு சொல்கின்றேன் பல்காலும், உனக்கு ஒரு முறையான சொல்லியிருக்கிறேன், பலகாலும் சொல்லியிருக்கிறேன். பலகாலும் வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய், பலகாலும் காப்பானை ஆளாமல் காப்பானை ஏத்தாதே சூழ்கின்றாய், பலகாலும் கேடு உனக்கு சொல்கின்றேன், பலகாலும் வீழ்கின்றாய். ஒரு முறையா விழுந்த எத்தனை பிறவி பிறந்திருக்கு. நீ அவலக்கடலாய வெள்ளத்தே, அடப்பாவி சாதாரண கடல் கூட பரவாயில்லப்பா, நீ விழுந்தன்னா உன்னை காப்பாத்துறதுக்கு யாராச்சும் வந்து தூக்கிடுவான். அப்படியே அந்த கடல்ல விழுந்தாலும் நீ உப்பு தண்ணியை குடிச்சு நுறையெல்லாம் அந்த தண்ணி நிரம்பினதுக்கப்புறம் நீ செத்து போயிரு. அதிகபட்சம் ஒரு அரை லிட்டர் தண்ணியை குடிப்பா, அதுக்கு மேல உன்னால குடிக்க முடியாது. ஆனா இந்த அவலக்கடல் வெள்ளத்தையே நீ குடிச்சா, பிறவி கடல்ல நீ விழுந்தன்னா ஒட்டுமொத்த வினையை நீ அனுபவிச்சே ஆகணும்பா. உப்பு கடல் மாதிரி ஒரு லிட்டர் தண்ணியை குடிச்சு உயிரை விட்டுற முடியாது. இந்த அவலக்கடல், இந்த அவலம் முழுவதையும் நீ சந்திச்சாகும். இவ்வளவு மோசமான வேணுமாப்பா உனக்கு இந்த பிறவி, நீ வாழலப்பா. கேடினை தேடி சென்று நீயே சொல்ற, ஆழ்ந்து போய்கிட்டு இருக்கிற, ஆழத்தை நோக்கி போயிட்டு இருக்க, மேல் நோக்கி நீ வந்தாகும். சுவாமி திருடைய வணங்கி ஏத்தாரு. இந்த பதியம் முழுவதும் சுவாமிகள் அறிவுறுத்துகின்றார். மனம் வாக்கு காயங்கள் முதல் பாடல்களை நாடகத்தால் உன் அடியாறு போல் நீ நடிக்காதே என்று கூறுகின்றார். நடிப்பினை நிறுத்தி உண்மையாக அன்பு செய்ய வேண்டும், இடையரா அன்போடு வணங்க வேண்டும், அவர் திருவருள் பெருநாள் என்று நினைத்து நினைத்து வருந்த வேண்டும், பெருமான் திருவடிக்காக நரமலர் புனைய வேண்டும், நா தழும்பேர் அவர் பெருமையை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும், அவர் திருக்கோயில் திரு அழகிட்டு திரு மெழுகிட்டு கூத்தாட வேண்டும், அவர் பெருமையை புகழ்ந்து உரைக்க வேண்டும். யான் எனது என்று அகங்காரத்தை விட்டு அவர் பெருமையை என் சொல்லி வாழ்த்துவேன் என்று கைமாறில்லாமல் நிற்க வேண்டும். காமிக வழிய மற்ற தேவர்களைப் போல காமிக வழிபாடை செய்யாது பெருமான் வீடும் வேண்டா வெளியின் விளங்கினார் என்ற நிலையோடு வணங்க வேண்டும். யாராலும் காண்பதற்கு அறிவனா இருக்கக்கூடிய பெருமான் திருவடிகளை வணங்க வேண்டும். இந்த துண்டையெல்லாம் செய்யாது விரையார்ந்த வளர்த்துவாது வியந்து அலராது நயந்து உருகாது இந்த பிறந்த பிறவி எதற்கு பிணத்திற்கு சமம் என்று கூறினார். அடுத்தது, உன்னுடைய நெஞ்சம் எதற்கு உருகுகின்றது? உருக வேண்டிய விஷயத்துக்கு உருகாமல், உருகாமல் கல்லாக ஸ்திரமாக இருக்க வேண்டிய காரியங்களுக்கு உன் நெஞ்சம் உருகுகின்றது என்று எடுத்துச் சொல்லி, நீ மாளாமல் இது வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்று சொல்லி, நீ வாழ்கின்றாய் என்று சொல்லட்டாமல் நீ வாழ்ந்துட்டா அர்த்தம் இல்லை, நீ வாழவே இல்லை, அவலக்கடலிலே நீ வீழ்ந்திருக்கின்றாய் என்று நமக்கு அற்புதமாக எடுத்துச் சொல்லி இந்த பதிகத்தை அறிவுறுத்தல் என்ற இந்த பதிகத்தை எம்பெருமான் மாணிக்கவாசகர் சொல்லுங்கள். நம்பர்வான் ஸ்ரீ மாணிக்கவாச சுவாமிகள் திருவடிகளை மனமொழி மேல் நிறைஞ்சி ஏற்றி நாமும் இந்த வழிபாட்டினை நிறைவு செய்யும். சென்ற வாரம் நம்முடைய குருமகா சன்னிதானம் மிகுந்த கருணையோடு நம்முடைய நகரத்துக்கு எழுந்தருளி நம்மையெல்லாம் உய்வித்து நமக்கு பேரருள் வழங்கினார்கள். சிவமும் சிவமே பெருந்திரு எய்திற்றிலேன்னு மாணிக்கவாச சுவாமிகள் சொல்வார். சிவமே பெற்றோம் சென்ற திங்கள் சென்ற சோமவாரம் திங்கக்கிழமை குருமகா சன்னிதானம் அமர்ந்து அவர்களுடைய தலைமையிலே அந்த ஹோமம் நடந்து அவர்களே மந்திரங்களை சொல்லி சிவாகம மந்திரங்களை சொல்லி சிவவேள்வி நிகழ்த்தி அவர்கள் திருவடிக்கு பாத பூஜை செய்து அந்த தீர்த்த நீரை அடியார்கள் உள்ளும் பருகி புறம் தெளித்து கொண்டு பெருவாழ்வு பெற்றோம். ஆறும் பெறாதறிவை பெற்றதால் பெறுவார் உள்ளது சொல்லி பழுத்த மனத்து அன்பருடன் போயினர் யான் பாவியன் குருவோடு சேர்ந்திருத்தல் மாணவனுக்கு அழகு. ஒரு சீடனுக்கு பெருமையே தன் குருவோடு சேர்ந்திருத்தல் தான். குருவை விட்டு விலையிறுத்தல் அந்த சீடனுக்கு சிறு அதன் பெருமைக்கு அழகல்ல. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை குருமகா சன்னிதானம் அவர்கள் நமக்கு அருளினார்கள். மிகுந்த மகிழ்ச்சியோட அவர்கள் ரொம்ப சன்னிதானம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அப்படி நாங்கள் செல்லும்போதும் விளையாட்டும் போதும் ரொம்ப மன்னிறைவோடு தான் அவங்க சென்றாங்க. மிகுந்த மகிழ்ச்சியோட தான் நான் வந்து ரொம்ப ஆனந்தமாக திரும்பி போகிறேன். அடியார்களை இருந்தவங்க எல்லாரையும் பார்த்துது என்னுடைய உடல் அயற்சி எல்லாம் போக்கிடுச்சு என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு சொன்னாங்க. இதெல்லாம் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பெரிய பெரிய பாக்கிய பேர். ஒரு மடத்தினுடைய அதிபதியாக 57வது தலைமுறையிலே இருக்கின்றார்கள். 57வது அரும்பீடத்திலே சிவஞான செங்கல் வச்சு கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு நம்ம தாத்தா பேர் தெரியும், அதிகபட்சம் தாத்தாவோட அப்பா பேர் தெரியும், அதுக்கு மேலே தெரியாது யாருக்கும் தெரியாது. யாராவது ஒரு சிலர் தாத்தாக்கு தாத்தா பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஞாபகம் சொல்லும், அதுக்கு மேலே நம்ம பரம்பரை எங்கே எப்படி வந்ததுன்னு தெரியாது. இவர்களுடைய பரம்பரையில் 57 தலைமுறை தெளிவான குரு பரம்பரை. மாதொரு பாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி பெரிய புராணத்தில் சொல்லுவோம். அப்பேற்பட்ட ஒரு தெளிவான குரு பரம்பரையில் இருந்த ஆச்சாரிய பெருமகனார் நம்மையெல்லாம் நாமெல்லாம் ஆமாறும் வண்ணம் நமக்கு அருள் செய்து விட்டு சென்றார்கள். அந்த கைங்க அதுக்கு அந்த கருணைக்கு நாம் என்ன செய்யணும், ஒன்றுமே செய்யணும். தொடர்ந்து குருலிங்க சங்கம வழிபாடு தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருப்பது தான் நம்முடைய கடமை. இடையராது தோய்வு விட்டுறாது. மாணிக்கவாசாமி சொன்னது போல நடிப்பு நடிக்காது உண்மையான அடியாராக வாழ்ந்து அவருடைய திருவடிக்கு இடையரா என்பதும் ஊடகத்தை நின்றுரக தந்துருளை வேண்டும் நம்முடையானே என்று சொல்லி வேண்டி அந்த நந்தோறும் வழிபாடு செய்ய வேண்டும். இதோடு வழிபாட்டை நாம் நிறைச்சிட்டும் பலம் யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையா யாவர்க்கும் கீழாம் அடியேனே யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைத்தாய்க்கு நிபருமா மற்ற அறியேன் செய்யும் வகை.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6ம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை, தலைப்பு பண்ணின் தமிழிசை, பாடல் நிறைகடல் அரவம், பாடியிருப்பவர் யாழ்ப்பாணம் அளவெட்டி ஸ்ரீ ஸ்கந்தராஜா ஒதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

இறைவன் சேரந்தே சண்பகத்தின் உருந்தொடு முல்லை கொடிவிடம் போலில் சோழ் குருந்தொடு முல்லை கொடிவிடம் போலில்

0: ஓம் சிவாய நம. சைவம் தாத்தார்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த தக்கேசி பண்ணிலை அமைந்த 16 திருப்பதிகம் திருமுல்லைவாயில் எனும் திருத்தலத்திற்குரியது. பன்வரிசைப்படி 69 திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம்

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம், பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் கைமாறு கொடுத்தல் பண் இந்தலம்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்னீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: கையில பணம் வச்சுட்டு வேலை செஞ்சேன்னா மேல மலை மேல இருந்து யானை போர் பாக்குற மாதிரி ஆகும். கையில உடனா பணம் வச்சுக்காம போய் நீ பாத்தீங்கன்னா கீழே இருந்துகிட்டு யானை போர் பாக்குற மாதிரி ஆகும். என்ன ஆகும்? யானை அப்ப எப்படி சுத்துறது? இவனை ஒரு சொல்லிட்டு தள்ளி விட்டுருவோம். என்ன ஓமைகள், என்ன அருமைப்பாடு! கையில பணம் வச்சுக்கிட்டு தான் எதையும் தொடங்கணும். அவர் தருவார் இவர் தருவார்னு நம்பாதே, நம்பாதே. கல்யாணம் பண்ணாலும் சரி, வீடு கட்டினாலும் சரி, ஒரு பிசினஸ் தொடங்கினாலும் சரி, எல்லாவற்றிற்கும் இது பொருந்தும். பையனை இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்தாலும் சரி, சேர்க்கலாமா முடியுதான்னு பாத்துக்க. இப்பவே இன்ஜினியரிங் காலேஜ் இன்னைக்கெல்லாம் 1265 1200 வச்சிருக்கு, வாங்கியிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அதெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கலாம்னாலும் அதுக்கு அவன் பணம் கேட்பான், நுழையறதுக்கே பணம் கேட்பான். அப்புறம் நுழைஞ்ச பிறகு மாதந்தோறும் வேற ஆகும், 3 பாஸ் ஆகணும், என்ன தெரியணும், எவ்வளவு இருக்கணும், அதுக்கெல்லாம் பெரிய திட்டம் வேணும்ப்பா. 165 வாங்கினதுனால சேர்த்துறேன்னு சேர்த்துட்டு கஷ்டப்படாதடா. திருக்குறளுக்கு எவன் இங்கில இந்த நாட்டில் இருந்து அந்த நாடு எந்த நாடுன்னு இல்லை, எந்த காலம்னு இல்லை. காலம் கடந்து மொழி கடந்து இனம் கடந்த அறவுரை திருவள்ளுவர் அறவுரை. என்னமோ சொல்லியார் தமிழ்ல சொன்னார், நம்பினார் தமிழன் படிப்பான் என்று. படிக்கலையே. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் திருக்குறள் வகுப்பு நடத்தணும்ங்கிறாங்க. சிவகாசியில கூட திருக்குறள் படிக்கணும். அதனாலதான் யானை வெம்போரில் சொன்னார் திரு மணிவாசகர். ஏன்னு கேட்டா இருக்கிற சண்டையிலேயே யானை சண்டை தான் ரொம்ப கடினமான சண்டை. அதனாலதான் யானை வெம்போரில் குறுந்தூரன என்றார் மணிவாசகர். அவர் குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்கை தொண்டு உண்டாக செய்வான் வினை என்றார். இல்லைங்களா? இந்த யானை போர் அவருக்கு வந்து உலகியல் வழிப்படுத்தினார். அந்த யானை போரை இவர் அருளியல் வழிப்படுத்தினார், அருளியல் வழிப்படுத்தினார். ஆனா இரண்டு பேரும் ஒரே நோக்கம், யானை வெம்போர். இப்படி எல்லாம் கூட எழுதலாம். குறை எழுதும் போது எழுதணும், வேற ஒண்ணு எழுதாட்டி கூட இந்த பாட்டு எழுதும் போது குன்றேறி யானை போர் கண்டற்றால் என்றார் திருவள்ளுவரும். ஒத்த வரியாவது காட்டிட்டு போனா அந்த உரை ஒரே நர்த்தம். அப்பதான் ஒரே நர்த்தம். சிவம் என்ன பண்றது? எனவே இப்படி இருக்கின்ற பெருமானி ஒன்மயணி. நல்லவேளை இது சதகமா, ஏதாவது ஒரு பாட்டினுடைய இறுதி அடுத்த பாட்டின் தொடக்க அந்தாதியா இருக்கு, அதனால அடுத்ததும் அப்படியே தொடங்குது. ஒன்மயணி மிகச்சிறந்த சிறந்தவனி, ஒன்மயணி திருநீற்றை உத்தூளித்து ஒளிமீடரும் பெண் வெண்மயணி. பா, திருநூற்றை உத்தூளித்து ஒளிரும் மேன்மீனர். பெருமான் திருநீற்றை எப்படி அணிவார்? உத்து ஒளித்து அப்படியே எடுத்து நம்ம எல்லாம் படுத்து முதல்ல என்ன பண்றோம்? தென்னெடுத்து முதல்ல இட்டுக்கிட்டு, அப்புறம் முதல்ல அப்படி வைத்துக் கொண்டு, அப்புறம் இங்க எல்லாம் வைத்துக் கொண்டு இட்டுக்கிறோம். உத்து உள்ளமா, உத்து உள்ளமா வெறும் பொடியாட்டுக்கிறோம். அதன் பிறகுதான் இருந்து குழைத்து என்ன பண்றோம்? 16 இடங்கள்ல இட்டுக்கிறோம். ஆனா பெருமான் என்ன செய்வானா, இந்த வெறும் அந்த பொடியாகவே அப்படியே மேல பூசிக்குவானா, உத்து உள்ளமா பூசிக்கிறோம். மென்னீற்றை மெய்யில் பூசுவானா, பூசுவதும் வெண்ணீரு பூண்பதும் பொங்கரவும். போய் உழ வேண்டியதாங்க. ஆனா அந்த வரியை படிக்கும்போது எப்படி படிக்கணும்? முதல் ரெண்டு வரி படிக்கும் போது மூஞ்செல்லாம் சுழிச்சுக்கிட்டு அருவறுப்பா படிக்கணும். திருவாசகம் தான். ஆனால் ஏன் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அந்த பாப்பா என்ன சொல்றாங்க? ஒருத்தி என்னடி பெரிய சிவபெருமான் சிவபெருமாங்கிறீங்க, என்னடி என்ன கட்டு போச்சுன்ன, பூசுவதும் வெண்ணி அந்த பாப்பா சொல்லுகின்ற அந்த சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து பாடினால் மூஞ்சி எப்படி வச்சுக்கணும். பொன்வதும் பொங்கரவம் மேல போடுகிறது பாம்பு பெரிய ஜீவருமான. சரி போன நாலு வார்த்தை யோகிரியா பேசுறாரா மனுஷன். பேசுவதும் திருவாயால் மறை போலும் காணேடி. எப்படி வந்தீங்க, சில பேர் இப்படி பேசுவான் நீங்களே, வாங்க வாங்க சரிமா இருக்கீங்களா அப்படிங்களா, இவன் மனசுக்குள்ளேயே பேசிக்குவேன், ஏன் வாயை திறந்துதான் பேசணும், என்ன புத்தா முளைச்சிருக்குது கிடையாது. இது மாதிரி இந்த மனுஷன் பேசுவாரு, என் நரி உங்க சிவபெருமான் அப்படிங்கும் போது ஏளனமா சொல்லணும். பின்னால் ரெண்டு பேர் படிக்கும் போது பலான்னு கொடுக்கற மாதிரி போகணும். பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டென்னை ஈசனவன் இயல்பான சாழலோ. நடிச்சு காட்டலாமே சுவாமி. உண்மையனே திருநீற்றை உத்தூளித்து, உத்தூளித்துனா மேலே அப்படியே பூசறது, அது குழைத்து இட்டுக் கொள்ளாமல் அப்படி மேலேயே பூசறது. உத்தூளித்து ஒளிரும் ஒளி மெளிரும் வெண்மையனி விட்டெழுதி கண்டாய் என்ன விட்டுறாதப்பா. மெய் அடியவர்க்கு அண்மையனி, நல்ல உண்மையான அடியவர்களுக்கு எப்படி இருப்பாய், ரொம்ப அண்மையில இருப்பான், ரொம்ப அணுகி இருப்பான், கூடவே இருப்பான் அண்மையனி. ஆனா மற்றவர்களுக்கு என்றும் சேயாய் பிறர்க்கு, கொஞ்சம் வந்து ஒன்றத்தில் நெருக்கம் இல்லாதவனுக்கு ரொம்ப தொலைதூரத்தில் இருப்பான். சேயாய் நனியானி நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானி. அங்க வெறும் சேயாய் நனியானி என்றார், இங்கு யாருக்கு சேயாய் யாருக்கு அணியன் என்று விளக்கினான். ஒரு ஒரே ஒருத்தன் சொல்ல வேண்டியா, சொல்ல வேண்டிய திருவாசகத்துல சிவபிரானத்துல நாற்றத்தின் நேரியாய் சேயாய்ங்கிறார், நனியான்ங்கிறார், யாருக்கு தொலைவா இருப்பா யாருக்குன்னாரு. இங்க வாரா அவரே ஒரு சொல்ற, நம் போன்றவன் கிட்ட நம்பிக்கை இல்ல. ஆமாமா, நம்ம எங்கன்னா சொல்ல போறோம். அப்போ யாருக்கு சேயாய் என்னாரு, அடியவருக்கு அண்மயனி பிறர்க்கு என்றும் சேயாய். அவன்பால் அன்புடையவர்களுக்கு ரொம்ப அண்மையா இருப்பான், அன்பற்றவர்களுக்கு ரொம்ப தொலைதூரமா இருப்பான்பா. எனவே சிவபிராணத்துக்கு உரை இங்கு இங்கு. சேயாய் நனியானி பிறர்கரிதாம் பெண்மையனி தொன்மை ஆண்மையனி அலிப்பெற்றியனி. ஏ அப்பா, பெண்மையனி நீ பெண்மையாவும் இருக்கிற, தொன்மையனே ரொம்ப ரொம்ப தொன்மையா இருக்கிற பழ, முன்னை பழம் பொருக்கும் முன்னை பழம் பொருளே தொன்மையனே. நீ இதுக்கெல்லாம் கூட இப்படி போட எழுதிட்டா பரவாயில்லைங்க, தொன்மையனே ஒரு கோடு போட்டுறது, முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே போதுங்க. திருவாசகத்துக்கு திருவாசகமே உரை, நீ வாய் திறக்கவே வேணாம். அப்படிலாம் கூட செய்யலாம் மாட்டேங்க, முருகா முருகா செய்யலாம் இல்ல. அண்ணன் பாருங்க எங்க விட்டுருக்கு, தொன்மை அப்படின்னாரு பெண்மை.

இங்க இருக்குது திருவம்பாவ விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி அருமை. எனவே இந்த பெண்ணாகி ஆணாகி அழியாங்கிறது தண்ணிப்பட்ட பாடம் இருக்கு நமக்கு திருவாரத்துல. ஏன்னா இது பல இடங்களில் சொல்லியிருக்க. எனவே பெண்மயனே தொன்மை பெண்மயனே தொன்மை ஆண்மயனே தொன்மைங்கன்னு தொன்மையனே என்று வச்சுக்கணும். அன்மயனே ஆண்மயனே அலிப்பெற்றியனே இப்படிதான் அருமையா சுவைக்கலாம். பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பின் பெற்றடியே நீ விடுதி கண்டாய். பெற்றது கொண்டு என்ன பெற்றது கொண்டு பிழையை பெருக்கினர் அல்லவா. இது எந்த ஒன்றுக்கு முயல்வதில்லை, கிடைச்சத பா வச்சுக்குவேன் அவ்வளவுதான், கிடைச்சத வச்சுக்கிறாள். சில பேர் கூட பாருங்க, ஒன்னும் அதெல்லாம் சம்பாதிக்க முடியாது, ஏதோ அப்பா காலத்துல இருந்தது அது அப்படியே கையை இறுக்கி பிடிச்சு வச்சுட்டு காலத்தை ஓட்டிட்டு இருக்க பரவாயில்ல, அதுவே கூட தேவையில்லான்னு இருக்கிறத தொலைச்சு விடாம இருக்கிறத இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் அப்படியாவது இருக்குதே திருவாசகம் அதுக்கும் வருது. இருக்கிறத வச்சுக்கிட்டு வாழ்றாள் போகுதுப்பா, அவங்க அப்பா காலத்துல இருந்ததை ஒன்னும் விக்கல விக்கல, இவர் எப்படியோ ஏதோ வச்சு ஓட்டிட்டு இருக்காரு, விற்கவும் இல்லை வாங்கவும் இல்லை வச்சு ஓட்டிட்டு இருக்காரு. அதான் பெற்றது கொண்டு எனக்கு எது கிடைச்சதோ அதை வச்சுக்கிட்டு அப்படியே காலம் தள்ளிட்டு இருக்கேன், மேல என்னால ஒண்ணு அப்படிலாம் பெருக்க முடியல பாவம். பெற்றது கொண்டு ஆனா என்ன செய்யறேன், அதை வைத்துக் கொண்டிருக்கிற நான் பிழையே பெருக்கி. ஆனா கொடுத்தது நான் வைத்துக் கொண்டே இருந்தா பரவாயில்ல, வைத்துக் கொண்டிருக்கும் போது வேறு சில பிழைகளை எல்லாம் செய்யறாராம். பிழையே பெருக்கி, சரி எதை எதை பெருக்கணும், அன்பை பெருக்கணும். ஆனா அதை சுருக்கிறார், சுருக்கும் அன்பின். அதுல அது எப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு இன்பை இப்படியே விரித்தா நல்லது நல்லவா. அன்புடையார் எல்லாம் உடையார், அன்பிலார் என்னுடைய ஏனும் இல்லை, தீர்ந்து போயிடுவேன். அப்ப அன்பு இருந்தாதான் எல்லாம் உடையாரா இருக்க முடியும். அதை வச்சுக்கும் போது அன்பே இல்ல, சுருக்கி விட்டா என்ன பண்றதுப்பா போச்சே. அதனால 22 பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பின் பெற்றடியேனை விடுதி கண்டாய். பெற்றடியேன்னு பெற்றன எந்த ஒன்றிற்கும் பயனில்லாதவன், பெருமையா இருக்கிறான் அல்லவா. ஒன்று எந்த ஒன்றுக்கும் அவன் வந்து வளர்ச்சிக்கு வழி இல்லை, அப்படி இருக்கிற வெற்றடியேனி விடுதி கண்டாய் விடிலோ கெடுவேன். சரி இப்படி விட்டுட்டா என்ன ஆகுவேன்னாரு, அவ்வளவுதான் மீண்டும் இந்த மாதிரி எனக்கு தலையெடுக்க முடியாது, தலையெடுக்க முடியாது. விடிலோ கெடுவேன் மற்ற அடியேன் தன்னை தாங்குனரு இல்லை பாவம். சரி என்ன, நான் தான் உனக்கு ஆப்டுட்டா, ஏன் வேற யாரும் இல்லையா உங்களுக்கு, உங்க ஜனங்க இல்லையா அவங்க பாத்துட்டு போறாங்க, எங்க எனக்கு எதுவும் இல்ல சாமி, எதுவும் இல்ல சாமி, இருந்தா நான் ஏன் இருக்கேன், உன்னை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை. அதனால மற்ற அடியேன் தன்னை தாங்குனர் இல்லை என் வாழ் முதலே உற்று அடியேன் மிக தேடி நின்றேன் எனக்கு உள்ளவனே. அதனால எனக்கு உற்று அடியேன் உன்னையே நான் நினைந்து கொண்டிருக்கிறேன், அப்படி இருக்கிறேன் மிக தேடி நின்றேன், இனிமே உன்னை மட்டும் நான் விட மாட்டேன். ஏண்டா நீ எப்ப என்னை ஆட்கொண்டாயோ அதெல்லாம் விட மாட்டேன், அதனால் அது எனக்கு தெளிவா இருக்குது. அதனால எனக்கு நீதான் உதவி செய்யணும்ப்பா, என்னை காப்பாற்ற வேண்டும், எனக்கு உள்ளவனே எனக்கென்று உள்ளவன் நீ தானப்பா, நான் வேற யார்கிட்ட கேட்பேன் என்று சொல்லி இப்படி எல்லாம் இதுங்கிறது. உள்ளனவே நிற்க இல்லனவே செய்யும் மையல் துளனீ வெள்ளனவே வெள்ளனவே வெள்ளனலேனை விடுதி கண்டாய். ரொம்ப அருமை. உள்ளனவே நிற்க இல்லனவே செய்யும். இப்போ என்னென்னவெல்லாம் செய்ய தகுந்தது எதெல்லாம் விட தகுந்ததுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், அடிக்கு சொல்லியிருக்கார். அன்பு வேணும், விருந்து வேணும் இல்லைமா, நடுநிலைமை வேணும் இல்லைங்களா, பெருநில் விளையாமை வேணும், கள்ளாமை வேணும், வெகாமை வேணும், எல்லாம் விளை சொல்லியிருக்காரு. எது வேணாம் பயனில சொல்லாதே,
காமம் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றின், இவை மூன்றை நீக்குன்னு கூட சொல்லல, இவை மூன்றின் நாமம் கடன. அந்த மூன்று பேர் கூட காதல் விடப்படாதுடா. நீங்க எங்கதான் போவீங்க பாபா, எந்த ஒண்ணு போனாலும் சரி பெயர் கூட தெரியப்படாதுன்னா உள்ளனவே. ஆமா, உள்ளனவே நிற்க என்ன செய்யணுமோ அதெல்லாம் விட்டுட்டு இல்லனவே செய்யும், எதெல்லாம் கூடாதோ அதெல்லாம் செய்யும்படியான மையல் துடனி. மையல்னா தெரியும் மயக்கம், துடனா ஆரவாரம். வெறும் வெற்ற ஆரவாரமும் ஒன்னு கிடக்க ஒன்னு பேசிக்கிட்டு ஒன்னு கிடக்க ஒன்னு தேடிக்கிட்டு இருந்தேன்னா இது என்ன பயன்படுமாடா? பயன்படுமா? ஆனா அதுதான் சாமி எங்கிட்ட இருக்குது, எங்கிட்ட வேற ஒண்ணு இல்லை. அதனால் வெள்ளனல் ஏனை, வெள்ளனலேனை. என்ன வெள்ளனல் அப்படின்னா, இந்த நெருப்பு இருக்குதே நெருப்பு, அது வந்து மேல வந்து பார்த்தா அப்படியே பொடியா இருக்கும், ஆனா உள்ள நெருப்பு இருக்கும். அது போல பார்த்தா எனக்கு என்ன, மேல பார்த்தா மெதுவா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா உள்ள வந்து எங்கிட்ட காமம் வெகுளி மயக்கம் எல்லாம் இருக்கு சுவாமி. இல்ல இப்படி இருக்கிற என்னை விடுதி கண்டாய், என்னை விட்டு விடாதப்பா.

வேடம். நீ எந்த யானையுடைய தோலை உரிச்சேன்னு கேட்டா, ஏதோ சாவாடு செத்து இன்னைக்கோ நாளைக்கோ போற ஒரு யானை, அந்த தோலையை நீ உரிச்சின்ன, நீ சமத்தில்லாத யானைன்னா யானை எப்படிப்பட்ட யானை? அதுக்கு பாருங்க, இவ்வளவு ஆடுவேன். பியன் மாத்தடக்கை, அதனுடைய துதிக்கை பாத்தீங்கன்னா, யானை திருவண்ணாமல இருந்துன்னா துதிக்கை மயிலாடுதுறையில போயிருக்கும், அவ்வளவு நீண்டம், நீண்ட தடக்கை. பியன் மாத்தடக்கை. ரெண்டாவது யானை நெருப்பு மாதிரி இருக்குது, அதுவும் கோவிச்சுட்டு இருக்கு கோபத்துல. அதனால பொல்லானலியேனி, எரிபத்தனாயனாரியான மாதிரி போகும். பெல்லானலே பொல்லானலியேனி, மிகுந்த கடுமையாக இருக்கும் நெருப்பை ஒத்திருக்கும்படியான அந்த வேடத்தை நீ என்ன பண்ண சொலோமா? இந்த பாவம், இந்த உருளைக்கிழங்கெல்லாம் வேக போட்டு மேல தோலை உரிப்பாங்க வெண்பாளர், அது என்ன பெரிய என்ன பண்ண, ஏன்னா அப்படியே நறுக்கி போட்டிருப்பாங்க, வெந்திருக்கும், வெந்த வந்து அந்த மேல தோலை உரிச்சிட்டு தான் பிறகு நீங்க பொரியலோ மற்றதோ பண்ணுவாங்க. அதனால மேல தோலை உரிக்க எப்படி இருக்கும், வெந்து போன உருளைக்கிழங்குல சும்மா அப்படியே எடுத்து அப்படியே உரிச்சாலே தானா வந்துடும், சிலது அப்படியே எடுத்து அப்படியே பொதுக்கினாலே அந்த உருளைக்கிழங்கு மீது போயிடும். இப்படி உரிச்சானாம் பெருமான், எதனை, அப்படிப்பட்ட பெரிய யானை. இவ்வளவு பெரிய மதமிக்க யானையை இவ்வளவு எளிமையாக பெருமான் செய்தானோ, அப்படிப்பட்ட வேடத்து உரியாய் புலன் நின்கண் போதலொற்றா மெல்லனவே முய்க்கும் அடாராடாராடா. எப்படினது இந்த ஐந்து பொறிகளும் எறும்பு மாதிரி முய்க்குது அப்படின்னு, எதை இந்த உயிரை அப்படின்னு, எது போலன்னாரு, நெய்கூடம் தன்னை எறும்பெனவே, நல்ல பசுனை முருங்கலை போட்டு காய்ச்சி வச்சிருக்கு, அதை தூக்கி உரியில வச்சுட்டோம், வச்சுட்டா எப்படியோ அந்த உரியில எதுக்குன்னா ஏனியா இருக்குது, எறும்புக்கு கிடையாது. ஆனா ரெண்டு நாள் அப்படி வச்சிருந்தீங்கன்னா எடுக்காம பூரா சுத்தி எறும்பு இருக்குமே. போன் பண்ணுச்சா, ஹலோ மீன் இது பேரு, இது எறும்புகளே இந்த உரியில் நெய் இருக்கிறது, வம்மின் நமரங்கால் அப்படின்னு அழைச்சமா? கிடையாது. எப்படியோ மூக்கல தெரிஞ்சுக்கிட்டு ஒன்னு ஏறி இன்னொரு ஏறி இன்னொரு ஏறி மூணு நாள்ல பாத்தீங்கன்னா நெய்க்கூடத்துல அப்படியே சுத்தி எறும்பாகிறது. அப்படி நெய்க்கூடத்தை எறும்பானது எப்படி சுத்தி நின்று மொய்த்து அந்த நெய்யினுடைய வாடையே நமக்கு தெரிய விட்டாமல் அடிச்சுட்டுதோ, அதுபோல இந்த ஐந்து பொறிகளும் இந்த ஆன்மாவாகிய நெய்க்கூடத்தை அப்படியே மொய்த்து செயலற்று முடியா செஞ்சிட்டது பெருமானே, செயலற்று செஞ்சிட்டது. எப்படி நான் செய்ய முடியும், எவ்வளவு விதமான ஓமையன்னு ஓமைகள் எல்லாம் அப்படியே கொட்டி வச்சிருக்கு. யார் இப்ப நீத்தல் விண்ணப்பம் முடிஞ்ச உடனே நீத்தல் விண்ணத்தில் நெய் இது பொறிகள் அடிகளார் பொறிகள் தம் மனத்தை எவ்வாறெல்லாம் அடைக்கின என்று கூறுகின்றார், ஓமையோடு விளக்குக, ஓமைகளையோடு விளக்குக அப்படின்ட்டு நீ தொகுக்கணும், தொகுக்கணும். இப்படிலாம் கேள்வி கேட்டு பதிலதுனா நல்லது. உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். இதுக்கு பரிமையில கூட சரியானதுல உரை, நாங்க இப்படிதான் சொல்லிட்டு, எந்த நூல் எடுத்தாலும் அந்த நூலை உவப்ப தலை கூடி மகிழ்ச்சியா படிக்கணும். பிரியும் போது அந்த நூல் கருத்து முழுது இங்க நெஞ்சில இருக்க அந்த நூலை பிரியணும். அனைத்தே புலவர் தொழில். ஆமா, எந்த நூல் எடுத்தாலும் பிளாட்டிங் பிடிச்சிடணும், உவப்ப தலை கூடணும். நீங்க படிக்கும் போது ஆமா இதை படிக்கணுமா, ஐம்பதும் பாட்டுமா, முழுசும் படிக்கணுமா, இவ்வளவு கேள்வி கூடாது. என்ன சார் படிக்கணும், நீத்தல் விண்ணப்பம் 50 பாட்டு தானே படிக்கிறையா கொடுங்க அப்படின்னு. ஓப்ப தலை கூடி அந்த நீத்தல் விண்ணப்பத்தை விட்டு பிரியும் போது உள்ள பிரிதல், அந்த 50 பாட்டினுடைய கருத்துக்களும் உள்ளத்துல இருக்கும்படியாக பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். அதான் புலவர் தொழில். பரிமையில என்ன கேட்ட, ஒரு புலவரும் இன்னொரு புலவரும் சேரும் போது ஆஹா மகிழ்ச்சியா இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு பிரியும் போது என்னமோ மனுஷன் இன்னைக்கு வந்தார், எவ்வளவோ சொன்னார், இன்னைக்கு போயிட்டார் என்ற அந்த புலவர் கூடுவதும் பிரிவதற்கும் சொன்னார். நான் எனக்கு அந்த உரை பொருத்தப்படல. ஏன்னா ரெண்டாவது புலவர் தொழில்ங்கிறார், தொழில்னா ஒன்றையே பலமுறை செய்தாதான் தொழில்னு பேரு. ஒரு புலவரும் ஒரு புலவரும் கூடுறது எப்போ கூடுறாங்க, பிரியறாங்க, அது என்ன புல தொழிலாகுமா? தொழிலாகுமா? தொழில்னா இதே வேலையா இருக்கணும். அப்ப என்னன்னு கேட்டா, அப்ப புலவரை புலவரானவன் என்ன பண்ணும், தினமும் ஒரு நூல் எடுத்து படிக்கணும். படிக்கும் போது எப்படி படிக்கணும், மகிழ்ச்சியா படிக்கணும்.
சிந்தை மகிழ சிவபுராணந்தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். சிவபுராணம் படிக்கும் போதே முகம் தெரிய வேணாமா எப்படி இருக்குன்னு, அடார் அடார் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கே, ஓகழி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்கே. படிக்கும் போது அப்படியே 32 பல்லும் தெரிய வேணாமா, ஏன் சிந்தை மகிழ சிவபுர அது மாதிரி ஓப்ப தலைப்போடணும். ஒரு நூல் படிக்கும் போது மகிழ்ச்சியா படிக்கணும், உள்ள பிரிதல் அந்த நூலை விட்டு பிரியும் போது அதுல இருக்கிற கருத்துக்கள் அத்தனையும் 10 பக்கத்தில் இதுல இருக்குது, 20 பக்கத்துல இன்னது இருக்குது, 30 பக்கத்துல இன்னது இருக்குன்னு சொல்லணும். அதுதான் புலவர் தொழில். அப்படி ஒரு புலவர் வந்துட்டாருன்னா எப்படி இருக்கும் நாடு, எந்த நூல் எடுத்தாலும் அப்படியே உள்ளதுல உணர்ந்துடணும். என்ன பண்றது என்னமோ சொல்றேன், உண்மையால திருவள்ளுவரையே நோய் கேட்ட கூட இதான் குறையும் பாரு, நான் இதான்ப்பா கருதுனேன். நீங்க ஒருத்தர் ஒருத்தர் சேரும் போது மகிழ்ச்சியாக கூடி பிரியும் போது வருத்தமாதுங்கிறது அதை நான் சொல்லலை. நீங்க எப்போ கூடுறீங்க எப்போ பிரியறீங்க, நான் தொழில்ல சொல்லி வச்சேன். முதல்ல நீங்க புலவரா இருக்கவன் எதோட கூடணும், முதல்ல நல்ல தலை சிறந்த நூல்களோடவா கூடிக்கிட்டு இருக்கணும், அதான வேலையா இருக்குது. நீ எப்ப போனாலும் என்ன சார் புத்தகமும் கையுமா இருக்கேன், யாதானும் நாடாமால் ஊராமால் என்னுரையும் சாந்துணையும் கல்லாதவாறு சாகர வரைக்கும் இல்ல படிக்கணும். யமனே வந்து கொஞ்சம் இழுக்கு வந்தா கூட தயவு செய்து ஒரே ஒரு குரல் படிச்சுட்டு வரலாம். மார்க்கண்டேயர் மாதிரி நம்ம போய் கட்டிக்கலப்பா, உங்ககிட்ட வந்த ஒன்னையே கட்டிக்கிறேன், ஆனா ஒரு குரல் படிச்சுட்டு தான் வருவேன் உட்கார், அப்படி இல்ல சொல்லணும். ஏனர் யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. இந்த முண்டை முதியோர் கல்விங்குது, எங்க ஆளு கொண்டி வைக்கிற வரைக்கும் படுறான். ஆமாமா இந்த பிறகு எங்க திருவள்ளுவருக்கு இணைய ஒருவனுமே ஒரு பேச முடியாதுன்னு. நீ முதியோர் கல்விங்கிற 40 வயசுலயும் 45 அடாரா சாகர வரைக்குமே படிக்கணும்னா, இதுக்கு மேல ஒன்று சொல்லுங்களேன், எதுவரை படிக்க வேண்டும் என்று ஒருத்தனை கேட்டோம்னா இதுக்கு மேல ஒண்ணு என்ன சொல்றது, சாந்துணையும் கல்லாத வாரியன் என்னமோ மனுஷன் எழுதுனா என்ன பண்றது, படிச்சாதானே. ஆகவே இங்கே நெய்க்குடந்தன்னை எறும்பனவே, அதனால நெய்க்குடத்தை எப்படி எறும்புகள் மொய்க்குமோ அது போல அடியேனுடைய ஆன்மாவை இந்த பொறி புலன்கள் எல்லாம் சேர்ந்து மொய்க்குது சாமி. எப்படி இதை நாம் மீட்க முடியும், அதனால என்னை விட்டுடாதப்பா, உன் துணை இருந்தாதான் வைத்த எல்லாம் நீக்க முடியும். அடுத்தது பாருங்க, எறும்பிடை நாங்கூடியன என்ன என்ன ஓமை சொல்றார் பாருங்க, ஓமை எல்லாம் முன்ன நெய்க்குடந்தன்னை எறும்புன்னாரு, இப்ப என்னாரு, ஒரே ஒரு சின்ன புழு ஒரு 4-5 எறும்பு சேர்ந்தது, இங்க கடிச்சது அங்க கடிச்சது, அந்த புழு துடிக்கும் பாவம் துடிக்கும் செத்தும் போடும், அவ்வளவுதான். ஒரு புழு செத்து கிடந்ததுன்னா அதுல ஒரு 200 எறும்பு அப்படியே மொய்க்கும். என்னடா இங்க எறும்பு மொய்க்குது, ஏதோ ஒரு புழு செத்து கிடக்கு சார், அது நிலைமை. அப்ப அந்த புழுவை எப்படி எறும்புகள் மொய்க்கின்றனவோ அது போல இந்த ஆன்மாவை இந்த புலன்கள் மொய்க்கின்றன. பாத்தீங்களா, இந்த பொறிகள் போய் ஆன்மாவை மொய்க்கின்றன என்பதற்கும் என்ன நெய்க்குடந்தன்னை எறும்புனர், நெய்க்குடத்துல எறும்புனர், இப்ப புழுவை சேர்ந்து இருக்கிற எறும்புகள் போல என்கிறார். இப்படி எல்லாம் காட்டப்படுற ஓமையை தொகுக்க வேணாமா, எத்தனைதான் ஓமையை தொகுத்திருக்கிறார் நீத்தல் விண்ணப்பத்தில், அந்த ஓமைகள் எவ்வளவற்றிற்காக தொகுக்கப்பட்டிருக்கிறன என்பதெல்லாம் தெரிய வேணாமா, தெரியணும்னா என் கேள்விக்கு என்ன பதில், அப்படி வந்தாதான் முடியும். தொகுத்து வைக்கணும், வச்சு பார்க்க அப்பதான் இன்னும் சுவையை ஏற்படும். அப்ப பாருங்க, முன்ன எறும்பு நெய்க்குடத்தை முயச்சுது, இப்ப எறும்பு புழுவையும் முயக்குது. அப்ப இந்த எறும்புக்கு என்ன நல்லது கட்டது தெரியாது, நெய் குடத்தையும் முயக்க வேண்டியதுதான் புழுவையும் முயக்க வேண்டியதுதான், இது தான் ரெண்டு ஒண்ணுதான் அல்லவா. அது போல இந்த 5 பொறிகளும் என்ன செய்கின்றன, நல்லதுக்கு முயச்சு கெடுதலுக்கு முயச்சா பரவாயில்ல, நல்லது மாதிரி காட்டியும் முயச்சு என்ன எழுத்துட்டு போகுது, கெட்டதை காட்டியும் என்ன எழுத்துட்டு போகுது, ஆக ரெண்டு பேர்த்திலையும் என்ன எழுக்குது பெருமா. ஆனா நீ உண்மையில என்ன, நீ என்ன ஈர்க்கணும், ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்த பெருமானி அப்படிதான் பரவாயில்ல, எறும்புகள் என்ன ஈர்த்தா என்ன ஆகுவே சுவாமி, அதனாலதான் விட்டெடுதி கண்டாய் என்னை விட்டுவிட வேண்டாம் என்றெல்லாம் சொல்லுகிறாராம். எறும்பிடை நாங்கூடியன
புலனால் அரிப்புண்டு அளந்த வெருந்தமியேனை வெருந்தமியேன்னர். வெருந்தமியன எனக்கென்று எந்த ஒரு ஆற்றலும் இல்லை, வெறும் ஏதோ ஒரு ஆள் நடமாடிட்டு இருக்கு அவ்வளவுதான். அஞ்சரடி கைகாலெல்லாம் இருக்குது, ஏதோ நடமா இங்கேயும் இப்படி இங்க போகுது அங்க போகுது அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை சாமி. அப்படி வெறுந்தமியேனை விட்டெடுதி கண்டாய் பெய்ய கூற்று ஒடுங்க உருங்கடி போது அவையே உணர்வுற்றவர் உம்பர் உம்பர் பெரும்பதமே அடியார் பெயராத பெருமையனே. பெய்ய கூற்று ஒடுங்க உருங்கடி போதவையே உணர்வுற்றவர் அப்படின்னாரு. ஒன்னு இப்ப யமன் வந்து தாக்கினான் யார, மார்க்கண்டேயரை. ஆனா அந்த மார்க்கண்டேயருக்கு எது தெரிந்தது எது தெரியல, பற்றி நிற்கின்ற ஒன்னை தெரிந்ததே தவிர பற்ற வந்த யமனையே தெரியல. ஏன் அப்படி இழுக்கப்பட்டு பின்னால யாராவது மார்க்கண்டேயர் கேட்ட முடியா சார், நீங்க இந்த பற்றி நின்ன போது யமன் பின்னால் நின்னாரு, எனக்கு யார் நின்னது யார் வந்ததுன்னு தெரியாதுங்க, நான் அவ்வளவுதான் இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் அப்படி பிடிச்சு கட்டி விட்டேனுங்க. யார் வந்தா என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது சாமி. அப்படி செய்தியப்பா, உன்னை யார் இருக பிடித்தாரோ அவர்களுக்கு எல்லா நன்மையும் கொடுத்து அவன் எங்க உன்னை அவரை பிடிக்க வந்தவனே யமனை உதச்சு இப்படி எல்லாம் செய்தி, அடியவரை காப்பதில் உன் மாதிரி யாரு பார்ப்பா, அவ்வளவு அருமையானவனாச்சு. அதனால் இப்படி உற்றவர் உம்பர் உம்பர் பெரும்பதமே அடியார் பெயராத பெருமையனே. நீ அந்த மாதிரி அடியவர்களுக்கு என்ன செய்வாய், இம்மையில இந்த மாதிரி துன்பத்தையும் நீக்குவாய்,

0: எட்டு வரைக்கும் துன்பம், பெருமானம் புரிகிற வரைக்கும் விட்டால் பேரின்பம். அப்புறம் தட்டினாலும் போகாதடி, கீழே தட்டினா கூட போகாதடி, அப்படிப்பட்ட இன்பம். அது இவர் என்னோடத்துல ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமீ என்னுடைய அன்பே சுவைச்சு சொல்லியிருக்க. பெரும்பதமே அடியார் பெயராத பெருமையனே, உன்னு நீ வந்து அந்த ஆன்மாக்களுக்கு அருளுகின்ற அந்த ஞானம் இருக்குதே, அந்த ஞானத்துக்கீடாக ஒரு ஞானத்தை ஒன்னும் சொல்ல முடியாது சுவாமி, அப்படி எல்லாம் தருகின்றவனே, அதனால என்னை விட்டுவிட வேண்டாம். பெருநீரர சிறுமீன் துவக்குண்டாங்கு நினைப்பிரிந்த வெறு நீர்மையேனை விடுதி கண்டாய். பாருங்க, இது நாகப்பட்டினத்தில் இருக்கிற அங்க இருக்கிற அந்த வலையர் மீன் பிடிக்கிறவங்களுக்கும் விளங்கணும். திருவாசகம் மீன் பிடிக்கிறவங்களுக்கு வழங்கணும். என்ன பண்றது ஏயா, இந்த கடல்லயோ கிணத்துலயோ மீன்லாம் இருக்குதே, இல்ல இந்த பெருமீன் எல்லாம் சிறுமீனை என்ன பண்ணும், என்ன பண்ணும், சாப்பிட்டோம். அந்த பெருமீன் இருக்கிற வரைக்கும் இந்த சிறுமீன் எல்லாம் வெளியில வர முடியாது. அப்ப அந்த பெருமீன் நீங்கினாதான் சிறுமீன்கள் வாழலாம். எங்க நாகப்பட்டினத்துல போய் பாடினதா இருக்கு. பெருமீன் அற சிறுமீன் துவண்டாங்கு நினை பிரிந்த வெறு நீர்மையே நீ விடுதி கண்டாய். அதுல வந்து நீங்க பெருமீன் திங்கிற மீனா இருந்ததுன்னா, தாய் மீனா இருந்ததுன்னா, தாய் மீன் என்னன்னா தாய் மீன் முன்னையே போயிட்டு இருந்ததுன்னா பின்னால என்ன பண்ணும், சின்ன குஞ்சு எல்லாம் குஞ்சு குஞ்சுன்னு போயிட்டு இருக்கும். அந்த தாய் மீன் எங்கேயாவது எவனாலும் பிடிச்சி உள்ளதில் விட்டான்னு வச்சுங்க, இது சின்னது அப்படியே தவிக்கும். ஏன், தாய் மீன் இல்லாமல். அப்போ அந்த பெரிய தாய் மீன் வந்து அது நீங்கவே இந்த சின்ன மீனும் தானும் கொட்டாய் விட்டுருது. அது போல நீ உன்னோடு நான் இருக்கிற வரைக்கும் நான் வந்துகிட்டே இருந்தேன், கூடவே வந்து இருந்தேன், உன்னை பிரிந்த பிறகு ஒண்ணுமே இல்லாம போன பிறகு நீ பெருமீன் நான் சிறுமீன், அது கடல் இது அருட்கடல் என்றெல்லாம் சொல்லி சுவைக்கிறார் பார்த்தீங்களா. அப்போ பெருமானை பிரிந்தமைக்கு இப்படி ஒரு ஓமை, பெருமீன் நீங்க சிறுமீன் தவிப்பது போல பெருமீன் ஆகிய நீ நீங்க அடியேன் நான் வருந்துகிறேன். சாதாரண எழுதுக பெறுவதாக வளைஞர்களுக்கும் வழங்கும்படியான சிவ திருவாசகம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையில் அருளிய பிரார்த்தனை பத்து.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அருளுருள் இலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் ஆறாம் திருமுறை 43வது பதிகம் முதல் பாடல் நில்லாத நீர் சடைமேல். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: தலம் திருப்புந்துருத்தி. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

உம்மை அறியகிப்பாரே முத்தியாளர். நான் மறையர் மூவாயிரவர் நின்னோடு ஒத்தே வாழும் தன்மையாளர்.

0: கனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: தலம் திரு தெங்கூர் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த 2 திருமுறை பண் பியந்தை காந்தாரம், ராகம் நவரோஸ், திருச்சி.